0: எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஆதலால் தமிழ்நாட்டில்தான் மற்ற மாநிலங்களை விட கூடுதலான மழை வீழ்ச்சி பெருமழை பொழுகின்றது என்றால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில்தான் மிக மிக மிக மிக மிக நல்லோர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் மறுமுகமாக நாங்கள் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் போல் அந்த நல்ல நல்ல நல்ல மிக மிக நல்லவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, அயல் நாட்டிலிருந்து வந்து தங்களை பெருப்பித்து விடாமிருக்கான்தானே. தங்கள் தமிழுக்கு கரை இல்லை, எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஆனால் கோவையை பொறுத்தவரையிலும் நல்ல மழை பொழிவன் நல்ல மனிதர்கள் நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்றா?
1: கோவையில அந்த அளவுக்கு வெள்ளம் எல்லாம் கிடையாது,
0: அங்கே
1: அமைப்பு வாய்ப்பு இல்லை. ஆமா,
0: கோவை அந்த நகர அமைப்புகள் சீராக இருக்கின்றது, அதனால் தான் அங்கே வெள்ளப்பெருக்கள் வேற குறைவாக இருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரையிலே நான் முதல் கூறியது போல அங்கு சென்னை என்ற பெயரை பிறப்பித்தார்களே தவிர சென்னை நகரத்தினுடைய அந்த நிலப்பரப்புகளை எல்லாம் சீரமைப்பது சரியாக அமைக்கவில்லை. வடிகால்களை மூடி வீடுகளை கட்டி வைத்தால் எப்படி வாய்க்கால் வழியை தண்ணீர் ஓடும்? வீடு வாங்க போறவர்களும் அதுகளை பார்க்காமல் அழகாக இருக்கின்றது என்று வெளியே கொடுத்து வாங்குறது தானே. அதன்
1: இருக்கிற ஏரிய பூரா மண்ணை போட்டு கொட்டி வீட்டை கட்டி வச்சு
0: வடிதாங்க. எங்கே வழிந்து விட முடியுமா?
1: எங்க போய்
0: மற்ற வடிகால்களோட நம்மவர்களோட தூய்மை எப்படி இருக்குன்றால் வடிகால் வழியை கொண்டு கழிவுகளை கொட்டுவது அதுபோல தடை செய்யுங்கள் போக விடாமல் பலரும் பத்து போறதையும் மறைத்து கொண்டு அப்ப எல்லாத்தையும் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, அது வேறுபடியா உங்கள் பகுதி சுத்தமாக நல்ல பாதுகாப்பாக இருந்தால் அது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது.
1: இதுல வந்து என்னன்னா சென்னை வந்து கடற்கரை ஓரமா இருக்கிறதுனால அதிகமா மழை பெய்யும்.
0: அது மழை பெய்யும் ஐயா, கடற்கரை வருகின்ற மழை நீர் எல்லாம் கொள்ளக்கூடிய அளவிலே பெரிய படிக்க நீரினை வங்காள விடுதலா இருக்கின்றது.
1: அடிக்கடி இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து அடிக்கடி உருவாகும்.
0: அது சரி ஐயா,
1: வந்து சுத்தி நிலப்பரப்புல இருக்கிறதுனால அதிக அளவுக்கு மழை
0: இல்லாது. அப்ப சென்னையிலே இந்த பெரிய வங்காள விரிகுடா பாக்க நீரணை இந்த பெரிய சமுத்திரம் இருக்கும் வகையில் எவ்வளவு நீர் வந்தாலும் கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த சமுத்திரம் இருக்கும் வகையில் சென்னைக்குள் ஏன் நீர் முட்டி விளையின்றது? ஓட முடியாமல் தானே. கடல் நோக்கி ஓடுவதற்கு எத்தனை பெரிய கால்வாய்களை அன்று மன்னர்கள் காலத்தில் வைத்திருந்தார்கள். அதை மூடிவிட்டு சென்னையை பிரிப்பிக்கிறோம், கட்டிடத்தை கட்டுகிறோம், அழகாக்குகிறோம் என்று முன்பு கூறினார்களே. அது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா திர பாடலில் ஒரு வரி வருகின்றது தானே. எத்தனையோ மாடியில வீடு கட்டி அதுக்கு பக்கத்துல சின்ன குடிசை கட்டி இதை போய் பெரிய நகரம் பொன்னான நகரம் என்றால் யார் சிரிப்பார்கள்?
1: இப்ப வந்து சிங்கார சென்னைன்னு புதுப்பிக்கிறாங்க.
0: அந்த சிங்காரம் அது கொஞ்ச நாள் அசிங்க சின்னையா வந்துவிடும். இந்த ரெண்டு நாள் மழை தொடர்ந்து பெய்து விட்டால் அசிங்காரமாக வந்துவிடும். சரி, அதை நான் யோசிக்கணும். அங்க மக்கள் தான் வாழ்வார்கள், குடியேற்றங்கள் கூடுவதால எல்லோரும் வந்து கூடுகிற ஒரு சிங்காரமான நகரம். அந்த நகரத்தை நரகமாக்குற வகையிலே செய்யக்கூடாது. இருப்பினும் பல மழை பெருமழையாக மக்களுக்கு சேதம் இல்லாமல் வந்தால் எங்களுக்கு மகிழ்வாக இருக்கும். இல்லையென்றால் துன்பம்
1: தான். இந்த வருஷம் பெஞ்ச மழை வந்து பரவலா தமிழ்நாடு முழுவதும்
0: பெஞ்சிருக்கு.
1: ஒரு பகுதி மட்டும் இல்லாம
0: எல்லா இடமும்
1: குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் இல்லாம மொத்த தமிழ்நாடுமே மழை பெஞ்சிருக்கு.
0: ஆனால் மழை வளம் உள்ள நாடு பெரு நாடு ஐயா. மழை வளம் உள்ள நாடுதான் செழிப்பாக வரும் என்று கூறுகிறார்கள் இல்லையா? மழை ஒரு மரப்பிரசாதம், எங்களுக்கு ஒரு கொடை, இயற்கை தந்த கொடை. அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் செல்வம் கொளிக்கும் நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த நாடு வெறும் செழிப்பா இது அப்படி இல்லை. அது அதை அவர்கள் உதவிக்காமலே அப்படியொரு நிலை வெறும் என்று எண்ணாமலே அதற்கு போக்குவரத்து வசதியை செய்து கொடுக்காத விட்டால் அப்படி இருக்கும். அது போக்குவரத்து செய்வதற்கு ஒரு வழி வேணும் இல்லவா?
1: இதுவே எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த கேரளா மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு 9 மாசம் மழை பெய்யும்.
0: பார்த்துருக்கலா, அங்க செழிப்பாக இருக்கிறார்கள் தானே. அங்கேயும் வெள்ளப்பெருக்கு வருகிறதுனா அது 9 மாதம் தொடர்ந்து பெய்கிறபடியா வெள்ளப்பெருக்கு வருகின்றது. அங்கும்
1: எப்பயும் மழை பெய்ஞ்சிட்டே இருக்கும். அடுத்தடுத்து மழை பெய்யாதனாலே இருக்காது. அந்த
0: செழிப்பாக இருக்கின்றார்கள். கேரளாவை கடற்கடல் உண்டு தானே, அங்கேயும் பெருங்கடல் வங்காளபுரி கூட இருக்கு தானே அங்கேயும்.
1: ஆமா, அரபிக்கடல்
0: அவங்களுக்கு அரபிக்கடல் கேரளா
1: கொச்சின் அரபிக்கடல்
0: கொச்சின்

காட்டு சவாரி 32 சுவாரஸ்யமாக வெற்றிகரமாக நிறைவேறியது. அதிலே இங்கே புள்ளிகளை நான் உங்களுக்கு தர விரும்புகின்றேன். இதில் ஏதாவது பாகுபாடுகள் இருந்தால் அல்லது இதில் ஏதாவது குறிப்புகள் இருந்தால் நீங்கள் ஒருவராக வந்து அழைக்கலாம். இன்னும் சில வினாடிகள் இருக்கிறது. சரியா, 12 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவேறும். அந்த வகையில் இன்று வந்த பாடல்கள் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் யார் தருவார் இந்த அரியாசனம், யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது, யாருக்காக இது யாருக்காக, தண்ணீர் சுடுவதென்ன, தண்ணீரிலே முகம் பார்க்கும், தண்ணி தொட்டி தேடி வந்த 7 பாடல்களும் போட்டிக்கு வந்தன. இந்த 7 பாடல்களும் கடந்த வாரங்கள் முதல் நிலையை வந்த பாடல்கள். ஆதலால் முதலுக்குள் முதலாக இன்று எதை தெரிவு செய்கிறோம் என்றால் ஒரு பாடல் தெரிவாகி இருக்கின்றது. ஆனால் போட்டி பலமாக இருந்தது இன்றைய பாடல்களிலே. கடந்த வாரங்களிலே தனிப்பட்ட முறையில் தங்களுடைய தளபிலே வந்த இடங்களிலே ஒரு தடவை 4 பாடல்கள் ஒன்றாக வந்தது. அதிலேதான் தட்டுப்பாடுகள் இருக்கின்றது. இப்பொழுது இன்று 3 பாடல்கள் தள்ளுபடி ஆகிவிட்டன. அதாவது வந்து ஆங்கிலத்தில் எலிமினேஷன் என்று கூறுகிறார்கள். அதாவது விடுவிக்கப்பட்டிருக்கின்றன, இவர் சேர்க்கப்படவில்லை. அவர் இந்த யாரும் அந்த 3 பாடல்களும் முதலாவது விருப்பமாக தரவில்லை. மற்ற 4 பாடல்களுக்குள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் பார்த்த வேளையிலே யாருக்காக இது யாருக்காக என்ற வசந்த மாளிகை திரைப்படுத்த பாடல் 4வது பாட இலக்கத்தோடு வந்து போட்டியில் நின்று அது வந்து 4வதாக அது வந்து 2 உறவுகளால் விரும்பப்பட்டு 4வது இடத்தில் நிற்கின்றது. அப்படி என்றால் 3வது பாடல் எங்கே வருகின்றது என்று பார்த்தால் 3வது இடத்தை பெறும் பாடலாக 2வது இலக்கத்தோடு யார் தருவார் இந்த அரியாசனம் என்று வந்த பாடல் 4 உறவுகளின் விருப்பத்துக்காக 4 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தில் வந்து நிற்கின்றது. அப்படி என்றால் 2வது இடம் எதுவாக இருக்கும் என்றால் இங்கே 2 பாடல்கள் இருக்கின்றது. எந்த பாடலாக இருக்கும் என்று பார்த்தால் யாரது சொல்லாமலே நெஞ்சள்ளி போவது என்ற 3வது இலக்கத்தை தாங்கி வந்த நெஞ்சமெல்லாம் நீ திரைப்படுத்து பாடல் அன்று யாரது என்ற தலைப்பிலே வந்து முதலாவதாக பெற்று இன்று எல்லாம் சேர்ந்து வந்த இடத்திலே 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது. 5 உறவுகளின் உள்ளத்தை பிடித்திருக்கின்றது. 5 உறவுகளின் உள்ளத்தை பிடித்து 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. அப்படியானால் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் 1வது பாடல் எதுவாக இருக்கும் என்று. அதற்கு ஈடாக இந்த உலகில் ஒன்றுமில்லை, நல்ல தாய் சென்டிமெண்டை வைத்து எழுதிவிட்டார்கள் அந்த பாடலை. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்ற 1வது இலக்கத்தை தாங்கி வந்த வியாபாரி திரைப்படுத்த பாடல் எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? நினைத்தீர்களா? 6 புள்ளிகள். 6 பேருடைய இதயத்தை தொட்டு 1வது இடத்தை பெற்றிருக்கின்றனர். அதனால் இன்று முதலுக்குள் முதலாக முத்துக்குள் முத்தாக முதலுக்கு 1வது பாடலாக 1வது இலக்கத்தோடு வந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்ற பாடல் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று இந்த வாரத்தின் மீண்டும் சிறந்த பாடலாக தெரிவு செய்து 1வது இடத்தை பெற்றது. அந்த வகையில் 2வது இடத்தை பெற்ற 5 புள்ளிகளை பெற்ற பாடல் யாரது சொல்லாமல் நெஞ்சலி போவது குறைந்ததல்ல. 4 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை பெற்ற யார் தருவார் இந்த ஆசனம் அதுவும் பாரதூரமானதுதான். அடுத்து யாருக்காக இந்த இது யாருக்காக என்ற பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் அதுவும் 4வது இடத்தை பெற்று இன்றைய பாட்டு சவாரி 32 நிறைவு செய்து உள்ளது. அன்பு உறவுகளே, இதிலே 1வது இடத்தை பெற்ற அந்த பாடல் வரிகளை நான் வந்த அதற்குரியவர்களை குறித்தானே ஆக வேண்டும். பலமை போல 1வது இடத்தை இந்த வாரம் சிறந்த பாடலாக முதலுக்குள் 1வதாக வந்த ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் என்ற அந்த பாடல் முகமது ராஃபிக் ஜோர்ஜ், அடுத்து மோகனா, அதைத் தொடர்ந்து ராஜராஜன், அதைத் தொடர்ந்து ராஜ்குமார், அதைத் தொடர்ந்து கண்ணன்,

அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். ராஃபிக், ஜோர்ஜ், மோகனா, ராஜராஜன், ராஜ்குமார், கண்ணன், இந்த ஆறு பேரும் அந்த பாடலை முதலாவது பாடலாக தெரிவு செய்த இடத்தில் ஐந்து உறவுகள் வந்து தெரிவு செய்த யாரது சொல்லாமல் செல்வது என்ற பாடலை தந்தவர்கள் ரேவதி அம்மா, ஷியாமலா மகள் தந்திருக்கின்றார். அடுத்து ஞானசேகரன் கொடுத்திருக்கின்றார். அடுத்து வாக்களித்திருக்கிறார் சந்தனராஜ், ராணி அம்மா அவர்களும் அதற்கு தான் முதலாவதும் இரண்டாவதும் வாக்களித்து மற்றவர்கள் மற்ற பாடல்களை தந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொருடைய ரசனை இதிலே இந்த பாடல் தான் சிரம் என்று நான் கூறப்பெறவில்லை, யாரும் கூறவில்லை. ஒவ்வொருடைய மனது இன்று வந்து வாக்களித்தவர்கள் தொகையிலே இத்தனை இத்தனை தொகையை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் சிறந்த பாடலாக பாட்டு சவாரி 32 மொன்றியல் தமிழ் வானொலியின் உறவுகளால் தெரிவு செய்யப்பட்ட முத்துக்கள் முத்தாக முதலுக்குள் முதலாக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இந்த வியாபாரி திரைப்பட பாடல் தெரிவு செய்து வாழ்த்து பெறுகின்றது. இதை தெரிவு செய்தவர்களுக்கும் அந்த வாக்களித்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சரியான தெரிவு தந்திருக்கின்றீர்கள். 17 பேரும் விருப்பமில்லாதவற்றை கழித்து இந்த நான்கு பாடலும் ஒன்றோடு ஒன்று முன்னுக்கு பின் முரண்பாடு இல்லாமல் இருந்தபடியால் உங்கள் உங்கள் ரசனை கேட்ட மாதிரி தந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிது நிறைவேறியது இந்த வாக்கு சாவடி. இந்த வாக்கு இன்றைய வாக்களிப்பு நிலையத்திலே வாக்குகள் சரியாக பதிவு செய்யப்பட்டு சரியாக வாக்களிக்கப்பட்டு கணக்கிடப்பட்டு உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது குறிப்புகள் கூற வேண்டுமானால் 5-7 நிமிடங்கள் இருக்கின்றது, வந்து கலந்துரையாடலாம். அன்பு நேயனஞ்சங்கள், நன்றிகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அந்த காலத்தில் நான் ஒரு பாடலை, பிரத்யேகமான ஒரு பாடலை தருகிறேன், அதை கேட்போம். கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். 12 மணி வரை நிகழ்ச்சி இருக்கும் காற்றலையில் நீங்கள் அதற்கிடையில் வந்து பேசுபவர்கள் பேசலாம். மீண்டும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த பாடல் அதிகம் காற்றலைக்கு வராத ஒரு பாடல் கேட்போமா?

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் தொடர்வது இந்து பாடல்கள். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் ஏன்? சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் மன்மதனை அழித்தார் என புராணங்கள் சொல்கின்றன. நெற்றிக்கண் என்பது அழிவு சக்தி அல்ல, அது ஞானத்தின் அடையாளம். இந்த ஞானக்கண்ணை லேசாக திறந்து பெண்ணாசையை தூண்டும் காதல் தேவனான மன்மதனை அவர் அழித்தார். இதனால்தான் தியானம் செய்யும் போது புருவத்தின் மத்தியில், அதாவது நெற்றியின் அடிப்பகுதி, நமது கருத்துக்களை ஒன்று சேர்க்கிறோம். அப்பொழுது மனம் அடங்குகிறது, ஆசை குறைகிறது. எதை சேர்த்து வைத்தாலும் அதனால் பயனில்லை என்ற ஞானம் பிறக்கிறது. நெற்றிக்கண் என்பது ஆசையை அடக்கும் கருவியாகும். பஞ்சபூத ஸ்தலங்கள் உருவாக காரணம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என ஐந்தையும் பஞ்சபூதம் அல்லது பிரபஞ்சம் என்கிறோம். பிரபஞ்சம் என்றால் கடவுளுடன் சம்பந்தமுள்ள ஐந்து என்று பொருள். பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கை. பரபிரம்மமான தெய்வமே ஐம்பெரும் பூதங்கள் என்று பிரசன்ன உபனிஷதம் கூறுகிறது. இயற்கையே இறைவன் என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த ஐந்திற்கும் தனித்தனியாக சிவலிங்கம் வடித்து பஞ்சபூத ஸ்தலங்களை ஏற்படுத்தினர். அவையே காஞ்சிபுரம் மற்றும் திருவாரூர் நிலம், திருவானைக்காவல் நீர், திருவண்ணாமலை அக்னி, காளஹஸ்தி வாயு, சிதம்பரம் ஆகாயம் ஆகிய ஐந்து தலங்கள். இனி ஒரு பாடலை கேட்போம்.

ஒரு முறை நக்கீரர் கைலாயம் போக நினைத்தார். ஆனால் முடியவில்லை. மிகப்பெரிய ஞானியான அவருக்கு காளகஸ்தி கோவில் கைலையாக தெரிந்தது. காளத்தியப்பர் கைலைநாதராக காட்சி தந்தார். தான் பெற்ற அனுபவத்தை கைலை பாதி காளத்தி பாதி என்று எழுதினார். சிவ மந்திரங்களுள் திரு ஐந்தெழுத்து எனப்படும் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கண்ணாகவும் கருவிழியாகவும் சொல்வது உண்டு. வேதத்தை ஒரு மனிதனாக உருவகித்தால் யஜுர்வேதம் தலையாகவும் அதிலுள்ள ஸ்ரீருத்ரம் என்னும் மந்திர தொகுப்பு முகமாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீருத்ரத்திலுள்ள நமச்சிவாய என்னும் மந்திரம் கண் என்றால் அதில் அடங்கியுள்ள சிவ என்னும் சொல் கருவிழியாக உருவகம் செய்யப்படுகிறது. உள்ளம் என்பதன் பொருள் என்ன? உண்மை பேச வேண்டும் என்று சொல்லாதவர்களே இல்லை. உண்மையோ பொய்யோ அதை வாய்தான் பேசுகிறது. எனவேதான் உண்மைக்கு அது பேசும் உறுப்பின் பெயரால் வாய்மை என்று பெயர் சூட்டி விட்டார்கள். இதேபோல உள்ளத்தை பேச வேண்டும் என்ற ரீதியில் அந்த வார்த்தைகள் எழும் மனம் என்ற பகுதிக்கு உள் அகம் என்று பெயர் சூட்டி உள்ளம் என்று திரிந்து வழங்குகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கிறிஸ்தவ பாடல்களை கேட்கலாம். கெட்ட பழக்கங்கள் வேண்டாமே. கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடி ஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்றனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் பொழுதோ, கண்டதை உண்ணும் பொழுதோ, குடிக்கும் பொழுதோ, புகை பிடிக்கும் பொழுதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாக இருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். ஒரு பாடலை கேட்கலாம்.

அன்புள்ள மனங்களில் ஆண்டவர் இருக்கிறார். பிரான்சிஸ் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். துறவியரே, நாங்கள் ஒரு மலையில் உள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும் ஒருவரை தாயாகவும் ஒருவரை குழந்தையாகவும் கருதி கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும் தாயாக இருந்தவர் தந்தையாகவும் இன்னொருவர் குழந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்பொழுது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றார். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார். உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை காண முடியும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒரு பணக்காரர் மெக்காவிற்கு ஒரு தனது ஒட்டகத்தில் புனித யாத்திரை புறப்பட்டார். அவருக்கு பணி செய்ய பல வேலையாட்களும் உடன் சென்றனர். கடும் வெப்பமுள்ள பயங்கர பாலைவனத்தை கடந்து அவர்கள் மெக்காவை அடைய முடியும். வழியில் ஒரு ஏழையை சென்று கொண்டிருந்தார். அவரிடம் பணக்காரர், தம்பி எங்கே செல்கிறாய் என்றார். அவர் தான் மெக்காவிற்கு புனித பயணம் செய்வதாக சொன்னார். பணக்காரருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏனப்பா, நாங்கள் ஒட்டகங்களில் பயணிக்கிறோம், எப்படியும் மெக்காவை அடைந்து விடுவோம். நீயோ செருப்பு கூட போடாமல் பாலைவனத்தை கடக்கப் போவதாக சொல்கிறாய். அங்கிருக்கும் சுடுமணலில் உன் கால் வெந்தல்லவா போகும், உன்னால் எப்படி நடக்க முடியும் என்றார் சற்றே கேலி துணிக்க. ஐயா, எனக்கு இன்பம் துன்பம் பற்றி கவலை இல்லை. என் கருத்தில் இறைவன் மட்டுமே இருக்கின்றார். நான் அரசனாக இல்லாமல் இருக்கலாம், அதுபோல என்னை கட்டுப்படுத்தவும் எந்த அரசனும் இல்லை. இறைவனே எல்லாவுமாக இருக்கிறான். எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா செயல்களும் இறைவனாலேயே நிகழ்கிறது என நம்புபவன். தாங்கள் புறப்படுங்கள் என்று பதிலளித்தார். பணக்காரர் அந்த ஏழையை ஒரு அறிவீனன் என கருதி ஏதும் சொல்லாமல் போய்விட்டார். பாலைவனத்தில் புகுந்ததும் செல்வந்தருக்கு வெப்பத்தை தாங்கும் சக்தி இல்லை. எனவே அவருக்கு கடுமையான வெப்ப நோய் தாக்கியது. பாலைவன சோலை ஒன்றில் தங்கிய அவருக்கு நோய் அதிகமாகி உயிர் பிரிந்துவிட்டது. அப்பொழுது வழியில் சந்தித்த ஏழை அந்த சோலைக்கு வந்தார். பணக்காரர் இறந்து விட்டதை அறிந்தார். என்ன வசதி இருந்தென்ன, இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறான், எல்லாம் அவனே. அவனது அனுமதியின்றி எதுவும் நடப்பது இல்லை என்று சொன்னபடியே மெக்காவை நோக்கி பயணத்தை தொடங்கினார். இறைவன் நினைப்பதே நடக்கும். இனி பாடலை கேட்கலாம்.

ஹுசைன் அவர்கள் கர்பாலா களத்தில் தன் இன்னுயிரை ஈத்த நிகழ்வு இந்த முகரம் 10 நாளில் தான் அரங்கேறியது. நபிகளார் அவர்கள் காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்பிருந்தே இம்மாதத்திற்கென தனித்த சிறப்பினை மக்கள் அளித்து வந்துள்ளனர். இந்த நாளில் போர் புரிவதில்லை. பிர் அப்னையும் அவனது கூட்டத்தாரையும் கடலில் மூழ்கடித்து முசா அவர்களையும் அவர்களது மக்களையும் அல்லாஹ் ஈடேற்றம் பெற வைத்த சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்கிறது. முகரம் 10 நாளில் மூசா அவர்களும் நோன்பு நோற்றார்கள். நபிகளாரின் வாக்கின்படி முகரம் மாதத்தில் 9 மற்றும் 10 நாளில் நோன்பு நோற்பது அவசியம். மேலும் இந்நாளில் நோன்பு வைப்பது அதற்கு முன்னர் செய்திருக்கும் ஓராண்டிற்குரிய சிறிய பாவங்களை போக்கிவிடும் எனவும் நபிகள் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தினருக்கு அதிகப்படியாக செலவழிக்க வேண்டும் என்பதுவும் நபிகளார் வலியுறுத்துகிறார். இந்த மாதத்தின் 10 நாளில் ஹலரத் ஹுசைன் அவர்களின் தியாக வரலாற்றை மக்களுக்கு விளக்கிட அறிஞர்களை கொண்ட கூட்டங்களும் புத்தகங்கள் வெளியிடுவதுமான நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். முகரம் நாளில் பல்வேறு அற்புத நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஆஷுரா நாளில் தான் நபி இப்ராஹிம் அவர்கள் நம்ருதியின் எரிகுண்டத்திலிருந்து விடுதலை பெற்றார். இப்ராஹிம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு கலீல் என்னும் பட்டம் அல்லாவினால் சூட்டப்பட்டதும் இந்த நாளில் தான் நிகழ்ந்தது. ஹலரத் அய்யூப் அவர்கள் நோயிலிருந்து குணம் பெற்றதும் இந்த புனித நாளில் தான். மூசா அவர்கள் மட்டுமல்லாது ஹாரூன் அவர்களின் இறைஞ்சுதலும் இந்நாளில் தான் ஏற்கப்பட்டது. இதே நாளில் தான் ஈசா அவர்கள் விண்ணகம் உயர்த்தப்பட்டார்கள். உலகின் முதல் மனிதர்கள் எனப்படுகின்ற ஆதாம் அவர்களும் ஹவ்வா அவர்களும் படைக்கப்பட்டதும் இதே நாளில் தான். நூஹ் அவர்கள் கப்பலில் இருந்து கரை இறங்கியதும் யூனுஸ் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்ததும் இந்த நாளில் தான் நடந்தது. தாவூத் அவர்களின் பாவ மன்னிப்பு அல்லாவால் ஏற்கப்பட்டதும் சுலைமான் அவர்கள் அரசாங்கம் மீண்டதும் இந்த நாளில் தான். இந்த நாளில் தான் உலகம் முடிவுறும் என நபிகளாரே அறிவித்து உள்ளது இந்த நாளுக்கு உரிய பெரும் சிறப்பு ஆகும். பாடலை கேட்போம்.

இரண்டு நாட்கள் நோன்பிருங்கள் போதும் என்கிறார். இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதம் முஹரம். ஜனநாயகத்தின் சிறப்பை, மக்களாட்சியின் மாண்பை காப்பதற்காக நபிகளாரின் பேரர் ஹலரத்

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு ஏழைகளிடம் இறைவனை காண்போம் சொல்கிறார் விவேகானந்தர். தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமும் ஆகும். ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் நோயாளிகளிடமும் இறைவனை காண்பவரே உண்மையில் அவரை வழிபடுகிறார். எல்லாருக்கும் உதவுகிறேன் என்று எப்போதும் சொல்லாதீர்கள். நீங்கள் அவருக்காக பணியாற்றும் பேறு பெற்ற பாக்கியசாலிகள் மட்டுமே. ஆகவே உதவி என்ற சொல்லை சொல்லுவது உள்ளத்திலிருந்து நீக்கிவிடுங்கள். நீங்கள் விரும்பி யாருக்கும் உதவி செய்ய முடியாது. கடவுளின் விருப்பப்படிதான் அது நடக்கிறது. கடவுள் ஒவ்வொரு ஜீவனிலும் குடிகொண்டிருக்கிறார். இதை தவிர தனியாக ஒரு கடவுள் இல்லை. இந்த உண்மையை எவ்வளவு தவங்களுக்கு பிறகு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்பவனே உண்மையில் கடவுளுக்கு சேவை செய்பவன் ஆகிறான். உலகத்தில் ஒரே ஒரு நாளாவது ஒரே ஒருவனின் இதயத்திற்காவது சிறிதளவு இன்பமும் மகிழ்ச்சியும் அளிக்க முடியுமானால் அது மட்டுமே நிஜமான சேவையாகும். இந்த உண்மையை வாழ்நாளெல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு நான் உணர்ந்து கொண்டேன். மற்றவையெல்லாம் பொருளற்ற வெறும் பகல் கனவுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் நம் சக்தியை சிதறிவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட வேண்டும். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

இது தகவல் அறியும் நேரம். மூடு பனி என்பது தரைமட்டத்தில் காணப்படும் மேகம்தான். அது சிறிய தண்ணீர் திவலைகளால் ஆனது. காற்றில் மிதக்கும் திறன் உடையது. மூடு பனியை தண்ணீராக்கும் யுத்தியை கண்டுபிடித்துள்ளனர் விஞ்ஞானிகள். பெரிய வலை தடுப்புகள் காற்றில் தவழும் மூடு பனியை தடுத்து நிறுத்தி ஈரப்பதத்தை தண்ணீராக வடித்து எடுக்கிறது. நூற்றுக்கணக்கான சதுர மீட்டர் அளவுடைய பெரிய பெரிய வலைகளை குன்றுகளின் உச்சியில் ஏற்படுத்தி தண்ணீர் அறுவடை செய்கின்றனர். நுண் துளைகளை உடைய வலையை கடந்து போகும் போது நீர்த்திவலைகள் வலைகளில் படிந்து குடிநீர் ஆகிறது. மணல் வடிவ குழாய்களின் வழியாக அந்த தண்ணீர் துளிகள் கொள்கலன்களில் சேமிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சதுர மீட்டர் வலையும் தினமும் சில லிட்டர் குடிநீரை வழங்குகிறது. மூடு பனி தடுப்பு வலைகள் துருப்பிடிக்காத இரும்பால் செய்யப்படும். மனித ரோமத்தைப் போல 4 மடங்கு தடிமனில் இந்த வலை இருக்கும். 2 ரோம அளவுடைய நுண் துளைகள் மூடு பனியை தடுத்து தண்ணீர் திவலைகளாக மாற்றும். அவை எளிதில் வழிந்தோடும் வகையில் வேதிப்பொருட்கள் வலையில் தடவப்பட்டிருக்கும். சிலி, கௌதமாலா, இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இந்த முறையில் வெற்றிகரமாக குடிநீர் பெறப்பட்டு ஏராளமானவர்களின் தாகம் தீர்க்கப்படுகிறது. மை போச்சு, பால் வந்துச்சு. எந்தவித குறைபாடும் இல்லாத பால் பாயிண்ட் பேனாவை உருவாக்கியவர்கள் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த லாங்கோ பைரோ மற்றும் அவரது சகோதரர் ஜியார்ஜ். சிறு பத்திரிகை ஒன்றை நடத்தி வந்த பைரோ செய்திகளை எழுதும் போது பேனாவில் அடிக்கடி மை ஊற்றி எழுத வேண்டியிருப்பது கண்டு மனம் வெறுத்தார். இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு பேனாவை உருவாக்க வேண்டும் என்று கெமிக்கல் என்ஜினியரான தன் சகோதரனிடம் தெரிவித்தார். இருவரும் சேர்ந்து தயாரித்ததுதான் நவீன பால் பாயிண்ட் பேனா. தங்களின் கண்டுபிடிப்புக்கு 1943 அர்ஜென்டினா நாட்டில் காப்புரிமைக்கு பதிவு செய்தனர். அமெரிக்காவில் முதன் முதலில் பால் பாயிண்ட் பேனா விற்பனைக்கு வந்தது. நியூயார்க் நகரில் உள்ள கிம்பெல் டிபார்ட்மெண்டில் ஸ்டோரில் தான் இந்த விற்பனை தொடங்கியது. அன்று அதிகாலையிலேயே 5000 மக்கள் கடைக்கு முன் கூடியிருந்தனர். அந்த அளவுக்கு இந்த பேனாவை வாங்க மக்கள் கூடியதற்கு காரணம் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்த இந்த பேனாவில் 2 ஆண்டுகளுக்கு மை நிரம்ப தேவையில்லை என்ற விளம்பரம்தான். விற்பனைக்கு வந்த முதல் நாளே 10,000 பேனாக்கள் விற்று தீர்ந்தன. அப்பொழுது ஒரு பேனாவின் விலை $12. ரொம்ப கடினமானவை எவை? உலகில் கடினமானவை 3 என ஒரு அறிஞர் கூறுகிறார். அவை: ரகசியங்களை காப்பது, நமக்கு பிறர் செய்த தீங்கை மறப்பது, ஓய்வு நேரத்தை பயனுள்ள வழிகளில் செலவழிப்பது. ரகசியங்களை காப்பது நம்மை பற்றிய மதிப்பை உயர்த்தும். நம்மை நிம்மதியாக வைத்திருப்பவை பிறர் செய்த தீங்கை மறப்பதுதான். அதை நினைப்பதால் தான் மனதில் நிம்மதியின்றி வாழும் நிலை இருக்கும். ஓய்வு நேரத்தை வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களாக மாற்ற வேண்டும். வீணாய் சோம்பி படுத்திருக்க கூடாது. இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பிறகு இணையலாம்.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் நேரம் நலம் காணலாம் பகுதி. கண்கள் பாதுகாப்பில் கவனம். தினமும் இரவு படுக்கும் முன் இரு துளி விளக்கெண்ணெய் கண்களை சுற்றி சிறிது நேரம் மசாஜ் செய்து வர கண்கள் பிரகாசமாகவும் பளிச்சென்றும் இருக்கும். கண்கள் நன்கு பளிச்சென்று தெரிவதற்கு வாரத்திற்கு ஒரு முறை இரு துளி சுத்தமான தேங்காய் எண்ணெயை கண்களை சுற்றி சிறிது நேரம் மசாஜ் செய்யலாம். சிறிது பாதாமை பால் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து கண்களை சுற்றி தடவி வர கண்களை சுற்றியுள்ள கருவளையங்கள் நீங்கும். தினமும் கண்களுக்கான சிறு பயிற்சிகளை செய்து வருவதன் மூலம் கண் பார்வை மேம்படும். தினமும் வெள்ளரிக்காய் துண்டுகளை கண்களின் மீது வைத்து 10 நிமிடங்கள் அமர கண்களில் உள்ள சோர்வு மற்றும் கருவளையங்கள் நீங்கும். கையை ஊனாதீங்க. உங்களுக்கு 50 வயதுக்கு மேலா? அப்படியானால் தரையில் இருந்து எழும்போது கையை ஊன்றி எழுந்திருக்கிறீர்களா? உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியம். தரையில் இருந்து கையை ஊன்றாமல் எழுபவர்கள் கையை ஊன்றி எழுபவர்களை விட அதிக ஆண்டுகள் வாழும் வாய்ப்பு அதிகம் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். தரையில் கையை ஊன்றி எழுபவர்கள் அல்லது கால் மூட்டியை பிடித்து எழுபவர்களுக்கு ஆயுள் விஷயத்தில் 6 மடங்கு ரிஸ்க் அதிகம் என்று எச்சரிக்கப்படுகிறது. உங்கள் வேலைகளை முடிந்தவரை நீங்கள் செய்வதும் எளிதான உடற்பயிற்சி நடைப்பயிற்சியில் ஈடுபடுவதும் நல்லது. இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

0: இந்த கட்டிக்க. நீ உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு
1: வந்திருக்க. வேண்டாம், குடி. யாராவது பாத்திர போறாங்க. ஐயோ,
0: குடிக்கலையா? பிடிச்சிருக்கல கட்டிக்க.

இது ஆரோக்கிய சமையல் நேரம். வாழைப்பூ கட்லெட் என்னென்ன தேவை? வாழைப்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 10 கிராம், இஞ்சி 10 கிராம், பிரெட் க்ரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகுத்தூள் 5 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 10 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கருவேப்பிலை 1/2 கைப்பிடி அளவு, கொத்துமல்லி இலை தேவைக்கு. இதை எப்படி செய்வது? ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றவும். அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள் தூள், இஞ்சி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா ஆகியவற்றை போட்டு வதக்கவும். வதங்கியதும் சிறிது தண்ணீர் சேர்த்து அதில் வாழைப்பூவை சேர்க்கவும். அத்துடன் வேக வைத்திருந்த உருளைக்கிழங்கை மசித்து உப்பு சேர்த்து கிளறவும். இந்த கலவையை நன்கு கிளறி உருண்டைகளாக செய்து அதை பிரெட் க்ரம்ஸில் தோய்த்து எடுத்துக்கொள்ளவும். பிறகு இதை கனமானதாக தட்டி நான்ஸ்டிக் கல்லில் இருபுறமும் சிவக்கும்படி பொரித்தெடுக்கவும். இதன் மீது கொத்துமல்லி இலை தூவி தக்காளி சாசுடன் பரிமாறலாம். கிரீன் பட்டர் மில்க் என்னென்ன தேவை? தயிர் 1/2 கப், கருவேப்பிலை 1 ஆர்க், மல்லித்தழை நறுக்கியது, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு, தண்ணீர் தேவைக்கு ஏற்ப. கருவேப்பிலை மல்லித்தழையை அரைத்து வடிகட்டி சாறு எடுத்து கொள்ளவும். அதனுடன் உப்பு, பெருங்காயத்தூள், கடைந்த மோர், தண்ணீர் சேர்த்து கலந்தால் கிரீன் பட்டர் மில்க் ரெடி. இதில் கருவேப்பிலை மல்லித்தழை சேர்ப்பதால் உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின்கள் கிடைக்கின்றன. இது எளிதில் செய்யக்கூடியதும் கூட. இணைந்திருங்கள். இது MTR FM.

இது திருத்தலம் உலாவரம் நேரம். செதலபதி ஆதி விநாயகர். கோவிலின் பிரகாரத்தில் ஒரு மந்தார மரம் இருக்கிறது. அந்த மந்தார மரத்தின் அடியில் திறந்த வெளியில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அட, ஏன் இப்படி வெயிலிலும் மழையிலும் காய்ந்து நனைந்து கிடக்கிறது என்று சாதாரணமாய் பார்த்தால் தோன்றும். ஆனால் அதன் பின்னே அற்புதமான கதை ஒன்று ஒளிந்திருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த கோயில் திருதிலதைப்பதி என்னும் செதலபதி. இத்தலத்து நாயகனின் பெயர் முக்தீஸ்வரர். இவரை வழிபட்டால் முக்தி நிச்சயம் என்கிறார்கள். ராமபிரான் தன் தந்தை தசரதருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதால் தசரதருக்கு முக்தி அளித்தார் சிவபெருமான் என்ற செவிவழி செய்தியை இந்த ஆலயத்தில் சொல்கிறார்கள். அதனால்தான் முக்தீஸ்வரர் என்ற பெயர் உருவாயிற்றாம். ராமபிரான் பித்துர்லிங்கங்களை வழிபடும் சன்னதி ஒன்றும் இங்கே உள்ளது. அம்பிகையின் பெயர் ஸ்வர்ணவல்லி என்னும் பொற்கொடி அம்மை. பெயருக்கு ஏற்ப அம்மன் பிரகாசமாக காட்சி தருகிறாள். செதலபதி ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு கோவில் வாசலில் வீற்றிருக்கும் ஆதி விநாயகர். இவர் யானை முகத்திற்கு முந்தைய விநாயகர் என்பதால் மனித உருவத்தில் காட்சியளிக்கிறார். முருகப்பெருமானுக்கு அவரை போன்றே ஒரு அண்ணா இருந்தால் எத்தனை அழகாக இருப்பாரோ அத்தனை அழகாக காட்சியளிக்கிறார் ஆதி விநாயகர். குரு பகவான் தட்சிணாமூர்த்தியும் இங்கே வித்தியாசமாக இருக்கிறார். காலால் அசுரனை மிதித்தபடி தன் இரண்டு பக்கம் அணில்கள் இருக்க சனகாதி முனிவர்கள் நால்வரும் அருகில் தவம் செய்ய காட்சியளிக்கிறார் குரு. அருணகிரிநாதரால் புகழப்பட்ட வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரும் விசேஷமானவர். ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத பெருமாள் இங்கே அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். மேலும் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, துர்கை, நவகிரகங்கள் ஆகியோரும் இந்த ஆலயத்தில் தரிசனம் தருகிறார்கள். இந்த சிவாலயத்தில் பித்ருகாரியங்கள் செய்வது மேன்மை உடையதாம். ஊரின் பெயரே தில தர்ப்பணபுரி. திலம் என்றால் எள், தர்ப்பணம் எள்ளால் செய்யப்படுவது, அதுவே திலதைப்பதி என்று மாறி செதலபதி என்று ஆகிவிட்டது. நற்ஜோதி மன்னன் என்பவன் தன் தந்தைக்கு பித்ருக்காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது. எந்த ஊரில் பித்ருக்கள் நேரடியாக வந்து அன்னத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அதுவரை ஓயமாட்டேன் என்று ஊர் ஊராக சென்று காரியங்கள் செய்தான் மன்னன். கடைசியில் செதலபதி ஆலயத்திற்கு வந்தபோது பித்ருக்கள் பிண்டத்தை கை நீட்டி வாங்கி கொண்டார்களாம். அதனால் அந்த மாதிரி காரியங்கள் இங்கே ஏராளமாய் செய்யப்படுகின்றன. சிறப்பாக அமாவாசை அன்று ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் என்கிறார்கள் இங்குள்ளவர்கள். இங்கு கதைகளும் இங்கே ஏராளம் உண்டு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பார்ப்போமா? கைலாயம். தேவர்கள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லோரும் கூடியிருந்தனர். அனைவர் முகங்களிலும் சந்தோஷம் நிரம்பி வழிந்தது. இந்திரன், அக்னி, யமன், வருணன், வாயு, குபேரன், ஈசானன் போன்றவற்றுடன் ரம்பா, ஊர்வசி, மேனகா போன்ற அழகு தேவதைகளும் அங்கே இருந்தார்கள். எதற்கு இத்தனை கூட்டம்? ஏன் இத்தனை ஆனந்தம்? இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சிவபெருமான் அகிலமே நன்மை அடையும்படி ஆனந்த நடனம் ஆடப்போகிறார் என்பதுதான் காரணம். ஈசன் அற்புதமாய் நடனம் ஆடினார். சிவனுக்கும் ஏக சந்தோஷம். யாவருக்கும் திருவருள் புரிந்து பார்வதியோடு மகிழ்ந்து இனிது வீற்றிருந்தார். அப்பொழுதுதான் வந்தது வம்பு. வாயுதேவன் சந்தோஷத்தின் மிகுதியாலோ என்னவோ சுழற்காற்றாக வீசினான். அப்பொழுது கைலைநாதன் திருசன்னிதியில் நின்றிருந்த ஊர்வசியின் ஆடை சற்று விலகிற்று. அருகில் நின்ற பிரம்மா அதை பார்த்து வைத்தார், காமுற்றார். சிவபெருமான் விஷயம் உணர்ந்ததும் சீறி பாய்ந்தார். பிரம்மனே, கணிகை மேல் காமம் கொண்ட நீ காமவயப்படும் பூலோக மனிதர்கள் மத்தியில் போய் உழல்வாய் என்று சாபமிட்டார். பிரம்மா நடுநடுங்கினார். எம்பெருமானே, என்னை மன்னியுங்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று மனம் நொந்து பாதம் தொட்டு வணங்கினார். கருணை கடலான ஈசன் மனம் இறங்கினார். நீ பூலோகம் சென்று சிவ வழிபாடு செய். அதுவும் திலதைப்பதியில் என் மனம் குளிருமாறு வழிபட்டால் உன்னுடைய அபிமான தினத்திலேயே நானும் பார்வதியும் காட்சி தருவோம் என்கிறார். பிரம்மா திலதைப்பதியை அடைந்தார். அங்கு மந்தார மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் காணப்பட்டது. மகிழ்ந்து போனார், வணங்கினார், பூஜை புரிந்து தன் பாவத்தை போக்க துணிந்தார். தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதிலே நீராடி பீபூதி ருத்ராட்சம் அணிந்து சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்தார். இம்முறை அந்த மந்தாரலிங்கத்தை
மும்முறை அந்த மந்தாரலிங்கத்தை வலம் வந்து பொங்கிய திரைக்கை ஏந்தி பொன் மலரணிந்து நாளும் பங்கைய பாதம் போற்று மரிநிதி பாங்கர் மேவும் செங்கையர் பழனவேலி திலதையாம் பதியில் வாழும் சங்கரா போற்றி போற்றி சதாசிவா போற்றி போற்றி என்று கைகூப்பி வணங்கினார். சிவபெருமான் காட்சி தந்தார், ஆனால் பார்வதி தேவியை காணவில்லை. ஏன் என்று தவித்தார் பிரம்மா. பார்வதி தேவி அங்கேதான் ஒரு புற்றின் கீழ் பொற்கொடி நாயகியாக அமர்ந்திருந்தாள். அது ஒரு கதை. தட்ச யாகம் நினைவிருக்கிறதா உங்களுக்கு? மாப்பிள்ளையான சிவனை மதிக்காமல் ஒரு யாகம் செய்தான் தட்சன். அங்கே அழையா விருந்தாளியாக செல்ல ஆசைப்பட்டாள் தாட்சாயணியான பார்வதி. சிவன் தடுத்தும் கேளாமல் சென்று அவமானப்பட்டாள் தட்சன் மகளான தாட்சாயணி. அந்த அவமானம் தீர அவள் திலதைப்பதியில் ஒரு புற்றின் கீழ் தவம் செய்து கொண்டிருந்தாள். விஷயம் உணர்ந்ததும் பிரம்மா புற்றை வெட்டினார். உள்ளே பொன் மேனியோடு பொற்கொடி நாயகி தரிசனம் தந்தாள். மகிழ்ந்து போனார் பிரம்மா. சிவனுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம் பூஜை புனஸ்காரங்கள் என்று சகலமும் செய்தார் பிரம்மா. பார்வதியும் பரமசிவனும் அவருக்கு ஒரு சேர காட்சி தந்தனர். சாபம் நீக்கினார்கள், ஆசியும் வழங்கினார்கள். இன்றும் திலதைப்பதி பாவங்களை நீக்கி சித்திகளை அளிக்கும் தலமாக விளங்கி வருகிறது. இது மயிலாடுதுறை திருவாரூர் பாதையில் பூந்தோட்டத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஆலயம். இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இணைவோம்.

0: பக்தி கதை கேட்போமா?
1: எனக்கு அந்நியர் அல்லாதாராய் என்னையே நினைத்து என்னையே உபாசிக்கும் நித்திய யோகிகளுடைய யோகக்ஷேமத்தை நான் வழங்குகிறேன் என்கிறது பகவத்கீதை. ராமாவதாரத்தில் தான் செய்த செயல்களையே கிருஷ்ணாவதாரத்தில் கீதையில் கூறி தானே உலகுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார் பகவான் கிருஷ்ணன். ஒரு சமயம் வேதியர் சிலர் விபீஷணனை சிறைப்படுத்தி வைத்திருப்பதாக ஸ்ரீராமருக்கு தகவல் வர தன் தூதர்களை அனுப்பி எல்லா இடங்களிலும் தேடச் சொன்னார். ஒரு வழியாக விபீஷணர் இருக்கும் இடம் தெரிந்ததும் அங்கு சென்றார் ஸ்ரீராமர். விபீஷணன் கை கால்கள் கட்டப்பட்டு பாதாள சிறையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அங்கிருந்த வேதியர்களிடம் விபீஷணன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டார். வேதியர்கள் நடந்ததை கூறினார்கள். முதிய வேதியர் ஒருவர் தர்பைபிள் கொண்டு வருவதற்காக காட்டிற்கு சென்றார். அவர் மௌன விரதத்தை கடைபிடிப்பவர். அப்பொழுது அவ்வழியே வந்த விபீஷணர் முதியவரிடம் ஏதோ வினவ மௌன விரதம் இருந்ததால் அவர் பதில் சொல்லவில்லை. இதனால் கோபமடைந்த விபீஷணர், நான் கேட்கிறேன், பதில் சொல்லாமல் இருக்கிறாயா என்று கேட்டு அவரை எட்டி உதைத்தார். வயதானவர் என்பதால் விபீஷணரின் பலமான உதையில் கீழே விழுந்து உயிர் துறந்தார் அந்த வேதியர். இதை அறிந்த ஆசிரமவாசிகளான நாங்கள் விபீஷணரை பிடித்து தண்டனை அளிக்க தீர்மானித்தோம் என்று கூற, ராமா, நாங்கள் எவ்வளவோ தண்டித்தும் இவன் உயிர் போகவில்லை. நல்ல வேளை நீங்கள் வந்தீர்கள். இவனை நீங்கள் தான் தண்டிக்க வேண்டும் என வேண்டினர். அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்ட விபீஷணர் ஸ்ரீராமர் முன் தலை குனிந்து நின்றார். ஸ்ரீராமரோ, ஆசிரம வாசிகளே, வேலைக்காரன் தவறு செய்தால் அதற்கு எஜமானன் தான் பொறுப்பாளி ஆகிறான். இந்த விபீஷணனுக்கு சாகா வரம் தந்து இலங்கா நகரத்தை ஆளும் வரமும் தந்தது நான் தான். இவர் என்னை சேர்ந்தவர். ஆகவே இவர் செய்த குற்றம் நான் செய்ததை போலத்தான். இவருக்கு என்ன தண்டனை அளிக்க தீர்மானித்தீர்களோ அதை எனக்கு கொடுங்கள் என்று வேண்டினார். அதை கேட்டதும் ஆசிரமவாசிகள், விபீஷணன் வேண்டுமென்றே இத்தவறை செய்யவில்லை, தன்னை அறியாமல் தான் செய்துள்ளான். அதற்காக பிராயச்சித்தம் செய்தால் போதும் என தீர்மானித்தார். தன் பக்தனுக்காக பிராயச்சித்தம் செய்து விபீஷணரை விடுவித்தார் ஸ்ரீராமர். நல்லவர்கள் கூட சில சமயங்களில் தங்களை மறந்து தவறு செய்து விடுகிறார்கள். அத்தகையோருக்கு தெய்வமே உடன் வந்து காத்து அருள் புரியும் என்பதை விளக்கும் கதை இது.
0: இணைந்திருங்கள், இது MTR FM.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மன்றைய தமிழ் MTR வானொலியில் இனிவரும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களுடன் பொதிகை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சிரி ஷாகுல் ஹமீத் குவைத்தில் இருந்து. நலம்தானே அன்பு உறவுகளே, நலமே அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி பல இனிய பாடல்களுடன் பல கருத்துக்களை சுமந்து இணைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள், இவைதான் மனிதனின் எண்ணம் என்ற கருத்துக்களை விதைத்து மலரம் முதல் பாடல்

இந்த இனிய வேளையில் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் என்ற கருத்துக்களோடு இணையும் அடுத்த பாடல்.

முன்னே தமிழ் எம்டிஆர் வானலையில் வண்ணமிகு எண்ணங்களோடு பொதிகை தென்றல். உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னை நீயே அறிந்து கொள், அதுவே வாழ்க்கையில் நீ அடைந்த பெரும் வாய்ப்பாகும் என்ற வரிகளுடன் இணையும் மற்றும் ஒரு வாடல்.

இனித்திரும் இன்ப பாடல்களை இந்த வேளையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். லட்சியங்களை சிலையை போல கல்லில் உருவாக்க வேண்டும், பனிக்கட்டியில் உருவாக்கினால் அது உருகித்தான் போகும் என்ற கருத்துக்களை விதைத்து தொடரும் மற்றொரு பாடல்.

காற்றலையில் ஒன்றிய தமிழ் MTR வானலையில் பொதிகை தென்றல். நல்ல குறிக்கோள்களை நோக்கி உங்கள் மனதை திருப்புங்கள், வெற்றி உங்களை நோக்கி திரும்பும் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்

விண்ணோடும் முகிலோடும் காற்றலையில் விளையாடிக் கொண்டிருப்பது MTR வானலையில் பொதிகை தென்றல். உயர்ந்த சிந்தனையுடன் எளிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்ற கருத்துக்களை கூறி இணையும் பாடல்

நம்மை இணைத்திருப்பது கொதிகை தென்றல். காத்திருக்க கற்றுக்கொள், எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுதல் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை ஏதும் கிடைக்கப் போவதில்லை என்ற வரிகளோடு இணையும் அடுத்த பாடல்

இனிதமான இந்த வேளையில் மனதிற்கு மகிழ்ச்சியை பாடல்கள் வாயிலாக வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பள்ளம் பார்த்து பாயும் வெள்ளம் போல நல்ல உள்ளம் தேடி ஓடுமாம் அன்பு. கள்ளம் கபடம் இல்லாத சின்ன பிள்ளையைப் போல ஆடி கழிக்குமாம் அன்பு. வள்ளல் கை போல இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுத்து மகிழுமாம் அன்பு என்ற அன்பை உணர்த்திய பிறகு மலரும் அடுத்த பாடல்.

0: படும் பெண்.
1: இனிமையான இந்த தினத்தில் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல், பொதிகை தென்றல். சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு, உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் பாடல்.

முனிதமில் எம்டிஆர் வானலையில் மலர்ந்த இந்த இனிய நேரத்தில் மகிழ்ச்சியாக வீசிக்கொண்டிருப்பது பொதிகையில் ஏற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றல். இழப்புகள் ஏற்படும் காலத்தை மறந்து விடுங்கள், ஆனால் அந்த இழப்பு கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்ற வரிகளை சுமந்து வரும் அடுத்த பாடல்

காற்றலையில் மொன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். ஆசைக்கு கண்ணில்லை, அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். அன்பில் கரைந்து விடு, அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் என்ற கருத்துக்களோடு இணையும் நிறைவு பாடல்.

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வந்தியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

கனடா கலியகத்திலிருந்து காதோரம் வந்து வணக்கம் என்று கூறி காற்றலையில் இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றலையில் கலந்து வந்த நான் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த நல்ல இங்கிதமான வேளையிலே கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் உங்கள் காதோரம் கேட்கும் ஜனரஞ்சகமான நிகழ்வு ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வருகின்றது பாட்டும் பதமும். இருநூற்றி முப்பது வாரங்களாக எங்கள் காதோரம் ஒலித்து வந்த பாட்டும் பதமும் இன்று 231வது தடவையாக மலர்கின்றது. இன்று மலரும் 231வது பாட்டும் பதத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று 23வது தயாரிப்பை இதமாக தருகின்றார் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். தன்னுடைய 23வது தயாரிப்பிலே 10 பதங்களை இதமாக தேர்ந்தெடுத்து அதற்கேற்ற பாடல்களையும் தயார் செய்து ஒரு வாக்கியமாக்கி அற்புதமான ஒரு உண்மையை எங்களுக்கு தெரிய வைக்கின்றார் உலகறிய வேண்டும் என்பதற்காக. இந்த உண்மை தெரிந்தும் தெரியாதது போல் எத்தனை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் இந்த பாட்டும் பதமும் 231 வரும் செய்திகளை கேட்டு. இன்றைய பாட்டும் பதமும் 231 அலங்கரிக்க வேண்டும் என்று தன்னுடைய 23வது தயாரிப்பிலே திறமை என்ற ஒரு திரைப்படுத்து பாடலை தெரிந்தெடுத்து முதல் பதமாக தருகின்றார். அதற்காக நாங்கள் முதல் பதத்துக்கான பாடல் திறமை படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம்.

0: இந்த அழகு தீபம் என்ற அற்புதமான அந்த பாடலின் முதல் பதம் இந்த என்ற பதத்தை நாங்கள் முதல் பதமாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து இரண்டாவது பதத்திற்கு செல்வோம். இரண்டாவது பதத்திற்காக அவர் தருகின்றார். பட்டணத்தில் பூதம் திரைப்படுத்தும் பாடல் ஒன்றை தெரிவு செய்து அனுப்பியிருக்கும் வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது ஒளிபரப்பாகின்றது. கேட்டு அதில் உள்ள முதல் பதத்தையும் பெற்று பொருத்திக் கொள்வோம்.
1: உலகத்தில் சிறந்தது எது? எது? எது? எது? உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது.

என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை, முதலில்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி அது போடும் குடி.

பால் தரும் கருணை அது, பசித்த முகம் பார்த்து பதரும் நினை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில்.

உலகத்தில் சிறந்தது எது என்ற அற்புதமான கேள்வியோட வந்த பாடல் உலகத்தில் என்ற பதத்தை எங்களுக்கு தருகின்றது. அந்த பதத்தை கொண்டு சென்று இந்த என்ற முதலாவது பதத்தோடு இரண்டாவது பதமாக சேர்த்து படித்தால் இந்த உலகத்தில் நல்லது, இந்த உலகத்திலே ஏதோ இருக்கின்றது, அதை நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்றோமோ என்று எண்ணிக்கொண்டு தனக்கு தெரிந்த அந்த உண்மையை எங்களுக்கும் சொல்ல வருகின்றார். அதற்காக மூன்றாவதாக ஒரு பாடலை நாங்கள் கேட்டு மூன்றாவது பதத்தை தெரிந்து கொள்வோம் என்று இதயத்தில் நீ என்ற அற்புதமான திரைப்படத்தின் பாடல் ஒன்றை இப்பொழுது காற்றலையில் ஒலிக்க வைக்கின்றார்.

0: யார் சிரித்தால் என்ன என்ற பாடல்தான் நாங்கள் கேட்ட பாடல். பல தடவை கேட்டிருக்கிறோம் அந்த பாடலை. அதில் வந்த முதலாவது பதத்திற்கு எங்கே கொண்டு சென்று சேர்த்து படித்து பார்ப்பதென்று எண்ணும் வேளையில் இன்று 231வது பாட்டம் பதத்தில் மொன்றியல் தமிழ் வானொலி தருகின்ற பாட்டம் பதம் நிகழ்விலே 3வது பதம் வந்து பொருந்துகின்றது. இந்த உலகத்தில் யார் என்ற கேள்வியோடு வருகின்றது. இந்த உலகத்தில் யார் அப்படி என்றால் அடுத்த பதம் இந்து என்ற திரைப்படம் தர இருக்கின்றது. இந்து என்ற திரைப்படத்தில் அவர் தெரிவெடுத்து ஒலிக்க வைத்த பாடல் தரப்போகின்றது. பதத்தை கேட்போம் பாடலை.
1: எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி

எப்படி சமைஞ்சது எப்படி என்ற பாடல்தான் அந்த பாடல். அதிலே எப்படி என்பது ஒரு கேள்வி, யார் என்பது போன்று எப்படி என்ற கேள்வியும் வந்து இணைந்து விட்டது நான்காவது பதமாக. அப்படியான நான்கு பதத்தையும் ஒரு தடவை பொருத்தி படிப்போம். இந்த உலகத்தில் யார் எப்படி என்ற இடத்திலே யார் என்பது எங்கள் எல்லோரையும் குறித்து வருவது போல் இருக்கின்றது. எப்படி என்பது எங்களிடம் கேட்கும் கேள்வியாக அமைகிறது. இந்த உலகத்தில் யார் எப்படி, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும் தான் யார் என்று கூறுகின்றது. அப்படி விழித்து கூறும் வேளையிலே ஐந்தாவது பதமாக அவர் தந்து செல்கின்றார். நான் பெற்ற செல்வம் என்ற திரைப்படத்திலே இருந்து ஒரு அற்புதமான அழியாத காவிய பாடல் அந்த பாடல். அந்த பாடலை நிச்சயம் நாங்கள் கேட்டு விடுவோம். நிச்சயமாக நாங்கள் கேட்டு மகளும் வேளையிலே முதல் பதம் வந்து சரியாக பொருந்துகிறது. கேட்போமா பாடலை?

வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும், அற்புதமான அந்த கருத்து அன்று தொட்டு இன்று வரை பொருத்தப்பாடாகத்தான் இருக்கின்றது. அந்த பதத்தை கொண்டு வந்து பொருத்துகிறார் மற்ற நான்கு பதங்களோடும் ஐந்தாவது பதமாக. இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும், ஆம், அந்த கருத்து, அந்த வினாவின் அடையாளம் இப்பொழுது எங்களுக்கு உணர்வை தருகின்றது. இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் என்று வந்துவிட்டது. மிகுதி ஐந்து பதங்கள் இருக்கின்றது. மொத்தம் 10 பதங்களை தந்தவர் வேறு யாருமல்ல, இந்த அற்புதமான பாட்டும் பதத்தை எங்களோடு இணைந்து கலந்து பகிர்ந்து கொள்ள இருப்பவர் நாகப்பட்டினம் நாகூர் ஜகவர் சாதிக் அவர்கள். ஆறாவது பதமாக அவர் தந்த பாடல் மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைப்படத்து பாடல். மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து அவர் தந்த பாடல் பாடுகின்றது. காது கொடுப்போம், அந்த பதத்தை தேடி பிடிப்போம்.

பாடலை கேட்டவுடன் தேடி பிடிக்கவில்லை, தானாக ஓடி வந்து எங்களோடு இணைகின்றது அந்த பதம், ஒரு நாள் என்ற பதம். இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள், இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள், அற்புதமான ஒரு பதில் ஓசை தாழ்ந்து செல்கின்றதல்லவா நினைக்க வேண்டி இருக்கின்றது. அப்படி என்றால் அடுத்த பதம் என்ன அற்புதமான பதமாயிருக்கும், ஒரு அதிசயமான உண்மையை கூறப்போகின்றாரா அல்லது நாங்கள் ஆச்சரியப்படும் உண்மையை கூறப்போகின்றது என்று கேட்டு பார்ப்போம். ஏழாவது பதத்தை, ஏழாவது பதத்துக்காக அவர் தீனா என்ற திரைப்படத்து பாடலை தருகிறார். தீனா திரைப்படம் கொண்டு வந்து தருகின்றது ஏழாவது பதத்தை, கேட்போம் அந்த பாடலை.

பாடல்கள் கொண்டு வரும் பதத்தை கொண்டு நாங்கள் வாக்கியத்தை அமைக்க உள்ளோம். அதனால் பாட்டும் அந்த பாட்டு தரும் பதமும் சேர்ந்து நல்ல வாக்கியத்தை தந்து உண்மையை புலர வைக்கின்றது. தீனா திரைப்படம் கொண்டு வந்த பாடல் சொல்லாம கொண்டு என்று ஆரம்பித்த அந்த பாடலே சொல்லாம என்ற வார்த்தையை, அந்த பதத்தை, அந்த சொல்லை நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்று பொருத்துவோம். இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் சொல்லாம, ஒரு நாள் சொல்லாமல், மற்றவர்களுக்கு சொல்லாமலே என்ற கருத்தை கொண்டு, யார் எப்படி வாழ்ந்தாலும் அவர் ஆடம்பரமாக வாழலாம், யாசகனாக வாழலாம், அதிகாரியாக வாழலாம், அரசியல்வாதியாக வாழலாம், நிலச்சுவாந்தராக வாழலாம், பெரிய கூட கூட மாடி மாளிகைகளை வைத்திருக்கின்ற பெரும் கோடீஸ்வரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் ஆன்மீகராதிபாதியாக இருக்கலாம். இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் சொல்லாம என்று வந்துவிட்டது. என்ன சொல்லாமல் என்ன நடக்க போகின்றது? ஓரளவு புரிகின்றதா? சரி, நாங்கள் மூளையை குழப்ப வேண்டாம், நிதானமாக இருந்து 8வது பாடலை கேட்போமா? 8வது பாடல் தருகின்றது ஒரு பதத்தை, அதையும் எடுத்து பொருத்த வேண்டி இருக்கின்றது. 8வது பதம் ரட்சகன் என்ற திரைப்படத்திலிருந்து அவர் தெரிவு செய்து இங்கே புகுத்தி விடுகின்றார்.

போகும் வழியெல்லாம் என்று பாடி சென்றது அந்த பாடல். அந்த பாடலே போகும் என்ற பதம் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் எடுத்து கொண்டு சென்று எட்டாவது பதமாக இன்றைய பாட்டும் பதமும் 231 பொருத்தி ஒரு தடவை படித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் சொல்லாம போகும். என்ன அற்புதமான வார்த்தை! இந்த உலகில், இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் சொல்லாமல் போகும். என்ன சொல்லாமல் போகின்றது, எங்கே போகின்றது? 29 பதத்திற்கு செவி மறுத்து பார்ப்போம். 9 பதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அவர் அப்பு என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். அப்பு என்ற பாடல் இதுதான். அந்த அப்பு என்ற பாடல் தருவதை நாங்கள் காது கொடுத்து கேட்போம்.

இடம் தருவாயா என்ற பாடல் தான் அந்த பாடல். அதிலே இடம் என்ற இடத்தை எடுத்தால், இடம் என்பது ஒரு இடம், ஒரு நிலம் அல்லது இருக்கும் இடம், வதிக்கும் இடம் போன்று இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் சொல்லாமல் போகும் இடம். ஆமாம், ஆகாயத்திலே பறந்து போகின்றோம், தொடருந்திலே போகின்றோம், மகளுந்திலே பறந்து போ, இப்படி நாங்கள் காலால் நடந்து போகணும், எப்படியோ எல்லாம் போகும் திசையெல்லாம் செல்லும் இடமெல்லாம் செல்கின்றோம். ஆனால் சொல்லிவிட்டும் போகிறோம், சொல்லாமலும் போகிறோம். அங்கே இங்கே நிச்சயமாக இந்த பாட்டும் பதம் கூறுவது, இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் சொல்லாமல் போகும், மற்றவர்களுக்கும் அவருக்கே தெரியாமல் போகும் இடம் என்று ஒரு இடம் இருக்கின்றதாம். அது எது என்றதைத்தான் இங்கே பாட்டும் பதம் 231 தந்து நிறைவு பெறுகின்றது. இங்கே 10வது பதமாக இன்று பாட்டும் பதத்தை நிறைவேற்ற வரும் அந்த அற்புதமான பதம் எதுவென்று கேட்க அவளோடு இருக்கின்றோம். அதற்காக பாடலை கேட்க வேண்டும். பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை கேட்டு நாங்கள் முழுமை பெற முயற்சிப்போம்.

மண்ணுக்கு மரம் பாரமா என்ற பாடல் தான் அந்த பாடல். அதிலே மண்ணுக்கு என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சென்று 10வது பதமாக மற்ற 9 பதங்களோடும் சேர்த்து படிப்போம். இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் சொல்லாம போகும் இடம் மண்ணுக்கு. எவ்வளவு அற்புதமான பதம், எவ்வளவு உண்மைக்கு உண்மையிலும் உண்மையான நிதர்சனம் அது. இது எங்களுக்கு தெரியும், ஆனால் தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் எல்லாம் வாழ்கின்றோம். எப்படி வாழ்ந்தாலும் என்று அந்த எப்படி என்றதிலே என்ன கருத்தை காணோம்? நாங்கள் எப்படி உயர்ந்த தரத்தில் இருக்கிறோமா, தாழ்ந்த நிலையில் இருக்கிறோமா, வசதியோடு இருக்கின்றோமா, வசதி இல்லாமல் இருக்கின்றோமா, உற்றாரோடு உறவுகளோடு இருக்கின்றோமா, அனாதையாக அகதியாக ஏதிலியாக இருக்கிறோமா? அதுவல்ல இங்கே கேள்வி, எப்படி என்பதற்கு இன்னும் ஒரு பதில், நாங்கள் என்ன வகையில் இருந்திருக்கின்றோம், மற்றவர்களோடு எப்படி வாழ்ந்திருக்கின்றோம், இந்த உலகில் எதை சாதித்திருக்கின்றோம், நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போன பின்பும் எங்களை பற்றி பேசக்கூடிய வகையில் வாழ்ந்திருக்கின்றோமா? பேசக்கூடிய என்பதிலும் நல்லதாக பேசக்கூடியதாகவோ, தீயதாக பேசக்கூடியதாக, இழிவாக பேசக்கூடியதாக இருக்கின்றதா? வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசும் இந்த உலகம், அதனை வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவன் வாழ்ந்தான் என்ற பெயரைத்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் அறவழியிலே நல்லவற்றைத்தான் செய்ய வேண்டும் என்ற உட்கருத்தை பொருத்தி அற்புதமான ஒரு பாட்டும் பதத்தை எங்களுக்கு 10 பதங்களோடு நிறைவுபடுத்தி செல்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் 231 அலங்கரிக்க தன்னுடையது 23வது படைப்பை கொடுத்த அன்பு ஜெகபர் ஷாதிக் அவர்கள், வாழ்த்துக்கள் அவருக்கு. படிக்கின்றேன் மீண்டும். இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் சொல்லாம போகும் இடம் மண்ணுக்கு. எவ்வளவு அற்புதமான உண்மை, நிதர்சனமான உண்மை இது எங்களுக்கு தெரியும். தெரிந்து நாங்கள் வாழும்போது வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற உண்மையான கருத்தினை திட்ட தெளிவாக எடுத்துச் சென்ற இந்த 231வது தயாரிப்பு 231வது பாட்டும் பதத்துக்கு நாங்கள் சிரம் தாழ்த்தி அந்த கருத்தை ஏற்று எங்களை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்து கொள்வோம் என்று கூறி இன்றைய பாட்டம் பதம் 231 தந்த

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR F

கலந்து வரும் காற்றினிலே மிதந்து வரும் வானலையில் புகுந்து வந்து உங்களுக்கு அன்புடன் வணக்கம் கூறிக்கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன்.

நேயர்களே, நீங்கள் நலம் தானா என்று உரிமையுடன் கேட்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் கலையகமும் கலைஞர்களும் அனைவரும் நலமே இருக்கின்றோம் என்ற சுப செய்தியை உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த இனிமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே காற்றலையிலே கலந்து வந்து உங்களுக்கு நான் தரவிருப்பது

காற்றினிலே வரும் கீதம். அடிக்கும் காற்று, வீசும் புயல், வளரும் தென்றல், வந்து குலவிடும் மாறுதம் எல்லாம் வானலையில் கலந்து வரும் வேளையிலே அந்த அலையுள் புகுந்து வந்து மொன்றியல் தமிழ் வானொலி உங்கள் வாசல் வரை வருகின்றது, உங்கள் காதோரம் தருகின்றது. காற்றினிலே வரும் கீதம், எண்ணற்ற கீதங்களை எடுத்து வந்து தரும் ஒன்றியல் தமிழ் வானொலி இன்று காற்றலையிலும் தருகின்றது. காற்றினிலே வரும் கீதம், இந்த காற்றினிலே வரும் கீதம் வாழ்வியல் நிகழ்வுகளில் ஏற்படும் அனுபவங்களை எல்லாம் திரட்டி அங்கங்கு வாழ்வியலுக்கு ஏற்ற வரலாறுகளையும் வியாக்கியானங்களையும் வகை முறைகளையும் கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் முதலாவது பாடலாக காற்றலையில் தவளவிடுகின்றது இந்த பாடலை முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம்.

0: காற்றினிலே வரும் கீதம் கனிவோடு அள்ளி வந்தது அந்த முதல் பாடல். மனித உலகின் முக்கியமாக அன்பை வெளிக்கொண்டு வந்து அதை உணர்வு பூர்வம் காட்டுவதற்கு முத்தம் என்பது பல வகைப்படும். ஆனால் இந்த பாடலில் கூறியபடி அங்கே அந்த வாலிபன் சித்திரத்தை பார்த்து கேட்பது போல கேட்கின்றான் தன் காதலியிடம், சித்திரமே சொல்லடி உன்னை முத்தமிட்டால் என்னடி, இந்த தென்றல் வந்து உன்னை தொடுவதில்லையா, அது வந்து தழுவிக்கொண்டுதானே போகின்றது என்று கேட்டதற்கு அவள் சூறுகிறாள், நித்தம் நித்தம் அந்த கன்னி இதழில் தென்றல் வடும் போது ஏற்படும் சுகம் கூடியானது, அந்த அந்த இதழில் இன்னொருதர் இதழ் வந்து படும் பொழுது அங்கே பயம்தான் தோன்றும், மகிழ்வு தோன்றாது என்று நாசுக்காக சொல்லி எங்கள் தமிழ் பண்பாட்டு கலையினை அப்படியே எடுத்து கூறும் வகையில் அந்த முத்தத்திற்கு வேகமும் தாகமும் அதற்குரிய உரிமையும் ஆனால் எங்கள் கடமையும் என்பதை அழகாக எடுத்து கூறிய அந்த பாடலை இன்று ஒன்றிய தமிழ் வானொலி காற்றலையில் கொண்டு வந்து தந்து எங்களையும் சற்று சிந்திக்க வைத்ததல்லவா. சரி, அடுத்து என்ன பாடலை தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றின் நிலை வரும் கீதம் என்று எண்ணி பார்ப்போம், கேட்டு விடுவோம்.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

காலம் காலமாக காவிய தலைவர்களிடமிருந்து கூட இந்த கேள்விக்கு பதில் காண முடியாத வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கொண்டு வந்து கேட்ட கேள்விகள் அத்தனையும் பருவத்தையும் ஆசையையும் பெண்மையையும் நாணத்தையும் காதல் பாசம் கருணை என்பதையும் ஊடறுத்துச் செல்லும் அந்த கேள்விகளை உங்களிடம் விட்டிருக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றின் நிலைவரும் கீதம். அன்பு உறவுகளை விடைகாண முடியாத கேள்விகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு, விடை தேடி செல்ல முடியாத நிலையில் இருக்கும் எங்களுக்கு இந்த பாடல் எங்கள் சிந்தனையை தூண்டி காற்றின் நிலை வந்து எங்களை என்னமோ செய்கின்றது என்று கூறிக்கொள்வதோடு அடுத்து வரும் பாடலும் என்ன செய்ய போகிறதோ தெரியாது. இது காற்றினிலே வரும் கீதம் முன்றியல் தமிழ் வானொலி தருவது என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலையும் வானொலியில் தவள விடுகிறேன். அது வந்து உங்கள் வாசலில் புகுந்து உங்கள் செவிகளில் வந்து மனதிலே உங்களுக்கு எதை தூண்டுகிறதோ எனக்கு தெரியாது.

புரியவில்லை என்று கூறினாலும் பிரிந்து கொண்டே ஆக வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தந்த காற்றினிலே வரும் கீதம் சொன்னது காதலின் வேகத்தையும் தாகத்தையும் ஆதங்கத்தையும் விரகத்தையும் எடுத்து கூறிக்கொண்டு வந்தது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரித்துத்தான். ஆனாலும் காதல் என்பது தொட்டாலே பத்தி கொள்ளும், அரங்கேற்றத்திற்கு முன் அது அரங்கேறக்கூடாது என்ற அந்த ஆணித்தரமான கருத்தினை அங்கே நிலைநிறுத்தி வைத்தது அந்த பெண்மை. அங்கே பாவம் அந்த ஆண்மை என்றதை கூறிக்கொண்டு கூறாமல் கூறிக்கொண்டு சென்றது இந்த பாடல். மொன்றியல் தமிழ் வானொலி அந்த காற்றிலே வரும் கீதம் எடுத்து வந்த அந்த பாடல் காற்றலையில் நீர்களை நீங்கள் இணைந்து கொண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் அன்றாடம் மலர்வது போல் அல்லாமல் இடையிடையே பூத்து குலுங்கும் இந்த காற்றினிலே வரும் கீதம் நல்லது. அன்பு உறவுகளே, அடுத்து காற்றினிலே வரும் கீதம் கொண்டு வரும் கீதம் எதுவாக இருக்குமோ

வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் இருந்து சித்திரமே சொல்லடி என்று கேட்ட இந்த காற்றினிலே வரும் கீதம், பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து கேட்டது, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்ற பல கேள்விக்கு பதில் காண முடியாத கேள்விகளை கேட்டது. தொடர்ந்து ஆணை நிலைமையை எடுத்து கூறி அங்கே அவன் ஒரு பாவி என்பதை கூறி ஆண் பாவம் திரைப்படத்தில் வந்த திரைப்பட பாடலை காற்றலையில் கீதமாக தந்த அந்த காற்றிலே வரும் கீதம், இப்பொழுது அந்த கவிக்குயில் திரைப்படத்தில் இருந்தே பெண்ணின் மனோநிலையை எடுத்து காட்டும் விதமாக ஒரு பெண் குயிலை பார்த்து பாடுவதான அந்த பாடல். வேறு பறவைகளை பார்த்து கேட்கவில்லை, குயில், அதிலும் கவி குயில் அங்கே வந்திருந்து கூவாமல் கூவிக்கொண்டிருக்கும் குயிலை பார்த்து கேட்பது போன்ற அந்த கேள்வி, மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா, யாரை தேடுகிறாய் நீ, கூவிக்கொண்டு நீ வாடுவராயா, அப்படி என்றால் அவனை வர சொல்லு என்று தன்னுடைய மனதை இன்னொரு விதமாக எடுத்து கூறியதை அந்த கவிஞர்களின் கவி வரிசைக்கு நாங்கள் சபாஷ் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது உறவுகளை. இது மட்டும் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவைகள் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றின் நிலை வரும் கீதம் தரும் இதமான பதமான இனிமையான நாதங்கள் கொண்ட கீதங்களாகும். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடலும் ஒன்றியல் தமிழ் வானொலி தரவிருக்கும் வேளையிலே நாங்கள் கேட்டு ரசித்திடுவோம் அந்த பாடலையும் காற்றினிலே வரும் கீதத்தில்.

மை பூசும் கண்ணழகி, மயில் போல நடை அழகி, பாவாடை தாவணியில் 18 வயது அந்த பருவ மங்கை என்ன கூறுகின்றாள்? உலகத்திலே நாங்கள் எங்கள் பண்பாடுகளுக்கு அடக்கமாக பண்பாட்டு இலக்கணமாக நால்வகை குண உண்டு என்று கூறுகின்றோம். பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு, அந்த நால்வகை குணத்தையும் கடந்து வருவதுதான் காதல். பாருங்கள், இந்த பாடலில் வந்த கருத்துக்கள் முழுவதும் யாரை பாவம் என்று கூறுகின்ற ஆணையா, இல்லை பெண்ணையா? இதற்கு பெண் பாவம் என்று கூறிக்கொள்ளலாமா? இல்லவே இல்லை. இந்த பாடல் வந்த திரைப்படம் பூவா தலையா என்ற திரைப்படம். அன்பு உறவுகளில் இது வாழ்வியலில் நடைபெறும் நிதர்சனமான ஒன்றை இசை கூர்த்து சொற்களை அடுக்கி கவியாக்கி அதற்கு இசை மீட்டி வளமான குரல் கொடுத்து இதமாக எங்களையும் கேட்க வைப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். அடுத்து காற்றினிலே வரும் கீதம் மொன்றியல் தமிழ் வானது எது தரப்போகின்றது என்று கேட்கும் வேளையிலே நீங்களே நீங்கள் தினமும் கேட்டு மகிழ வேண்டிய ஒரு வானொலியை மொன்றியல் தமிழ் வானொலி என்று எல்லோரும் கூறிக்கொள்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், உங்களுக்குள்ளும் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்பதை எனக்கு தெரியும். அதை கேட்பதற்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டியது MTRFM.com. உலகின் பல பாகங்கள் இருந்தும் பண்பட்ட கலைஞர்கள், பயிற்றப்பட்ட கலைஞர்கள் பக்குவமாக பல் சுவை நிகழ்வுகளை நாள்தோறும் படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வானொலியில். அந்த வானொலியில் வரும் அந்த நிகழ்வுகளை கேட்டு நாங்கள் மகிழ்வதற்கு செல்ல வேண்டிய வானொலி MTRFM.com. அந்த காற்றினிலே வரும் கீதம் இப்பொழுது கலந்துவிடும் பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை உடனே கலந்து விடுகிறது அந்த பாடலை காற்றலையில். எல்லோரும் கேட்டு மகிழ்ந்துடுவோம் காற்றினிலே வரும் கீதம்.

அச்சமும் நாணமும் கொண்டபள் அங்கே அஞ்சி நாணி கோணி நின்றால் காதல் வருமா என்று கேட்டு தன்னை ஆடலுடன் அங்கே வந்தவள் பாடாத பாட்டெல்லாம் பாடி கேளாத பேசாத மொழியெல்லாம் பேசிய அந்த பெண்மையை வரவேற்று காத்திருப்பவன் வேறு யாருமல்ல வீர திருமகன். இது வீர திருமகன் திரைப்படத்தில் வந்த பாடலை காற்றலையில் தந்து காற்றினிலே வரும் கீதத்தில் மகள வைத்தது மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. நீங்களும் 24 மணி நேர தமிழ்ச் சேவைகளை நீங்கள் எந்த வேளையிலும் கேட்டு மகிழ்வதற்காக மூன்றில் தமிழ் வானொலி உரிமையாளர்கள் உங்களுக்கென்று ஒரு இன்டர்நெட் வானொலி பெட்டியை இறக்குமதி செய்து உங்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெற்றுவிட்டீர்களா? பெற்றுக்கொண்டவர்கள் கேட்டு மகிழ்கின்றார்கள் என்று பெருமிதம் கொள்ளும் வேளையிலே பெற்றுக் கொள்ளாதவர்கள் பெற்றுக் கொள்ளும் வகையில் மொழியில் வாழும் மக்களுக்காக நேயர்களுக்கு வசதியாக அங்கே சோவே செல்லோரன் சந்தியில் அமைந்திருக்கும் மார்ஷ மைல்ஸ் என்ற ஸ்தாபனத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வானொலி பெட்டியை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதை பெற்றுக் கொள்ளும் வகையும் அதை உபயோகப்படுத்தும் முறையும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் 5149 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்திலும் தொடர்பு கொள்வதோடு மட்டுமல்லாமல் MTR FM 247 ஸ்கைப் ஐடியிலும் எழுதி கேட்டுக்கொள்ளலாம். அந்த வானொலி பெட்டியை எப்படி உபயோகிப்பது, எங்கே பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது, எப்போது பெற்றுக்கொள்வது என்ற விவரங்களை எல்லாம் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக் கொள்ளலாம். காரணம், அந்த இன்டர்நெட் வீடியோ உலகின் எந்த பாகத்திலும் எந்த இடத்திலும் வைத்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கருவியாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நேயர்களே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் அழகாக மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் நாங்கள் செவி மடுத்திடுவோமே.

அன்பு உறவுகளே, இந்த உலகம் எமக்காக, இந்த பூமி ஒரு பழம் உதிர் சோலை, இந்த சோலை எமக்காகத்தான். காலையும் மாலையும் அதனுடைய மாயங்கள் ஜாலங்கள் அத்தனையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நாம் ஆட வந்த இந்த பூமியிலே நாங்கள் அழகாக ஆடியதை அனுபவித்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் அந்த பாடலே உள்கருத்தாக கூறப்பட்டிருந்த பொழுதிலும், வருஷங்கள் பல கடந்தாலும் இந்த வாழ்க்கை நியதியை யாராலும் மறக்க முடியாது என்பதை வருஷம் 16 திரைப்படத்தில் வந்த இந்த பாடல் எங்களுக்கு கூறி சென்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வளர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். ஆமாம், கீதங்களை நாங்கள் நேரடியாக மேடையிலும் வானொலியிலும் கேட்கின்றோம். ஆனால் அந்த நாதம், அந்த கீதம் வருவது காற்றலையில், அந்த காற்றின் அலைவரிசையில் தான் அங்கே உற்பத்தியாகி வருகின்றது கீதங்கள் இசைகள் எல்லாம் என்பதை எடுத்து காட்டி அதனுடைய நுணுக்கங்களை கூறிக்கொண்டிருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை நாங்கள் தினமும் கேட்டுச் செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை சென்றல் மாலை மாறுதம் விடுமுறை விருப்பங்கள் போன்ற எத்தனையோ இனிப்பான என்றும் நினைக்க இனித்துக் கொண்டிருக்கும் நீங்காத நினைவுகளாக எங்கள் மனதை மீட்டிக் கொண்டிருக்கும் பாடல்கள் கொண்டு வரும் நிகழ்வுகளில் மொழிகள் தமிழ் வானொலியும் தருகின்றது காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வரும் அடுத்த பாடலையும் நாங்கள் செவி மடுத்திடுவோமே.

பழமுதிர் சோலையாக மலர்ந்துள்ள அந்த மலர்ச்சோலையிலே காலையிலே மலர்ந்து அங்கே ஆடி அசைந்து தேடி நிற்கின்றது எதையோ அந்த மலர். அந்த வேளை பார்த்து மாலை நேரம் ஆகியதுடன் அந்த மாலை தென்றல் வந்து விளையாடி கொண்டு செல்லும் வேளையிலே அங்கு ஆசை கொண்ட உள்ளங்கள் ரெண்டு வந்து ஓடியாடும் வேளையிலே நான்கு கண்களும் புதிய நாணம் எதுவுமின்றி, முதல்லே இந்த நாணத்துடன் சேர்ந்து வந்தவர்கள் புதிய நாணம் எதுவும் கொள்ளாமல் அங்கே கண்களை மூடிக்கொண்டு இன்பம் காணும் வேளை என்று கூறிய அந்த பாடலை தந்தது வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலி. வானொலியில் தந்து எங்கள் வாழ்வியல்களை எடுத்து கூறி மயக்கி எங்களை கீதங்களில் திகைக்க வைக்கும் பாடல்களாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் தொடுத்து விடுகிறேன். கேட்டு மகிழ்ந்துடுவோம் நாம் அனைவரும்.

வீணை என்னும் மனைவியை மீட்டும் விரல்களாக வந்த அந்த கணவனின் இதழ்களை கொண்டு கணவனும் மனைவியும் மாலையிட்டு கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கே என்று காட்டும் இந்த பாடல் இறைவன் தந்த பரம் இந்த பொது இந்த பழமுதிர் சோலை என்று கூறப்படும் பாறையில் வந்து வாழ்ந்து அன்பு என்னும் சின்னத்தினால் பிணைக்கப்பட்டு காதல் ஊன்றி கருத்தொருமித்து வாழ்ந்து வந்து வீணையை மீட்டும் விரல்கள் போல அந்த வீணை கணவன் மனைவி வாழ வேண்டும் என்ற கருத்தினை எடுத்து கூறியது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சபையில் வந்த இந்த பாடலை தந்த திரைப்படம் வாழ நினைத்தால் வாழலாம். தொடர்ந்து வரும் பாடலும் காற்றலையிலே வந்து காற்றிலே வரும் கீதமாக எங்கள் காதுக்கு ஒலிக்கின்றது அன்பு உறவுகளே.

பழமுதிர் சோலை போன்ற பாறைநிலை வானவில் போன்ற வாழ்க்கையை வாழும் எங்களுக்கு வெளிநாட்டில் வாழும் போது கூட இந்த காற்றினிலே தமிழ் வந்து வீசுகிறது. அங்கு புரியாத பூக்கள் கூட தலையை ஆட்டிக்கொள்ளுகின்றது என்பதில் பொக்கிஷமாக பொதிந்திருக்கும் கருத்துக்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அன்பு உறவுகளே. இத்துடன் இது நிறைவேறுகிறது எங்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். இதுவரை நேரமும் காற்றினிலே வரும் கீதத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என்னை தொடர்ந்து வானொலியில் கடமையாற்ற வந்திருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வழிவிட்டு வணக்கம் கூறி மீண்டும் ஓர் காற்றினிலே வரும் கீதங்களில் கீதமுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி அன்புடன் காற்றலையிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் வேதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது பாடல். அந்த பாடலை அன்புடன் தந்தவர் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். பாடல் கொஞ்சி பேசி வரும் என்ற முதல் வரியோடு ஆரம்பிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹற்றிலிருந்து டிராஞ்சி தருகின்றார். எனது வாழ்வில் ஒரு சொந்தம் என்ற ஒரு பாடல்தான் அவர் தந்த பாடல். என் மாமனுக்கு நல்ல மனசு என்ற திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது.

அவரை தொடரும் பாடல் விஜயவாணி நீங்கள் தந்த பாடல். புத்தம் புது காலை என்று மேகா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடல்கள் கனடா உறவுகளின் பாடல்கள். முதலிலே அல்பர்டா மாநகரம் சாந்தினி நீங்கள் தந்த பாடலை கேட்போம். என்னை தாளாட்டும் சங்கீதம் என்ற வரி கொண்ட பாடல் உன்னை நினைந்து என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள்.

கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி என்று வரி எடுத்து கூடல் நகர் திரைப்படுத்து பாடலாக பாடுகின்றது.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடரும் பாடல்கள் மீண்டும் கனடா மண்ணிலிருந்து வன்குவர் மாநிலம் இளவரசி நீங்கள் தந்த பாடல். யாரை கேட்டு நெஞ்சில் என்ற வரி முதல் வரியாக முதல் கனவே என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் பெங்களூர் மாநிலத்து காஞ்சனாவின் பாடல். தூத்துக்குடி திரைப்படத்த பாடல் தான் அவர் தந்த பாடல். கருவா பையா கருவா பையா என்று வரி எடுத்து முழுமையாக பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலும் பண்பு வர்மானிலம் வசந்தியின் பாடல் ஆசை ஆசை இப்போது என்று தூள் திரைப்படுத்த பாடல் கேட்டு மகிழ்ந்துருவோமே.

அடுத்து வரும் பாடல்கள். ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினரின் பாடல்கள். பாஸ்கர் மாலா இவர்கள் அக்கனி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் முதல் பாடலை தருகின்றார்கள். ஜோடியாக வந்து ஜோடி குரல்லே. உன் பார்வையில் ஓர் ஆயிரம் என்ற பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

இதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றீர்கள். எனக்கொரு சிநேகிதி என்று ஆரம்பிக்கும் வரி பிரியமானவளே திரைப்படுத்த பாடல் அல்லவா ஒலிக்கின்றது இப்பொழுது.

மாநகரத்து கேதிஸ் நீண்டகால உறவு அதிகால நிலவே என்ற வரியெடுத்து 1990 ஆண்டு வெளிவந்த உறுதிமொழி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

மண்ணென்றால் அன்புடன் என்னவள் வந்து விடுவார். முதல் கனவே திரைப்படுத்து பாடல் தான் தருகின்றார். முதல் கனவே என்ற திரைப்படுத்து பாடல் முதல் முதல் பார்த்தேன் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

கடைசியாக ஒரு பாடல் ஒலித்து எங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. நெஞ்சத்திலே நெஞ்சத்திலே என்ற வரி கொண்ட பாடல். பிரிவோம் சந்திப்போம் திரைப்படுத்து பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவர் கனடா மண்ணிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள்.

நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். உங்கள் தமிழ் வானொலியில் தினமும் மலர்வது போல் இன்றும் மலர்ந்து எங்களை மகள வைத்துச் சென்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். விடை பெறும் பொழுது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வாழ்வோம் தமிழோடு என்று கூறிக்கொண்டு

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை

0: ஆயிரம் கைகள் மறைத்தன் என்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணையிட்டே யார் தடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா ஆடிவா என்ற இந்த பாடல் அரச கட்டளை திரைப்படத்தில் அன்று ஒலித்திருந்த வேளையிலே இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நிறத்தில் ஒலிக்க வேண்டும் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடன் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா வர்வின் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாஹில் இவர்களை மன்னித்துக் கொண்டு கேட்கும் வேளை உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இன்றைய நேயர் நிறத்தை அலங்கரித்து முதல் பாடலாக.
1: அலைகள்

கொம்பன் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? கம்பிக்கரை வீட்டு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. இன்று எத்தின வாழ்த்துக்களை தந்து கேட்டு மகள விரும்புவர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் எப்பொழுதும் தன்னுடன் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களை இணைத்து வேளையிலே ஏனைய நண்பர்களும் இணைகின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல் கம்பிக்கரை வெட்டி என்று ஆரம்பித்து.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேய நேரத்துக்கான தித்திக்கும் தேனான பாடல்கள். அந்த வரிசையிலே இன்னொரு பாடல், 1961 ஆண்டு திரைக்கு வந்த பாசமலர் திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல், பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் என்ற முதல் வரியை எடுத்து பிரபல பின்னணி பாடகி ஜமுனா ராணியம்மா அவர்களின் குரலில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா இவர்களுடைய இசையிலே கண்ணதாசின் வரியோடு ஒலிக்க இருக்கின்றது. இன்று அந்த பாடலை எங்களுக்கு விருப்பம் மொழி பிறப்பு செய்யுங்கள் என்று அன்புடன் எழுதி அனுப்பி வைத்தவர் ரமணி ராஜேஷ், ரமணி சூர்யா, மீனாட்சி சிதம்பரத்திலிருந்து, மங்கஜம் கோவிந்தராஜன், மேல் மலையம்மா திருவியிலிருந்தும் கேட்டிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் என்ற பாடல் சவால் என்ற திரைப்படத்து பாடல். இன்று அந்த பாடலை நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் தன்னுடைய உறவுகளாக நண்பர்களாக வரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களை இணைத்து கேட்கும் வேளை யாமிருக்க பயமின் சரவணா உங்கள் பாடலும் இருக்கின்றது, கேட்போம்.

திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும் என்ற அற்புதமான ஒரு பாடல் மங்கையர் திலகம் திரைப்படுத்து பாடல். பழமை போல இன்றும் அவரோடு இணைந்து கேட்க விரும்புகிறார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுஸ்ரீ இவர்களோடு சிவசங்கரன் நறுமுகையாள் தமிழ் இனியாள்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்களும் வருகின்றோம் என்று ஒரே திரைப்படுத்த பாடலை இருவராக கேட்கின்றார்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பாண்டி நாட்டு தங்கம் என்ற திரைப்படம். 1989 வெளிவந்த வேளையிலே பிரபல பின்னணி பாடகர் மனோ அவர்களோடு சின்னக்குயில் கே எஸ் சித்ரா அவர்கள் மணிந்து பாடின பாடல் உன் மனசிலே பாட்டுத்தான் இருக்குது என்ற பாடல். இந்த பாடலை எங்கள் விருப்பமாக தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுசியா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் நண்பர்களை மணித்து கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் அதே திரைப்படம் பாண்டி நாட்டு தங்கம். இந்த பாடல் இந்த முறை பாடுகிறார்கள். அந்த திரைப்படத்தில் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா இவர்களோடு இணைந்து. உன் மனசுல பாட்டுத்தான் இருக்குது என்ற பாடலை தான் மீண்டும் கேட்க விரும்புகின்றார்கள் இவர்களுடைய குரலிலே. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அவரது நண்பர்களும் உறவினர்களும் ஒலிக்கின்றது பாடல்.

குருவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை தந்து மகிழ்ந்து எங்களை மகள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மோன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர சேவையிலே நேயர் நேர்த்தில் மகள வேண்டும் என்று.

நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். ஒருமுறை பிறந்தேன் ஒருமுறை பிறந்தேன் என்று வரியெடுத்து பாடுகின்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்களுடைய விருப்பமாகும்.

நீலாங்கரையில் காணாங்குருவி என்ற வரி கொண்ட பாடல் புலிவால் என்ற திரைப்படத்தில் பாடியிருந்தது. இன்று அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கேட்டு மகள எங்களோடு விரும்புகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிறுவை சமணராஜ் அவர்களும் நண்பர்களும்.

தொடரும் பாடல் தாலியே தேவையில்லை என்ற வரி கொண்ட பாடல், தாமிர பிரணி திரைப்படத்து பாடல். இன்று இந்த பாடல் ஒலிக்கின்றது கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் உங்களுக்காக.

ஒரு பாடலை தந்து இங்கே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ். நீங்கள் என் ரகசிய கனவுகள் என்ற வரியை தொடர்ந்து பல்லவி சரணங்களை தருகின்றது அலை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அன்பான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நேரம் சரியாக இப்பொழுது 10:59. இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. முதல் கால் என்ன பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீறா நலம் தானே எல்லோரும். முதல்கண் ஒரு பாடலை கேட்போம் என்று கதம்பம் கதம்பத்தில் திரைப்புதிர் அது படங்களின் பெயரை நான் தரவு கொடுப்பேன், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். திரைப்புதிர் எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் நேரம் ஒரு 3 பாட்டு போச்சில்ல, உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வாக எல்லோரும். இன்றைக்கு செட்டு நிகழ்ச்சி அரை மணித்தியாலும் தாமதமானது. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? எங்கே முதல் ராஜ்குமார் வணக்கம். ராஜ்குமார் வடலூர் ஆனந்தன் வணக்கம். இன்று எங்களுடைய அன்பு உறவு மாளிகையாவுடைய செல்ல பேரன் கௌசித் தனது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். அதையும் இப்போ தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனிய பிறந்த நாள் செல்லக்குட்டிக்கு மென்மேலும் எல்லா வளமும் சிறப்பும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் செல்வ மகனாக எல்லோர் புகழ் பெற்றும் வாழ எங்களுடைய ஒன்றிய தமிழ் வானொலி அன்பு உறவுகள் நேயர்கள் கலைஞர்கள் எல்லோரும் இனிதே வாழ்த்துகிறோம் அந்த செல்லக்குட்டிக்கு. ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் கதம்பத்துக்குள் செல்லலாம். திரைப்புதிர் எல்லோரும் நலமாக இருக்கிறீங்க தானே?

0: இது கண்ணன் பாடல் மாதிரி தெரியல, இருந்தாலும் கேட்டு பார்ப்போம்.
1: ஒரு கடிதம் எழுதினேன்.
0: நான் சொன்னேன் கடிதம், கண்ணன் இல்லை கடிதம் தான் வந்துடுது. சரி, ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம்.

0: கண்ணன்.
1: வணக்கம் ஃபாரூக். வணக்கம் திரைப்புதியில் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நான் அதாவது இப்போ வராத படத்தில் படத்து பேரை எடுத்து வரலாமன் இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் இப்போ உச்சாமா வந்தவர்கள் எல்லாரும் ஐயோன்ட்டு சொல்ல போறீங்க.

சரி, அன்பு உறவுகளை, நாங்கள் இப்போ எங்களுடைய திரைப்புதருக்குள்ளே போகலாம். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா நீங்கள்? திரைப்புதர் யார் கட்டிக்காரர் ரெண்டு பார்ப்போம். திரைப்புதருக்குள்ள, திரைப்புதரில் நான் முதல் ஒரு படம் கொடுக்க போகிறேன். இது எல்லோருக்கும் தெரிந்த படம். இது ஒரு ஆணின் பெயர், இரண்டெழுத்து. இது ஒரு ஆணின் பெயர், இரண்டெழுத்து. நான் சுலபமாக கொடுத்துருக்கிறேன். இது ஒரு ஆணின் பெயர், இரண்டெழுத்து. இரண்டு எழுத்து. இது ஒரு ஆணின் பெயர், இரண்டெழுத்து. எங்கே பார்க்கலாம்? இது ஒரு ஆணின் பெயர். முதல்ல எத்தனை பேர் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்கன்னு பார்ப்போம். குறைஞ்சபட்சம் இப்போ மூன்று பேரோட பெயர் வாச்சு நான் நினைக்கிறேன். எங்கே பார்க்கலாம்? சந்தனராஜ் மாமாக்கு வணக்கம், ஃபாருக்கு வணக்கம், வடலூர் ஆனந்தனுக்கு வணக்கம், ராஜ்குமாருக்கு வணக்கம். எங்கே பார்க்கலாம்? நாலே நாலு பிள்ளைகள் தானே வந்திருக்கிறீங்கன்னாலும் பரவாயில்லை. நாலு பேரோடு நாங்கள் பாடத்தை எடுத்து வருவோம், அதன் பின்பு இணைஞ்சு கொள்ளலாம். இது ஒரு ஆணின் பெயர். சானா வரிசையில் தொடங்குகிறது, அதை சொல்லி கொடுக்கலாம். ஏனென்றா அந்த பேர் இப்போ நிறைய படங்கள் அப்படி இருக்குது. இரண்டெழுத்து திரைப்படம். இது ஒரு ஆணின் பெயர். சானா வரிசையில் தொடங்குகிறது. எங்கே கட்டிக்காரன்னு பார்ப்போம். ஒரு பாடல் உண்டு, கேட்போம் நாங்கள் ஒரு பாடலை. கேட்போம்.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: நல்லா இருக்கேன் ஃபாரூக். நீங்க அந்த படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஒரு ஆணின் பெயர் உங்களோட மூண்டலத்தை சொல்லுங்க.
1: கட்டிக்காரன்
0: ஓ, அதுவும் சானா வரிசையோ? ஐயோ இல்ல, சிவா இல்லை, சிவா இல்லை, இன்னொண்டு வீரா வந்து அது வானா வரிசை எல்லாம், இது சானா வரிசை. சிவா நீங்க சொன்னது சரி, ஆனா அதல்ல பெயர், இது சானா வரிசையில வருங்க. சானா சாவண்ணா சீனா சீனா சுனா சுவண்ணா சேனா சேயண்ணா அப்படி வர. மீண்டும் வாங்க, மீண்டும் வாங்க. அடடா பாப்பம், எங்கே ஃபாரூக் இணைந்தார் ஆனா சொல்ல முடியவில்லை எங்கே. ஆஹா, அந்த அந்த அந்த அந்த பேரை ஃபாரூக்கு எழுதிட்டேன்னு பாருங்க, ஃபாரூக் எழுதுறதுக்கு எங்கே பார்க்கலாம். இது ஆணின் பெயர், சானா வரிசையில் தொடங்கும். இது எங்கே கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். சானா வரிசையில் தொடங்கும் ரெண்டு எழுத்து. ரெண்டெழுத்து ரெண்டெழுத்து எங்கே சானா வரிசையில் இது ரெண்டெழுத்து. யார் கட்டிக்காரன்னு பார்ப்போம், யார் கெட்டிக்காரர் என்று பார்ப்போம்.

0: நிகழ்ச்சியை நன்றாக உற்று நோக்க வேண்டும். இது ரெண்டெழுத்து, ஒரு ஆணின் பெயர். எங்கே ஒரு ஆணின் பெயர் சானா வரிசையில் தொடங்குகிறது, ரெண்டெழுத்து. அடுத்த இன்னொரு சொல்லு கொடுக்குறேன். நான்கெழுத்து திரைப்படம், நான்கெழுத்து திரைப்படம். இவர் ஒரு கொடை வள்ளல், இவர் ஒரு கொடை வள்ளல். நான்கெழுத்து பார்ப்போம். என்ன, யாராவது எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள் பார்ப்போம். இவர் ஒரு கொடை வள்ளல், நான்கெழுத்து. இங்கே பார்க்கலாம் கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கள் தயவு செய்து, அப்போ உங்களுக்கு சுலபமாக கண்டுபிடிக்கலாம். முதல் திரைப்படம் ரெண்டெழுத்து, சானா வரிசையில் தொடங்குகிறது, இது ஒரு ஆணின் பெயர். இரண்டாவது திரைப்படம் நாலெழுத்து, நாலெழுத்து. இவர் ஒரு கொடை வள்ளல். வணக்கம் ஃபாரூக். சேது கட்டிக்காரன், அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? உற்று நோக்குங்க. நானு எவ்வளவு அந்த உற்று நோக்குங்க, நல்லா எல்லாருக்கும் புரியுது. இப்ப நான் உற்று நோக்குறேன் பாருங்க. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
1: அம்மா வணக்கம். வணக்கம்மா, எத்தனை எழுத்துமா? மூணு எழுத்தா, இரண்டு எழுத்தாமா?
0: ரெண்டு திரைப்படம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று சொல்லிட்டா ரெண்டாலும். இது ஒரு ஆணின் பெயர், சானா வரிசையில் தொடங்குகிறது, அதை சொல்லிட்டா ரெண்டாலும். நீங்க அதை ட்ரை பண்ணுங்க ஒருக்கா பாப்பா. நீங்க என்ன சொல்ல?
1: மூணு எழுத்தா,
0: ரெண்டு எழுத்தா? ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து.
1: நான்கெழுத்து.
0: இவர் ஒரு கொடை வள்ளல், நான்கெழுத்து இந்த திரைப்படம். இவர் ஒரு கொடை வள்ளல். சரி, காணா வரிசையில் தொடங்குறது.
1: காணா வரிசையில் தொடங்குது, கொடை வள்ளல்.
0: எங்கே கட்டிகாரன், கட்டிகாரன் எங்க? டக்கண்டு டக்கண்டு. கொடை வள்ளல்,
1: காணா வரிசையில் நான்கெழுத்தா?
0: உங்களை மாதிரி ஒரு கொடை வள்ளல்.
1: சாமி,
0: ஐயா சாமி,
1: உள்குத்து இருக்கு
0: சாமி. எங்க நான்கெழுத்து, நான்கெழுத்து.
1: இப்படிதான் டிக்கன் கேட்டீங்கன்னா ஸ்கூல்லயே கடைசி பெஞ்சு.
0: காணா வரிசை, காணா வரிசை, காணா வரிசை. இவர் ஒரு கொடை வள்ளல், நான்கெழுத்து. முதல் இது வந்து சேது, அவர் சொல்லிட்டார் படம் கண்டுபிடிச்சிட்டாரா? ரெண்டெழுத்து, ரெண்டெழுத்து.
1: சேது,
0: சேது.
1: ஓ சேதா.
0: ஓ, அது நான் பாட்டு போட்டேன், அவர் கண்டுபிடிச்சான் சொன்னேன். நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கோன்னு சொல்றது
1: வள்ளல்.
0: நீங்க ஐயா நாலெழுத்து கொடை வள்ளல். இவர் கொடுப்பது, அவருடைய ஒரு கை கொடுக்கும் போது மற்ற கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவார்கள். கொடை
1: படமா? அது படமா?
0: படம், படம், படம், படம். பிரபலியமான ஒரு படம, பிரபலியமான ஒரு படம். இது காணா வரிசையில்,
1: அந்த
0: காணா வரிசையில் தொடங்குது.
1: காணா வரிசையில் தொடங்குது.
0: காணா வரிசையில் தொடங்குது.
1: எனக்கு வந்து சினிமா அறிவுனா கம்மிமா. உண்மை
0: உங்களுக்கு கண்ணனை தெரியும் தானே? கண்ணனை தெரியுமல்ல, எங்கட கண்ணனை?
1: ஆமாங்க,
0: கண்ணன் வீட்டு, கண்ணன் வீட்டுக்கு பக்கத்து வீடு இவர்.
1: கண்ணன் வீடு,
0: கண்ணனுக்கும் இவருக்கும் சொந்தம் இருக்கு. கண்ணனுக்கும் இவருக்கும் சரியான நெருக்கம், நெருக்கம். நீங்க இப்ப எங்கட கண்ணன்னு தான் ஜோதிச்சுருப்பீங்க. கண்ணனுக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்கு.
1: கர்ணன்,
0: கர்ணன் கெட்டிக்காரன். ஐயோ, கண்ணன் வீட்டு பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன, நீங்க
1: நடிகை பேர் சொல்லீங்களா? எப்படி சொல்லிருப்பா?
0: அது சொல்ல முடியாது. நன்றி ஐயா,
1: நன்றி
0: நன்றி. அது நான் கண்ணன்டோன்னா கருவூர் கண்ணன் தான் நான் யோசிச்சு, யாரப்பா பக்கம் வீட்டுல ஏன்ட்டு.

0: எழுத்து, இது ஆறு எழுத்து. வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். குசேலன்
0: இல்ல இல்ல, அவர் சொல்லிட்டே இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. குசேலன் இல்ல, காண வரிசை தான் அதுவும். ஆனா குசேலன் இல்ல. கண்ணனுக்கும் இவருக்கு நல்ல சம்பந்தம் இருக்கு. இவர் கொடை வள்ளல். இவர் கொடுப்பது ஒரு கையால் கொடுப்பது மற்ற கைக்கு கூட தெரியாதுன்னு சொல்லுவார்கள். சொல்லிட்டார் வாட்ச்குவார் அவர் மாதிரி.
1: சொல்லிடுங்க நீங்களே.
0: கர்ணன்
1: கர்ணன்
0: நன்றி நன்றி ஐயா
1: நன்றி நன்றி.

இது ஏழு எழுத்து திரைப்படம். இது ஏழு எழுத்து திரைப்படம். இது கடை கடைகள்டா ஸ்தாபனங்கள், கடைகள் நிறைந்த ஒரு தெரு. இது கடைகள் நிறைந்த ஒரு வீதி. இது கடைகள் நிறைந்த ஒரு வீதி. இது ஒரு வீதி, வீதியின் பெயர். ஏழெழுத்து கடைகள் நிறைந்த ஒரு வீதியின் பெயர்.

0: ஓ, நான் சரியா என்ற தேதி சொல்லவில்லை. 23 ஏப்ரல் மாதம் 2022 தேதி சொல்லாட்டி அவர்கள் இது வந்து மறை ஒழுவரை கொண்டு சில அன்பு உறவுகள் நினைச்சு கொண்டிருப்பார்கள். வணக்கம் ராஜேந்திரன். இப்பொழுது நேரம் சரியாக 1:49 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் 11:19. வணக்கம்
1: ஃபாரூக்.
0: அங்காடி தெரு, நல்ல நான் சொல்லிட்டேன், அந்த தெரு கண்டு முதல் சொல்லிட்டேன், அதை
1: பிடிச்சிட்டீங்க.
0: கடைகள் நிறைந்த தெரு கண்டன் டக்குன்னு இப்படி உடனே பேசு. நன்றி நன்றி.
1: கொடுக்குறேன் நன்றி.
0: வணக்கம் வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன்.
2: வணக்கம்.
0: எப்படி
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க ராஜேந்திரன்?
2: நல்லா இருக்கிறேன்.
0: நல்ல சுகமா இருக்கணும் எப்பவும். நான் இப்ப நீங்க இந்த நேரத்துல எங்கட நிகழ்ச்சிக்குள்ள வந்துருங்க, எங்களோட சேர்ந்து, அப்பதான் சந்தோஷம் கொஞ்சம் மனநிலை மாறும். எப்படி இருக்கிறீங்க ஐயா? என்னத்தை கண்டுபிடிச்சீங்க நீங்க?
2: அங்காடி தெருதானம்மா.
0: அது தெரு என்று சொன்ன கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன நீங்க எத்தனை பேர் பாருங்க. வணக்கம். ஒரு நிமிஷம் அப்படியே நின்று கொள்ளுங்க. அங்க ஜார்ஜ் இப்ப பேசுங்க. ஒருக்கா ஜார்ஜ் நன்றி. கொஞ்சம் ஐயோ மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.

இது இந்த படம், இந்த திரைப்படம் ஐந்தெழுத்து திரைப்படம், அன்போடு கூடிய ஒரு பூ. இது ஐந்தெழுத்து திரைப்படம், அன்போடு கூடிய ஒரு பூ. நல்லா கேட்டுக்குங்க, இது ஐந்து எழுத்து திரைப்படம், அன்போடு கூடிய ஒரு பூ. மானிங்கய்யாவுக்கு ஒரு வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? இது அன்போடு கூடிய ஒரு பூ, ஐந்தெழுத்து திரைப்படம். நல்லா கொஞ்சம் அப்படி ஆழமாக சிந்திங்க. அன்போடு கூடிய ஒரு பூ. பூண்டா தெரியும் தானே உங்களுக்கு? பூ, தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ அப்படி இருக்குமல்ல, ஒரு பூ. அன்போடு கூடிய ஒரு பூ, அன்பையும் பூவையும் சேர்த்துக்குங்க.

0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. எங்க கட்டிக்காரன்னு பாப்போம்.
1: அது அஞ்சு அஞ்சு அஞ்சு எழுத்தாமா?
0: அஞ்சு எழுத்து, அஞ்சே அஞ்சு எழுத்து தான். அதுக்கு மேல கூட்ட முடியாது உங்களுக்கு. அவன் அதுலயே வச்சுட்டான்.
1: சரிங்கம்மா
0: சொல்லுங்க.
1: வெள்ளை ரோஜா, வெள்ளை ரோஜா.
0: நான் அன்போடு கூடிய பூ என்று சொன்னேன் உங்களுக்கு.
1: இதும் பூ தானம்மா?
0: வெள்ளையில எங்க இருக்கு அன்பு?
1: வெள்ளையில அன்பு இல்லையா? அன்புல என்ன கலர்? அது மட்டும் சொல்லுங்க, அட்ஜஸ்ட்
0: பண்ணிடுறேன். கலர் இதுல கலர் இல்ல, அன்புதான் இருக்கு.
1: கலர் இல்லாத
0: அன்புதான் இருக்கு. கலர் இல்லாத பூ அன்பு. அன்போடு அன்போடு கூடிய ஒரு பூ இது.
1: சரிம்மா, மறுபடி வர அடுத்த நேர்காணல் வர. நன்றி.
0: வெள்ளை ரோஜாவோட வந்துட்டீங்களே. நிகழ்ச்சியை உற்று நோக்கவும் இது எத்தனை தரம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது.

0: வணக்கம் மாலுங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா ஐயா
1: வணக்கம்மா. வணக்கம்
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கு.
0: அப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்கிறார், நல்லா இருக்கிறார். நானும் நல்லா இருக்கிறேன்.
1: சிரிப்பு சிரிப்பு
0: அன்போடு
1: சிரிப்பு அஞ்சு எழுத்து தானம்மா?
0: சிரிப்பு சிரிப்பு அந்த படம் இருக்கா?
1: இல்ல.
0: நான் சொன்ன நிகழ்ச்சியை உற்று நோக்க சொன்னேன் உங்களை.
1: ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. போடுங்க போடுங்க பாட்டா.
0: அன்போடு கூடிய மலர்
1: கேட்டுதான்
0: சாந்தியம்மா வாங்க ஓடி வந்து வணக்கம்
2: கொடுத்தாங்க.
0: பாட்டு போட்டு இவர் வச்சுக்கொண்டு அதான் போட்டு உற்று நோக்குங்க சொன்ன அப்பயும் சிரிப்பு வேற என்ன
1: சொன்ன
0: என்ன என்ன செய்ய உங்களை எல்லாரையும். சாந்தியம்மா வந்ததுக்கு ஒரு வணக்கம் சொல்ல முடியல. மீனம்மா வணக்கம் சொல்ல அவளே பாசம் இல்ல. வணக்கம் சொல்ல கூட அவளுக்கு விருப்பம் இல்ல. பாசம் ரெண்டு
1: கத்திட்டான். யாராவது சொல்லிடுவாங்களோன்ட்டு நான் சொல்லிட்டேன் முன்னாடி.
0: இல்ல இல்ல நான் ஃபாருக்கு எடுக்கல. நீங்க யாரும் கோயிக்க கூடாது மாலுங்க சொல்லட்டும். பாவம் இந்த ஒரு திரைப்படத்தை தான் சொல்ல போறார். பாட்டையும் போட்டனே மாலுங்க ஐயா போட்டுட்டு பாட்டு கேக்குதான்னு கேக்குறேன். வேற என்ன சொன்னீங்க நீங்க? என்ன படத்தை சொன்னீங்க முதல்?
1: அன்பு தங்கை.
0: அன்பு தங்கையா? பாருங்க மலர் என்று சொன்ன தங்கைய சொல்ற
2: ஆறு எழுத்து. அன்பு தங்கைக்கு ஆறு எழுத்து.
0: ஆறு எழுத்து. ஒன்பது எழுத்து படம் சரியா? ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு இதை காட்டில் மனிதர்கள் காட்டில் தான் இதை செய்வார்கள். முதல் சொல்லு சரியா? இரண்டாவது சொல்லு மனிதர்கள் வீட்டிலும் செய்வார்கள், பாடசாலையில் செய்வார்கள், ரோட்டில் செய்வார்கள், எல்லா இடமும் இதை செய்வார்கள். முதல் சொல்லு ஒன்பது எழுத்து. ஒன்பது எழுத்து காட்டில் செய்யும் அந்த சொல்லு
1: விளையாடு.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் காட்டிலும் வீட்டிலும் செய்யறதும் டக்குன்னு கண்டுபிடிச்சாரு பாருங்க. நன்றி ரெண்டு பேருக்கு. நன்றி. ரெண்டு பேரும் உண்மையா எவ்வளவு தூரம் அத உன்னிப்பா நாங்க சொல்லி கொடுத்துதான் சொன்னா வேட்டையாடு விளையாடு உங்களுக்கு கிரேட் டக்குன்னு சொல்லிட்டாரு அவர். உண்மையிலேயே கட்டிக்காரன் மகாலிங்க உண்மையா நீங்க.

0: அடுத்த திரைப்படத்துக்குள் செல்லலாம், அடுத்த திரைப்படத்துக்குள் செல்லலாம். இது ஐந்தெழுத்து திரைப்படம், ஐந்தெழுத்து திரைப்படம். ஒருவருடைய ஒரு மனிதனோ அல்ல மிருகமோ மிக பெரிதாக இருந்தால் இப்படி சொல்லுவோம், பெரிய அளவில் உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம். ஐந்தெழுத்து திரைப்படம், மனிதனோ எதுவாக இருந்தாலும் பொருட்கள் கூட ஒரு பெரிய அளவில் உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம். பெரிய அளவில் உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம், அதாவது எங்களாலே கணிக்க முடியாத ஒரு அளவில் உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம், பெரிதாக உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம். எங்க பாப்போம் யார் கட்டிக்காரர் என்று. இது எல்லோருக்கும் தெரிந்த படம், ஐந்தெழுத்து. மணிக்க வேணும் ஆறு எழுத்து, நான் தான் பிள்ளை விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் சாந்தி அம்மாவோட மூளையை நான் கொஞ்சம் கலங்க வச்சுட்டேன். ஆறு எழுத்து, ஆறு எழுத்து திரைப்படம், மணிக்கவணம் ஆறு எழுத்து திரைப்படம். பெரிய அளவில் மனிதன் என்றாலும் சரி, ஏதாவது ஒரு பெரிய அளவில் தோற்றம் பெரிய அளவில் தோற்றத்தை நீங்கள் கண்டால் இப்படி சொல்லுவீர்கள். பெரிதாக ஒரு தோற்றத்தை கண்டால் இப்படி சொல்லுவீர்கள், நம்ப முடியாத ஒரு தோற்றம் பெருசாக இருந்தால் இப்படி சொல்லுவீர்கள். எங்கே ஆறு எழுத்து திரைப்படம், ஆறு எழுத்து திரைப்படம். கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். பாருக்கு வந்து ஆய்ச்சமாக இருக்கிற பாட்டு என்ன போடுறேன்னு பார்க்குறதுக்கு பாருங்க. பாட்டை கேட்டு தான் பாருக்கு வருவார். எங்கே ஆறு எழுத்து திரைப்படம், ஆறு எழுத்து திரைப்படம். ஜார்ஜ் கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க ஜார்ஜ்.
1: என்ன அசுரனாமா?
0: இல்ல, பெரிய அளவில் ஒரு உருவத்தை கண்டால் உருவெடுத்தால். இப்ப நான் உங்களுக்கு முன்னால் வந்து பெருசா வளர்ந்து கொண்டு பெருசா வந்தா நீங்க ஐயோ மீராமா இப்படி ஒரு என்ன சொல்லுவீங்க, சாந்தியமாவும் ஓடி வரா, நீங்க கண்டுபிடிப்பீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச படம், திரைப்படம்,
1: ஒரு தெரிஞ்ச
0: திரைப்படம், தெரிஞ்ச திரைப்படம், தெரிஞ்ச திரைப்படம். உங்களுக்கு சரி பாடல் பாடல் கேக்குதா உங்களுக்கு என்ன பாப்போம் பாட்டு சாந்தியம்மா அங்க இங்க
1: ஒரு புள்ளி
0: பாவம் இறக்குங்க பாவம் ஒரு புள்ளி எங்க பாப்போம். சாந்தியம்மா பாருங்க பாருங்க பாருங்க பாருங்க இருந்து பாருங்க. வணக்கம் சாந்தியம்மா. சாந்தியம்மா வணக்கம்.
2: வணக்கம் மீராமா. விஸ்வரூபம் நீங்க சொல்றானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இவங்க ஐந்தெழுத்துன்னு சொல்றாங்க கேட்கலாம் தான் நினைச்சேன்.
0: ஆறு எழுத்து, ஆறு எழுத்து. இது இந்த முறை வணக்கம் சொல்லிட்டா ஜார்ஜ், அல்லாட்டி அல்லாட்டி சொல்லாம சொல்லிருப்பா. ஜோஜுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க சாந்தியம்மா.
2: சொல்லிட்டாங்களா?
0: அவர் சொல்லிட்டா. வணக்கம். அவர் சொல்லிட்டா.
1: வணக்கம் வணக்கம் சாந்தியம்மா. வணக்கம் சாந்தியம்மா.
0: நன்றி நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மாலிங்க ஐயா இப்பதான் வாரீங்க, வாங்க சொல்லுங்க. மாலிங்க ஐயா
3: மதுரை, மதுரை வீரன்.
0: மதுரை வீரன் பெருசா இருப்பாரா?
3: ஆமா
0: மதுரை வீரன் பெருசா
3: இருப்பாரு.
0: என்ன மாலிங்க இந்த பாட்டை கேளுங்க பாப்போம். சொல்லிட்டார்கள் சொல்லிட்டார்கள் சொல்லிட்டார்கள் இருந்தால் இந்த
4: பாட்டை
0: கேட்டீங்களா? இந்த பாட்டை கேட்க கருப்புசாமி பாட்டை கண்டு சொல்லுங்க நீங்க.
4: ஸ்ரீ லட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என அக்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாகள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகையாக பணித்திடுவாயா பாபை உலகம் பருகிடுவாயா.
0: கருப்புசாமியா மதுரை வீரன் அவர் குதிரைக்கும் இடையிருப்பார். இவ்வளவு ரூபம் எடுப்ப எடுக்கிறேன் நீங்க பொய்யன்னு சொல்லாங்க. மற்ற என்ன சொன்னீங்க, கருப்புச்சாமி, கருப்புச்சாமி கூட பெருசா அதுல செய்து வச்சிருப்பாங்க.
3: இல்லம்மா இல்ல, மதுரை மதுரை வீரனும் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. விஷ்ணு, சிவபெருமான், முருகன் அந்த வரிசையில மதுரை வீரனும் அசுர ரூபம் எடுத்திருக்காரு, அதாவது விஸ்வரூபம் எடுத்திருக்காரு.
0: அப்ப அதத்தான் நீங்க சொன்னீங்க. நீங்க நான் சொன்னேன் நீங்க பழைய காலத்திலேயே நிக்கிறீங்க. நீங்க பழைய காலத்துல நிக்கிறீங்களா இல்லையா? இப்ப மாலிங்கய்யா சொன்னது கேட்காம பழைய காலம் முன்னு விட்டுட்டு போயிட்டார். என்ன செய்யலாம் இப்ப?
4: ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

அடுத்த திரைப்படத்துக்கு போகலாம். அடுத்த திரைப்படம் எத்தனை எழுத்தண்டால்? பத்து எழுத்து திரைப்படம். இது பத்து எழுத்து திரைப்படம். இது மனதில் கோவில் இருந்தால் இப்படி சொல்லுவார்கள். உங்களோட மனதில் நீங்கள் கோயில் ஒன்று கட்டி வச்சிருந்தால் இப்படி சொல்லுவார்கள். சாந்தியம்மா, நீங்கள் ஒரு புள்ளியும் எடுக்கலை, எங்கே காட்டில உடனே ஓடி வந்து புள்ளியை எடுத்துருங்கோ. இப்போ வந்திருப்பவர்கள் ஆறு பேர்: சாந்தியம்மா, மாலிங்கவையா, ராஜேந்திரன், ஜார்ஜ், ராஜ்குமார், ஃபாரூக். மற்றது யார்? இவர காணையில் எங்கட வடலூர் ஆனந்தன காணையில் சந்தன்ராஜ் மாமா.

0: இது பத்தெழுத்து திரைப்படம். இது பத்தெழுத்து எல்லாரும் ஜோதிச்சு உனக்கு மனதில் ஒரு கோயில் கட்டினீங்களேண்டா இப்படி சொல்லலாம். மனதில் நீங்கள் ரெண்டு மூன்று கோயில் கட்டியலாத ஒரு கோயில் தான் கட்டலாம். வணக்கம் குரு பாஸ்கர். வணக்கம். வணக்கம் குரு பாஸ்கர்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறம்மா.
0: நல்ல சோமா. என்ன சோகமா சொல்றீங்க?
1: இல்லம்மா, வெயிலா இருக்குன்னு வேலைக்கு போல ரூம்ல படுத்து
0: கிடந்தேன். சரியான வெயில்டா போய் உண்மையிலேயே ஏதாவது ஏற்படும்.
1: ஆமாம்மா, சரியான வெயில் தான். போய் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் போகும்.
0: இது இது இது வந்து ஒரு பத்தெழுத்து திரைப்படம். மனசில் ஒரு கோயில் கட்டி இருந்தால் இப்படி சொல்லுவீங்க.
1: குடியிருந்த கோயிலம்மா?
0: இல்ல, மனசில் கோயில். உங்களுக்கு நேரடியாவே கோயில் நான் சொல்றேனா? உங்களுக்கு சொல்லி தருவேன் சொல்ல இல்லையே. மனசில் கோயில் கோயில் கட்டி இருந்தா இப்படி சொல்லுவீங்க. நிகழ்ச்சிய விட்டு கேட்க வேணும். நிகழ்ச்சியை உற்று கேட்க வேண்டும்.

0: குரு மாஸ்கர்
1: சொல்லுங்க.
0: கண்டுபிடிங்க பத்தெழுத்து திரைப்படம்.
1: கோயில்னு வராதம்மா?
0: கோயில் வராது, கோயிலுக்கு மறுபேர் வரும். மனசில்
1: நெஞ்சில் வர ஆலயமா?
0: அப்பா கடவுளே, நம்ம வாழைப்பழம்
1: போட்டுக்கிறீங்க
0: பாட்டு, அதான் அதுக்குதான் சொல்றேன், நிகழ்ச்சி விட்டு நோக்குங்கோ என்று சொன்ன அப்படி சொல்லிய கண்டுபிடிக்கல பாருங்க. ராணியமா துடிச்சு கொண்டு வந்த சாந்தியமா துடிச்சு கொண்டு நிக்கிறான், நான் எடுக்காம இருக்கேன், நீங்க ஒரு புள்ளி எடுக்கணும் வந்தது கண்டு. நன்றி நன்றி நன்றி குரு பாஸ்கர், நன்றி நன்றி. சாந்தியமா துடிச்சு கொண்டு இருக்கிறான்.

அடுத்த திரைப்படத்துக்குள் போகலாம். இது ஐந்தே ஐந்து அழுத்த திரைப்படம். இப்போ நானும் அல்லது நாங்கள் இரண்டு பேர் பேசி கொண்டிருக்கும் போதும் அங்கே கொஞ்சம் தள்ளி தூரத்தில் ஒரு இரண்டுக்கு மேற்பட்டவர்கள், ஒரு பத்து பேர் அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது இரண்டு பேர் கூடி இருந்து பேசி கொண்டிருக்கும் போது நான் என்னோடு பேசுபவரிடம் அவர்களை சுட்டி காட்டி சொல்லுவேன். அந்த சொல்லும் சொல் அவர்களை சுட்டி காட்டி சொல்லுவேன். சொல்லும் சொல் இதை குறைக்கும். ஐந்து

ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடியிருந்து பேசும்போது என்னிடம் நான் கொஞ்சம் தள்ளி நிற்கும்போது என்னோடு பேசிக்கொண்டிருக்க இருப்பவர் ஏதாவது அந்த கூட்டத்தை பார்த்து நான் இவருக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் இப்படி ஒரு சொல்லை சொல்லுவேன். எல்லோரையும் சேர்த்து சொல்லுவேன். ஐந்தெழுத்து பாட்டு கேட்டு தான் வாரார் போல இருக்கேன். சொல்லுங்க ஐயா. இல்லை, இது பலருக்கு ஒரு கூட்டம், ஒன்றுக்கு மேற்பட்டவர் கூடியிருந்து பேசும்போது நான் இப்ப நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு அவர்களை சுட்டி காட்டி சொல்றேன். அந்த நன்றி நன்றி சுட்டி காட்டி சொல்லுகிறேன். எங்கே அப்படியே நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கோ.

0: இருக்கீங்க. வணக்கம் சாந்தி அம்மா. சாந்தி அம்மா, சாந்தி அம்மா வணக்கம். வணக்கம் ரதீஷ், சொல்லுங்க.
1: வணக்கம், கேக்குது? கேக்குது,
0: நல்லா கேக்குது. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றது.
0: நல்லா இருக்கீங்களா? போ, இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க, போட்டி நிகழ்ச்சிக்கு.
1: கண்டுபிடிங்க.
0: சரியா, இது ஒரு விளையாட்டு, நீங்க விளையாடுவீங்கல்ல இப்ப ஃபுட்பால். இது ஒரு விளையாட்டு, மூன்று எழுத்து திரைப்படம். மூன்றெழுத்து திரைப்படம். இது ஒரு விளையாட்டு, விளையாட்டு. யோசிங்க, நான் பாட்டு எடுத்து போடுறேன் உங்களுக்கு. பாட்டு போடுறேன், எதுக்கும் கண்டுபிடிங்க. மூன்றெழுத்து. நான் நடிச்சவரை சொல்லுண்டா, நீங்க பாவம்.
1: இல்ல, இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது.
0: தெரிஞ்சது நடிகரை சொல்லுவா உங்களுக்கு. விஜய், விஜய் நடிச்ச படம் இது.
1: விஜய், க்ளூ கொடுத்துருக்குல்ல. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் அதுல இருக்குது, ஆனா படத்தோட பேரு தான் இப்படி
0: வரையல. ஆனா இது விஜய் நடிச்சது. நாங்க சொன்னோடனே அடிக்க, நீங்க இந்த இதுக்கு இந்த ஒரு புள்ளிய நீங்க எடுத்துட்டு தான் போவணும். சரியா, இது விஜய் நடிச்ச படம். இது உங்களுக்கு தெரிஞ்ச படம், விஜய் நடித்த படம் இது. நான் பாட்டு போடுறேன், வேற பாக்கலாம். நான் ஒரு பாட்டு போடுறேன், படத்துல பாட்டு. இல்ல இல்ல, விஜய் நடிச்சது இது. இது மூன்று எழுத்து.
1: இதுக்கு என்ன என்ன விளையாட்டா?
0: விளையாட்டு, விளையாட்டு, ஒரு விளையாட்டு பேர். சரி, பாட்டு.
1: சரி, அப்படியானா இது கில்லி. கில்லி
0: கெட்டிக்காரன். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். ஒரு புள்ளி. நான் பாட்டு போடுறதுக்கு. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: பாட்டு போடாமலே சொல்லிட்டீங்கல்ல,
0: கெட்டிக்காரன் இல்ல பாருங்களேன்.
2: நன்றி.
0: அதுவும் விஜய் சொன்ன.
2: இல்ல இல்ல, அப்பவே கில்லி
0: விளையாட்டு. ஆனா அவர் அவர் நடிச்ச, அவர் நடிச்சதுல வேற படங்களும் இருக்குல்ல. மூன்று எழுத்து விளையாட்டு படம் ஏதும் கில்லி, வேற ஏதோ ஒன்று இருக்குல்ல. சரி, பாப்போம். எனக்கு ஏதோ ஞாபகம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அம்மா.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:56. இது திரை எனக்கும் மறந்து போச்சு நிகழ்ச்சியில பேர். திரைப்புதிர் நிகழ்ச்சியோடு நினைஞ்சிருக்கிறீங்க. இங்கே அடுத்த படம் 5 எழுத்து படம், அடுத்த படம் 5 எழுத்து படம். இது மனங்கள் இப்படி ஆகும், மனங்கள் இப்படி ஆகும், மனங்கள் இப்படி ஆகும். 5 எழுத்து திரைப்படம் மனங்கள் இப்படி ஆகும். இது 5 எழுத்து திரைப்படம் மனங்கள் இப்படி ஆகும், இப்படி ஆகும். வணக்கம் ஜெகபர் சாதிக்கண்ணா. அண்ணா வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: அனைவரும் நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கம்மா.
0: நீங்க உங்களுடைய குட்டி தேவதை என்ன செய்யறா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. எல்லா தாயும் செய்யும் நலமா இருக்காங்கம்மா.
0: ஓ ஐயோ, நான் உங்களோட பேருக்கு பதிலா படத்துல படத்துக்கு தர கொடுத்த தரவை எழுதுறேன். மனங்கள் இப்படி ஆகும். என்ன இது 5 எழுத்து திரைப்படம் மனங்கள் இப்படி ஆகும்.
1: எப்படிமா
0: மனங்கள்? மனங்கள் சஞ்சலப்பட்டால் இப்படி ஆகும். நீங்களும் ஒரு புள்ளி எடுங்க, நான் ஒரு பாட்டு போடுறேன். ஓகே
1: சொல்லுங்க.
0: ஒரு பாட்டு அதுல போடுறேன், கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
1: சொல்லுங்க.

இப்படியும் ஒரு சோதனை வேண்டுமா? ஆ, ஒரு ஒரு பாட்டு போட்டு பாட்டு பாட்டு போறேன், கண்டுபிடிங்க. மனங்கள் இப்படி ஆகும், மனங்கள் இப்படி ஆகும். ஐந்தெழுத்து.

சஞ்சலங்கள் வந்தால் மனங்கள் இப்படி ஆகும், உங்களுடைய மனம் இப்படி ஆகும். பாட்டு போட்டு உணவு நேரம் உங்களுக்கு நல்ல போட்டு சாப்பாடு போட்டு பக்கத்துல பாயாசம் வச்சு பணம் எல்லாம் வச்சு நன்றி அண்ணா. ஓகே சரி எங்கே.

0: சரி, இது ஐந்தெழுத்து திரைப்படம். இது ஒரு ஆயுதம், பொல்லாத ஒரு ஆயுதம். ஐந்தெழுத்து திரைப்படம், இது ஒரு பொல்லாத ஆயுதம். ஐந்தெழுத்து திரைப்படம், இது பொல்லாத ஒரு ஆயுதம். தானா தாவனா வரிசையில் வரும். தானா தாவனா, தானா தாவன வரிசையில் வரும் ஐந்தெழுத்து. இது ஒரு பொல்லாத ஆயுதம். இங்கே நெட்டுக்கு உங்களுக்கு பாட்டு போட்டு தர முடியாது இவ்வளவு சுலபமா. அதாவது முதல் முதல் இணையவர்கள் ஒரு புள்ளி எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் அது ஒரு ஹெல்ப் கொடுக்கலாம். ஒரு புள்ளி எடுக்கட்டும் அண்டு. இதுல புள்ளி எடுக்காதவர்கள் வந்து ராஜேந்திரன் இப்ப இந்த வரவில்லை. அவர் இணைஞ்சு கொண்டுங்க ராஜேந்திரன். கொஞ்சம் உங்களுடைய மனநிலையை எங்களோடு பகிருங்கோ, இங்கே வாங்கோ, அப்போதான் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். எங்கே இது இந்த நிகழ்ச்சி ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்து வந்து போட்டு உங்களுக்கு உரிய பாடல்கள் கேட்க போகிறேன். அன்பு உறவுகள், உங்களுக்கு வேண்டிய பாடல் எங்கே எப்படி என்றால், நீங்கள் கேட்கும் பாடல் யாருக்கு ஒரு ஆளுக்கு தான் கேட்கலாம். நீங்கள் ஒரு ஆளுக்கு ஆக அந்த பாட்டை கேட்கலாம். நீங்கள் யாருக்கு கேட்குறீங்கன்றதை சொல்லணும். இந்த இந்த படம் தான் கடைசி படம். இந்த படம் தான் கடைசி படம். நான் தருகிற புதிர் பின்பு நான் மற்ற நிகழ்ச்சிக்குள் போவேன். ஒரு பாடலை நீங்கள் சொல்லும் போது ஒருதரை குறித்து, இப்ப மாலிங்கையாக்கு இந்த பாட்டு என்று சொல்லி நீங்க கொடுக்கலாம். சொல்லுங்க அந்த ஆயுதத்தை சொல்லுங்க ஐயா. துப்பாக்கி கட்டிக்காரன். எப்படி எப்படி தெரியும் பாட்டு போடாமா? பொல்லாத ஆயுதம் ஒன்று
1: ஆயுதம், பொல்லாத ஆயுதம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். ஜெயவர் சாதி கண்ணாக்கு வணக்கம். அண்ணா அழைப்புக்கு வாங்கோ. வந்தீங்க, உங்களுடைய அழைப்பு சரியாக எடுபடவில்லை. எங்கே அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்து சொல்லிவிட்டு போயிட்டார். வணக்கம் அண்ணா.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. பதில் சொல்லலாமா?
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு பாட்டு கேட்கலாம், நீங்க ஒரு பாடல் கேட்கலாம். ஆனால் அந்த பாட்டு ஒருதருக்கு மட்டும்தான் கேட்கலாம். நீங்க இப்ப இந்த பாடல் யாருக்கு என்றதை நீங்க சொல்லணும். இப்ப நான் வந்து ஒரு பாட்டு சொன்னேன், நான் விரும்பி கேட்கும் பாடல் இது மகாலிங்கம் ஐயாவுக்காக கேட்கிறேன் என்று சொல்றேன். அப்படி ஃபாருக்காக கேட்கிறேன் என்று ஒரு ஆளுடைய பெயர் மட்டும் தான் சொல்லலாம். நீங்க ஒரு பாடல் சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க உங்களுக்கு விருப்பமான
1: பாட்டு
0: யாருக்காக என்றதை சொல்லணும். ஒரு ஆள் தான் சொல்லணும், அஞ்சாறு பேர் சொல்லக்கூடாது. ஒரு ஆள்
1: சொல்றமா எனக்கு, அதாவது என்னுடைய நண்பர் காரைக்கால் மேலவழுதுறை சேப்பு விஜயராகவனுக்காக கேக்குறமா பாட்டு.
0: அடே அப்பா.
1: ஆமாமா.
0: சேப்பு என்ன பாட்டு?
1: அவருக்காக வந்து ஒரு தாய் மக்கள் படத்துல இருந்து ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன் துணை வருவான் அப்படிங்கிற பாட்டுமா? இது வந்து டி எம் சுந்தரம் பாட பாட்டுமா?
0: அவர் அவனும் அழகுன்றத சுட்டி காட்டுறீங்க இல்ல?
1: நிச்சயமாமா நிச்சயமாமா, அழகன் தாமா, ஆள் அழகன்மா அவரு.
0: அடே அப்பா.
1: ஆமாமா.
0: என்ன படம் சொன்னீங்க? என்ன படம் சொன்னீங்க?
1: ஒரு தாய் மக்கள்.
0: ஒரு தாய் மக்கள்.
1: ஆமாமா
0: மக்கள்.
1: இதுல ரெண்டு பாட்டு இருக்குமா, சுஷிலாமா பண்ண பாட்டு இருக்கு, டிஎம்எஸ் பண்ண பாட்டு இருக்கு. எனக்கு டிஎம்எஸ் பண்ண பாட்டு போடுங்கம்மா.
0: பாட்டு உங்களுக்கு வேணும். சரி எடுத்து வர்றேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றிமா. நன்றி நன்றி நன்றி.
0: இப்ப உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு தானே, நீங்க வந்து ஒரு பாடல் கேட்கலாம். அது ஒருவருக்காக நீங்க சுட்டி காட்டி கேட்க வேணும். இவருக்காக இந்த பாடல் என்றதை நீங்க கேட்கணும். சரியா?

0: வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எங்க நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல், யாருக்காக? ஒரு ஆண்ட பேர் மட்டும் தான் சொல்லலாம்.
1: யாருக்காக இந்த பாடல்,
0: யாருக்காக?
1: இது நம்ம சந்திரராஜுக்காக.
0: மாமாக்காக. எங்க? மாமா காண்டி இந்த பாடல். என்ன பாட்டு?
1: ட்ரிபிள் ஆர் படத்துல இருந்து.
0: ட்ரிபிள் ஆர்ல என்ன படம்? குத்து குத்துவா?
1: அதுதான் பாட்டு. அதுதான்
0: அது அந்த என்ன நாட்டுக்குத்து.
1: நாட்டுக்குத்து
0: மாமாவு காண்டியா? பாவம்
1: மாமாவு. நானும் சேர்ந்து டான்ஸ் ஆட
0: நல்லா இருக்கும் பார்த்தா.
1: இந்த படத்துல அப்படித்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ்
0: ஆடுறது. நல்ல டான்ஸ், அது நல்ல பாடலும். நல்ல பாட்டு,
1: நல்ல சூப்பர் டான்ஸ். நான் அந்த படம் பார்த்தேன், நல்ல படம்.
0: அது முழுசா பா. ஆனா அது மலையாளத்துல இருக்குல்ல? அது
1: எல்லா மொழியிலும் வந்திருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சூப்பர் படம்.
0: நன்றி ரதீஷ், நன்றி.
1: இப்போ நம்ம சிதம்பரம் சிலுவை சந்தம்பர்
0: மாமாவுக்காக நாட்டு குத்து. நாட்டு குத்து ஆறாறுல
1: குத்து
0: ஆறாறு.
1: அதுதான்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: எங்கே சாந்தி அம்மா? வணக்கம் சாந்தி அம்மா.
2: வணக்கம் மீரம்மா.
0: சொல்லுங்க, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க ஒரு பாட்டு? சாந்தி அம்மா
2: ரோஜா ரோஜா
0: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா. அந்த பாட்டு யாருக்காக? எங்க
2: சத்தம்மா? மீரம்மா. ரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்காக கண்ணில என்ன வென்று கண்டு
0: பாட்டு. ரோஜா ரோஜா பாட்டு கேக்குறீங்க? ரோஜாவுக்காக கண்ணில என்ன ஒண்ணு, கண்கள் தான் அறியுமா?
2: ஆமா.
0: சரி, நல்ல பாடம் இல்லையா? கண்ணிலே என்ன ஒண்ணு, நல்ல பாடம். எங்க அது ரெண்டு பேரும் பாடி காட்டுங்க பாப்போம் அந்த பாட்டை.
2: கண்ணிலே என்ன என்ன
0: என்ன உண்டு, என்ன
2: யார்?
0: கண்ணிலே என்ன என்ன உண்டு, கண்கள் தான் அறியும்.
2: கண்கள் தான் அறியும்.
0: கண்ணிலே ஈரம் உண்டு, கண்களா அறியும்.
2: என் மனம் யாருக்கு தெரியும், கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். அந்த பாடம்

0: படைப்பு. நல்ல பாட்டு, சூப்பர். இந்த பாட்டை பாடணும்னு எங்கட ஃபாரூக் கோடி வராரு என்னண்டு பாப்போம். நீங்க ஏதாவது பாட்டு போட்டு நூறாண்டு காலம் வாழ்க. அப்ப அவருக்கு என்ன பெயர்? என்ன அவருக்கு குட்டிக்கு என்ன பெயர்? கௌசித். கௌசித் மற்றது மருமகனுக்கு என்ன பெயர்?
1: பேரு தெரியல.
0: பேரு தெரியல. பேர் போடையிலையோ அம்மா நீங்க? நூறாண்டு காலம் வாழ்க. பாருங்க மலைய மலையாளத்துல பேசுற பாருங்க, வந்து கண்டுபிடிக்கிறாரு எப்படி என்ற பாடா. அவருக்கு நல்ல தமிழ் தெரியுது. நன்றி நன்றி நன்றி ஃபாரூக். சாந்தியம்மா நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

இந்த நிகழ்ச்சியில பங்கு பெட்டி கொண்டாதான் பாட்டு கேட்கலாம் அண்டல்ல, பங்கு பெறாதவர்களும் கேட்கலாம். 9 பேர் பங்கு பெட்டி இருக்கிறீங்க, அதை விட எல்லோரும் கேட்கலாம். வந்து யாருக்காக நீங்கள் ஒருவருடைய பெயரை சொல்லி மட்டும்தான் நீங்க கேட்கணும், சரியா?

0: முதல் பாடல் எங்களுடைய ஜோபர் சாதிக்கண்ணா வந்து கேட்டிருந்தார். சிறப்பு விஜயராகவனுக்காக இந்த பாடல், அவருக்காக தான் இந்த பாடலை கேட்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய ஜெகபர் சாதிக்கண்ணா கேட்ட பாடல். ஆயிரம் கண்ணுக்கு விழுந்தாவாளோ ஆவானோ தெரியல, அவன் அழகுக்கு ஒருவன் துணை வருவான் அவள் தான் நினைக்கிறேன். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு
1: எனக்கு டிசம்பர்ல இருந்து நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய்.
0: டிசம்பர்ல கேக்குறீங்க நீங்க? டிசம்பர்ல என்ன?
1: எனக்கும் நம்ம ஐயா அவர்களுக்கும் சேர்த்து
0: அப்பாக்கு நெஞ்சா அப்பாக்கும் இந்த பாட்டு நல்லா பிடிக்கும், நெஞ்சாங்கோடு.
1: ஆமாமா.
0: உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நிறைய கேட்டு கேட்டு அப்பா நெஞ்சாங்கோடு சரியா விருப்பம் அந்த பாட்டுக்கு.
1: ஆமாமா.
0: நெஞ்சாமும் கூட்டில் நன்றி நன்றி நன்றி சார். இப்ப அடுத்தது நாங்கள் ஜெகபர் சாதிக்கண்ணா சிறப்பு விஜயராவனுக்காக கேட்ட பாடலுக்குள் செல்லலாம்.

உன்னை சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், சிரிக்க வைப்பான்.

0: நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் குருபாஸ்கர். வணக்கம் குருபாஸ்கர். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்மா. நிகழ்ச்சியில ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கீங்கம்மா நீங்க.
0: என்னது என்னது
1: நிகழ்ச்சி? நீங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நாங்க பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி நாங்க கேட்டுட்டு நாங்க போயிட்டோம்னா எங்களுக்கு தெரியாதுல்ல நீங்க பாட்டு கேட்கறது. பாட்டு இப்ப இங்க பாட்டு போடுறீங்களா எங்களுக்கு?
0: ஓ ஓ, நீங்க நீங்க கேட்டுட்டு போனா தெரியாது.
1: தெரியாது, கேட்டுட்டே இருந்தா தான் தெரியும்.
0: கேட்டுட்டே இருந்தா தான் தெரியும். அது
1: எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான் பாட்டு இருக்குமா?
0: எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு.
1: கண்ணன் பாட்டு
0: தான் நல்ல பாட்டு. பாட நல்ல வா கண்ணா வா, எல்லா பாடலும் நல்லது இல்லையா?
1: அந்த பாட்டு படம் பார்த்தேன் நானு சின்ன பிள்ளையில. அந்த பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. போடுங்க.
0: அந்த நீங்க சின்ன பிள்ளையில அந்த பையன் மாதிரி இருப்பீங்களா? அதுல நடிச்சவர் மாதிரி
1: இருப்பேன்.
0: எங்கள்
1: வீட்டில் என்றாலும் கண்ணன் பாட்டு தான்.
0: அடுத்த பாடல் ரதீஷ். ரதீஷ் வந்து எங்களுடைய சந்திரராஜ் மாமாவுக்கு நாட்டுக்குத்து பாட்டு கேட்டிருக்காரு. ஆர் ஆர் திரைப்படத்துல நல்ல ஒரு திரைப்பட பாடல். இந்த பாடல் கேட்போம்.
2: Not salsa, not flamenco, my brother. Do you know?
0: இந்த ரெண்டு பேர்ல நீங்க யாரு, மாமா யாரு, இதை கண்டுபிடிக்கத்தான் எனக்கு முடியல. ஒருத்தர் தாடி வச்சிருக்கிறார், ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க. இதுல யாரு மாமாவை போடுறது, யாரு உங்களை என்று போடுறது?

0: Enough of this nonsense! You two, out!
1: No, Jake, I've had enough of your bullying.
2: நாட்டுக்கூத்து ஒரு நிமிஷம் நிறுத்தி இந்த நாட்டுக்கூத்து நல்லா ஆட தெரிஞ்ச ஒரு நாள் வரார் அவரு கேட்கலாம். வணக்கம் மாலிங்கய்யா.
3: வணக்கமா
2: ஐயா. வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு பாட்டு தரலையாமா? நான் வந்துட்டு
2: உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கப்படும், அதாவது நீங்க பாட்டு கேட்கலாம், ஒரு தட்டு பேரை சொல்லித்தான் கேட்கணும். இவருக்காக இந்த பாட்டு இப்ப வந்து
3: பாட்டு
2: சரி சொல்லுங்க. பேரன் கௌசித்.
3: கௌசித்துக்கு
2: அதுக்கு என்ன பாட்டு? அவருக்கு
3: கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் ஒரு கவிதைகள் பிறந்தது
2: பிறந்தான்
3: பிறந்தான்
2: தாத்தா பாடினார் அது தாத்தா பாடினார். நல்ல நல்ல. சரி, மருமகனுடைய பேர் என்ன?
3: பாண்டியராஜன்.
2: பாண்டியராஜன். ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல வந்து?
3: ஆமா, ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல. அதுக்கு வேணாலும் ஒரு பாட்டு போடுங்க. பாண்டி என்ன பிடிக்காது? காக்கா காக்கா.
2: அவருக்கு காக்கா பிடிக்கவே பிடிக்காதா?
3: ஆமா
2: சரி சரி.
3: இல்ல பாண்டியன் வருதுல்ல, அந்த பாட்டு
2: அதனால இப்ப பாண்டியன் என்று வருவதுனா இந்த பாட்டு. பாண்டியனின் ராஜ்யத்தில்
3: நந்தலால
2: பாண்டியனின் ராஜ்யத்தில்
3: நீங்க
2: சொன்னதுல இப்ப யார் வெட்டி படுறேன் பாப்போம். ஹொய்யலாலாவா நந்தலாலா பாப்போம். எங்க பாப்போம். நான் வேண்டா, நீங்க எனக்கு பரிசு பே பண்ணணும். ஓகே.
3: ஆமா ஆமா ஆமா. ஒரு நூறு ரூபா கன்னடாக்கு அனுப்பலாமா?
2: எங்க பாக்கலாம் போடுறேன். நான் சொல்றேன் நந்தலாலா, நீங்க ஹொய்யலாலான்றீங்க.

0: கடவுளே கடவுளே நந்தலால ஆண்டுவா. ஐயா நீங்க தான் வெண்டுட்டீங்க. வாழிங்க ஐயா.
1: ஏன் நிப்பாட்டீங்க?
0: அதான் ஒய்யலால சாரி, அது நான் ஒத்துக்கொண்டேன். நீங்க தான் வந்துட்டீங்க, நீங்க தான் வந்துட்டீங்க.
1: முழுசா போட்டு பாருங்க.
0: இல்ல நான் அடுத்து அடுத்து வரேன். அவருக்காண்டி அவருக்காண்டி எடுத்து வரேன். நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி. ஐயோ நல்ல காலம், ஒரு 100 ரூபா தப்பிச்சுது. ஒரு மாயவரை அனுப்பிட்டேன். சரி மாமா, சந்திரராஜ் மாமா, உங்களுக்காக ரதீஷ் கேட்ட பாடல் காட்சிலைக்கு வருகிறதே.

0: நேரம் சரியாக இப்பொழுது 12:27. இந்த பாடல் ஒலித்த பாடல் எங்களுடைய ரதீஷ் சந்தனராஜ் மாமாவுக்காக கேட்ட பாடல். அடுத்த பாடல் காட்டிலுக்கு வருகிற ஃபாரூக், நீங்கள் எங்களுடைய கௌசித் மாளிகை ஐயாவுடைய பேரனுக்காக கேட்ட பாடல் காட்டிலுக்கு வருகிறது, கேட்கலாம்.
1: அவன் செய்யலா அவன் செய்யா அழகா அழகா அழகா.

இந்த பாடல் ஜார்ஜ், அதாவது எங்களுடைய குவைட்டிலிருந்து ஜார்ஜ் கேட்டிருந்தார். அன்பு எங்களுடைய அப்பா காண்டி தனக்காண்டியும் இந்த பாடலை கேட்டிருந்தார். அப்பா காண்டி கேட்ட பாடல் காற்றலையில் ஒழித்தது. அடுத்த பாடல் மாளிங்கையா, நீங்கள் கேட்ட உங்களுடைய குட்டி பேரனுக்காக கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 12:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம், அது இந்திய இலங்கை நேரம். கன்னட நேரம் சரியாக 3:15. நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம். யாருடைய யாருக்காக அந்த பாடலுண்டு ஒருவரை சுட்டி காட்டி நீங்கள் பாட்டு கேட்கலாம். ஆனால் சரியாக 1 மணிக்கு எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணாவுடைய நிகழ்ச்சி காட்டிலுக்கு வர இருக்கிறது. இப்பொழுது அடுத்த பாடல் எங்களுடைய குருபாஸ்கர் நீங்கள் கேட்ட பாடல். இன்னும் ஒரு அன்பு உறவு இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இணைந்தால் உங்களுக்கு பாடல் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு குருபாஸ்கர் உங்களுடைய பாடல் காட்டிலுக்கு வருகிறது. நீங்கள் எனக்காக கேட்டதுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

0: இந்த பாடல் குருபாஸ்கர் நீங்கள் கேட்டிருந்தீர்கள், எனக்காக நன்றி உங்களுக்கு. இப்போ காட்டடியில் மாமா வணக்கம், சந்திரராஜ் மாமாவுக்கு வணக்கம்.
1: மாமா வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம் மாமா. உங்களுக்கு என்ன பாட்டு, உங்களுக்கு பாட்டு கேட்டாங்க கேட்டீங்களா மாமா?
1: உங்களுக்கும் சேர்த்துதான்.
0: எனக்கும்
1: அதே போல இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாட நம்மளுடைய செல்லக்குட்டிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களம்மா.
0: சின்ன குட்டி தாத்தா மாதிரி இருக்கிறார், மருமகனும் இருக்கிற மருமகனுக்கு இன்றைக்கு பாண்டியராஜனுக்கு.
1: ஓ அப்படியா?
0: அதான் சொன்னேன்,
1: இருக்கும் வாழ்த்துக்கலாமா.
0: அதத்தான் சொன்னேன், முத்துன குட்டி என்று ரெண்டு பேருக்கு.
1: சரிங்கம்மா, நன்றி நன்றி
0: மாமா. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் மாளிகை ஐயா, உங்களுடைய பேரனுக்கும் பாண்டியராஜன் மருமகனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து. அடுத்த பாடல் மாளிகையாவின் பாண்டியராஜன் மருமகனுக்காக இந்த பாடல் ஒன்றிய தமிழ் வானொலி நேர்கள் உறவுகள் எல்லோரும் சேர்ந்து எடுத்து வருகிறோம். அவருக்குரிய பிறந்த நாள் பரிசாக மாமா வந்து எவ்வளவு இப்படி ஒரு மாமா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்க. சே, மருமகனுக்காக ஒரு பாட்டு கேட்டு போறேன் பார்க்கலாம். சரி, எங்க பாட்டை எடுத்து வருவோமா? கொய்யலாலா, நானும் தெரியாம நந்தலாலா சொல்லிட்டேனா.

அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. நிறைவான பாடல் இது, சந்தனராஜ் மாமா கேட்ட பாடல் எல்லோருக்காகவும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். ஒருத்தருக்கு தான் கேட்க சொன்னான், சுவதீசர பேரை சொல்லிட்டு அங்கால அப்படியே கொஞ்சம் ரெண்டு மூன்று எழுத்தை கூட போட்டார் மாமா. ஒரு ஆசை தான் எல்லாரையும் சேர்க்கிற சேர்த்து கேட்கலாமன்ட்டு. சரி, இருந்தாலும் சட்டத்தை மீறிட்டார் மாமா. அதாவது ஒரு ஆளுக்காண்டி கேளுங்கன்னு போட்ட சட்டம், சட்டத்தை மீறி எல்லாருக்காகன்னு சொல்லிட்டார். அடுத்த முறை அதை அந்த அபராதம் அவர்கிட்ட விதிக்கப்படும் எவ்வளவுன்னு சொல்லி இந்த சட்டம் மீறினபடியா. அடுத்து வருகிற நிகழ்ச்சி என்னவென்றால், நாங்கள் தெரியாமல் ஜேபர் சாதி கண்ணாடு என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சனிக்கிழமை, அதனால் இன்றைக்கு நீங்கள் நேர் விருப்பம் நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். நேர் விருப்பம், விடுமுறை விருப்பம, விடுமுறை விருப்பம் நீங்கள் புலனத்தில் எழுதிய பாடல்கள் விடுமுறை விருப்பம் காட்டிலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக வரும் இந்த பாடல் கேட்கலாம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலைகள் உங்களோடு மீரா கதம்பம் நிகழ்ச்சியில் போகிறது. கண்டுபிடி நிகழ்ச்சி காற்றலைக்கு வர இருக்கிறது. இன்று 18 ஏப்ரல் மாதம் 2022 இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:29. கனடிய நேரம் சரியாக 12:59. சற்று தாமதமாகத்தான் வந்துவிட்டது. ஏனென்றால் எங்களுடைய அன்றும் ஒன்றும் நிகழ்ச்சி அவர்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேலே நிகழ்ச்சி எடுத்து வந்திருக்கிறார்கள். அதனால் தாமதமாக வந்தது. அது எந்த சிரமமும் இல்லை. நிகழ்ச்சி என்றால் முழுமையாக பெற வேண்டும் தானே. சரி, இந்த இங்கே வந்தால் அங்கால ஒரு கொஞ்சம் நேரத்தை எடுக்கிறது தானே. இருந்தாலும் இன்று சரியாக 1 மணிக்கு நிகழ்ச்சி முடிவடையும். 1 மணிக்கு எங்களுடைய ஜெகவர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றிலைக்கு வரும். இன்று கண்டுபிடி நிகழ்ச்சி, அதுக்கு முன்பாக ஒரு கண்ணன் பாடல் காற்றிலைக்கு வர இருக்கிறது. கண்ணன் பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்கள் தானே. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா உயிரினங்களும் உறவுகளும் இருக்க வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.

எங்கே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி என்று அது, அதாவது ஒரு சொல் பல அர்த்தங்களை கொண்டிருக்கும், ஒரு சொல் பல அர்த்தங்களை கொண்டிருக்கும். நான் அந்த சொல்லுக்கு தரவு கொடுப்பேன், அது வந்து ரெண்டு மூன்று அர்த்தங்களை கொண்டு வரும். அது அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், என்ன என்ன அர்த்தம். ஒன்றை கண்டுபிடித்தான் அதை தொடர்ந்து அந்த சொல் வேறு எண்ணத்தை அர்த்தப்படுத்துகிறது என்று அடுத்த சொல்லையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் முதல்ல அந்த சொல்லை கண்டுபிடிப்பதற்கு கொடுப்பேன், பின்பு அந்த சொல்லுக்குரிய மற்ற அர்த்தத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு சொல் ரெண்டு மூன்று அர்த்தங்களை கொண்டிருக்கும், சரியா?

வணக்கம் ஜார்ஜ், உங்களுக்கு ஒரு வணக்கம். கிளாஸ் ரூமுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, கட்டிக்கார பையன். எங்களுடைய சந்தன மாமா, உங்களுக்கு ஒரு வணக்கம். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். இல்லை, அவர் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு தான் நன்றி போட்டிருக்கிறார் கண்ணன். சரி, மாமாக்கும் ஜார்ஜுக்கும் அன்பை தெரிவித்துக்கொள்கிறேன். வணக்கம். ரெண்டே ரெண்டு பிள்ளைகள் தான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க, நல்லது. ரெண்டு பிள்ளைகளாண்டாலும் வந்தீங்களே, அது போதும். எங்கள் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல பிள்ளைகள் மாதிரி கண்டுபிடி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். எங்கே காற்றலைக்கு வர ஆயத்தமாகுங்கள்.

0: கண்டுபிடி கண்டுபிடி என்றோட அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்காம நான் தரப்போகிறோம். தரவை நன்றாக நீங்கள் உற்று நோக்க வேண்டும். சரியா, இது நாலு எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல், இது கண்டுபிடி கண்டுபிடி. இது பல அர்த்தங்களை கொண்டிருக்கும். இந்த நாலு எழுத்து இந்த சொல் ரெண்டு மூன்று அர்த்தங்களை எங்களுக்கு உணர்த்தலாம். ரெண்டு மூன்று விடயங்களுக்கு நாங்கள் அதை சொல்லலாம். ரெண்டு மூன்று அர்த்தங்கள் இருக்கும் அதுக்கு. சரியா, நாலு எழுத்து, நாலு எழுத்து. இது வந்து இது வந்து வருஷத்திலேயே இது வந்து வருஷத்திலேயே 12 பிரிக்கப்பட்டிருக்கும். வருஷத்தில் 12 பிரிக்கப்பட்டிருக்கும். சரியா, அடுத்து வானத்தில் இருக்கும். ரெண்டு உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். என்ன இந்த ரெண்டையும் குறிக்கும், ரெண்டெல்லாம் இன்னொன்றும் இருக்கிறது. நீங்கள் வந்ததுக்கு இதை கண்டுபிடித்த பின்பு நான் சொல்லலாம். நாலெழுத்து சொல், நாலெழுத்து சொல். இது வருஷத்தில் 12 பிரிக்கப்பட்டிருக்கிறது, 12 பிரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது வானத்தில் இருக்கும், வானத்தில் இருக்கும் நான்கெழுத்து சொல். இதை கண்டுபிடிச்சா பிறகு மற்ற இதை அர்த்தம் கொண்ட மற்ற சொற்களையும் பார்க்கலாம். எங்கே விளங்குகிறதா உங்களுக்கு? அப்போ விளங்கக்கூடியதான், விளங்கி இருக்கும். இப்போ ஒரு சொல் ரெண்டு மூன்று அர்த்தங்களை கொண்டிருக்கிறது, மீனிங்னு சொல்லுவார்கள் இல்லை, ரெண்டை சொல்லலாம். இப்போ சொல்வது போல இப்போ அந்த ஒரு சொல் வந்து நாங்கள் சொல்லும்போது ரெண்டு மூன்றை நாங்கள் நினைக்கலாம். இதை சொல்லுகிறாரோ, இதை சொல்லுகிறாரோ, இப்படி சொல்லுவது இதையெல்லாம் அப்படி எப்படி சொல்கிறது தானே என்று நாங்கள் திங்க் பண்ணுவோம், நாங்கள் நினைப்போம். சரியா, ஒரு சொல் இது மூன்று அர்த்தங்களை கொண்டிருக்கிறது, மூன்று அர்த்தங்களே. இது வாரத்தில் ஒரு நாள் இருக்கிறது, மாதத்தில் மாதம் 12 அதாவது வருஷங்கள் 12 பிரிக்கப்பட்டிருக்கிறது, வருஷத்தில் 12 பிரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது வானத்தில் இருக்கும். எங்கே அது என்ன சொல்? நான்கெழுத்து சொல். கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்கோ. ஷியாமலா ஓடி வரா, அங்க பாக்கலாம். ஷியாமலா குட்டிடுங்க, கட்டிக்கார குட்டி. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம். திங்கள்,
0: திங்கள் கட்டிக்காரி. அது எப்படி தெரிஞ்சது? எங்க எங்க சொல்லுங்க பாப்போம், என்ன என்ன சொல்லுங்க. திங்களுக்கு திங்கள்,
1: மாதத்தை திங்கள்னு சொல்லுவாங்க, திங்கள் சொல்லுவாங்க, சந்திரனை திங்கள்னு சொல்லுவாங்க.
0: அடுத்து என்ன உண்டு?
1: இன்னொன்னு
0: என்ன உண்டு?
1: திங்கக்கிழமை,
0: வாரத்தில் ஒரு நாள் வரும் திங்கக்கிழமை. கட்டி காரி அம்மா, அப்ப பரிசு பரிசு எடுக்கிறேன் நினைக்கிறீங்க? கட்டிக்காரி கட்டிக்காரி ஷியாமலா, உங்களுக்கு ஒரு புள்ளி. சரியா ஷியாமலா, பாத்தீங்களா சொல்லிட்டார். இதைத்தான் சொல்லுகிறேன். இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? ஒரு சொல்லு இப்ப நான் கொடுத்தேன் அல்லவா. திங்கள் என்பது மூன்று அர்த்தங்களை நாங்கள் கொண்டு பார்க்கலாம். மாதத்தை குறிக்கிறது, அதாவது கிழமையில் ஒரு நாள் திங்கக்கிழமையை குறிக்கிறது, சந்திரனை குறிக்கிறது. இப்ப புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் இனி வர்ற சொற்களை நீங்கள் சுலபமாக கண்டுபிடிக்கலாம் என்று நினைக்கிறேன் இல்லையா? எங்கே பார்க்கலாம்.

சொல்லுக்குள் போகலாம், அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது ரெண்டெழுத்து சொல், ரெண்டெழுத்து சொல். மனிதனிடம் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது. எங்கே பார்க்கலாம்? ரெண்டெழுத்து சொல் மனிதனிடம் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது. இது ரெண்டெழுத்து, இது அர்த்தங்கள் கொண்டது, ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் கொண்டது. நான் எத்தனை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சீங்க. ரெண்டெழுத்து சொல் இது மனிதனிடம் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் கொண்டது. எங்க பார்க்கலாம்? கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். எங்கே இணைப்பில் இணைஞ்சு கொள்ளுங்க.

வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம், கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க, கெட்டிக்கார பையன். வணக்கம். என்ன இவ்வளவு லேட்? அம்மா சாப்பாடு கொடுக்க இல்லையா? டைமுக்கு ஓடி ஓடி வந்திருக்கிறீங்க களைச்சு. எங்கே பார்க்கலாம்? அதாவது படைய படிக்கிறதுக்கு கிளாஸ் ரூமுக்கு வராமல் விளையாட வந்த பிள்ளைகளில் ஒரு ஆள் தான் ஷியாமலா அம்மா. கேட்டுக்கொண்டிருக்கிறான் பாருங்க, வழியில் நின்று விளையாடினாலும் கேட்டுட்டு வந்து சொல்லிட்டா. நான் சொல்லிவிட்டேன் அல்லவா, அதாவது வானத்தில் இருக்கும் மனிதனிடம் இருக்கும் ரெண்டெழுத்து சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தத்தை கொண்டு வருகிறது. எங்கே பார்க்கலாம்? ஓடி வாங்குவோம்.

0: முதல் சொல்லு உங்களுக்கு புரிந்ததல்லவா? ஷியாமலாமா வந்து சொல்லியிருந்தார் திங்கள் என்று சொல், நாள் எடுத்து சொல் என்று சொல்லியிருந்தேன். திங்கள் அது வந்து மாதத்தை குறிக்கும். கிழமை வாரத்தில் ஒரு நாள் வரும், அது திங்கக்கிழமை. திங்கள் என்பது மாதம். மற்றது சந்திரனை குறிக்கும் திங்கள். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை குறிக்கும் அந்த திங்கள் என்ற சொல். அப்படித்தான் இது இப்போ இரண்டாவதாக கொடுக்கப்பட்டது. மனிதனிடம் இருக்கிறது, சரி பார்க்கலாம். இங்கே இப்பொழுது சாந்தி அம்மா இணைகிறார். சாந்தி அம்மா, எங்கே உங்களுடைய குரல் வருதாண்டு முதல் பார்க்கலாம். வணக்கம் சொல்லுங்க சாந்தி அம்மா.
1: மதி, இரண்டு எழுத்து சொல்.
0: ஏனாத்தா
1: வருங்களா?
0: இல்ல ஒருதலும் சொல்லல, யாரும் வரையணும். ஒரு வணக்கம் சொல்லும் முதலே மதி என்னென்ன அந்த என்னென்ன அந்த பாயிண்ட்ஸ் போயிருமண்டு இல்ல. சூப்பர், அப்படிதான் இருக்கணும். நல்லா இருக்கிறீங்களா சாந்தி அம்மா?
1: நல்லா இருக்கேன் மீராமா.
0: சரி, கிளாஸ் ரூமுக்கு வராம விளையாடி கொண்டே நீங்க ஓடி வரீங்க, ரூமுக்குள்ள இல்ல நீங்க. நீங்களும் ஜாமா. சரி, அதாவது மதி என்றது சரி, கட்டிக்காரி நீங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி. பாத்தீங்களா, இப்ப சாந்தி வந்து சொல்லியிருந்தார் மதி என்றது அது வந்து சந்திரனை குறிக்கும், முகத்தையும் குறிக்கும், மனிதனுடைய முகத்தை. அப்ப மனிதனிடம் இருக்கிறது வானத்தில் இருக்கிறது சொன்னேன் அல்லவா, மதி ரெண்டு எழுத்து சொல். சரியா? இன்னும் அடுத்த சொல்லுக்கு போகலாம். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். இது காட்டில் இருக்கிறது. சரியா? காட்டில் இருக்கிறது. கூட்டமாய் இருக்கும், எதுவாக இருந்தாலும் கூட்டமாய் இருந்தால் அவற்றை தனிமைப்படுத்துவது நாங்கள். ஏதாவது ஒன்று கூட்டமாய் இருந்தால் நாங்கள் தனிமைப்படுத்துவது. காட்டில் இருக்கிறது. மற்றது சரி, இதை கண்டுபிடிங்க. இந்த ரெண்டு தரவு கொடுத்துருக்கிறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது காட்டில் இருக்கிறது, கூட்டமாக எது இருந்தாலும் தனிமைப்படுத்துவது. எங்கே கட்டிக்கார ரெண்டா பார்க்கலாம், ஓடி வாங்க பார்க்கலாம். ரெண்டு எழுத்து சொல்லுது.

0: இங்கே நான் சொன்னேனே, இது ரெண்டெழுத்து, இது ரெண்டெழுத்து, இதுவும் ரெண்டெழுத்து. ஒரு கூட்டமாக, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஏதாவது பொருட்கள் அல்லாட்டி உயிரினங்கள் என்ன இருந்தாலும் தனிமைப்படுத்துவது இது ரெண்டெழுத்து. மற்றது
1: வணக்கம் மாசு.
0: அது என்னது எனக்கு
1: இரமா?
0: என்னது சொல்லுங்க.
1: மாசு மீரமா?
0: மாசு வேண்டாம். என்ன
1: காட்டில் இருப்பது?
0: காட்டில் இருக்கிற என்ன மாசு சொல்லுங்க.
1: மாசுன்னா தூசு, அதெல்லாம் தான் மாசுமாங்க. காட்டில் இருக்கிறது
0: தூசுல தூசிய தூசி அதை சொல்றீங்களா?
1: மற்றது
0: கூட்டமா இருக்கும் சில என்னத்தை என்றாலும் தனிமைப்படுத்துவோம், அதை அப்படி சொல்லுவோம் தனிமைப்படுத்துறது. இப்ப கூட்டமா இருக்கல, எந்த பொருள் என்றான, மிருகம் என்றான, மக்கள் என்றான, கூட்டமா குழுமி இருக்கும்போது நாங்கள் தனிமைப்படுத்துவோம். இது ரெண்டெழுத்து, ரெண்டெழுத்து, இது ரெண்டெழுத்து, ரெண்டெழுத்து. எங்கே
1: கண்டுபிடிச்சிட்டு வர
0: ஓடி வாங்க கெட்டிக்கார். சரியா? அவ காற்று என்று நினைச்சு விட்டால் என்னென்ன காடு ஒருவேளை நான் சொல்லுவது உச்சரிப்பு அவர்களுக்கு அப்படி கேட்கறதா இருக்கலாம். இது காற்று இல்லை, இது காடு. அதனால் காட்டில் இருக்கும் கொஞ்சம் உச்சரிப்பு நானும் நல்லா தான் சொல்லணும். நான் குழந்தை பிள்ளமாய், நான் செல்ல பிள்ளமாய் சொல்ல. காட்டில் இருக்கும் மற்றது கூட்டமாக இருக்கும் சிலவற்றை கலைத்து விட்டால் தனிமைப்படுத்துவது. எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
2: இவரை நிறுத்தி வைக்கும்
0: என்ன ஃபாரூக்கை காணவில்லை. ஃபாரூக்கண்டா டக்குண்டு கண்டுபிடிப்பார் என்ற சரி நுண்ணிப்பாக கேட்கும் தன்மை அவரிடம் தான் இருக்கிறது. நாங்கள் பேசுவது பாடல், அவர் தான் அந்த சிலவற்றை கேட்டு கொண்டிருந்து போட்டு சரியாக கண்டுபிடிப்பவர். நலமாக இருக்கிறீங்களா ஃபாரூக்? உங்களை காணவில்லை, நலமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்று சொல்லிக்கொண்டு. எங்கே அடுத்து ராஜேந்திரன் கை மட்டும் போட்டிருக்கீங்க, எப்படி இருக்கிறீங்க, நலமாக இருக்கிறீங்களா? மாமா என்ன, மாமா பிஸியாக இருப்பீங்க. சரி ஷியாமலாமா, நீங்க கண்டுபிடிக்கலாம், இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. எங்கே பார்க்கலாம்?

0: இது ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து. காட்டில் இருக்கும் ஒரு உயிரம், சரி, உயிரினம். காட்டில் இருக்கும் ஒரு மிருகம், சரியா? காட்டில் இருக்கிற ஒரு மிருகம் தை குறிக்கும். அடுத்து கூட்டமாக இருந்தால், என்னவாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு கூட்டமாக பத்திரிகைகள் இருந்தால், இல்லாட்டி விளையாட்டுப் பொருட்கள் இருந்தால், அதை நாங்கள் தனிமைப்படுத்தினால், கூட்டமாக இருக்க விடாமல், மக்கள் கூட்டமாக இருக்கும்போது அவர்களை எல்லாம் அப்படி தனிமைப்படுத்தினால், இப்படி சொல்லுவோம் நாங்கள். தனிமைப்படுத்துவதற்கு இப்படி சொல்லுவோம் நாங்கள். ரெண்டு எழுத்து சொல் எங்கே பார்க்கலாம், நல்லா சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? முதல்ல வடலூர் ஆனந்தன், வணக்கம். சின்ன பையன், எப்பவும் இந்த கிளாஸ் ரூமுக்கு சில நேரம் தான், சில நாட்களை நான் நினைக்கிறேன் மிகவும் காலையே அம்மா ஒரு ரெண்டு நல்ல இட்லி தோசையெல்லாம் செய்து சாப்பிட்டு, கொஞ்சம் அவர்கள் செய்ய லேட்டன்னு சாப்பிட்டுட்டு ஷர்ட் பட்டன் போடாமல் ஓடி வந்திருக்கிறார். இப்போ இப்போ தான் சாப்பிட முடிஞ்சு, ஓடி வருவாங்க தெரியுமா சின்ன பையன். புருபுரண்டு லேட்டாக போனால் ஷர்ட் ஒரு பக்கம் மூடினது மூடாக ஓடி வருவது போல் இப்போ தான் ஓடி வந்திருக்கிறார். எங்கே பார்க்கலாம், எங்கே ஜார்ஜ். ஜார்ஜ் உன்னிப்பாக கேட்டுட்டார் போல இருக்கு என்னுடைய பேச்சை. வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். நரியாம்மா?
0: இல்லை இல்லை, ரெண்டு எழுத்து. இதுவும் ஒரு மிருகம்தான். இது அழகாக இருக்கும். இந்த சொல்லு, இந்த ரெண்டு எழுத்து சொல்லு ஒரு மிருகத்தையும் குறிக்கும். இன்னும் ஒன்று, இப்போ கூட்டமாக இருந்தால், இப்போ நீங்கள் ஒரு கூட்டமாக ஒரு பத்து பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன், விளையாடி கொண்டு. உங்களை தனிமைப்படுத்துவதை இப்படி சொல்லுவோம் நாங்கள். தனிமைப்படுத்துவதை இப்படி சொல்லுவோம். மூன்று கலைகள் பேந்து நான் பிள்ளை கொண்டு விட்டுட்டேன். ஜார்ஜ் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஐயோ, சரி, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஃபாரக்கண்டா கண்டுபிடிச்சிருப்பார் உடனே. ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த சொல்லு ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு மிருகத்தை எப்படி சொல்லுவார்கள்? ஒரு மிருகம் அதையும் சொல்லுவார்கள். கூட்டமாக இருந்தால் ஜோஜ் ஒன்று வாங்க, ஜோஜ் ஒன்று வாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி ஜார்ஜ். மூன்றாவதாக ஜார்ஜ் இணைஞ்சு கொண்டார். அடுத்த அன்பு உறவு யாரோ இணைகிறார்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சேப்பு விஜயராகவன். என்ன அன்றைக்கு நான் பேர் எழுதி வச்சிருக்கேன், அன்றைக்கு பேரை காணையில்லை. இதில் எனக்கு பா இனி எழுதி வைக்கணும். நான் எங்க சேப்பு விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க? சரி, முந்தி எப்படி இருந்த நீங்க சொல்லுங்க, அப்பதான் எனக்கு ஞாபகம் வரும். எப்படி இருந்தீங்க? அப்படியே இருக்கிறதுக்கு எங்க சொல்லுங்க. எப்படி குழந்தையா இருந்தீங்களா? இல்லையே, இப்ப மாறிட்டீங்க இல்ல. சரி, வீட்டில் எல்லாரும் நலமா இருக்கிறாங்களா? எப்படி காலநிலை, எப்படி இருக்கிறது கூட?
1: காலநிலை வெயில் அதிகமா இருக்கு.
0: ஓ, மழை இல்ல, மழை வரே இல்ல.
1: மழை இல்ல, மழை இல்ல.
0: வேலைக்கு போகவில்லையா நீங்க?
1: இரவு பணி முடிஞ்சு போய் விட்டு
0: போய் வந்து வந்து விட்டீர்கள். இனி தூக்கத்துக்கு போகணும் இல்லையா? சரி, இதை கண்டுபிடிங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தத்தை கொண்டது இது ரெண்டு எழுத்து சொல். இந்த சொல் ரெண்டு எழுத்து. காட்டில் இருக்கும் ஒரு மிருகத்தை குறிக்கும், சரியா?
1: புலி.
0: இல்ல, அப்ப மற்ற சொல்ல சொல்லுங்க. புலி என்றதுக்கு மற்ற அர்த்தம் என்ன? இல்ல இல்ல, இது ரெண்டு அர்த்தம். இப்ப என்னன்னு நான் கண்டு நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்கல. அதாவது திங்கள் என்ற சொல்லு கொடுத்திருந்தேன், நாலு எழுத்து சொல். இது அர்த்தத்தை சொல்லித்தாங்க. அந்த திங்கள் வந்து மாதத்தை குறிக்கும், வாரத்தில் இருக்கிற திங்க கிழமையை குறிக்கும், வானத்தில் இருக்கும் சந்திரனை குறிக்கும் இல்லையா? அப்ப அந்த சொல்லல மூன்று அர்த்தங்கள் வருது. அப்படித்தான் இதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் கொண்டது ரெண்டு எழுத்து சொல். காட்டில் வாழும் ஒரு மிருகத்தை குறிக்கும், சரியா? மற்றது கூட்டமா இருக்கும், என்னவாக இருந்தாலும் அதை நாங்கள் அதை தனிமைப்படுத்துவதை இப்படி சொல்லுவோம். இந்த ரெண்டு இடத்துல நீங்க ஒரே யானை யோசனையிலேயே இருக்கிறீங்க. சரி, அப்ப சரி, யானை என்று சொல்லிட்டீங்க, அடுத்த அர்த்தம் என்ன? யானை என்று சொல்லுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு?
1: சிறையா?
0: இல்லையே. எங்க யோசிச்சு கொண்டு வாங்கோ. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

சரி, அடுத்த சொல் இதுவும் ஒரு ரெண்டு எழுத்து சொல். இந்த சொல் இருக்கட்டும், இதை யோசிங்க. ரெண்டு எழுத்து சொல். இது ஒரு நீர் நிறைந்த இடத்தை சொல்லுவோம். இப்படி அது ஒரு ஒரு ஒரு இந்த சொல்லை கொண்டு ஒரு நீர் நிறைந்த இடத்தை சொல்லுவோம். அடுத்தது வந்து எதுவும் கிடைக்காமல் இப்படி திரிவதை சொல்லுவோம். அது மிருகமாயிருக்கலாம், மனிதனாயிருக்கலாம். ஏதாவது ஒன்றை தேடி இப்படி நாங்கள் போவதை சொல்லுவோம். அல்லாட்டி எதுவும் கிடைக்காமல் நாங்கள் போவதை சொல்லுவோம், தேடி செல்லுவோம். அதை இப்படி சொல்லுவோம். டெண்டெழுத்து சொல், டெண்டெழுத்து சொல். நீர் நிறைந்த ஒரு இடத்தை சொல்லுவோம், அது ஒரு அர்த்தம். டெண்டெழுத்து சொல் இது, கவனமாக கவனியுங்கள். அடுத்து நீங்கள் எதையும் தேடி செல்வதை இப்படி சொல்லுவோம். திக்க தெரியாமல் செல்வதையும் இப்படி சொல்லுவோம். எங்கே எங்கே

0: எங்கே ஷியாமலா அம்மா சொல்லுங்க.
1: ஆ
0: சொல்லுங்க நீங்க கட்டிக்கோ
1: அம்மா. நீர் நிறைந்த அலையாமா? அலை
0: அலை. ஆ சரி, அது சரி, கடல் அலை. ஆ மற்றதை கண்டுபிடிங்க.
1: தேடி அலையறது. மற்றது
0: தேடி அலையறது அலை. கட்டிக்காரீங்க நீங்க. அப்ப அந்த அதையும் ஏன் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க? என்ன நீங்க
1: அதுதான் தலையை பிச்சுட்டு கிடக்குற ஒண்ணும் புரிய?
0: ஐயோ எனக்கு தலைவனு பிச்சு கிச்சு அணைஞ்சிடாதீங்க. நன்றி நன்றி
1: சொல்லுதே. நன்றி
0: அம்மா, நன்றி நன்றி. எங்க ஜார்ஜ் நீங்க சொல்லுங்க. ஜார்ஜ்
2: அலைந்து கிடப்போமா?
0: அது சரி, அவ சொல்லிட்டான். அலை அலை கடல், அது ரெண்டையும் அலை என்று சொல்லுவோம் இல்லையா? கடலின் அலையை சொல்லுவோம், அலைந்து தெரிவோம். அப்ப இந்த மற்றதை கண்டுபிடிக்கலாமே. அடே அப்பா அது சரி, அதை திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க கேட்டுட்டு வாங்க. நன்றி நன்றி. கட்டிக்காரன் ஜார்ஜும் கட்டிக்காரன், ஷியாமலா அம்மாவும் கட்டிக்காரன், கட்டிக்காரி கட்டிக்காரி உண்மையாக. அப்ப நீங்க இப்ப இப்ப மதி கண்டுபிடிச்சிட்டீங்க, திங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, மற்றது அலை கண்டுபிடிச்சிட்டீங்க. அலை கடல் அலையை சொல்லுவது, மற்றது அலைந்து திரிவதை சொல்லுவது அலை. இப்ப புரிகிறது அல்லவா உங்களுக்கு நான் என்ன அர்த்தத்தோடு இந்த சொற்களை கொண்டு வருகிறேன்? இது சுலபமா இருக்கல்ல.

இதை பார்க்கலாம். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல், சரியா? இது உங்களுக்கு அருகாமையில் என்பதை குறிக்கும் ஒரு சொல். இது எங்களுக்கு அருகாமையில், உங்களுக்கு அருகாமையில், உங்களுக்கு கிட்ட, உங்களுக்கு அருகாமையில் என்றதை குறிக்கும். மற்றது ஒரு மிருகத்தை குறிக்கும். இது இது ரெண்டு எழுத்து சொல், ஒரு மிருகத்தை குறிக்கும். மற்றது மற்றது அதாவது இன்னொரு அந்த அந்த சொல்லை சொன்னால் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். அது சரி, ஒரு மிருகத்தையும் உங்கள் அருகாமையில் என்பதையும் குறிக்கும் இந்த சொல். ரெண்டு எழுத்து சொல், ஒரு மிருகம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மிருகம் எங்க பார்க்கலாம். மற்றது இன்னும் ஒன்று எப்படி என்றால், பணம் படைத்தவனை இப்படி சொல்லுவோம். பணம் படைத்தவனை இப்படி சொல்லுவோம். எங்கே?

எங்கே நானும் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டிருந்துட்டனோ. சரி, எங்கே கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி. இது இந்த சொல்லு, ஒரு சொல்லு கொடுத்தேன் நான் ரெண்டு எழுத்து சொல், இதுவும் ஒரு ரெண்டு எழுத்து சொல், இது ஒரு மிருகம், இது ஒரு மிருகம், இது இது வந்து இது வந்து முக்கியமாக ஒரு நாளும் நீங்கள் இந்த மிருகத்தை பார்ப்பீங்க. இந்த மிருகம் ரெண்டு எழுத்து மிருகம், இது வந்து அடுத்த அர்த்தம் எப்படி என்னால் உங்களுக்கு அருகாமையில், உங்களுக்கு கிட்ட, உங்களுக்கு அருகாமையில் இருப்பதை இப்படி சொல்லுவோம். அடுத்தது வந்து பணம் படைத்தவனை இப்படி சொல்லுவோம். பணத்தை சொல்லுவோம், சரி பணத்தை சொல்லுவோம். எங்கே

ரெண்டு சொல்லு நீங்க சொல்லாமல் ரெண்டு மிருகம் மிருகத்தை குறிக்கிற சொல்லு தான். ஒன்று காட்டில் வாழும் மிருகம், ஒன்று இது வீட்டில் வாழும் மிருகம். வீட்டில் வாழும் இங்கே பார்ப்போம். இது ராஜேந்திரனுக்கு தெரியணுமே இந்த மிருகம், எல்லாருக்கும் தெரியணுமே, எல்லாரும் பார்ப்பீங்க, ஒரு நாளும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஊருக்குள்ளே எல்லாம் இருக்குது இந்த மிருகம். மற்றது நீங்கள் உங்களோடு யாராவது ஒட்டி கொண்டு கிட்டவா அருகாமையில் இருந்தால் இப்படி சொல்லுவோம். மற்றது பணம் நிறைய இருப்பவர்கள் இருந்தால் பணத்தை பார்த்து சொல்லுவோம், பணம் இருப்பவரை சொல்லுவோம். எங்கே பார்க்கலாம் கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். எங்கே

0: கண்டு பிடினிதான். சாந்தி அம்மா வாங்க.
1: பிரம்மா வணக்கம். சொல்லிட்டாங்களா? அரி
0: அரி எது? அந்த காட்டுல வாழ்றதுக்கா?
1: அரினா சிங்கம், அரினா ராஜா.
0: இப்ப நான் என்ன அர்த்தம் சொன்னேன் அதை சொல்ல கண்டுபிடிங்க. என்ன அர்த்தம்?
1: மனிதனை சொல்லுவாங்க, ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க.
0: விளங்கப்படுத்துங்க எனக்கு. அரி அரி அரி என்ன சொல்லுங்க, என்ன என்ன?
1: அரினா ஒரு அர்த்தம் வந்து சிங்கம்,
0: சிங்கம்.
1: இன்னொரு அர்த்தம் ராஜான்னு வரும்.
0: ஆஹா, ராஜா. மற்றது?
1: அது நான் நினைச்சேன்.
0: இல்லையே, இப்ப நான் சொன்னது உங்களுக்கு அருகாமையில் கிட்ட இருக்கிறத உனக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல் இது, சரியா? அடுத்தது வந்து செல்வம், பணத்தை சொல்ற உண்டு என்று சொன்னேன். பணம் பணம் பணம் பணம். இன்னொன்று ஒரு மிருகம். நீங்க சரி அப்படி அப்படி இருந்துக்கணும். வணக்கம் ராஜேந்திரன், சத்தமா பேசணும். எங்கே ராஜேந்திரன்?
2: வணக்கம்.
0: உங்களுக்கு உடல் நல்ல என்ன என்னையா குரல்? வணக்கம். குரல் எப்படி இருக்குது? என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க?
2: சளிதான்
0: சளி புடிச்சிருச்சு. என்னங்க கவனமா எல்லாரும் உடனே கொண்டு போய்

0: டாக்டர்கிட்ட காட்டி மருந்து எடுத்துருங்கோ, இந்த காலத்துல சளி பிடிச்சா கவனம்.
1: அது தண்ணி ஏதோ தண்ணி சேரலாச்சு.
0: இருந்தாலும் வச்சிருக்க வேணாம் ஐயா, உடனே கை மருந்துகள் செய்யுங்கோ. நல்ல குடிநீர் வகை நீங்க அங்க இருக்கிற நீங்க பாத்துக்கோங்க. கவனம், அதுவும் நீங்க கொஞ்சம் வீக் சொல்லி இருக்கிறீங்க உடம்புல. என்னத்தை
2: கண்டுபிடிச்சோம்?
0: இவருக்கு குரல் போச்சு போங்க. நீங்க காந்தி அம்மாவோட எப்ப ட்ரியோ பாடினாரோ அதுக்கு பிறகு இவருக்கு. ஒரு வணக்கம் சொல்லுங்க சாந்தி அம்மா. எங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் ட்ரியோ பிரதர்.
1: வணக்கம் வணக்கம்.
0: இப்ப மூன்று பேர் தான் இப்ப சொல்லிக் கொண்டிருங்க, ட்ரியோவும் சாந்தி அம்மாவும் மற்றது ஷியாமலா அம்மா. எங்களுடைய என்னென்று சொன்ன நீங்க ராஜேந்திரன் அவர் என்ன பாடகி என்று எங்கட இவர் வச்சது எங்க ராஜேந்திரன், நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுங்க இருக்கா பாப்போம்.
1: இல்லம்மா, கிட்ட இல்ல, கிட்ட இருக்கிற நாயம்மா.
0: அதாவது உங்களுக்கு அருகாம இப்ப நான் வந்து உங்களோட ஒட்டி கொண்டு பக்கத்திலேயே இருந்தால் அதை அப்படி சொல்லலாம். அல்ல, உங்களுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருந்தால் உங்களுக்கு பக்க அப்படி சொல்லலாம். இப்ப உண்மையா அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு ஃபாரூக்.
2: இன்னொரு அர்த்தம், வீட்டுல வாழும் மிருகமா. இன்னொரு அர்த்தம்
0: வீட்டுல இருக்குது, அது வீட்டில் வாழும். ராஜேந்திரிட்ட இருக்கன்னு நினைக்கிறேன். ராஜேந்திர இருக்கோ தெரியல.
1: ஆடு ஆடு இருக்கு,
0: ஆடு இல்ல,
1: ஆடு இருக்குதுமா.
0: ஆடு பூனை பூனை பூனை. எனக்கு எனக்கு இந்த சொல்ல கொடுத்து நீங்க பேசும்போது நீங்க சிரிச்சு பேசுறீங்க ஐயா. உங்களோட குரலையும் கேட்டு உங்களுடைய இதை கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க உடனே உடனே கை மருந்து செய்யுங்கோ, இல்லாட்டி டாக்டர்கிட்ட உடனே போய் காட்டி உடனே மருந்து எடுங்கோ. யாரும் தவறு விட்டுறாங்க, தயவு செய்து. யாருக்கு சளி வருத்தம் வந்தா தயவு செய்து கொண்டே உடனே உடனே காட்டிருங்க. விளையாட்டாக இருக்க வேண்டாம். இப்ப ரெண்டு நீங்க ரெண்டு சொற்கள் நீங்க கண்டுபிடிக்காது, ரெண்டு எழுத்து சொல் கண்டுபிடிக்கவில்லை, சரியா? சரி, இதுவும் ரெண்டு எழுத்து சொல், இதுவும் ரெண்டு எழுத்து சொல். இது இந்த ரெண்டு எழுத்து சொல் இந்த ரெண்டு எழுத்து சொல் ஒன்றை இணைக்க உதவும். இந்த ரெண்டு எழுத்து சொல் ஒன்றை இணைக்க உதவும். ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு விடயத்தை ஒரு ஒன்றை இணைக்க உதவும். மற்றது மற்ற அர்த்தம் எதை குறிக்குமெண்டா? இது இது வந்து வாசிய சாலைகளில் இருக்கும். வாசியசாலைன்றா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து பாடசாலையில் இருக்கும், பாடசாலையில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவுமாக கொடுக்கத்தான் வேணும். பாடசாலையில் இருக்கும், இதை எப்படி சொல்லுவார்? பாடசாலைகளில் மாணவர்களிடம், ஆசிரியரிடம், வீட்டில், மற்றது வாசியசாலையில், வாசியசாலை லைப்ரரியை தான் சொல்லுவோம் வாசிய சாலைன்ட்டு. நூலகத்தில், வாசியசாலை என்பது லைப்ரரி அல்ல, நூலகம் தான் லைப்ரரி. வாசியசாலை என்பது எங்களோட ஊர்லேயெல்லாம் அந்த கிராமங்களில் ஒரு இப்படி ஒரு ஹால் மாதிரி கட்டி விட்டுருப்பார்கள், அதை வாசியசாலை என்று போட்டிருப்பார்கள். அதில் பேப்பர் இப்படியான சில வாசித்து விட்டு போவதற்காக வச்சிருப்பார்கள் நிறைய பொருட்கள் அங்கே. அன்றாட வரும் ஒவ்வொரு விடயங்களையும் வந்திருந்து வாசித்து விட்டு போவதற்கு அதை நான் பேர்ந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். எங்கே கண்டுபிடிங்கள். ஒரு பொருள் இணைப்பதற்கு உதவும் ரெண்டு எழுத்து சொல்லுது. மற்றது வந்து பாடசாலை மாணவர் எல்லோரிடமும் இருக்கிறார். எங்கே கண்டுபிடிங்க.

நீங்கள் பாடல்களையும் சற்று உற்று நோக்குங்க. நேற்றைய மாதிரி அது கண்டி பாடலை கேட்டுக்கொண்டிருக்காங்க, அதுலேயும் அந்த வார்த்தை வருகிறது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? ஆ, புரிஞ்சுதா? பாடல்களையும் கொஞ்சம் உற்று நோக்குங்க. அந்த ரெண்டு எழுத்து சொல் சில பாடல்களில் வரலாம்.

இப்ப நான் கொடுத்த இந்த சொல், அதாவது பாடசாலை பிள்ளைகளிடம் இருக்கிறது, ஆசிரியரிடம் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது, நூலகத்தில் இருக்கிறது, மற்றது இது இருக்கிறதை குறிக்கும். மற்றது வந்து ஒன்றை இணைப்பதற்கு உதவும். இது உண்மையிலேயே ராஜேந்திரன், எங்களுடைய வடலூர் ஆனந்தன், காளிதாசன், வேறு யாரு, இப்படி பலரோடு சம்மந்தப்பட்டது எங்கே.

0: வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. வணக்கம் அண்ணாவுக்கு ஒரு வணக்கம். அம்மா, நீங்கள் கண்டுபிடிக்கணுமே அண்ணா, வடலூர் ஆனந்த் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணுமே இந்த சொல்லை. ஒன்றை இணைக்கிறதுக்கு உதவும் இது உங்களோடு காளிதாசன், மற்றது ராஜேந்திரன் அவர்களோடு சம்மந்தப்பட்ட ஒரு மற்றது. அடுத்த அர்த்தம் வந்து நூலகத்தில் இருக்கும் பாடசாலை பிள்ளைகளிடம் இருக்கும். பாப்பா, ராஜேந்திரன் கண்டுபிடிச்சிட்ட. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன்.
1: ராஜேந்திரன் வணக்கம்மா. ஊசி நூலாமா?
0: நீங்க
1: ஊசி நூல்
0: இல்ல, நீங்க ஏதாவது ஒன்றை சொல்லணும்.
1: இல்லம்மா, ஊசிதாம்மா, ஊசி வச்சதாம்மா உன்னை இணைச்சுக்கலாம். ஆனா நூலுங்கல வந்து பாடப்பிள்ளைகள் புத்தகத்தை பேர் வந்து நூல் தாமா, நூல் பேரு நூல்
0: தான். நூல், நூல். சரி, நீங்க கண்டுபிடிச்சது சரி. சரியாக சொல்லணுமா, நூல் என்றால் நீங்கள் தைப்பதற்கு உதவும் நூல், மற்றது வந்து புத்தகம், புத்தகத்தையும் நூல் என்று சொல்லுவார்கள். அப்ப உங்களுக்கு ஒரு புள்ளி. சரியா, இவ்வளவு நேரம் பிடிச்சது நான் சொல்லி கொண்டிருக்க. சரியா, சரி, நன்றி.
1: வடலூர் ஆனந்தன் அப்படிங்கும்போது சரி,
0: எல்லாரையும் சொன்னோன்னா வடலூர் ஆனந்தனை சொன்னோன்னா உங்களை சொன்னோன்னா காளிதாசன் சொன்ன கண்டுபிடிச்சிங்க. ஷியாமலாமா? ஷியாமலாமா
2: கண்டுபிடிச்சாங்களா? ஊசியாமா?
0: இல்ல இல்ல, ஊசிக்கு வேற அந்த நூல். அப்ப பிள்ளைகள் ஊசி என்று நீங்க சொன்னால் பிள்ளைகள் வாத்தியார் எல்லாம் வச்சிருக்கிறது என்ன, அதுக்கு அர்த்தம்
2: நூல். நூல்
0: புத்தகம், புத்தகமா? நூல், நூல். சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. கட்டிக்கார கட்டிக்கார இணைக்கிறோன்னு டக்குண்டு ஓடி வந்துட்டாங்க. பேந்துதான் சரி பார்க்கலாம். அதுல இந்த பாட்டுல வந்தது, அதுதான் சொன்னேன், ஊசிக்கேத்த நூலு என்று வந்தது.

சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் இது நான்கு எழுத்து சொல். இது பெண்ணை குறிக்கும், மற்றது ஒரு தொழிலை குறிக்கும். இது நான்கு எழுத்து சொல். இது ஒரு பெண்ணை குறிக்கும், ஒரு தொழிலை குறிக்கும். நான்கு எழுத்து சொல்.

0: நீங்க ஷியாமலா அம்மா சொல்லுங்க. ஷியாமலா அம்மா, ஷியாமலா அம்மா ஒரு பொண்ணு
1: தையல்,
0: தையல் கட்டிக்காரி, தையல், தையல் வந்து ஒரு தொழில், தையல் தொழில், மற்றது வந்து தையல்ன்றது பெண்ணை கட்டிக்காரி. நீங்க கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி.

அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது நான்கழுத்து சொல். இது ஒரு பெயரை குறிக்கும், ஒரு பெண்ணின் பெயரை குறிக்கும். இது நான்கழுத்து சொல். இது மனிதனின் கடைசி காலத்தில் நிறைவாக சில விடயங்களை செய்யும்போது இப்படி சொல்லுவார். கடைசி காலத்தில் மனிதனின் வாழ்வு முடியும் போது சில விடயங்களை செய்யும்போது இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். நான்கழுத்து ஒரு பெண்ணின் பெயர் எங்கே கண்டுபிடிங்க. நான்கழுத்து

எங்கே இந்த நான்கழுத்து சொல் பெண், ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர். இன்னொரு அர்த்தம் வந்து நீங்கள் கடைசி காலத்தில் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒன்றை சொல்லுவார். மனிதனுக்கு மட்டுமில்லை, உயிர் உள்ள பிராணிகளுக்கும் அப்படி சொல்லுவார்கள். அது செய்யும் போது அப்படி சொல்லுவோம். நான்கழுத்து எங்கே, இதை கண்டுபிடிங்க. இது சுலபமான ஒன்று.

நினைத்து சொல், இது பெண்ணுக்கு இந்த பெயர் வச்சிருப்பார்கள், பெண்களுக்கு தான் இது வச்சிருப்பார்கள், ஆண்களுக்கு இந்த பெயர் வராது. மற்றது மனிதனின் கடைசி காலத்தில் இப்படி செய்வார், இப்படி செய்வார், இப்படி செய்வதை இப்படி நாங்கள் சொல்லுவோம் கடைசி காலத்தில். எங்கே?

0: எங்கே எங்கே
1: ஏய் ஏய்

ஒரு பெண்ணின் பெயர் இது. என்ன எல்லாம் ஜோச்சு கொண்டிருக்க, எல்லாரும் போய் தூங்கிட்டீங்களா? சூப்பர். நான் இதில் இருந்து நான் கத்தி கொண்டிருக்கேன், நீங்கள் யாரும் வரலை. ஒரு பெண்ணின் பெயர் நாலெழுத்து சொல். இது நாலெழுத்து சொல், நாலெழுத்து சொல் பெண்ணின் பெயர். மனிதனுடைய சரி இறுதி சடங்கு செய்யும் போது இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். எங்கே இறுதி சடங்கு செய்யும் போது இப்படி சொல்லுவார். அல்லாட்டி எங்கேயாவது ஒரு பெரியவர்களுடைய சமாதிக்கு இப்படி செய்வார். இது கண்டுபிடிக்கலாட்டி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். சமாதிக்கு இப்படி செய்வார் எங்கே? சரி, நான் நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க? முதல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். யார் யார் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு பார்ப்போம். எங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். யார் யார் கேட்குறீங்கன்னு பார்ப்போம் முதல்ல. எங்கே கை உயர்த்துங்க பார்ப்போம். எங்கே

0: உங்களை எத்தனை பேர் நீங்கள் வானொலியை கேட்குறீங்கன்னு பார்ப்போம். தளத்துக்குள்ளே இப்போ எங்களுடைய தளத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் கை உயர்த்துங்க பார்ப்போம். உண்மையிலேயே முதல் உயர்த்திட்டு கேட்காம விடாமல் உயர்த்தினவர்கள் இருக்கிறவன்ட்டு இன்னொருக்க உயர்த்துங்க பார்க்கலாம். சரி, இப்போ இது வந்து நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பெண்ணின் பெயர். இனி ஒரு பெண்ணின் பெயர், பெண்ணின் பெயர், இது ஒரு பெண்ணின் பெயர். எங்கே பார்க்கலாம்? ஷியாமலா அம்மா தான் கண்டுபிடிப்பான். எங்கே பார்க்கலாம்? ஷியாமலா சொல்லுங்கள் நீங்கள். எங்கே
1: அம்மா? சாந்தி. அது மூணு
0: எழுத்து. சாந்தி, இது நாலு எழுத்து. நாலு எழுத்து, இது நாலு எழுத்து. ஒரு பெண்ணின் பெயர், ஒரு படம், ஒரு படம் இருக்கிறது இதில், படத்தின் பெயர். ஒரு பெண்ணின் பெயர், ஒரு படத்தின் பெயர். கடைசி இப்போ சமாதிக்கெல்லாம் இது செய்வோம் நாங்கள், இறந்தவர்களுக்கு செய்வோம். சரி,
1: யோசிச்சு
0: ஆ யோசிச்சு பார்க்கலாம். எங்கே கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம்.

கடகடன்ட்டு ஜார்ஜ் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியும். வடலூர் ஆனந்தன் இப்படி ஒரு போட்டிருக்கார் கேட்குறேன்ட்டு. ஷியாமலா போடுறீங்க, சரி. இப்போ இங்கே பார்க்கலாம் யார் யார் இருக்கிறீங்க கேட்குறீங்கன்றதை பார்ப்போம். இது ஒருக்கா கேட்டுட்டு, இது இது வந்து ஒரு பெண்ணின் பெயர், ஒரு படத்தின் பெயர், நான்கழுத்து. மற்றது இறந்தவர்களுக்கு இதை செய்வார்கள், சமாதிக்கு செய்வார்கள். சரி, இளவு படத்தில் பூ போட்டு செய்வார்கள். இதையும் பாருங்க என்னண்டு எங்க. ஐயோ, என்ன செய்யலாம் என்ற செல்ல குட்டிகளுக்கு.

0: எங்கே சாந்தியம்மா? எங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாந்தியம்மா சொல்லுங்க. எங்க
1: மீராமா? வணக்கம் மீராமா. சொல்லுங்க மீராமா, கேக்கல என்ன கேள்வி சொல்லுங்க.
0: ஐயோ கடவுள், இவ்வளவு நேரம் அப்ப நான் கத்துன்னு கேக்கலையா? இது ஒரு பண்ணின் பெயர்.
1: இல்ல இல்ல, வெளிய போயிட்டது.
0: இது ஒரு பண்ணின் பெயர். இது ஒரு பண்ணின் பெயர். இது இது வந்து கடைசி காலத்துல மனிதனுக்கு இது இது செய்வார்கள்.
1: எத்தனை எழுத்து மீராமா?
0: நான்கு எழுத்து.
1: பெண்ணின் பெயரா? காரி.
0: எங்க ஷியாமலா அடுத்த அணைப்புக்கு வாங்க. நீங்க வாரிங்கள் ஷியாமலா, நீங்க அடுத்த அணைப்புக்கு வாங்க.
1: கடைசி காலத்துல செய்வாங்களா?
0: இதை செய்வார்கள். எங்கே பாக்கலாம். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
2: அஞ்சலி.
0: அஞ்சலி கண்டிக்கார. அஞ்சலி, இந்த அஞ்சலிய கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் சென்றுட்டுதப்பா. நான் சொல்றேன், இறந்தவர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்வார்கள், சமாதிக்கு செய்வார்கள். ஒரு படம் இருக்குது, ஒரு பொன்னின் பெயர், இதெல்லாம்
1: சொன்னேன்.
0: நீங்க கேட்காம எங்க போனீங்க? இவ்வளவு சொல்லியும் கண்டுபிடிக்கல பாருங்கண்ணா. ஐயோ, நான் ஒரு டீ குடிச்சு கத்தி கத்தி தொண்டையெல்லாம் எனக்கு நோவுதுங்க. அந்த ரெண்டு எழுத்து, அந்த ரெண்டு நீங்க என்ன சொல்லாம இருக்குது. ரெண்டு எழுத்து. ஒன்று வந்து மிருகம், காட்டில் வாழும் ஒரு மிருகம், சரியா? அடுத்தது வந்து கூட்டமா இருக்கிறத நீங்க இப்படி தனிமைப்படுத்தி படுத்துறத சொல்லலாம் அப்படி. சரி, ஒரு இப்ப
1: ஹரி.
0: இல்லை இல்லை இல்லை, நீங்க நீங்க இப்ப ஒரு ஒரு மண் வீடு கட்டுறீங்க, இல்லாட்டி கல்லால சின்ன வீடு கட்டி விளையாடுறீங்க. நான் அதை வந்து அப்படி எல்லாம் குழப்பி விடுறேன் இப்படி.
2: கலைக்கூடம்.
0: அம்மா சொல்லுங்க. எங்க எங்க கட்டிக்காரன் சொல்லுங்க.
2: கலைக்கூடம்.
0: நீங்க இல்ல இல்ல இல்ல இல்ல, அப்ப நீங்க காட்டுல இருக்கிறத சொல்லுங்க. அதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல கலை கூடம் உண்டு, அதை விட்டுட்டு இன்னும் இன்னும் இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. காட்டுல இருக்கிற உண்டு
2: கலைமான்.
0: கலை, சரி. மற்றது அந்த கலை கூடம் உண்டு இல்ல, நான் சொன்ன அந்த நீங்க ஒரு வீடு கட்டும் போது அதை நான் இல்லாம ஆக்குவேன் அப்படி. மானுக்கு கலை என்று சொல்லிட்டார். மற்றது கலைத்தல், அதை சொல்லிட்டார் அவர் உடனே. கலை, அத குழப்பி விடுறேன்னு அதை சொல்லிட்டார். மற்றது இன்னும் ஒன்று இருக்குது, கலை இயல் இசை நாடகம், கலை அது ஒரு கலை. எங்கட கலை கலை, அந்த பாம்பு லையன்னாவுக்கு வருகிற அந்த கலையில வர்றதுல மூன்று அர்த்தம் இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குதோ எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் மூன்று அர்த்தம், ஒன்று மான், ஒன்று கலை, எங்களுடைய கலை இயலிசை நாடகம், மற்றது வந்து கலைத்தல். இப்ப முடிய முடிய சொல்லி இருக்கலாம் என்ன, நல்லா வாரி இழுத்து கொண்டு வந்தது அவருக்கு எல்லாத்தையும் குழப்பி விட்டா எப்படி இருக்கும், அப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்ல. அப்ப இவருக்கு ஜோஜுக்கு ரெண்டு, சரி. அடுத்தது இது கண்டுபிடிச்சிருக்க. இன்னொன்று இருக்கிறது, சரியா? இன்னொன்று சாந்தியம்மா, வீட்டில் இருக்கும் ஒரு மிருகம், இது ரெண்டு எழுத்து. வீட்டில் இருக்கும் ஒரு மிருகம். மற்றது அருகாமையில், உங்களுக்கு அருகாமையில். இப்ப நான் வந்து சாந்தியம்மாவோட அப்படி சாந்து முட்டி கொண்டிருந்தால் சொல்லலாம், சரியா? அதை பார்த்து அருகாமையில் இருப்பதை இப்படி குறிப்பது. மற்றது வந்து பணம் உள்ள, பணத்தை பணம் உள்ளவரை இப்படி சொல்வது. அது இது இது ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து. எங்கே ஜோச்சு கொண்டு வாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜோச்சு கொண்டு வாங்க வாங்க. வடலூர் ஆனந்தன், எங்க ஐயா போனீங்க? எங்க போனீங்க? சாப்பிட்டீங்களா? உங்களோட நூலை கொடுத்தன் வரையல கண்டுபிடிச்சிட்டாங்களா அவங்க எல்லாரும்? எப்படி இருக்கீங்க ஐயா நீங்க? நீங்க எதை கண்டுபிடிச்சிட்டு ஓடி வந்தீங்க?
3: கூடாரம், கூடாரம் கரெக்ட்டுங்களா? கூடாரம்
0: எதுக்கு நீங்க கூடாரம் சொல்றீங்க?
3: மணல்
0: வீடு கட்டிடுறதுனால கலைச்சு கூட்டமாக இருப்பவர்களை நாங்கள் கலைச்சு எல்லாரையும் கலைச்சு விட்டால், மாடு ஆடுகளை கலைத்து விட்டால் கலை அது. மற்றது இயலிசை நாடகம், அந்த கலைக்கும் கலை சொல்லுவோம். இந்த கலை இது எல்லாம் ஒரு கலை தானே, எங்களுடைய கலை. அடுத்தது வந்து கலைமான் கலை, ஜோர்ஜ் சொல்லிட்டேன். ஜோர்ஜ், ஜோர்ஜ் இப்ப நான் கொடுத்திருக்கிறது அதுதான். இப்ப கொடுத்திருக்கிறது வீட்டில் வாழும் ஒரு ஒரு மிருகம், சரியா? ரெண்டு எழுத்து சொல்லுது. வீட்டில் வாழும் ஒரு மிருகம், ரெண்டு எழுத்து சொல். மற்றது வந்து இப்ப உங்களுக்கு, உங்களுக்கு அருகாமையில் நான் வந்து நின்றால் இருந்தால் அப்படி சொல்லுவோம், அந்த சொல்லு சொல்லுவோம். அடுத்தது பணம், பணத்தை, பணம் உள்ளவரை இப்படி சொல்லுவோம். உங்களுக்கு தெரிந்தவருக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு, ரெண்டு மூன்று பேருக்கு, அதையும் இப்படி சொல்லுவோம்.
3: வீட்டில் வந்து
0: சரி, நான் இதை சொல்றேன். சரி, அதாவது பணம், பணம் என்று சொல்லும் போது செல்வம், செல்வத்தை இப்படி சொல்லுவோம். இந்த சொல்லாலையும் சொல்லுவோம், செல்வம், செல்வம்,
3: செல்வம்,
0: செல்வத்தை நாங்கள் இந்த சொல்லாலைய சொல்லுவோம். இந்த இந்த இந்த ரெண்டு எழுத்து சொல்லு செல்வத்தை, செல்வத்தையும் குறிக்கும், செல்வம் என்றதையும் குறிக்கும். அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு அருகாமையில இருக்கிற அந்த சொல்லும் வரும், அந்த சொல்ல சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க.
2: பசு
0: இல்ல,
2: பசு, பசு
0: இல்ல,
2: பசு
0: இல்ல, இல்ல இல்ல இல்ல, பசு இல்ல, பசு இல்ல, அந்த சொல்லு பசு இல்ல, அந்த சொல்லு கிட்ட நெருங்குறீங்க அது பசு இல்ல, அந்த சொல்லு ரெண்டு எழுத்து. வீட்டு மிருகம், சரி, கொஞ்சம் இலவுபடுத்துகிறேன். இப்ப நான் அருகாமை என்று சொல்றது பக்கம், பக்கம் என்ற சொல்லுக்கு மறு சொல், மறு மறு சொல், பக்கம் என்றதுக்கு மறு சொல்
3: பக்கம்,
0: பக்கம். அப்ப அந்த அந்த அந்த மிருகத்தின் பெயர் செல்வத்தைக்கும், செல்வத்தையும் சொல்லலாம், பக்கம் என்ற சொல்லுக்கும் சொல்லலாம். அது என்ன சொல்? அந்த ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். கட்டிக்கார சொல்லுங்க பாப்போம், யோசிச்சு கொண்டு வாங்க. இன்னொரு சொல் தரட்டா? இன்னொரு சொல் உங்களுக்கு இல்ல, இன்னொரு சொல் கொடுக்கிறேன், அதையும் யோசிச்சு கொண்டு வாங்க. அஞ்சலி சொல்லி விட்டார்கள், அஞ்சலி, சரியா? போயிட்டீங்களா? ஆனந்தன் போயிட்டார், சரி. இன்னொரு சொல் கொடுக்கிறேன். எங்களுடைய எங்களுடைய ஒரு உறுப்பு, எங்களுடைய ஒரு உறுப்பு, ஒரு மனிதனின் ஒரு உறுப்பு, இது ரெண்டு எழுத்து சொல். மனிதனின் ஒரு உறுப்பு, அடுத்து அடுத்து நான் எழுதுகிற இந்த எழுதுகின்ற சரி, கடதாசிக்கு மறுபெயர், இது சொன்னா பிடிச்சிருவீங்க. பூட்டுக்கு மறுபெயர், பூட்டுக்கு கடதாசிக்கு மறுபெயர், எங்களுடைய ஒரு ஒரு உறுப்பையும் இப்படி சொல்லுவார். இது ரெண்டு எழுத்து, இது ரெண்டு எழுத்து கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நான் அந்த மற்ற ரெண்டு சொற்களையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதாவது கடதாசி, கடதாசி பேப்பர், பேப்பர்ன்றது ஆங்கிலம், கடதாசி எழுதுகிற கடதாசி, கடதாசிக்கு மறுபெயர், பூட்டுக்கு மறுபெயர், பூட்டு, பூட்டி வைப்போம் இல்லை வீட்டை, அதுக்கு மறுபெயர். இன்னொன்று மனிதனுடைய ஒரு உறுப்பு, இது அதை இப்படி சொல்லுவார். ரெண்டு எழுத்து கண்டுபிடிச்சு கொண்டு ஓடியாங்க. எங்கே நான் இதுக்கு ஒரு 10 முட்டை, 4 லிட்டர் பால் இதெல்லாம் குடிக்கணும் இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வரதுக்கு. உண்மையா? அப்பதான் எனக்கு தெரிஞ்சு.

0: ஞானசேகரம்னா லேட்டாக கை உயர்த்திருக்கிறீங்க, பரவாயில்லை. வாங்க, இங்கே கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது தெரிய வேணும். பூட்டுக்கு மறுபெயர், பூட்டுனா லாக், இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொன்னால் லாக், அந்த பூட்டுக்கு மறுபெயர் இது. மற்றது கடதாசி, நாங்கள் எழுதுகிற கடதாசி இருக்கிறது, பேப்பர் இருக்கிறது இல்லை ஆங்கிலத்தில் பேப்பர், அதுக்கு மறுபெயர். மனிதனின் ஒரு உறுப்பை இப்படி சொல்லுவார். இங்கே சாந்தியம்மா சொல்லுங்க. சாந்தியம்மா
1: மடியா மிரமா மடியா மடி
0: மட்டி என்னண்டு கடதாசிக்கு மடி என்று சொல்லுவார்களா?
1: மடல் தான் வரும், நீங்க
0: ரெண்டு எழுத்து. மடல் என்றால் கடிதம் அம்மா, கடதாசி அல்ல, மடல் கடிதம்.
1: மடல்
0: இது கடதாசியை சொல்றேன், எழுதுற பேப்பரை, எழுதுற பேப்பரை சொல்றேன். கடதாசி நீங்க என்னென்னு சொல்லுவீங்க? அந்த எழுதுற பேப்பரை என்னென்னு சொல்லுவீங்க?
1: காகிதம்.
0: காகிதம், காகிதம், காகிதம். காகிதத்துக்கு மறுபெயர் சொல்லுங்க, சொல்லுங்க காகிதத்துக்கு. நீங்க சொல்ற மடல் வந்து இது லெட்டர், லெட்டர் இது நீங்க இதுல வர லெட்டர் போடு, கடதாசி இல்ல, என்ன லெட்டர் போடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாட்டுல. இது வந்து கடதாசி, பேப்பரை குறிக்கிறேன், நான் எழுதுறது என்று சொல்றேன், எழுதுறது அதுல. இது மற்றது மனிதனுடைய ஒரு உறுப்பு, இதையும் அப்படி சொல்லுவார் அந்த ரெண்டு எழுத்தால. மற்றது பூட்டை சொல்லுவோம், பூட்டு. நீங்க பூட்டி வைப்பீங்கல்ல வீட்டை, பூட்டுவீங்கல்ல பூட்டு, பூட்டுக்கு மறுபெயர். பூட்டுக்கு இதை திறக்க சொல்லுவோம் நாங்கள். நீங்க பூட்டிட்டு உள்ளுக்கு இருந்தா நான் வந்து வெளியில இருந்து இப்படி பாடுவேன் இந்த சொல்ல போட்டு. இல்ல அது திரை, திரை அது மறைப்பு, மறைப்பு திரை. இல்ல திரை, திரைன்றது ஓபன் பண்றது, திரை திறக்கிறது, திறக்கிறது. எங்க பாக்கலாம், ஞானசேகரம் அண்ணா வாரர், அண்ணா சொல்லிடுவார். அண்ணா வணக்கம். அண்ணா, அண்ணா வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க. தாள் என்ற அண்ணா கெட்டிக்காரன், அதான் சொல்றது. எங்கட குடும்பம் எல்லாமே கெட்டிக்காரன், எங்கட குடும்பம்.
2: நாதன்
0: தான் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தான் வாழ்க, அது நாதன் தாள் பாருங்க. அதான்
2: சொல்றேன்,
0: காகிதம் பாருங்க, தாள். எங்கட அண்ணன் அதான் சொல்றேன், எங்கட குடும்பம் எல்லாம் கெட்டிக்காரமா பாருங்க, டக்குன்னு சொல்லிட்டாரு வந்து. நல்ல மூலசாலிகள் உங்களுக்கு தெரியாது. இப்ப எத்தனை பேருக்கு கோபம் வருதான்னு சாந்தியமா ஓடியே போயிட்டா கோபத்துல. இன்னொரு ஆள் வாங்க, ஷாமலாமா வாங்க.
2: எல்லாருக்கும்
0: கோபத்துல ஓடுறாங்க அண்ணா எல்லாரும். நன்றி அண்ணா, என்ன நன்றி
2: அண்ணா, பொறாம
0: பொறாம எல்லாருக்கும்
2: நன்றி
0: அண்ணா, நன்றி அண்ணாக்கு. ஒரு புள்ளி தாள், இந்த தாளை கண்டுபிடிக்கிறது சின்ன குழந்தைகள் மாதிரி. இனி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, தாள், தாள் என்றால் பூட்டு, தாள் திறவாய். பூங்கதவே தாள் திறவாய் என்ற அந்த பாட்டே இருக்குதல்ல, அப்ப தாள் என்றது பூட்டு. மற்றது உங்களுடைய பாதம், திருவடியை தாள் என்று சொல்லுவோம். அவன் தாள் வணங்கி என்ற அண்ணாவே உடைய சொல்லி காட்டினார் தாள். அடுத்தது எழுதுற கடதாசி, அந்த ஒற்றையே சொல்லுவோம் நாங்கள், தாள் என்று சொல்லுவோம். அண்ணாக்கு ஒரு புள்ளி. உமையா கட்டி கட்டி கட்டித்தனம் அண்ணா, கஷ்டந்தான் அண்ணா. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த நேரத்தில் டக்குன்னு ஞாபகம் வராது உண்மையிலேயே. இது இது நாங்க விளையாட்டு விளையாட்டாக ஒரு விடயத்தையும் கண்டுபிடிக்கிறது தான், யாரும் குறை நினைச்சிருக்கோம். இது நான் சும்மா சொன்னதே, அதெல்லாம் கோவிச்சு கொள்ளாதீங்க ஐயாமா. என்ன அது தமாசுக்கு சொல்றேன்.

இப்ப நீங்க இன்றைக்கு கண்டுபிடிச்ச சொற்கள் வந்து திங்கள் கண்டுபிடிச்சிங்க, மதி கண்டுபிடிச்சிங்க, கலை கண்டுபிடிச்சிங்க, அலை கண்டுபிடிச்சிங்க. அந்த ஒன்று கண்டுபிடிக்கல, மிருகம் மிருகத்தை குறிக்கும், மற்றது செல்வம் என்ற சொல்லை குறிக்கும், செல்வத்தை குறிக்கும், மற்றது பக்கம் என்றதை குறிக்கும். அந்த ஒரு சொல் அதை நீங்க கண்டுபிடிக்கல. அடுத்தது வந்து அலை கண்டுபிடிச்சிங்க, நூல் கண்டுபிடிச்சு விட்டீங்க, தையல் கண்டுபிடிச்சிட்டீங்க, அஞ்சலி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, மற்றது தாள் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா? சரி, இது நாலெழுத்து சொல், இது நாலெழுத்து சொல். இது இது ஒரு ஆணின் பெயர், பெண்ணினுக்கும் பெண்ணுக்கும் இந்த பெயர் வரும், பெண்ணுக்கும் வரும், ஆணுக்கும் வரும். சொத்துக்கள் நிறைந்தவரை இப்படி சொல்லுவோம் நாங்கள், சொத்துக்களை இப்படி சொல்லுவோம், நிறைந்த வரையல்ல, சொத்துக்களை நாங்கள் இப்படி சொல்லுவோம். நிறைய சொத்து, பணம், பொன், மணி, இதுகளை இப்படி சொல்லுவோம். அங்கே

0: நம்முடைய வானொலியிலேயே இந்த பெயர் இருக்கிறது. ஆணுக்கு பெண்ணுக்கு சொல்லலாம் இந்த பெயர். மற்றது நிறைய சொத்துக்களை பார்த்து இப்படி சொல்லுவோம். பணம் இருந்தால், பொன்மணிகள் இருந்தால், இவற்றை எல்லாம் பார்த்தால் மற்றது சொத்து மட்டுமல்ல, ஆசீர்வாதம் செய்யும்போது கூட இதை சொல்லுவோம். நான் கழுத்து சொல், நான் கழுத்து சொல் எங்கே இது இது ரெண்டு ஆண் பெண் இருபாளரிடமும் பேர் பேர் இருக்கிறது. வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் எங்கய்யா போறீங்க, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்மா, பணிச்சுவையா இருக்கு.
0: நல்லா நல்லம்மா, கேட்டு கொண்டு வந்துருப்பீங்க. எப்படி இருக்கிறீங்க? சரி, எந்த சொல்ல
1: கண்டுபிடிச்சிட்டீங்க? செல்வம்,
0: செல்வம் கட்டிக்காரன் உண்டு. இது அதுக்கும் சொல்லலாம், பொன்மணி பணம் எல்லாத்தையும் செல்வம் என்று சொல்லலாம். கட்டிக்காரன் வந்த உடனே அடிச்சா, முதல்ல வந்திருந்தா எல்லாத்தையும் இவர் தான் எடுத்திருப்பார். உண்மையா? செல்வம். நான் சில சொற்களை என் வாய் தடுமாறி சொல்றேன், அதை நீங்க கவனிக்கல. அதான் சொன்னேன், ஃபாரூக் கண்டா கண்டுபிடிச்சிருவாரு டக்குன்னு.

மாதவா, நல்ல பாட்டு போகிறது. சரி, இது ரெண்டெழுத்து சொல், ரெண்டெழுத்து சொல். இது கோயில்களில் பவனி வரும், வீதிகளில் பவனி வரும், இது பெரிய உற்சவம் எல்லாம் வரும். ஆனால் இது மற்றது தெரிவு செய்வதை சொல்லுவோம், தெரிந்தெடுத்தல், தெரிவு. தெரிவு செய்ய நீங்கள் உங்களுக்கு நிறைய குவிச்சு விட்டுருக்குறோம் நாங்கள், நிறைய மாம்பழங்கள், அதில் நல்லதாக பார்த்து நீங்கள் இப்படி எடுப்பீங்க இந்த சொல்லு, அதை இப்படி சொல்லுவோம். மற்றது இது அடுத்தது வந்து எல்லாம் கோயிலில் பவனி வரம், இது எங்கே பார்க்கலாம், இலகுவாக கொடுத்துருக்குறேன் ரெண்டு எழுத்து.

0: எங்கே எங்கே இது கோயிலில், அதாவது பவனி வரும் கோயிலில் பவனி வரும், மற்றது வந்து எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எங்கே. வணக்கம் சாந்தியம்மா.
1: வணக்கம் மீனம்மா. தேர் சொல்லிட்டாங்களா?
0: இல்லை இல்லை, ஆ நீங்கள் கட்டிக்காரி, யாரும் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. தேர் தேர்ந்தெடுப்பது, தேர் தேரை சொல்கிறது, தேர் கட்டிக்காரி கட்டிக்காரி. ம், எங்கள் சாந்தியம்மோட பேரையே நான் போடையில உங்களுக்கு ஒன்று போடையிலையோ ரெண்டு புள்ளி.
1: ஐயோ, நான் முன்னாடியே ஒன்று போடு சொல்லிட்டேன்.
0: அப்போ கட்டிக்காரி ஒன்று தான் எடுத்துருக்கோன்னு தெரியும், ஞாபகம் இருக்கு. சரி கட்டிக்காரி கட்டிக்காரி, நான் பாட்டு மடுத்து வச்சேன் தேருக்கு, இதை போட்டா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்க. நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. நான் அந்த தேருக்கு பாட்டு மடுத்து வச்சேன், இதை போட்டா அந்த பாட்டை கேட்டுட்டு வர்றேன் சொல்றாங்களான்னு.

அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல், அடுத்து இது ஒரு பறவை, நான்கழுத்து சொல். இது ஒரு அழகான பறவை, இது ஒரு பறவை. மற்றது, இது ஒரு சாப்பிடும் பொருள், இது ஒரு சாப்பிடும் உணவு, இது ஒரு சாப்பிடும் உணவு, இது ஒரு பறவை. இந்த ரெண்டு அர்த்தத்தை கொண்டது பறவையின் பெயர் வரும். மற்றது, இந்த சாப்பிடும் உணவையும் நாங்கள் இப்படி சொல்லுவோம். சரியா? எங்கே கண்டுபிடிங்க? நான்கழுத்து சொல், நான்கழுத்து சொல் எங்கே?

0: எங்கே கெட்டிக்காரர் பார்க்கலாம். இது இது ஒரு பறவையின் பெயர், நான்கழுத்து பறவையின் பெயர். மற்றது ஒரு ஒரு உணவை குறிக்கும், ஒரு உணவின் பெயர், ஒரு உணவை குறிக்கும், உண்ணும் உணவை குறிக்கும். எங்கே
1: அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம் வாழ வைத்து. அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து.
0: எங்கே இது ஒரு பறவையின் பெயர், நான்கழுத்து பறவையின் பெயர், ஒரு உணவின் பெயர், ஒரு உணவின் பெயர்.
1: உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம் வாழ வைத்து. அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகம் எல்லாம் வாழ வைத்து. அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை.
0: வணக்கம். இனி எல்லாரும் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்க போறாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

வணக்கம் ஷாம்லாமா. அண்ணன் பாருங்க ஓடி வந்துட்ட பாருங்க கட்டிக்காரன். பாட்டுல போதமா, பாட்டுல போதமா, இனி எல்லாரும் பாட்டை தான் கேப்பீங்க. நன்றி நன்றி நன்றி.

அடுத்த சொல்லுக்குள் போக போறேன். அடுத்த சொல் சரியா, இது இது மூன்று எழுத்து சொல். இது மூன்று எழுத்து சொல் ஒரு

இந்த சொல் ஒரு மரத்தில் மட்டும் இல்லை, இரண்டு மூணு மரங்கள்ல இருந்தும் தான் நீங்கள் பார்க்கலாம். அதோட இது வந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்பதற்கும் இப்படி சொல்லுவார். வாழ்த்து, ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து கொடுப்பது இப்படித்தான். எங்கே பார்க்கலாம், கண்டுபிடிச்சு. மூன்று எழுத்து, மூன்று எழுத்து.

0: வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம்.
1: வாழைக்கும்
0: இருக்கிறது அந்த மடல், மற்றது வாழ்த்து தெரிவிக்கிறது மடல். மடல் அனுப்புவோம் இல்ல, வாழ்த்து மடல். பாருங்க பாட்டு போட்டும் கண்டுபிடிக்கிறீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே பார்க்கலாம் அடையப்பா. உண்மையிலேயே இப்படி பாட்டு எடுத்து வரும்போது உங்களுக்கு சுகமாக இருக்கிறது இல்லையா? உடனே கண்டுபிடிச்சிடுறீங்க. பார்க்கலாம். வணக்கம் ஷியாமலா அம்மா.
1: செண்டு சொல்லுவாங்க
0: இல்லையம்மா? மடல் சொல்லிட்டாங்க, தாள மடல், வாழை மடல், மற்றது வாழ்த்து மடல். மரத்துல இருக்கும் என்று சொன்னேன், மற்றது அது அதனை பாட்டு போட்டேன்னு கேட்கல. நான் சொல்றேன், போடுற பாட்டை உன்னிப்பா கேட்கணும். நீங்க வணக்கம் ராஜ்குமார், எங்க ஓடிட்டீங்க நீங்க?
2: வணக்கம்மா.
0: எங்க போயிட்டீங்க, எங்க போயிட்டீங்க? உங்களை காண இல்ல,
2: காணாமல் போனவை பற்றி அறிவிப்பு. சேப்பு விஜயராமர், வெள்ளை ராஜ்குமார், நான் பேர் மாத்திக்கலாம் பாக்குறேன்.
0: வெள்ளையா அதுவும் சொல்லல, மற்றது இந்த பாட்டும் உங்களுக்கு பொருந்தும். வெள்ளையண்டு வச்சிட்டான், வெள்ள உள்ளம் வச்சான், உளையோரம் ஈரம் என்ன.
2: அது வந்து எனக்கு பொருந்தாத, நண்பர் கண்ணனுக்கு பொருந்த நினைக்கிறேன்.
0: சரி பாருங்க,
2: நான் யோசனை பண்ணேன், அவரை விஜயராகவன் சொன்னேன், எனக்கு யோசனை வந்துச்சு.
0: என்ன,
2: ஏன் நாம நம்ம பேர் மாத்தி கூடாதுன்னு?
0: மாத்துங்க.
2: சிகப்பு சிகப்பு விஜயராகவன், சிகப்பு விஜயராகவன் மாதிரி.
0: அவர் உண்மையிலேயே சிகப்பு, அந்த சிவப்பு கலர், அந்த சிவப்புன்னா வெள்ளை தெரியுது, சில பேர் இருப்பாங்க நல்ல வெள்ளையும். அதை பார்த்துட்டு அவர் சிவப்பு விஜயராம், விஜயராம் ரெண்டு மூணு பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவரை குறிப்பிட்டு சொல்றதுக்கு அது சிவப்பு அப்படியே பதிஞ்சிருச்சு எல்லாருக்கும். சிவப்பு விஜயராமன்டா தெரியும், அல்லாட்டி தெரியும்.
2: அடைமொழி, அடைமொழி போட்டு, ஆமா அடைமொழி போட்டு அவரை கூப்பிட்டுக்கிறேன்.
0: இப்ப என்னடா என்ன பார்த்து குட்டி மீறாண்டதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல? அத மாதிரி
2: அம்மா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காம்மா.
0: சரி உங்களுக்கு ஒரு சொல்லு தரட்டா, உங்களுக்கு ஒரு சொல்லு தரட்டா.
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
0: இப்ப மடல் என்ற சொல்லு கண்டுபிடிச்சிட்டார்கள் அவர்கள். மற்றது அன்னம், அன்னமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது இது ரெண்டு எழுத்து சொல். இது ஒரு மரத்தில், ஒரு மரத்தில் இது உருவாகும் சரியா, அதை இப்படி சொல்லுவோம். மற்றது சில விடயங்களை, இப்ப சில பொருட்களை நீங்கள் அடுக்கி கொண்டு போயிருக்கல, நான் அதையெல்லாம் தட்டி கொட்டினேன்டா இப்படி சொல்லுவோம்.

0: இல்ல இல்ல மரத்துல உருவாகிறது இரண்டு எழுத்து,
1: இரண்டு எழுத்து
0: வேற
1: அதையும் அப்படி சொல்லுவோம். இந்த ரெண்டு எழுத்து சொல் பல அர்த்தங்களை கொண்டது. அப்ப இது ரெண்டு அர்த்தத்தை சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த ரெண்டு எழுத்து சொல் ஒன்று வந்து மரத்துல உருவாகும், இது சாப்பிடக்கூடிய ஒன்று மரத்துல உருவாகும். இது அடுத்தது வந்து நீங்க இப்ப பக்குவமா நீங்க எல்லாம் வீடெல்லாம் அடுக்கி வைக்கிறீங்கல்ல நல்லா, அதையெல்லாம் கலைச்சு விடுறேன் நான் எல்லாத்தையும் தட்டி கொட்டி. அதை சொல்லுவீங்க, ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேப்பீங்க. இந்த சொல்ல போட்டு இந்த சொல்ல கண்டுபிடிங்க.
0: சாப்பிடுற பொருளாமா? சாப்பிடுற
1: பொருள் அந்த மரத்து, மரத்துல உருவாகிறது சாப்பிடக்கூடியது அது. மற்ற இன்னொன்று கண்டுபிடிக்காம இருக்கிறது உங்கள்ட்ட சொல்லி பார்ப்போம். சரியா? ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். இது ஒரு மிருகத்தின் பெயர், மிருகத்தை சொல்லலாம், ஒரு மிருகத்தை சொல்லலாம். அதோடு செல்வம் என்ற சொல்லுக்கு மறுபெயர் செல்வம்.
0: செல்வம்
1: பக்கம் என்ற சொல்லுக்கும் மறுபெயர் பக்கம். பக்கம் என்ற சொல்லுக்கும் மறுபெயர் பக்கத்தையும்
0: அருகில்,
1: அருகில் பக்கம். இவற்றுக்கு இந்த சொல்லாலையும் சொல்லலாம். இந்த சொல்லால பக்கம் என்ற சொல்லுக்கும் சொல்லலாம், செல்வத்துக்கும் சொல்லலாம். ஒரு மிருகத்தின் பெயர், மிருகத்தின் பெயர் சொன்னா அந்த சொல்லு வந்துவிடும். வீட்டு மிருகம்,
0: வீட்டு மிருகம்,
1: வீட்டு மிருகம்
0: பக்கம். எல்லாம் ரெண்டுமே கஷ்டமா கேட்டுட்டே
1: பாப்போம். நான் நல்லா உன்னிப்பா கேளுங்க, நான் அதுக்கு பாட்டு போடுறேன் அதுக்கு.
0: சரிங்க,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: ஒரு இது வந்து ரெண்டு எழுத்து சொல்லணும், அதுவும் சொல்லிட்டேன் நான், ஒன்று கொடுத்தேன். பட் இது கடைசியாக இப்போ கொடுத்துருந்தேன், ஒரு மரத்தில் உருவாகும் இது உண்ணலாம், இது ரெண்டு எழுத்து சொல். மற்றது வந்து ஒரு ஒரு ஒன்றை நீங்கள் நன்றாக அடுக்கி வைத்து கொண்டு வரும்போது குனைத்து விடுவது, எல்லாத்தையும் தட்டி கொட்டி அப்படி செய்தால் அது செய்யும் போது நீங்கள் அப்படி சொல்லுவீங்கள், அந்த ரெண்டு எழுத்து சொல்ல சொல்லி சொல்லுவீங்கள். எங்கே கண்டுபிடிச்சால் பார்க்கலாம், யார் கெட்டிக்காரன்ட்டு பார்க்கும், கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்க பார்க்கலாம். இங்கே இப்போ நான் சொன்னது செல்வத்துக்கு மறுபெயர், பக்கத்துக்கு மறுபெயர், ஒரு மிருகத்தின் பெயர் என்று சொல்லியிருந்தேன். அது எங்கே பார்க்கலாம், வாங்க சாந்தி அம்மா.
1: மாடு மேய்க்கும் பெண்ணு,
0: அது வேடா, மாடு மாடு மாடு மாடு என்றது செல்வத்தை குறிக்கும், செல்வத்துக்கு மறுபெயர் மாடு, செல்வம்.
1: இன்னைக்குதான் மிரமா தெரியுது.
0: பக்கம், பக்கம் என்ற சொல்லுக்கு மறுபெயர் மாடு, மாடு. அடுத்தது வந்து மிருகம், மாடு, மாடு இருக்குல்ல, மாடு,
1: மாடு மிருகம் இருக்கு,
0: இருக்கு. இன்னொன்று செல்வம், செல்வம், செல்வத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு பொண்ணு மணி இது எல்லாத்தையும் நிறைய செல்வம் வச்சிருக்கிற செல்வத்தை சொல்றது செல்வம் என்று சொல்ல தெரியும் தானே, நிறைய செல்வம்.
1: அதுக்கு மாடுன்னு பேரா,
0: மாடு மறுபெயர், போய் பாருங்க இதுல டிக்ஷனரியில பார்த்தா தெரியும் பிள்ளைக்கு.
1: அப்படியா, வழக்கத்துல இல்லாதனால தெரியல.
0: மற்றது பக்கம், பக்கத்துல, பக்கத்துல, பக்கம் என்ற சொல்லுக்கும் மாடு என்று சொல்றது.
1: நீங்க இந்த யாரோ வந்து பசுன்னு சொல்லும் போதே சரி மாடா இருக்கலாம் மாடு சொல்லலாமான்னு நினைச்சேன்.
0: அது அப்போது ராஜேந்திரன் சொன்னார், அந்த மாடுன்றது ஆடு இருக்கு மாடு இருக்குன்னு, பாவம் அவருக்கு ஒரு புள்ளி போகும்.
1: நீங்க இல்ல இல்ல பசுன்னு பசுக்கு வேற வேறு நீங்க நீங்க
0: சொன்ன அப்ப அவரு அவருக்கு
1: சொல்லல, ஆனா இந்த அர்த்தம் எல்லாம் இன்னைக்குதான் தெரியுது.
0: சரி, உண்மையிலேயே இந்த மூண்டுக்கும் சொல்றது மாடுன்றது அர்த்தமா, மாடு என்ற சொல்லு இந்த.
1: ஆமா, இன்னொன்னு மரத்தில், மரத்தில் வருவது சொன்னீங்க,
0: மரத்தில வரும் இது, மரத்தில வர்ற உண்டு சாப்பிடலாம், சரியா, ரெண்டு எழுத்து சொல். அடுத்தது வந்து நீங்க ஒரு விடயத்தை, நீங்க இப்ப உங்களோட உடைகளை எல்லாம் ஒரு பட்டியல அடுக்கி வைக்கிறீங்க, நான் அதையெல்லாம் இழுத்து வெளியில போடுறேன், அல்லாட்டி நீங்க நல்லா மடிச்சு வைக்கிறீங்க, நான் அதையெல்லாம் அப்படியே
1: கலைச்சு போடுறது,
0: கலைச்சு
1: போடுறேன்,
0: கலைக்கிறது, கலைக்கிறதை சொல்றேன். இன்னொரு சொல் சொல்லுங்க, கலை, கலைக்கிறத சொல்றது இன்னொரு சொல். எங்கே ராஜேந்திரன் வார கண்டுபிடிச்சிட்டார், வாங்க ராஜேந்திரன், வணக்கம் ராஜேந்திரன்.
2: வணக்கம், முதலே சொன்னா ஆடு மாடு,
0: மாடு மாடு சொன்னீங்க, ஆனா நீ சரியா சொல்லணுமே, நீங்க சும்மா நீங்க உங்கள்ட்ட இருக்கிற, உங்கள்ட்ட இருக்கிறத ஆடு மாடு, நான் ஒரு புள்ளி போட்டுட்டேன் நான் உங்களுக்கு பாவம் உண்டு இப்ப போட்டேன், ஆனா நீங்க சும்மா சொன்னீங்க, பூனைய சொன்னீங்க, ஆடு சொன்னீங்க, மாடு சொன்னீங்க, நல்ல காலம் பக்கத்து வீட்டுல இருக்கிற மிருகங்களை சொல்ல.
2: இல்ல இல்ல எங்க மாடுன்னு தானே
0: சொன்னேன், இப்ப நீங்க மாடு சொன்னாலும் அடிச்சு சொல்லலையே சாந்தியமா சாட்சி, நீங்க பூனை ஆடு ராஜேந்திரன் இருக்குன்னு சொன்னாலும்
1: இதெல்லாம்
0: சொன்னீங்க,
1: பசு, பசு
0: சொன்னீங்க, சொன்னீங்க, இந்த மாத்தி சொல்லுங்கன்னு பாத்தேன், நீங்க நீங்க அர்த்தம், அர்த்தம் வடிவா சொல்லணும், அர்த்தம் வடிவா சொல்லணும், மிருகம் மட்டும் மாடு இதுக்கு, அப்ப இதுக்கு
1: பாட்டு போடவும் தான் நான் வந்து சொன்னேன் மாடு, அது ஒண்ணு சொல்லி பாக்கலாம்
0: என்றாலும் நான் உங்களுக்கு ஒரு புள்ளி போட்டிருக்கு ராஜேந்திரன், பயப்படாங்க பாவம்
2: போட்டிருக்கேன், இந்த வார்த்தை நான் கேட்டதே இல்ல, மாடுனா பக்கமா செல்வம்
0: செல்வத்துக்கும் இதுக்கும் நல்ல தமிழ் சொல் மாடு, அது அது மாடு, இந்த இந்த உச்சரிப்போட இந்த எழுத்தோட கூடுன இந்த சொல் வந்து செல்வத்துக்கும் பக்கத்துக்கும் குறிக்கும் மாடு. அண்டு சரி, இப்ப மரத்துல உருவாகும் ரெண்டு எழுத்து, மற்றது
1: கனிக்காய்,
0: கனிக்காய், கனிக்காய், வேற என்ன, பிஞ்சு பூ, கனி காய், கனிக்காய், கனிக்காய், வேற என்ன,
1: இலை,
0: முளை, முளை வரும், முளை இல்லையா, இலை, முளை, தடி, தடி, தண்டு,
1: களைச்சு போடுறதுக்கு என்னன்னு தெரியல, களைச்சு போடுறதுக்கு
0: நரி, அம்மா எல்லாத்தையும் சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஓடிவாங்க.
1: நீங்க இப்ப மாடுக்கு செல்வம்னு சொன்னதே இப்பதானே தெரியும், அது மாதிரி ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு சொல்லி.
0: இப்ப இப்ப இதுக்கு இந்த இந்த மரத்துல வாரம் இதுக்கு இருக்கான்னு பாப்போம். சரி கண்டுபிடிக்கிறேன்னா பாட்டு பாட்டு கண்டுபிடிக்கணுமே இப்ப உங்களுக்கு செல்ல பிள்ளைகளுக்கு பாட்டு போட்டெல்லாம் இப்ப காட்ட வேண்டி இருக்கு. மாடு மேய்க்கும் கண்ணா ரெண்டு போட போட்டோன்னு தான் கண்டுபிடிச்சிங்க இப்ப.
2: அது ஒரு குட்டு நம்மா, அது ஒரு குட்டு மதிப்பா சொன்னதுதான்மா.
0: குத்து
1: அடி
0: இந்த குத்து குத்து அது என்ன என் மதிப்பு எது குத்து குத்து மதிப்பு நாட்டு சென்டர் மாதிரியா இல்லையா?
2: ஆமாமா ஆமாமா, ஏதோ ஒண்ணு சரி சொன்னா சரியா இருக்கு சொல்றதம்மா
1: தோராயமா.
0: சரி சரி நன்றி. எங்க அடுத்த சொல்லுக்கு நான் எடுத்து வர்றேன், இந்த சொல்ல கண்டுபிடிங்க. ஓகே எங்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.

0: என்ன எடுத்தே வரையல, இது அந்த பாட்டு நல்ல பாட்டா இருந்தது அத போட்டு. என்ன வந்தது, என்ன என்ன சொல்லு, வந்தது என்ன வந்தது?
1: போல வித
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி.

நேரம் சரியா 12:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. எங்கே பார்க்கலாம், எங்கே அதுக்கு அந்த சொல்லுக்கு பாடல் கிடைக்க மாட்டுது என்று நினைக்கிறேன். பார்க்கலாம், கிடைச்சால் கொண்டு வருகிறேன். ஏண்டா எல்லா சொல்லுக்கும் பாடல் எடுப்பது கடினம் என்றாலும் பார்ப்போம், இதுக்கு கிடைக்குமாண்டு பார்ப்போம். இப்போ எடுத்து வர்ற பாட்டில் இல்லை, தயவு செய்து இதில் தேடாதீங்க, சும்மா ஒரு பாட்டை எடுத்து வருகிறேன்.

அந்த சொல்லுக்கு பாடல் பாடல் எடுப்பது கடினம் நினைக்கிறேன். இது இது இது வந்து ஒரு மரத்தில் உருவாகும், மரத்தில் உருவாகும். உங்களை எல்லாருக்கும் தெரியும், இப்போ கூட அந்த அந்த மரத்தில் உருவானது உங்களோட வீடுகளில் இப்போ இருக்கும். இது உண்மையிலேயே எங்கே பார்க்கலாம். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். ஒன்றை ஒன்றை நாங்கள் கலைத்து விடுவதை சொல்லுவோம், கலைத்து விடுவதை நாங்கள் இதை சொல்லுவோம். சரி, தலைமுடியை கலைப்பு கலை கலைத்து விடுவது. இன்னொன்று இருக்கிறது, அப்படியே யோசிச்சு பாருங்க, முடியை என்ன செய்து விடுவீர்கள்? கலைத்து விடுவது போல இன்னொரு சொல், தலைமுடியை. எங்கே கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க பார்க்கலாம். நானும் இதுக்கு பாட்டு தேடுறேன், அதுக்கு கிடைத்தால் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும், கண்டுபிடிச்சிருவீங்க. பாட்டே

0: படத்தில்
1: எங்க சொல்லுங்க ராஜேந்திரன் சொல்லுங்க.
2: குலை
1: குலை வாழ குலை குலைத்து விடுது
2: சென்னங்குலை
1: கெட்டிக்காரன். எப்படி கண்டுபிடிச்சீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: நிலை குலை நிலை குலைஞ்சு நிலை குலைஞ்சு நிக்கிறது,
1: நிலை குலைந்து குலைக்கிறது, குலைச்சு விடுறது. இப்ப நீங்க அடுக்கி வச்சது எல்லாம் குலைச்சு விடுறது, தலை முடியை குலைச்சு விடுறது, மற்றது கலைச்சு விடுறதும் இருக்குது, குலைச்சு விடுறதும் இருக்குது. மற்றது வாழை குலை தென்னங்குலை மரத்துல மரத்துல வர்றது கட்டிக்காரன் ஐயா நீங்க. சரி கட்டிக்கார கட்டிக்கார சாந்தி அம்மா வார கொஞ்சம் போருங்க கேக்கலாம். வாங்க ராசாதி வாங்க.
3: திரியா மீராமா திரியா
1: இல்ல குலை அம்மா சொல்லிட்டார் ராஜேந்திரன் வந்து. தென்னங்குலை வாழ குலை மற்றது குலைத்து விடுதல், தலைமுடியை குலைத்து விடுதல், குலை ரெண்டெழுத்து
3: குலை
1: குலை. அது தெரியுமா உங்களுக்கு? தர்மபுரியில இந்த சொல்லணும் பாவிக்கிறதே இல்ல போல இருக்குது.
3: குலைத்து விடுதல்னா சொல்றதே இல்ல மீராமா.
1: குலை குலைத்து விடுறது, குலை குலைத்து விடுறது, குலை என்றா குலை போடுறது. வாழை குலை போடுறேன்னு சொல்ல இல்லையா சொல்றது?
3: அது தெரியும், அது தெரியும், வாழை குலை தெரியும்.
1: குலையாண்டு கேப்பாங்கல்ல, குலையோட கொண்டு வந்திருக்கீங்களா? தென்னங்குலையா தென்னம் தென்னம் தே இளநிய குலை.
3: அது தெரியும் மீராமா, அது கேள்விப்பட்டிருக்கேன். முடிய குலை
1: குலை குலைத்து விடுறது இல்லையா? குலைத்து இது என்ன குலைச்சு குலைச்சு விட்டுட்டு வாரீங்கன்னு சொல்றது? முடி குலைத்து விடுவார்கள் இல்ல,
2: இருக்குதானே
1: வாழ குலை குலை குலை என்ற ஒரு குலக்காக இருக்கிறது குலை என்று சொல்லுவோம். நன்றி நன்றி கட்டிக்கா. அப்பாடா நான் இப்ப உண்மையா ஒரு 10 முட்டையும் 6 லிட்டர் பாலும் குடிச்சா தான் எனக்கு இது சரி வரும், அல்லாட்டி இப்படி இருக்கான்னு கேட்டுக்கணும். சரி அப்ப எத்தனை சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கடா உண்மையிலேயே. திங்கள் சொல்லிவிட்டீங்க, மதி சொல்லிவிட்டீங்க, கலை சொல்லிவிட்டீங்க, அலை சொல்லிவிட்டீங்க, மாடு சொல்லிவிட்டீங்க, நூல் சொல்லிட்டீங்க, தையல் சொல்லிட்டீங்க, அஞ்சலி என்று சொல்லி சொல்லிட்டீங்க, தாழ் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீங்க, செல்வம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீங்க, அடுத்தது வந்து தேர் சொல்லியிருக்கிறீங்க, அன்னம் சொல்லியிருக்கிறீங்க, மடல் சொல்லியிருக்கிறீங்க, குலை சொல்லியிருக்கிறீங்க. எல்லாமா 15 சொற்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. 15 சொல்லுத்தான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடியதான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே நான் முழுமையாக 15-35 எத்தனை சொற்கள் என்றால் 50 சொற்கள் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன 35 சொல்லி இருக்கு, ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் சாத்திய கூறில்லை. ஏனென்றால் இவ்வளோத்துக்கும் நீங்கள் வந்தவர்கள் போதும். முதல்ல ஷியாமலா அம்மா 3 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, சாந்தி அம்மா 4 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, ஜார்ஜ் 2 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, விஜயராகவன் முட்டை ஒன்று எடுத்து கொண்டு போயிட்டீங்க நீங்கள், ராஜேந்திரன் 3 புள்ளி எடுத்துருக்குறீங்க, வடலூர் ஆனந்தன் முட்டையோடு போச்சிங்க நீங்கள், முட்டை 2 முட்டை எனக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி, ஞானசேகரமண்ணா 1 புள்ளி எடுத்துருக்குறீங்க, ஃபாரூக் 2 புள்ளி எடுத்துருக்குறீங்க, ராஜ்குமார் கடைசியில் வந்து 1 முட்டை, அப்போ எனக்கு இன்றைக்கி 3 முட்டை கிடைச்சிருக்கு. சரி அன்பு உறவுகள், யாராவது பாட்டு கேட்க விரும்பினா நீங்கள் என்னோட இணைஞ்சு கொள்ளுங்க, பேசலாம், அங்கே ஓடி வாங்க பார்க்கலாம், என்ன அறமடுத்தி அலங்கள் இருக்கிறது உங்களுக்கு பாட்டு பாடல் கொடுக்கலாம், இணைஞ்சு உங்களோட விருப்ப பாடலை சொல்லுங்க. சரி இந்த நிகழ்ச்சிக்கு வர தயங்கி கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பாட்டு வேணுமெண்டா நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் பாட்டு தர்றது, ஓகே பயமின்றி வாங்குவோம். நிகழ்ச்சிக்கு வராதால நான் அப்படி சொல்ல மாட்டேன், நிகழ்ச்சிக்கு வரையில் நீங்கள் பாட்டு கேட்கலான்னு சொல்ல மாட்டேன், பாட்டு கேட்குறதாண்டா ஓடி வாங்குவோம் நீங்கள். சரியா நான் ஒரு பாடலை எடுத்து வருகிறேன், அந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்கள் காட்டலைக்கு வரலாம். அந்த பாடலை நிறுத்தி உங்களுடைய பாடல் காட்டலையில் நான் எடுத்து வருகிறேன். எங்கே

பாடலாக கேட்கலாம். புதிய பாடல் எடுத்து வருவோம் நாங்கள். இந்த புதிய பாடல்கள் வருவது குறைவு தானே, அதனால் புதிய பாடல்கள் எடுத்து வரலாமன்னு நினைக்கிறேன். நீங்களும் இணைந்து புதிய பாடல்கள் எடுத்து வர முயற்சி செய்யுங்கள். அழைப்புக்கு வந்து உங்களுடைய பாடலை கேட்கலாம். நீங்கள் புதிய பாடல்களை மன்னிக்க வேண்டும், புதிய பாடல்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். உண்மையாக நானும் புதிய பாடல்கள் உண்டு தேடுறேன். இப்போ நானே இப்போ விட்டால் அப்போ நீங்கள் பழைய பாடலோடு வரலாம் இல்லை? பார்ப்போம். இது பழைய பாடல், ஆனால் நல்ல பாடல், எங்களுக்கு அதுதான் கிடைக்குது.

0: வாங்க கண்ணன், என்ன பாட்டு வேணும் பிள்ளைக்கு? என்ன பாட்டு கண்ணனுக்கு? கண்ணனுக்கு என்ன
1: முட்டை 6 லிட்டர் பால் குடிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுல பாதி பாதி எங்களுக்கு கொடுத்தா என்ன?
0: இல்ல பின்ன என்ன, நான் இவ்வளவு கத்து கத்தி மூச்சடைக்குது, எனக்கு என்ன ஒண்ணு ஒண்ணுமே செய்ய முடியல. இவ்வளவு கத்து கத்துன்னு ஒரு 9 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி இருக்கிறேன் நான்.
2: பாருங்க
0: இவ்வளவு நேரம் வரையல, நீங்களும் தான் அண்ணன் தான் வரையல.
1: என்ன
0: பாட்டு வேணுமா? புது பாட்டு சொல்லுங்க.
2: புது பாட்டாமா?
0: பக்கத்துல ஒரு பையன் நிக்கலாம் பாருங்க, பொய் கூறி எல்லாம் சொல்லுங்க சொல்லலாம்.
1: ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சி கேட்ட காலையில அல்டர்மெண்ட் நிகழ்ச்சி கேட்டா ரொம்ப அருமையா இருந்தது அன்னைக்கு.
1: ஆமா ஆமா, வாழ்த்துனீங்க. நல்லா, நன்றி நன்றி. நலமா இருக்கீங்களா
0: அண்ணா? அண்ணா அண்ணா அண்ணா பெருமையா சொல்றாரு, வாழ்த்து. நல்ல நல்ல நல்ல
1: போட்டது
0: பாருங்க. அது என்ன, அது ஏன் உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு எல்லாம் அது கேக்குது இல்ல? இதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. ரெண்டு இப்ப உங்களுக்கு பேசுவது, நீங்க ரெண்டு பேரும் பேசுவது கேக்கல கேக்கல குறைவா கேக்குது.
1: சரியா கேட்க மாட்டீங்க, சவுண்ட் கம்மியா தான் வருது.
2: இல்ல கேக்குதுமா, இங்க கண்ணன் பேசுறது நல்லா கேக்குதுமா?
0: அப்ப அண்ணன்
1: பேசுறது எனக்கு கம்மியா தான் கேக்குது.
0: அப்ப உங்களோட போன்ல தான் பல, உங்களோட போன்ல பல.
1: இல்ல இல்ல, முன்னாடியில நல்லா கேக்குமே, அப்புறம் எப்படி?
0: வணக்கம்.
2: தங்கச்சி தங்கச்சி வணக்கம். தங்கச்சி நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா. என்ன மாமா நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்காங்களே.
2: சரிம்மா சரிம்மா.
3: அண்ணா என்ன இந்த அம்மா இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, வெறும் புது பாட்டா கேட்க சொல்லி?
2: இல்லம்மா இல்லம்மா, இது அவங்க வந்து புதுசுதான் பிடிக்கும் அவங்களுக்கு இப்போதைக்கு.
3: அவங்களுக்கு புதுசு பிடிக்கும், எனக்கு பிடிக்கணும். இல்ல
2: நாங்க
3: எனக்கு
2: ஒரு நிமிஷம் நீங்க இப்ப கேளுங்க, இப்ப அண்ணா பேசுங்க, நீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுற குரல் எனக்கு ரொம்ப தெளிவா கேக்குதுமா.
1: எனக்கு
3: புதுசான ஒரு பாட்டு கேக்குறேன், உங்களுக்கு புதுசா ஒரு பாட்டை கேட்க முடியாது. ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு புது பாட்டை எங்க அக்கா கேப்பா.
0: எங்க பாக்கலாம், ரெண்டு பேரும் கேக்கலாம், அக்காவும் கேக்கலாம், நீங்களும் கேக்கலாம், சொல்லுங்க பாப்போம்.
3: அதான் சொல்றேன், குழந்தைக்காத கண்ணன் வரும்போது அக்கா வரதுக்கு என்ன இருக்கு.
0: சரி கேளுங்க கேளுங்க, எங்க எங்க புதுசா சொல்லுங்க.
3: படத்துல பிள்ளையாய் மட்டும் வெள்ளையா, எங்க அண்ணன் பாத்துட்டு எனக்கு அண்ணன் பாட்டு ஞாபகம் வந்துச்சு.
0: பிள்ளையாய் அந்த படம் வந்து வெள்ளையாய் பிள்ளையாய் என்று வரல,
2: சொர்க்கதங்கம்
0: இல்லையா இல்லையண்ணா, வெள்ளையாய்
1: வெள்ளையாய் மனம்
0: பிள்ளையாய்
1: வெள்ளையாய் மனம்
0: எதுன்னு தெரியல. இப்ப உண்மையை சொல்லுங்க, முன்னுக்கு வெள்ளை வருமா பிள்ளை வருமா தொடக்கம்?
2: வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் மனம் கொண்ட பண்ணி அல்லவா
0: வெள்ளையாய்.
1: அதே மாதிரி பிள்ளை மனம் அதே மாதிரி.
0: இல்ல இல்ல, அவர் அண்ணன் வெள்ள, அண்ணா வெள்ள, அண்ணாண்ட மனம் புள்ள. ஆனா இப்ப கண்ணனுக்கு அதை பாடலுமோ அத சொல்லுங்க.
1: ஏன் தங்கச்சி இதே பட்டம் கேட்டு எனக்காக வெள்ளையாய்
0: சிறுத்தை
3: படத்துல அழகா பிறந்து புட்டேன்
0: சூப்பர்
3: ஆறடி சந்தன கட்ட, அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: அழகா பிறந்து புட்டேன், எப்படி அவன் உண்மையை சொல்றான் தன்ன. அழகா பிறந்து புட்டேன் அப்படி ஒரு பாட்டு இருக்கா, ஏனம்மா என்ன அழகா பெத்தாண்டு
1: என்ன
0: பாட்டு?
1: கண்ணான கண்ணா ஒண்ணு என்ன சொல்லி பாராட்ட,
0: அது பழசு நான் தரமாட்டேன். கண்ணான கண்ணா உன்ன என்ன சொல்லி தாளாட்ட, அது தர
1: மாட்டேன்னா.
0: அது பழசு, அது பழசு, அது பழசு.
3: ராஜு இது எம்ஜிஆர் பாட்டை போட்டோம், அப்புறம் கமலஹாசன் பாட்டை புது பாட்டு தான் போட்டோம். நீங்க வேற வழி
0: கண்ணான கண்ணா.
1: சரி, அப்ப இப்ப லேட்டஸ்டா இப்ப கண்ணு கண்ணுல வரணும். விடுங்க,
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா சொல்லுவாரே டக்குன்னு
1: காட்டு போதும்.
0: நல்ல பாட்டு, நல்ல
3: அப்ப பெரிய படுதாவே தேவைப்படும் உங்களுக்கு.
0: அண்ணா இப்படி கூத்தடிக்கிறாங்களே நின்று கொண்டு, நீங்களும் பாத்து கொண்டிருக்கீங்களே.
1: நன்றி
0: நான் இனி எழுமை போகலாம். நல்லது கண்ணன், நல்லது கண்ணன், நன்றி கண்ணன். இதோட முடிச்சிடலாம், நான் குடுத்துட்டேன். சொல்லுங்க ராஜேந்திரன் வாங்க, பாருங்க
1: அவர் லைன்ல இருக்காரு. அவரே
0: ராஜேந்திரன் வாங்க.
1: ராஜேந்திரன் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா.
1: இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கணும்ண்ணா.
1: மணப்பாறை போயிட்டு அப்படியே தோகமலை வந்துட்டு அப்படியே.
4: ஆமா, அந்த வர்ற வழிதான் ஊரு.
0: அதான்
1: உங்க ஊர் வழியதான் போனேன்.
0: அதை எட்டி பாத்துருக்கலாம் ஐயா, நீங்க விட்டுட்டீங்க ஐயா. என்ன இப்படி
1: என்ன
0: பாட்டு உங்களுக்கு வேணும்? புது பாட்டு
4: இல்லம்மா, அவர் கண்ணன் அண்ணனுக்காக ஒரு பாட்டு. கண்ணா என் ஜெயலைக்குள்ள கட்டுமா
0: நிச்சயமா கொடுத்துடலாம் ஐயா. என்ன ராஜேந்திரன், நல்ல ஒரு பாட்டு, பக்தி பாட்டு கேக்குறீங்க. என்ன கண்ணா
1: பாட சொல்லுங்க.
0: பாடுங்க.
4: அவளை பாடுறக்குள்ள தொண்டை விரட்டிக்குச்சு. கண்ணா உஞ்ச இலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு. எதுக்கு
0: கண்ணனுக்கு வரார் பாருங்க, அவருக்கு விருப்பம் அது.
4: இல்லம்மா இல்ல, எனக்குன்னு பாட்டு கேட்க இருந்தா அங்கம் போனது அங்கம் அந்த பாட்டு கேட்கலான்ட்டு வந்தேம்மா.
0: அது அது அது பழைய பாட்டு, அது பழைய பாட்டு.
1: சக்கரை தண்ணி, சக்கரை தண்ணி கரைச்சு ஊத்திருப்பாங்க, அதான் எறும்பு வந்திருப்பாங்க.
0: என்ன சாந்தியம்மா,
5: எங்க நிகழ்ச்சியில கலந்துக்காதவங்க எல்லாம் பாட்டு குடுத்துட்டு எங்களுக்கு பாட்டு கேட்கவே இல்லை நீங்க.
0: நாங்க சொன்னோம் தானே நிகழ்ச்சிக்கு வந்தானே வராட்டியானே வந்து இணைஞ்சு நீங்க பாட்ட கேட்கலாம். என்னட்ட மட்டும்தான் இந்த இந்த பழக்கத்தை அப்பாட்ட போய் கேட்க
1: கூடாது.
0: இப்பவே சொல்லிட்டேன். என்ன சாந்தியம்மாக்கு என்ன பாட்டு? எங்க
5: இருக்கு இருக்கு.
0: ரேவதி அம்மா உனங்க, ரேவதி அம்மா உனங்க. கண்ணன்
5: குழந்தைய பார்த்து பாடுற மாதிரி இருந்த பாடுற மாதிரி
0: நல்ல பாட்டுகள் இருக்கு அதுல. நான் பார்த்தேன், கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி எடுத்து வர்றதுக்கு நான் இனி அடுத்த முறை எத்தனை முட்டைன்னு சொன்னேன் கண்ணன், எத்தனை முட்டை? பத்து முட்டையும்
1: 6 லிட்டர்
0: பால் குடிச்சிட்டு தான் நான் வருவேன். சொல்லிட்டேன்,
1: பாதி முட்டை எனக்கு கொடுத்துருங்க. 3 முட்டை
0: ஜார்ஜ்
1: கைய தூக்கி இருக்கிறாரு, ஆனந்த கைய தூக்கி இருக்காரு, சாம்பலா தூக்கி
0: இருக்காங்க, வடலூர் ஆனந்த
1: நினைங்க,
0: ரேவதி அம்மா வந்துட்டா, அம்மா வாங்க ரேவதி அம்மா. ஆமா
5: முடியெல்லாம்
1: கலைஞ்சிருக்கலாம்,
0: அந்த குலைக்கு வாரது, குலைக்கு வாரதாமா குலைக்கிறது. இப்ப நீங்க உடுப்பு அடுக்கி
1: வச்சாங்க,
0: இப்படி நீங்க அடுக்கி
5: உங்க ஊர் தமிழ்ல இருக்குதா கண்ணன்? கரூர் தமிழ்ல, சென்னை தமிழ்ல
1: இருக்குது, இருக்குது குலைக்கிறது இருக்குது.
5: எங்க எங்க வழக்கத்துல இருக்கா?
0: சாந்தியம்மா, உங்களோட ஊருக்குள்ள ஒரு கிணத்துக்குள்ள மட்டும் ஓடாதீங்க, தவள மாதிரி சுத்தி பாருங்க கொஞ்சம், சரியா? எல்லா ஊர்லயும் இருக்குது, உலக நாவ இருக்கிற தமிழர்கள் பேசுறாங்க உண்மையிலேயே.
4: இல்லம்மா, சில பேர் சொல்றாங்க நில குலைஞ்சு,
0: நில குலைஞ்சு போறது காணுங்க. உலகளாவ இருக்கிற தமிழர்கள் சில பேர் இப்படித்தான் பேசுவாங்க, பேச்சு வழக்கம் இருக்கு.
1: கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு நிக்கிறாங்க, கொஞ்சம் எல்லாத்துக்கும் வாங்கி.
0: அம்மா ரேவதி அம்மா, நீங்க பாட்டு சொல்லுங்க, நீங்க பாட்டு சொல்லுங்க. நல்ல பாட்டு, இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, அது நல்ல
5: பாட்டு,
0: நல்ல ஒரு பாடல், டம் டம் டம் டம் டம் டம் பாட்டு, நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு பாட்டு, டம் டம்.
1: அது என்ன பாடம்?
0: எல்லா உலகத்திலயும் இருக்கு, இது தெரியாம இருக்கிறீங்களே. தமிழ்நாட்டிலேயே பேசுறாங்க எல்லா இடமும், இது
6: தமிழ் மொழியில வரக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அது எல்லா இடத்துலயும் மாறி மாறி வர்றதா மற்ற வார்த்தைகளை தவிர, தமிழ் மொழியில வரக்கூடிய வார்த்தை வந்து குலை,
0: கலைந்து இருக்கிறதும் இருக்கம்மா அந்த காலத்துல, கலைந்து இருக்கிறது, கலைஞ்சி இருக்கு, இதுல இருக்குது, குலைந்து இருக்கிறதும் இருக்கிறது, நிலை குலைந்து இருக்கிறோம், குலைஞ்சி
5: இருக்கும்.
0: இப்ப இப்ப நீங்க ஒரு உடுப்பு அடுக்கி வைக்கிறீங்க,
6: மறுபடியும் வரக்கூடியதான்,
0: நாங்க அதை ஒரு அடுக்கி வச்ச ஒரு பொருட்களையும் என்னத்தையும் குளிச்சு உடனே தட்டி எல்லாம் விட்டு குளிச்சு இது என்ன குளிச்சு விட்டீங்க
1: நீங்க
7: ஒரே போட
4: அம்மா சாந்தி அம்மா சாந்தி அம்மா அம்மா
5: சொல்லுங்க
4: கரூர் தமிழ்னா இல்ல கரூர் தமிழ்னு சொன்னீங்கன்னா ஏனுங்க வாங்கன்னு தானே கூப்பிடுறது நீங்க வந்து கரூர் தமிழ் வித்தியாசமா இருந்தது
0: சாந்தி அம்மாக்கு நான் ஒரு குடோல் கட்டேன் குடோல் கட்டி அதுக்குள்ள அடைச்சு வச்சுதான் தமிழ் சொல்லி கொடுக்கணும் உண்மையா
4: ஆமா கரூர்ல சொன்னா வாங்கன்னு அந்த வாங்கங்கிறது மட்டும் தான் முடியுது
0: வணக்கம் ஞானமண்ணா ஞானசேகர அண்ணா என் குடும்பத்துல அண்ணா வந்திருக்கா பாருங்க புத்திசாலி அண்ணா தங்கச்சி மாதிரியே புத்திசாலி ஞானசேகரமண்ணா தங்கச்சிக்கு ஒரு உதவி செய்துட்டு போங்க இந்த முடி குலைஞ்சிருக்கு என்று சொல்லுவோமா இல்லையா அந்த குலை வேற அந்த குலை வேற அந்த அது மற்றது வாழைக்கு வாரல அந்த குலை குலைத்து குடுக்கறது அண்ணா நிலை அந்த அந்த குலை மற்றது குலைத்து விடுகிறது குலைத்து விடுகிறது அது எல்லாம் ஒரு குலை அப்பா மாமா அண்ணா சொல்றது பிள்ளை அண்ணா நீங்க நீங்க அந்த குலை சாதம் அது அந்த மற்ற குலை அது
1: இல்ல மேடம் குலைங்கிறது வந்து கெடுதல் கெடுதல் ஒண்ணு அந்த வாழைக்குலை
5: வாழைக்குலை இன்னொரு
1: இன்னொரு மல்று கொலை
0: வாழ குலைக்கு வாழ குலையத்தான் நான் சொன்னேன்
5: அது கூ இல்ல அது கோ மர்டர்
1: அது கொலை ஆமா
5: நீங்க வந்து
0: கொலைஷன் பண்றீங்க அது கொலை ஐயா கோ ஐயோ கடவுளே ஐயா வேணா ஐயா நான் எனக்கு சரி ஞான சேர்வண்ணா என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
5: மெகந்தி சர்க்கஸ் படம்
0: என்ன படம்
5: மெகந்தி சர்க்கஸ் கோடி அருவி
0: அது நல்ல பாட்டு அண்ணா அண்ணா கேட்டா நல்ல பாட்டு எந்த குடும்பம் கேக்குற பாட்டெல்லாம் நல்ல பாட்டு
5: சரி சகோதரி
0: கொஞ்சம்
1: கொஞ்ச
0: அதான் சொன்ன எந்த குடும்பம் இல்ல எந்த குடும்பம் கேக்குற பாட்டு எல்லாம் சூப்பர் என்று சொன்ன
1: ராஜேந்திரன் கேட்ட பாட்டு நல்லா இல்லையா சொல்லுங்க
0: அது அவர் உங்களுக்கு என்ன கண்ணாவும் சேலைக்குள்ள கட்டறோம்
1: சொல்லிட்டா போதும் நினைச்சிட்டாங்க
0: அவர் அதுல எழுதுற பாட்டு எல்லாம் பாத்தினா சொல்லுங்க ராஜேந்திரன்
4: இல்லம்மா நான் கேக்குறேன் அவரு குரலை கேட்டோன்னே சரி அவருக்கே ஒரு பாடல கொடுத்துருவோம்
0: இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது இந்த பாட்டை எப்படி கேக்குறேன்னு யோசிச்சோன்னு இருந்தார் கண்ணன்
1: அன்பு பாருங்க இல்ல எவ்வளவு அன்பு பாருங்க
4: அம்மா அப்படி கேக்குற மாதிரி நேர நேரத்துல எழுதிட்டு இருக்கம்மா
0: அம்மா ஒரு முடுகதை சொல்லுங்கம்மா இவ்வளவு பேருக்கும் தெரியுதான்னு பாப்போம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு ஒரு முடுகதை ஒண்ணு குடுங்க பாப்போம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு இவங்க பாக்கலாம் கட்டிக்கார பசங்க யாருன்னு பாப்போம் புடுகதை ஒன்று கொடுங்க அழைக்கிறவங்க நீங்க அழைப்புக்கு வந்தால் உங்களை கண்டால் நான் எடுத்து வருவேன் அங்க அழையுங்க கண்ணன் சொல்லுங்க
7: முடுகதை காட்டில் ஒரு துளி ரத்தம்
0: காட்டில காட்டிலையா காட்டுல
4: குண்டுமணியாமா
1: கத்தி போல இலை இருக்கும் கவரிமான் பூ பூக்கும் கொடுக்கும் திங்காத காய் என்ன காய்
4: கிடையாது
0: காய் திங்க இயலாது
1: பூ பூக்காதுல அது பூ பூக்காதுல அது பூ
0: பூக்காதுல காய் தென்ன இயலாது இது எங்க கேட்ட மாதிரி இருக்கே எனக்கு
4: ஆமா
1: நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஒரு தடவை
0: உங்களுக்கு நீங்க தான் சொல்லி இருக்கீங்க ஏதோ கேட்ட மாதிரி கிடக்குது
4: அம்மா நான் ஒரு கேட்டு கேக்குறேன்
0: சார் கொடுங்க கொடுங்க கண்டுபிடிக்கிறேன்
4: நிலம் வந்து குளிர்ந்த உடனே குறுத்து வச்சிடும் நிலத்து வாழை நிலம் குளிர்ந்து குமுழு குமுழு நிலம் குளிர்ந்து குமுழு கட்டும் நிலத்து வாழை குறுத்து போடும் அவ்வளவுதான்
0: நிலம் குளிர்ந்து குமுழு கட்டும் நிலத்து வாழை
4: குறுத்து போடும்
0: குறுத்து போடும் இல்ல
4: என்னம்மா
0: நிலம் நிலம் குளிர்ந்தால் குமுழு போடும் இது இது இது நான் சொல்றேன் காளான்
4: ஆமாமா
0: கெட்டிக்காரி
1: சூப்பர்
0: மீரா
5: சொல்லுங்கப்பா
0: எல்லாருக்கும்
5: சொல்றேன்
1: ஒரு புள்ளி போடுங்க
5: பாத்தீங்களா
0: கொஞ்சம் இப்ப அது கத்தி போல கத்தி போல
5: எனக்கு சொல்றதே விளங்கல
0: இல்ல கத்தி போல கத்தி போல இலை இருக்கும் கண்ணன்
1: சொன்னது காய் காய்க்கும் பழமும் பழக்கும் பழத்தை சாப்பிடணும் காய் சாப்பிட மாட்டோம்
0: நெல்லா இல்ல
1: நெல்லு பழுக்காத
0: பழுக்காதே
6: இல்ல
0: இல்ல இல்ல அன்னாசி அன்னாசி
1: இல்ல ஈச்சையே இப்ப காயில சாப்பிடுறோம் அன்னாசியே காயில சாப்பிட முடியாது இருந்தாலும் அன்னாசி அல்ல
0: அன்னாசி அல்ல அன்னாசி இல்லைங்க அன்னாசி
1: அன்னாசி பூ பூக்க அன்னாசி பூ பூக்க
0: அன்னாசி சிதம்பரத்துல இருக்கிறாரு மாமா அன்னாச்சி அவர் இல்ல
1: மாமா
0: இங்க கத்தி போல் பெரிய பெரிய மரமா இது
1: பெரிய மரம் தான்
0: பெரிய மரம் தென்னை இல்ல தென்னையா
1: தென்னை மரம் சாப்பிடறமே அப்புறம் காய் இளநி குடிக்கிறமே காய்
0: அதானே அதானே அதானே யாரோ ஒரு ஆள் இணையறாங்க யாராட்டு பாருங்க ஃபாரூக் இணைச்சிருங்க கண்ணன் ஃபாரூக் ஃபாரூக் கண்டுபிடிச்சிட்டேன் இணைச்சிருங்க என்னம்மா அது நான் அங்கே கேட்ட போயிருந்தது கத்தி போல
5: இடைவெளி குடுத்து ரொம்ப வருஷமா வருது கண்ணன் பேசாம அத சொல்லுங்கள
0: சரியா இடைவெளியும் குடுங்க இடையில இடைவெளியும்
5: விடுகதை
1: இன்னொரு விடுதலை சொல்றேன் இருங்க இருங்க இருங்க இருங்க இன்னொரு மேடம் அதேதான் காசு போல இலை இருக்கும் முன்னாடி கத்தி சொன்னேன் இப்ப காசு காசு போல் இறையிருக்கும் அதே கவரிமான் பூ பூக்கும் திங்க காய் கொடுக்கும் திங்காத பழம் என்ன பழம்?
7: வேர்க்கடலையா? நிலக்கடலையா?
0: இது
1: காசு போல இருக்கும், அது கத்தி மாதிரி இருக்கும், இது காசு போல இருக்கும், அது திங்க காய் கொடுக்கும், அது திங்க பழம் கொடுக்கும், இது திங்க காய் கொடுக்கும், அது திங்காத இது இது திங்காத பழம், அது திங்காத காய்.
0: ஐயோ ஃபாரூக் தான் இதுக்கு வந்து பதில் சொன்னார். முந்தி ஃபாரூக் உங்களுக்கு நீங்க தான் வந்து பதில் சொன்னீங்க அன்னைக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு இதுக்கு. இல்லையாப்பா
5: தேங்காயா? தேங்காயா?
0: காசு போல இலை இருக்கும். காசு போல ஏண்டா எப்படி அது என்ன சொல்லுங்க? எப்படி
4: வட்டம்?
0: வட்டமாவா
4: இருக்கும்? ஆமா வட்டம்.
0: கண்ணன், கண்ணன், கண்ணனுக்கு அது கிட்ட கால் வந்துச்சு. காசு போல இலை இருக்கு.
6: காசு போல இலை இருக்குது. இளந்த இளந்த தானே காசு போல இலை இருக்கும். இளந்த தானே காசு போல இலை இருக்கும்.
0: அது அது பழம் சாப்பிட இல்லாத
4: சாப்பிடலாமே.
3: இவரு பழம் தானே சாப்பிட முடியாதுன்னு
0: சொல்றாரு. பழம் சாப்பிட முடியாது.
3: காய் உண்டு திங்காத பழம் உண்டுதான்
1: சொன்னாங்க. ஆமா காய் போ, காய் திங்கலாம் பழம் திங்க முடியாது.
3: அதான் யோசிக்கிறேன் நானும். ஏற்கனவே இதை நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம்.

0: வட்டமா இருக்கும் காசு. சரி, அடுத்தது இடவழி ஒண்ணு கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
1: காடு காடு வெள்ளக்காடு கொள்ளு கருப்பு கொள்ளு கொள்ளு விளக்கிழம பாருங்க கதை கருப்பு கொள்ளு கையில விதைப்போம் ஆனா வாயில பறிப்போம்.
0: கையில விதைப்போம் வாயில பறிப்போம் அப்படித்தானே. அங்கால பேசும்போது மினிட் போட்டு பேசுங்க. அங்கால பேசலன்னா மினிட் போட்டு பேசுங்க. எல்லாரும் பதில் சொல்லி கேடுங்க. என்ன? கையில விதைப்போம் வாயில
1: வாயில பறிப்போம்
0: பறிப்போம் பறிப்போம். சாப்பிடுறதா? இது
1: சாப்பிடறதல்ல.
0: இல்ல சாப்பிடறது இல்ல. கையில விதைப்போம். இது நான் சொல்லட்டா? பச்சை குத்துறது இல்லையா?
1: இல்ல பச்சை வாயில பறிப்பீங்க.
0: அதானே அதானே அதானே அதானே அதானே. இங்கே அம்மா கண்டுபிடிங்க அம்மா. கையில கையில விதைக்கிறதா? கையில விதைக்கிறதம்மா.
1: சாந்தி அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
0: சாந்தி அம்மா விதைப்பாவா கையில? சாந்தியம்மா
2: என்னது
1: காடு வெள்ளக்காடு கொள்ளு கருப்பு கொள்ளு கையில விளைச்சு வாயில பறிக்கிறோம் அது என்னது?
0: சோறு சோறு சோறு
1: சோறு அல்ல
2: காடு வெள்ளக்காடு.
1: காடு வெள்ளக்காடு கருப்பு கொள்ளு கையில விளைச்சு வாயில களை எடுக்கிறோம் பறிக்கிறோம்.
0: வெத்தலை பாக்கு.
1: வெத்தலை பாக்கு இங்க ஒரு நாள் பச்சை கலர்ல இருக்குது.
0: கரப்பன்னு சொன்னீங்க
1: என்ன? எல்லாருமே சின்ன வயசுல செஞ்சிருப்போம். எல்லாரும் சின்ன வயசுல செஞ்சிருக்கோம். இப்போ வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கலாம். சில பேர் சில பேர் விட்டுருக்கலாம்.
0: இப்ப வரைக்கும் செய்யறோமா நாங்க?
1: ஆனா அனைவரும் சின்ன வயசுல இதை செஞ்சிருப்போம்.
0: கையில யாரு பாருங்க என்ன கையில என்ன செய்யறாங்க?
1: அஞ்சு வயசுக்கு மேல செஞ்சிருப்போம். அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க மாட்டோம். இப்ப எல்லாம் மூணு வயசுல கூட செய்வாங்க. ஆமா
3: நோட்டுமா வெள்ள நோட்டுமா கருப்பு பேனாமா வாயில படிக்கிறதுமா. அப்பா வந்து சுரி, அம்மா வந்து
0: கண்ணன் முதல் சொன்ன கண்ணனு கொண்டு அடுத்தது வேற யார் சொல்ல போறீங்க? நடுவரி எடுங்க. இடவரி அதுவும் இடவரி இடவரி எதென்றாலும் கொடுக்கலாம். இது
2: என்ன
0: புதுசுதான் நல்ல பாட்டு? என்ன அரபி குத்தா? இல்ல நான் அது போட மாட்டேன். அது போட மாட்டேன். எனக்கு அது பிடிக்கல. நான் போட மாட்டேன். எனக்கு அந்த பாட்டே பிடிக்கல. மலமல குத்து இல்ல. அது வந்து உண்மையா அது கேட்கவே முடியலையே. அம்மா அந்த சின்ன பிள்ளைகள் எப்படி கேக்குறாங்கன்னு தெரியல. அது மற்றது அது வேற
3: மாளிகையா
0: இல்ல மாளிகை ஐயா அதை போன் தடிச்சு அதை போடுங்கப்பா ரெண்டு கொண்டு வந்தார். அதை கேட்கும் அது கேட்கவே முடியலையே அம்மா. அந்த பாட்டு ஒரு என்னன்னு தெரியல. அது யாரும் அன்றைக்கு படம் பார்த்து

0: ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, பாட்டும் சரியில்லை, கேட்க இதமாயும் இல்ல. முதலாவது அது யார் கோவிச்சாலும் பரவாயில்ல, எழுதுனவர் கோவிச்சாலும் பரவாயில்ல, நடிச்சவர் கோவிச்சாலும் பரவாயில்ல, கேட்டவர் கோவிச்சாலும் பரவாயில்ல. நான் நேரா சொல்லிட்டேன் உண்மையா. புஷ்பா திரைப்பட பாடல் கூட நாங்க ரசிக்க கூடியதா இருக்குது, புஷ்பாட அது கூட பரவாயில்ல. இது வந்து
1: ஏத்தி கட்டி அந்த பாட்டு சூப்பரா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு.
2: பார்த்த கண்ணு சொக்கி போச்சு, பார்த்த கண்ணு சொக்கி சொக்கி பைத்தியம் ஆகி போச்சு, பார்த்த கண்ணு சொக்கி சொக்கி பைத்தியம் ஆகி போச்சு. நீ வாடி நீ வாடி
0: நீ வாடி நீ வாடி, பார்த்த கண்ணு சொக்கி போச்சு.
1: கேக்குறேன், நான் முதல்ல பாடிட்டேமா?
0: இல்ல இல்ல, ஷியாமலா அம்மா சொல்லிட்டேன், மயங்கருக்கு உடனே சொல்லிட்டேன்.
2: அடுத்த பாட்டு சுகமே நினைத்து சுகவரம்
3: தேடி
0: பாட்டு
2: இந்த ஊரு பொண்ண நம்பி, இந்த ஊரு பொண்ண நம்பி என்
0: மனசன்
2: ரெண்டு பேத்து கூட ஒரே மாதிரி இருக்குது, வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல.
3: ஆமா ஆமா, நான் இத்தனை நேரம் அவர் தான் நினைச்சேன்.
0: இல்ல
3: இத்தனை நேரம் அவர் தான் நினைச்சேன், ராஜேந்திரன் நினைச்சேன்.
2: சரி, நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு,
0: என்னண்டு
2: நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு, நெஞ்சுக்குள்ள நெஞ்ச வச்சு உள்ளதெல்லாம் கண்டுகிட்டேன், உள்ளதெல்லாம் கண்டுகிட்டேன், நெத்தியில பொட்டு வச்சு உங்களைத்தான் தொட்டுக்கிட்டேன்,
0: தொட்டுக்கிட்டேன். சொல்லுங்க, எங்க தொட்டத சொல்லுங்க சாமெல்லாம், எங்க தொட்டுக்கிட்டேன். என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? பாடுங்க. ஐயோ ஐயோ,
2: நெத்தியில பொட்டு வச்சு உங்களைத்தான் தொட்டுக்கிட்டேன்.
0: இவர் சும்மா போடுவாரம்மா, நம்பாதீங்கம்மா நீங்க.
4: பாடாமல் கண்டுபிடிச்சிருப்போம், கொஞ்சம் அநியாயத்துக்கு பாடி குழப்பிட்டாரே.
2: பொட்டு வச்சு உங்களைத்தான் தொட்டுகிட்ட, அது அந்த பாட்டு அல்ல.
3: அது மாதிரியே இருக்கு.
0: தெரிஞ்ச பாட்டம்மா, இது தெரிஞ்ச பாட்டு. தெரிஞ்ச பாட்டு, தெரிஞ்ச பாட்டு. சரி, படத்து படம் சொல்லுங்க, படத்துல தரவ ஒன்று கொடுங்க.
2: இல்ல என்ன சொல்றேன், பிரிச்ச போதும் பிரியவில்லையே, பிரிச்ச போதும் பிரியவில்லையே, நானே சொந்தம் நானே, வழிய மறந்த போறும் குயிலும் சேர்ந்தது, வழிய மறந்த போதும்
0: கரெக்டா பாடுங்க.
2: பிரிஞ்ச போதும் பிரியவில்லையே சொந்த நானே, வலிய மறந்து குயிலும் சேர்ந்தது.
3: அந்த ஒளியிலே ஒளியிலே ஒளியிலே உன் அந்த பாடல
0: ஒளியிலே ஒளியிலே
2: இந்த பாட்டு நான் பண்றதா கண்டுபிடிச்சு வர அப்படின்னு கண்டுபிடிக்க பாக்கலாம்.
0: உங்களை இங்க நினைச்சிட்டேன். ஓகே என்ன
4: செந்தகமே செந்தகமே படம் செந்தகமே வாசலில் பூசலிப்பு வச்சு விட்டான்.
0: சரியா
4: பூசலிப்பு வச்சு விட்டான்.
0: சரியா ராகம் புள்ளையா பாடினார் போல இருக்குதா இல்லையா?
3: அந்த மேகம் இருக்குது ராகமே
0: பாடினார்.
2: இளமை என்னும் பருவம் சிறிது காலமே இளமை என்னும் பருவம் சிறிது காலமே உறவில் காணும் சுகமும் விரைவில் மாறுமே. தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பும் தென்றலே கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான். கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான். ஆத்ம ராகம் பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே.
0: என்னது எங்க என்ன சொல்லுங்க என்னங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எங்க
2: தெய்வம் என்றும் தெய்வம் கோபம் மாறலாம் தீபம் என்றும் தீபம் இடங்கள் மாறலாம். கீதம் போகும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லையே. உருவம் இல்லை என்றால் உண்மை இல்லையே உருவம் இல்லை என்றால் உண்மை இல்லையே. வானம் பூமியாகலாம் மனதுதான் காரணம் உலகிலே.
0: பாட்டும் சொல்லிட்டாரம்மா சொல்லிட்ட
3: பட்டிமன்றம் பஸ் பாடுற மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவி கவியரங்கம் படிக்கிற மாதிரி.
0: ஐயா
5: ஸ்கூல்ல கை கட்டி வாத்தியார் கிட்ட ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறாரு.
0: யாரும் நின்றவங்க எல்லாம் ஓடிட்டாங்க கண்ணன் இதுல
5: ஒப்பிக்கிற மாதிரியா.
0: தரவு இல்லாட்டி நீங்க கொஞ்சம் ராகமா பாடுங்க.
2: இளமையினும் பருவம் சிறிது காலமே உறவில் காணும் சுகமும் விரைவில் மாறுமே. தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பு தென்றலே கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான். கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான். ஆத்மராக பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே மனதிலே.
0: இல்ல இப்படியோ ராம இல்ல பாட்டு இது பாட்டு சரி ராகம் அவர் போடுறாரம்மா நீங்க நம்பாதீங்க. இது அத போடுறேன். என்ன என்ன வரிகள் சொன்னீங்க சொல்லுங்க. கண்ணன் என்ன இருக்கா சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சிடறேன் உடனே.
2: இளமை பருவம் சிறிது காலமே உறவில் காணும் சுகமும் விரைவில் மாறுமே. தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பும் தென்றலே கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான். கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான். ஆத்மராக பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே. தெய்வம் என்றும் தெய்வம் கோவில் மாறலாம் தீபம் என்றும் தீபம் இடங்கள் மாறலாம். கீதம் போகும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லையே. உருவம் இல்லை என்றால் உண்மை இல்லையா உருவம் இல்லை என்றால் உண்மை இல்லையா. வானம் பூமியாகலாம் மனதுதானே காரணம் உலகிலே.
0: சரி ஒரு தரவு கொடுங்க.
2: இந்த பாட்டை பாடினவங்க வந்து பாடகர்கள்
0: என்ன
2: ஜானகி ஜானகி பாட்டு
0: ஜானகி அம்மா பாடின பாட்டா. சரி படத்துக்கு ஒரு தரவு கொடுங்க. படத்துக்கு ஒரு தரவு கொடுங்க.
2: படத்துக்கு வந்து இப்ப நான் சொன்னேன்னு வச்சீங்களேன் அதாவது
0: எத்தனை எழுத்து அந்த படம்,
2: அதாவது இப்ப என்னோட லவர் ஒருத்தவங்க பாட்டு பாடினாங்கன்னு வச்சுங்களேன், நான் என்னன்னு சொல்லுவேன், இப்படி
3: சொல்லுவேன், காதல் என்ன
0: காதல் இல்ல அவ பாட்டு பாடு காதலி
2: பாட்டு பாடு
0: படத்துக்கு தான் தரவு கேட்டவர், பாட்டுக்கு தரவு கொடுத்துட்டாரா? சரி
2: சரி,
0: தன்னுடைய காதலி பாடுனா இப்படி சொல்லுவேன் சொல்றாராம். இவர் காதலிக்கு இப்படியா சொல்லுவாரு என்ஜீவன் பாடுதன்ட்டு? ஐயோ, சரி எங்க அடுத்த வரி.
4: இல்லம்மா, அவர் காதலி இந்த இவர் பாடும் போது அப்படிதான் சொல்லுவாங்க, என் ஜீவன்
0: பாடுதான்.
4: எனக்கு தெரியல,
0: அவன் சொல்லுவான் என் ஜீவன் பாடுதுன்ட்டு, நாங்க என் ஜீவன் போகுதுன்னு தான் சொல்லுவோம் இவர் பாடை. அவங்க ஜீவன் பாடுற மாதிரி இருக்கு, எங்களுக்கு ஜீவன் போற மாதிரி இருக்கு. எங்க அடுத்த வரி
2: படத்து தரவு கேட்டேன்னா அவர் ஆனந்தன்.
0: ஆனந்தன் கட்டிக்காரன், கட்டிக்காரன்
2: கட்டிக்காரன்
0: கட்டிக்கார குட்டி பையனா. அங்க அடுத்தது அடுத்த வரிக்கு போகலாம்.
2: இன்னொரு பாட்டு, அடுத்த பாட்டு போறதா? நில்லாமல் வீசிடும் பேரலை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை.
0: மாமலை மாமலை, நெஞ்சுக்குள் பெய்யும் மாமலை.
3: ஒரு பாட்டு கேட்டீங்களே, அந்த பாட்டு.
2: சரி அடுத்தது, வண்ண விண்மீன்கள் வேண்டும், வண்ண விண்மீன்கள் வேண்டும், மலர்கள் வாய் பேச வேண்டும், வண்டு உட்காரும் பூ மேலே, நான் வந்து உட்காரும் வரம் வேண்டும், கடவுளே கொஞ்சம் வழிவிடு, உன் அருகினில் ஒரு இடம் கொடு, புன்னகை எங்கள் தாய்மொழி என்ற வரம் கொடு, பூமியில் சில மாறுதல்.
0: என்ன பாட்டு, என்ன பாட்டு?
3: அந்த இது இது பொன் பூமியில ஏதோ ஒண்ணு வரும், கொட்டுமலை புத்தம் புதிய பூ, தங்கமழை பெய்ய வேண்டும், தமிழ் பாட வேண்டும்,
2: சொல்லுங்க முதல்ல முதல்ல ரெண்டு
0: சொல்லுங்க. யாரும் இல்லாத ஊர் ஒன்று வேண்டும், புத்தம்புது பூமி வேண்டும். பாவம் ரேவதி அம்மாக்கும் ஷாமலா அம்மாக்கும் போடலாம், ரெண்டு பேருக்கும் புண்ணி.
2: கொடுத்துடலாம். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம், கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரங்கள் இல்லை, கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டும் முற்றுப்புள்ளி அருகினில் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே. வளைவில்லாமல் மலை கிடையாது, வழி இல்லாமல் மனம் கிடையாது, வருந்தாவே வாவா. காட்டில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்ற ஆளே இல்லை, தன்னை காக்கவே தானாய் வளருமே. பெண்கள் நெஞ்சில் பாரம் எல்லாம் பெண்ணே, கொஞ்ச நேரம்தான் உன்னை தோன்றினால் இன்பம் தோன்றுமே. விடியாமல் தான் இரவேது, வடியாமல் தான் வெள்ளம் கிடையாது.
0: ராஜேந்திரன் கண்டுபிடிச்சிட்டா சொல்லுங்க ராஜேந்திரன், நித்திர பண்ணிட்டீங்களா நீங்க?
1: உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏகப்பட்டன அப்படிமா
0: அந்த பாட்டா?
2: அடிக்கடி மீராம சொல்லுவாங்க இப்படி மாலிங்க ஐயாவை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவாங்க, அதிகமா மகாலிங்க பார்த்து சொல்லுவாங்க.
0: இந்த படத்துல பேர
2: படத்து பேர
0: ஐயா
2: நிறுத்துங்க
0: இல்ல
2: பருத்து பேர யோசிங்க, ரெண்டு வார்த்தை வரும்
0: மூடு.
2: கலங்காமலை கண்டம் தாண்டுமே முற்றுப்புள்ளி அருகேயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே, வலிவில்லாமல் மலை கிடையாது, வலிவில்லாமல் மனம் கிடையாது, வறந்தாலே அடங்காமலே அலைப்பாயிலே
3: அடுத்தது அவருக்கு ஒரு பரிசுதான் கொடுக்கணும்.
4: முதல்ல சொல்லும் போது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தெரியல.
0: ஆமா அரச தர்பாரில் காய்ச்ச மாதிரி இருந்தது பாருங்க, எவ்வளவு இதா சொல்றாரு. இல்ல மாலிங்கையாவை எப்படி நான் என்ன சொல்லுவேன், வாய மூடு என்று சொல்ற
2: எல்லாத்தையுமே சொல்லுவீங்க, அவரே அவர் கொஞ்சம் அதிகமா சொல்லுவீங்க அடிக்கடி.
0: கொஞ்சம் பொறுங்க, அப்படி வராதே, கொஞ்சம் பொறுங்க.
2: படத்து பேரு அதாவது கொஞ்சம் அதிகமா எல்லாம் சத்தம் போட்டு சொல்லுவீங்க,
0: சத்தம் போடாதே அழகு குட்டி செல்லம் அந்த பாட்டா?
2: அதல்ல சரிங்க. தாமரை ஏற்றின பாட்டு யுவன் சங்கர் ராஜா இசை பாடுனது வந்து நேகா பேசின் பாடியிருக்காங்க. நேகா பேசின்
0: கடல்
2: தாண்டு பறவைக்கெல்லாம் இலை பாற மரங்கள் இல்லை, கண்டம் தாண்டுமே
4: முடியல.
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இந்த பாட்டை யாருக்கு வேணும், யார் பாட்டு சொல்லாம இருக்கிறார்கள்? ஃபாரூக் நீங்க பாட்டு சொல்லல, உங்களுக்கு போடவா இந்த பாட்டை? நல்ல பாட்டு.
4: அவர் சொல்லு பாட்டு போட
1: மாட்டேன்,
0: பேசுகிறேன் எடுத்து வரேனா பிள்ளைக்கு. நல்ல பாட்டு.
2: உன்னை இலை போலும், உன்னை இலை போலும் சின்ன மணி, உன்னை இலை போலும் சின்ன மணி, பாதம் மண்ணில் படக்கூடாது, பாதம்
0: அந்த பாட்டம்மா பழைய பாட்டம்மா.
2: பொன்னழகு
0: அம்மா,
2: பொன்னழகு மின்னும் உன்னழகு, பொன்னழகு
0: மாறி சொல்றாரம்மா, இது தெரிஞ்ச பாட்டு உங்களுக்கு.
2: பார்த்து கண்கள் படக்கூடாது, பார்த்து கண்கள் படக்கூடாது,
0: சின்ன மணி பாதம் மண்ணில் படக்கூடாது என்று வருமம்மா. உன் சின்னமணி பாதம்
3: வந்த நிலவே. நல்ல குழப்பி குடுக்கிறாரு,
4: நல்லா இருக்குமா
0: அம்மா? இன்றைக்கு என்றாலும் பரவாயில்ல, முந்தியெல்லாம் நாங்க கீழ்பாக்கத்துக்கு போற மாதிரி தான் குடுக்கறோம்.
4: 3 மணிக்கு எல்லாருக்கும் தூக்கம் கலைஞ்சிரும்.
2: தன்னிலை தன்னிலை தன்னிலை தன்னிலை
6: மறந்த பெண்மை அதை மறந்த பெண்மை அதை தாங்காத உதட்டில் தாங்காத உதட்டில் துடிக்கும் துடிக்கும் வார்த்தை அது உணர்ந்து உணர்ந்து போனதோ உள்ளங்கள் போனதோ உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ ஓசை இசையாகாதோ மங்கை மங்கை இவள்
4: என்ன
0: பாட்டு என்ன சத்தம் இந்த நேரம் நான் சொல்லிட்டேன் என்ன சத்தம்
3: கொஞ்சம் என்ன சத்தம்
0: மீரா குட்டி கட்டிக்காரி மீரா குட்டி சொல்ல மூண்டு
3: அந்த பாட்டையா இப்படி பாடிட்டீங்க ஐயோ
0: தன்னிலை மறந்த பெண்மை இனி யாரா
6: அவள் நாய்க்குட்டி எதுவும் வளர்க்கவில்லை அவள் நாய்க்குட்டி
0: அப்படி ஒன்றும் அழகில்லை
6: கனவிலும் நீ வருகிறாய் கனவிலும் நீ வருகிறாய் என் இமைகளை தொட்டு பிரிகிறாய் கனவில் நீ வருகிறாய் என் இமைகளை தொட்டு பிரிகிறாய் இரவெல்லாம் செத்து பிழைக்கிறேன் இரவெல்லாம் செத்து பிழைக்கிறேன் உன் பதில் என்ன அதை நீயே சொல்லடி
0: நீங்க மட்டும் இல்லையம்மா நாங்களும் தான் செத்து பிழைக்கிறோம் நாங்க
4: என்ன
0: செய்யறது தாங்க வேண்டியதான்
3: கத்திரி வெயில் கத்திரி வெயில் தாங்கல கத்திரி வெயில்
6: சிலுவைகளை நான் சுமந்து நின்றேன் சிலுவைகளை நான் சுமந்து நின்றேன் சுகங்களை தந்து என்னை சுகங்களை தந்து என்னை நிமிர வைத்தாய் சிலுவைகளை நான் சுமந்து
3: நின்றேன்
0: இது கேட்ட மாட்டம்மா இது கேட்ட பாட்டு இது கேட்ட பாட்டு
6: விழிகள் மூலம் தீர்த்துளியை மகிழ்ச்சி தந்து உலர வைத்தாய் விழிகளின் மூலம் தீர்த்துளியை மகிழ்ச்சி தந்து உலர வைத்தாய் பாலைவனத்தில் பூக்கள் தந்து சொர்க்கங்களை கண்ணருகில் காட்டினாய் கருப்பு நிறத்தில் கனவு கண்டேன் காலை நேரத்தில் இரவு கண்டேன் வெள்ளை நிறத்து தேவதையே
0: அடி கருப்பு நிற தலகி
6: என் அருகில் வந்து நில்லு
0: சரி கொஞ்சம் படத்துல பேர சொல்லுங்க படத்துல தரவு கொடுங்க தரவு படத்துக்கு
6: பூச்சிகள் மிதக்க விட்டாய் தனியறையில் அடைத்து விட்டேன் சிறகுகள் கொடுத்து என்னை பறக்க விட்டாய் அலைகள் அடித்து தொலைந்து விடும் தீவை போல மாட்டிக்கொண்டேன் இறுகி இறுதி சடங்கின் மிதிகள் போடும் பூவை போல கசங்கி விட்டேன் தெய்வம் பூமிக்கு வருவதில்லை தாயை பதிலுக்கு அனுப்பி வைத்தார் தாயும் இங்கு எனக்கு இல்லை எனக்கு தாயை உன் உருந்து தந்து விட்டார்
0: நான் களைச்சு விட்டேன் கண்ணன்
4: ஆரம்பத்துல சொன்ன வார்த்தைகளே சொல்லுங்க
6: ஏனடி என்னை கொள்கிறாய் ஏனடி என்னை கொள்கிறாய் உயிர் வரை சென்று நிற்கிறேன் ஏனடி என்னை கொள்கிறாய் உயிர் வரை சென்று நிற்கிறேன் மெழுகு போல் நான் உருகினேன் என் கவிதையே என்னை காதல் செய்வாய் கனவிலும் நீ வருகிறாய் என் இமைகளை தொட்டு பிரிகிறாய் இரவெல்லாம் செத்து பிழைக்கிறேன் உன் பதில் அதை அதை நீயே சொல்லடி ஒரு துளி நீர் வேண்டி நின்றேன் அடை அடைமலை தந்து என்னை மிதக்க விட்டாய் சிலுவைகளை நான் சுமந்து நின்றேன் சுகங்களை தந்து என்னை நிமிர வைத்தாய் கிளிகள் போற நீர் துணியை
0: கொஞ்சம் பொறுங்க கண்ணன் கொஞ்சம் பொறுங்க கண்ணன் கண்ணன் கண்ணன் கொஞ்சம் பொறுங்க கண்ணன் ஒரு நிமிஷம் யாருக்கும் தரவு குடுக்கற மாதிரி இருக்கு இதெல்லாம் மெசேஜ் குடுக்கற மாதிரி ஒரு பாட்டு எடுத்து வச்சு ஆமா பாட்டை சொல்லுங்க. இதான் கடைசி, இதான் கடைசி. எங்க பாட்டுகள் கொடுக்கணும்.
6: என்ன படம்னா, இத வந்து பாருக்கு வந்து சொல்லுவாரு, நான் அப்படி இப்படி உண்டுட்டேன் அப்படின்னு.
0: பாருக்கு இப்படி சொல்லுவாரா? தான் விழுந்துட்டேன்டா.
6: இதுவும் தாமரை ஏற்றனை பார்த்து விஜய் ஆண்டனி இசை, ஹரிஷ் ராகவேந்திராவும் மேகா ஸ்ரீசரன் பாருங்க.
5: பாட்டு விழாமலே இருக்க முடியுமா அந்த பாட்டா?
6: படத்து பிறந்த விழுந்தது,
0: படத்து பிறந்த பாட்டு விழுவல. காதலில் விழுந்தேன்.
6: காதலில்
0: விழுந்தேன் படத்திலயா? அதுல என்ன பாட்டுன்னு நீங்க கேக்குறீங்க?
6: பாட்டை கண்டுபிடிங்க. ஆமா,
0: பாட்டு
7: எனக்கு சத்தியமா வராது.
0: சொல்லடி காதலி. தோழியா என் காதலியா, அப்படி வருமோ?
6: அதேதான். தோழியா என்
0: காதலியா,
6: சாரடி என் கண்ணே, மடி மீது தூங்க சொல்கிறாய், தோல் மீது தாய்ந்து கொள்கிறாய்.
4: இந்த பாட்டு நான் சொல்ல சரிதானா?
0: இல்ல இல்ல சியாமலா, கொடுக்க வேண்டிய மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டார். இப்ப கேட்டுட்டாங்க அங்க அவ்வளவு. இப்ப பாட்டு
6: கேக்குறாங்க.
0: சொல்லாமட்டீங்க. நல்ல நல்ல, எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாருடைய பாடலையும் நான் எடுத்து வர்றேன். எல்லாரும் பாட்டு தந்திருக்கிறீங்க. அண்ணா மன்னிச்சு கொள்ளணும். அண்ணா உங்களை, உங்களுக்கு 2 மணிக்கு உங்களோட நிகழ்ச்சியை நான் எடுத்து வரேன். 1 மணித்தேளவுக்கு ஓடிடுச்சு. அவருக்கு முதல்ல பாட்டை போட்டுடலாம், அவருக்கு முதல்ல பாட்டை போட்டுடலாம். அப்ப அவரு ஐசட்டமா இருக்க. நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றிங்க.
6: அனைவருக்கும் நன்றி.
0: நன்றி நன்றி, எல்லாரையும் குழப்பி கீழ்பாத்துக்க அனுப்பினதுக்கு கண்ணனுக்கு.
7: என்னண்டு
0: எப்படி
1: என்னம்மா?
7: இப்போதைக்கு யாரு எத்தனை புள்ளி சொல்லவே இல்லையா?
0: ஓ, இப்போதைக்கு
6: எல்லாமே பெரும்பாலும்
0: ராஜேந்திரனுக்கு 2 புள்ளி, வடலூர் ஆனந்தனுக்கு 2 புள்ளி, மற்றது வேற யாரு புள்ளி எடுத்தா?
7: சொல்லுங்க.
0: இல்ல கண்ணனுக்கு, கண்ணனுக்கு 1 புள்ளி, உங்களுக்கு 2, 6, 7 புள்ளி. சாமலா அம்மாக்கு நன்றி அம்மா, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றி
6: நன்றி
0: வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். சரி, என் நண்பர்களே, நாங்கள் பாடலுக்குள் செல்லலாம். கண்ணான கண்ணே பாடல் யார் கேட்டிருந்தார்கள்டா? இந்த பாடல் முதல் முதல்ல இணைஞ்சு கண்ணான கண்ணே பாடல், ஜெகபர் சாதி கண்ணாவுடைய பாடல். கண்ணான கண்ணே பாடல் வருகிறதுன்னா உங்களுக்கு ஒரு ஐஸ் வச்சு இந்த பாடல்

0: கண்ணான.
1: இந்த பாடலை ஜெகவர் சாதி கண்ணா விரும்பி கேட்டிருந்தார். அண்ணா அவங்களுடைய பாடல் காட்டலையில் ஒழித்தது. அடுத்த பாடல் கண்ணன் நீங்க கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது, அதுவும் கண்ணு தான். கேட்போமா?
2: All the best.

0: பாட்டாவே படிச்சிட்டேன். பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?

0: இருக்கே, அது ஏன் அவ்வளோ மேல இருக்கு சொல்லுனா?
1: நீ பிறந்ததும் சாமிக்கு நீ அழகா இல்ல அந்த நிலா அழகான்னு சந்தேகம் வந்துச்சு. சாமி ஒன்னையும் நிலாவையும் ஒரு தராசுல நிறுத்தி யார் அழகன்னு எடை போட்டாரு. நீ இருந்த தட்டு டக்குன்னு கீழே இறங்கிருச்சு, நிலா இருந்த தட்டு வேகமா மேல போயிருச்சு. நிலா எகிரி போய் வானத்திலே நின்றுச்சு.

0: ஷியாமலாம்மா உங்களுடைய பாடல் காற்றலையில் ஒலித்தது. அடுத்த பாடல் எங்களுடைய யாரு, எங்களுடைய பத்மாவதி உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. ஒரு சின்ன விடயம் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். நான் அன்று தொடக்கம் இன்று வரை நான் அப்பா எல்லாரும் சொல்லுவது, நிகழ்ச்சி நடக்கும்போது நிகழ்ச்சிக்கு நீங்கள் பங்கு எடுத்துக்கொண்டு காற்றலையில் வந்து தான் நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் அன்பு உறவுக்குள்ள எழுதுவது, பதில் எழுதுவது, அதை பற்றி விமர்சனம் எழுதுவது தயவு செய்து காற்றலை நீங்கள் காற்றலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது காற்றலையில் வந்து பேச வேண்டும். நீங்கள் எழுதுவதற்கு உங்களுக்கு அங்கு அருகதை இல்லை, தயவு செய்து. இனி அடுத்த தடவை நீங்கள் யாராவது அப்படி செய்தால் நான் எடுத்து வெளியில், அதாவது உங்களை அந்த தளத்திலிருந்து நான் வெளியில் எடுத்து விடுவேன், உண்மையாக வைத்திருக்க மாட்டேன். நிகழ்ச்சியுடைய கருத்து மற்றவரை புண்படுத்தாத வண்ணம் எடுத்து வரணும். நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்கு இருந்து கொண்டு அப்படி சொல்கிறீங்களோ இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சொற்கள் ஒவ்வொரு ஒரு ஊர்லேயும் இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் அதில் எழுதி மற்றது நீங்கள் வந்து காட்டிலையில் பேசியிருந்தாலும் நாங்கள் அதை பற்றி பேசியிருப்போம். எத்தனை பேர் வந்து பேசுகிறாங்களும் அதை விட்டுட்டு நீங்கள் எழுதி பண்டிதர் மாதிரி எழுதி பழகி கொள்ள வேண்டாம், தயவு செய்து. சரியா? விடையை முன்பொரு தடவை ஒரு அன்பு உறவு, நல்ல ஒரு அன்பு உறவு, விடைகளை சொல்ல சொல்ல சொல்ல மீண்டும் மீண்டும் அதில் எழுதியதால் தான் நாங்களை அவராகவே வெளியேறிவிட்டார். அப்போ இப்போ இனி ஒவ்வொரு உறவுகளுக்கும் நாங்கள் சொல்லுவது உங்களுக்கு குற்றமாக தென்படும், நீங்கள் செயல்படுவது சரியா என்பதை ஒரு முறை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காற்றலையில் வந்து பேசுங்க. நீங்கள் இது அந்த என்ன உடையார் நிகழ்ச்சிகளுக்கு போன மாதிரி கைதடி அனுப்பாதேங்கோ. கைதடியை அனுப்பி போட்டிருந்தாராம் ஒரு உடையார் எல்லா நிகழ்வுகளுக்கும் வீட்டில் இருந்து கொண்டு பெருமையாக கைதடி அனுப்பி கொண்டிருந்தாராம். அவருடைய இறந்த வீட்டுக்கு எல்லா வீட்டில் இருந்தும் கைதடி தான் வந்திருந்துதான், மக்கள் வரவில்லை. அதை மாதிரி தயவு செய்து உடையாருடைய நிலையில இருந்து செய்ய வேண்டாம். அதுவும் எங்களுடைய தளத்துக்களை யாரும் எழுத வேண்டாம். எங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி, அதாவது நல்லதா ஒரு நிகழ்ச்சியை ஒன்று நீங்கள் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு மற்றது கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு குற்றம் கண்டுபிடிங்க, தயவு செய்து செய்ய வேண்டாம். இப்போ அந்த தளத்தில் எழுதி இருக்கிறவருக்கு புரிஞ்சிருக்கும். தயவு செய்து நீ அடுத்த தடவை நீங்கள் இந்த பிள்ளைகளை செய்ய வேண்டாம். உங்களால் இன்னொரு அன்பு உறவும் அப்படி செய்ய வேண்டி வந்துவிடும். இப்படி எழுதலாம் தானியண்டு. இதனால் ஒரு அன்பு உறவு ஒடுதல பலர் இந்த தளத்திலிருந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் காற்றலையில் வந்து பேசுங்க. உங்களுக்கு அவ்வளவு தூரம் 2 நிமிஷம் காற்றலையில் பேச முடியாத அளவுக்கு, எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அது ஏன் சொல்ல முடியாமல் இருக்கிறது, அந்த காற்றலையில் பேச முடியாமல் இருக்கிறது. அடுத்த பாடல் எங்களுடைய பத்மாவதி உங்களுடைய பாடல் வருகிறதம்மா, கேட்கலாம். சிறுத்தை திரைப்படத்தில் இருந்து.
1: மானம் மரியாதை மறந்து வாச உடல் தானம் கேட்பவரை தவிக்கவே விடுகின்ற இன பழக்கம் தான் இவளுக்கு இல்லை.

இனிமையான பாடல் எங்களுடைய பத்மாவதி, உங்களுடைய பாடல் இனிமையான பாடல், நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால் எங்களுடைய ராஜேந்திரன், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. இது கண்ணனுக்காக அவர் கேட்ட பாடல் என்று சொல்லிட்டார். அவர் கேட்குறாரா கண்ணன் கேட்குறாரா தெரியலை, கேட்கலாம் நாங்கள் எல்லோரும். நல்ல ஒரு பாடல் தான்.

0: நேரம் சரியாக 2:04 நீங்கள் கட்டுக்கொண்டிருப்பது MTR FM தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்களா? இந்திய இலங்கை நேரம் கணினிய நேரம் சரியாக 4:34. என்ன சாந்தி அம்மா, உங்களோட பாட்டையை வரையல, அதுக்குள்ள ஒரு கும்பிடு போட்டுட்டீங்க, பாட்டு வேண்டாமா? அதில் என்னத்துக்கு அந்த கும்பிடு போட்டிங்கன்னு தெரியல. அழகாக போட்டிங்க, ஒரு உள்ள பாட்டு நான் எடுத்து வந்தது வந்ததா வரையலையான்னு தெரியாமல் கும்பிடு முதல் போயிட்டு தாக்க மட்டும் கும்பிடு போடுறீங்களா? ஒன்றுமா புரியலப்பா. சரி, பார்க்கலாம். அடுத்த பாடல் காட்சிலைக்கு வருகிறது. சாந்தியம்மா, உங்களுடைய பாடல் காட்சிலைக்கு வருகிறது.
1: Not salsa, not flamenco, my brother. Do you know? நாட்டுக்கூத்து?
0: Yeah.

அருமையான பாடல் என்று தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் எல்லா பாடலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், படமும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, RRR திரைப்படத்தில் இருந்து அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ரேவதி அம்மா, உங்களுடைய பாடல் காட்டிலையில்

அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல். ரேவதி அம்மா, உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வந்தது. அடுத்த பாடல் எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது. ஒரு புள்ளி

0: நேரம் சரியாக 2:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். இன்னும் 2 பாடல்கள் தான் இருக்கிறது. ஏண்டா அண்ணாவுடைய நிகழ்ச்சி காட்டிலைக்கு வரவனும் ஞானசேகரம் அண்ணா அவங்களோட பாடலை கேட்டு நீங்கள் ரசித்திருப்பீர்கள். அடுத்த பாடல் எங்களுடைய ஃபாரூக் உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வரும். எங்களுடைய வடலூர் ஆனந்தன் நீங்கள் பாடல் கேட்கவில்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாடல் தெரிவு செய்து வச்சிருக்கிறேன், எடுத்து வரலாம்.
1: பேசுகிறேன்
0: இந்த பாடல் ஃபாரூக் உங்களுக்காக, இந்த பாடல் நீங்கள் கேட்ட பாடல்.

சரியாக இப்பொழுது 4:50 எங்களுக்கு 5 ஆகிறது. உங்களுடைய நேரம் 2:20, அது பகல் நேரம் எங்களுக்கு, அதிகாலை நேரம். அடுத்த பாடல் வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு அந்த பாடல் காற்றலைக்கு எடுத்து வருகிறேன் ஒரு பாடல். இந்த பாடலோடு நாங்கள் இந்த நேரம் கடைசி நேரத்தில் வந்து மகாலிங்கம் ஐயா நீங்கள் அழைச்சிங்க, இருந்தாலும் காற்றலைக்கு எடுக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு பாடல் கூட்டி எடுத்து வர எனக்கு முடியாத பட்சம், அது ஏனென்றால் ஜெகபிரசாதி கண்ணாட நிகழ்ச்சி நான் எடுத்து வர வேண்டும். கடைசி நேரத்தில் நீங்கள் ஓடி வந்ததினால் உங்களை நான் எடுக்கவில்லை, குறை விளங்க வேண்டாம். அடுத்தது இப்போ வடலூர் ஆனந்தனுடைய பாடலோடு உங்களையும் இணைச்சு கொள்கிறேன். உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கட்டும், இரண்டு பேரையும் அந்த பாடலோடு சேர்த்து இந்த பாடலோடு நானும் இணைந்து கொள்கிறேன். நல்லது என் அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட ஷியாமலா அம்மா, சாந்தி அம்மா, ஜார்ஜ், விஜயராகவன், ராஜேந்திரன், வடலூர் ஆனந்தன், எங்களுடைய ஞானசேகரமண்ணா மற்றும் ஃபாரூக், ராஜ்குமார், அதோடு கண்ணன், ஜெகபர்சாதி கண்ணா, பத்மாவதி, அடுத்து ரேவதி அம்மா, ஃபாரூக், எல்லோரும் இணைந்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்து கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, திடமான அதாவது மனத்திடத்தோடு, மனதில் வாழ்க்கையில் எத்தனை சோகங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அதை மாற்றும் அளவுக்கு இந்த காற்றலை இருக்கிறது. இந்த இருந்த இத்தனை மணி நேரமும் எனக்கு என்னை சுற்றி என்ன இருந்தது என்று தெரியாது, என்னை சுற்றி நீங்கள் மட்டும்தான் இருந்தீர்கள், உங்கள் குரல் தான் கேட்டது, உங்களுடைய பேச்சு தான் என்னை சுற்றியே இருந்தது, உங்கள் உறவு தான் எனக்கு தெரிந்தது என்று சொல்லிக்கொண்டு, எந்த நாளும் இப்படியான உறவுகள் சுற்றி இருக்கும் என் அன்பு உறவுகளுக்கு எனது மனமார்ந்த உளப்பூர்வமான அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் வாழ்வதே உங்களுடைய இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் எனக்கு ஆயுள் கூடும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே அப்படிதான் சிந்தனை எனக்கும் அப்பாக்கும். என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. எங்களுடைய ஜெகபர்சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி அடுத்த நிகழ்வாக இந்த பாடலை தொடர்ந்து வருகிறது. என் அன்பு உறவுகளை மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கலாம். இந்த பாடல் ஃபாரூக், மன்னிக்க வேண்டும், வடலூர் ஆனந்தன், எங்களுடைய மாலிங்கம் ஐயா, அதோடு என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன். இந்த பாடல் உங்களை விட்டால் எங்களுக்கு எனக்கும் அப்பாக்கும் யாருமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் எல்லோரும் எனது இருக்கிறதால எங்களுக்கு சொந்தங்கள் இருப்பது போல என்று சொல்லிக்கொண்டு பாடல் உங்களுக்காக, எனக்காக, எல்லோருக்காகவும்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

இனிமையான காலை நேர வணக்கம். என் அன்பு ஒருவர்களுக்கு நலம்தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது கனடிய நேரம் சரியாக 10:57. இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:28. முதல் கண் ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். இன்று வந்து நான் எடுத்து வரும் சொல் உங்களுக்கு, இன்றைக்கு சனிக்கிழமை எல்லாரும் நல்லா அழகாக தூங்கி கொண்டிருக்க போய் இப்போ யாரோட சத்தத்தையும் காணையில, நேர் நேரத்துக்குள்ள ஒருவருடைய வரவையும் காணையில என்று தான் நினைக்கிறேன். சரி, இருந்தால் யார் முதல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கு நான் தரப்போகிற சொல் அழகு என்ற சொல்லோடு நீங்கள் வரணும். அழகு, அழகு அது முதல்ல வந்தால் சந்தோஷமாக இருக்கும். அழகு என்ற சொல் வருகிற பாடல்களை நாங்கள் இன்று பார்க்கலாம். ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை காற்றலையில் இப்பொழுது எடுத்து வரப்போகிறேன். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம்.

0: வாழ்க்கையில இணைந்து கொள்ளும் என் நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஆண்டாள், வணக்கம். என்ன ஆண்டாள், போயிட்டீங்களா? ஒரு ஹலோ சொல்லி பார்த்துட்டு உடனே ஓடிடுறதா? மீண்டும் அழைப்புக்கு வாங்கும். சரி, எங்க ஆண்டாள் மட்டும் நம்ம நினைச்சேன், சனிக்கிழமையில எல்லாரும் தூங்கிட்டீங்களான்னு யோசிச்சேன். ஆண்டாள் மட்டும் முழிச்சிருக்கிறான், மற்ற எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த வாட்ஸ்அப்ல யாருடைய நடமாட்டமும் காணல, ஒரு ஹாய் கூட இல்ல. சரி, இருந்தாலும் வணக்கம் ஆண்டாள்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க ஆண்டாள்?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நான் உங்களை எதிர்பார்த்தவன்னு இருக்கிறேன். யாரையும் காணல. சரி, இன்றைக்கு அழகு என்ற சொல்லோட வந்திருக்கேன் ஆண்டாள். நான் நீங்க என்ன பாட்டு கொண்டு வர போறீங்க? அழகுல அப்பா அழகு மலராட. சொல்லுங்க.
1: இன்னொரு பாட்டு முருகன் பாட்டு கிட்ட இருக்கு. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அந்த பாட்டு கிட்ட இருக்கு.
0: அழகென்ற சொல்லுக்கு முருகா, அப்படியா? அது இன்னொரு இருக்கு முருகன்ல, நல்ல ஒரு பாட. சொல்லுங்க பாக்கலாம். அது
1: அழகு
0: மலர் ஆட, அந்த பாட்டு உங்களுக்காக நான் எடுத்து வர்றேன். சரியா?
1: சரிம்மா, பாத்தீங்களா?
0: நான் இப்பொழுது 11 மணி, இங்க நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சிட்டு காப்பியோட வந்திருக்கேன். ஆமா, நிகழ்ச்சி முடிய அவ்வளவு நேரம் ஆகும், அதுக்கிடையில காப்பி ரெண்டு குடிச்சிருவேனே
1: நான். காப்பியா?
0: இது வந்து சுக்கு காப்பி, சுக்கு போட்டது
1: காபி.
0: சுக்கு காபி,
1: சுக்கு தனியா மிக்ஸில அரைச்சி
0: இல்ல, அது அதாவது மல்லி என்று சொல்லுவோமே, மல்லி சின்ன சீரகம் சுக்கு, அதோடு ஒரு கொஞ்ச கோபி கொட்டை சேர்த்து கொள்வோம். கோபி சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து ஒரடியா அரைச்சு அதை பவுடர் பண்ணி அரைச்சு எடுத்து வச்சு தவிப்போம். அப்ப நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன், மீண்டும் மீண்டும் அணைஞ்சு கொள்ளுங்க.
1: சனிக்கிழமையிலிருந்தாங்க
0: நேற்று. நல்லது ஆண்டா,
1: வெண்ணிலா பாட்டு நல்லா இருந்துமா மத்தியானம். வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒரு பாட்டு வந்தது, குயில் பாட்டு வந்தது, ரெண்டும் சூப்பரா இருந்தது மத்தியானம் கேட்ட
0: இருந்தது. யாருடைய நிகழ்ச்சி இல்ல அதுல?
1: இது குயில் வந்து இளவரசு
0: நினைக்கிறேன். நிகழ்ச்சிகள் எல்லாம் நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்து கொள்கிறார். நாளைய தினம் புதிய அறிவிப்பாளர். இப்ப என்னுடைய நிகழ்ச்சிக்கு முன்பாக அவருடைய நிகழ்ச்சி வரும், புதிய அறிவிப்பாளர் நிகழ்ச்சி. இப்ப நான் காற்றிலைக்கு வர முதல் வரும் அவருடைய நிகழ்ச்சி.
1: வாழ்க.
0: காற்றலை இணைந்து கொள்ளும் உங்களுடைய முத்துவேலையை சந்திக்கலாம். என்ன முத்துவேல், இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப் நல்ல அமைதியா இருக்குது, சும்மா எல்லாரும் எல்லாரும் நல்ல அமைதி.
2: அது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது கடற்கரை எங்கேயாவது போயிருந்திருக்கலாம்.
0: எல்லாரும் ஒட்டுமொத்தமா போயிட்டாங்களா முத்துவேன்?
2: அப்படி சொல்ல அப்படி சொல்ல முடியாது. இனிமேல் தான் வருவாங்க.
0: இனிதான் வருவாங்க. சரி, உங்களுக்கு நான் காட்டிலேயே வந்துட்டேன்.
2: இல்ல நான் இப்ப உங்களுக்கு நான் ரேடியோ போட்டு பார்த்தேன். நீங்க ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தீங்க.
0: பேசிட்டு இருந்தீங்க எங்க ஆண்டாள்கிட்ட?
2: ஆமா, அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தீங்க. நான் சரின்ட்டு கட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ண இப்ப லைன்
0: கிடைச்சிருச்சு. இன்றைக்கு நாங்க அழகோட போறோம். அழகு அழகு பிடிக்குமா உங்களுக்கு?
2: அழகு அழகு பிடிக்காதவங்க யார் இருக்கிறா?
0: யார் இருக்காங்க? இயற்கை அழகு பிடிக்குமா செயற்கை அழகு பிடிக்குமா உங்களுக்கு?
2: இல்ல, இயற்கை அழகு வந்து நிரந்தரமானது. செயற்கை அழகு வந்து ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான்.
0: கலையை விட்டு போயிட்டோம் எல்லாம்.
2: ஆமா,
0: பாருங்க எப்படி
2: கண்டி அழகுதான். இயற்கை அழகு நிரந்தரமானது. எந்த காலத்திலயும் கடல் அலையை ரசிக்கலாம், அருவிகளை ரசிக்கலாம், பூங்காக்கள் போகலாம். அது இயற்கையை வந்து எப்போதும் இயற்கையா இருக்கும். அது நல்ல அழகு. அது செயற்கை அழகு வந்து நம்ம செயற்கையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம புதுப்பிக்காம விட்டோம்னா அது அலங்கூலம் ஆயிடும்.
0: ஒரு பொண்ணு பாக்குற படலத்துல மாப்பிள்ள சொன்னாராம், எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லி எல்லாம் போக கூடாது, காலையில பொண்ணு எழுந்து காலையில எழுந்த உடனே பாக்கணும்னு. என்னடா ஒண்ணுமே செய்யாம அவ அதெல்லாம் போட்டு வச்சு அப்படி எல்லாம் செய்யாம முதல்ல அவ எழுந்த உடனே அவட முகத்தை பாக்கணும்னு. எப்படி இருக்கு பாருங்க, அவர் என்னடா அப்பதான் அந்த மேக்கப் இல்லாம இருப்பாங்கன்றது அவரோட கருத்து.
2: முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, நடக்க விட்டு பார்ப்பாங்க, பேச விட்டு பார்ப்பாங்க, பாட விட்டு பார்ப்பாங்க. அந்த சமையல்ல வந்து அவங்களை செய்ய சொல்லி அவங்க கையால எப்படி குடுக்கறாங்க, பரிமாறுறாங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க. அப்புறம் வந்து குடிக்க தண்ணீர் இல்லாட்டி காஃபி டீ கொண்டாந்து குடுப்பாங்கல்ல, அந்த தண்ணீர் எல்லாம் அவங்க பாதி குடிச்சிட்டு பாதி வச்சிருப்பாங்களாம். அந்த தண்ணீர் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாப்பாங்க. அது வந்து அதான் அது அவங்க அதோட பாவனை, அதாவது எல்லாம் சுத்தி பார்த்தாங்கன்னா
0: சரி
2: அவங்களோட குணாதிசயம் தான் தெரியும்.
0: சரி, அந்த தண்ணி அவங்க என்னதான் செய்யணும் எனக்கே தெரியாது, என்ன செய்யணும்?
2: இல்ல இல்ல இல்ல, அதாவது தண்ணீரை சிந்துறது வந்து அளவோட அளவோட சிந்துறாங்களா, இல்ல வந்து தண்ணீரை அது அளவுக்கு அதிகமாக விரயம் பண்றாங்களான்னு கவனிச்சிருவாங்க.
0: கவனிச்சிருவாங்க. நடக்க விட்டு பாக்குறதுக்கு,
2: நடக்க விட்டு பாக்குறது அந்த பொண்ணு ஊனமா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். அதுல அதுல இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது அந்த கால் எடுத்து வைக்கும் போது இந்த தரையை வந்து அதிரக்கூடாது.
0: அதிரக்கூடாது பெண்கள் நடக்கும்போது.
2: பூ மாதிரி நடக்கணும் பாங்கல்ல, அந்த மாதிரி பூ மாதிரி நடக்கணும். தரையை அதிரக்கூடாது. அந்த குதிகாலை வந்து பதிய வைத்து நடக்க வேண்டும். அந்த நுனிக்கால் நுனிக்காலோடய ஹைக்கிள்ஸ் போட்டு போறாங்கல்ல, அந்த மாதிரி
0: நடக்கக்கூடாது. அது
2: மாதிரி கால் அந்த நடக்கும்போது கால் பின்ன கூடாது.
0: பின்னக்கூடாது. என் பின்னா என்ன, அவன் அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு போனான்.
2: இல்ல அது வந்து அதுக்கு ரொம்ப டீப்பா போனா அது என்னன்னு தெரியல எனக்கு. அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல உள்ளது அது
0: பின்னக்கூடாது.
2: கால் வந்து கால் வந்து பின்னி நடக்க கூடாது அப்படிம்பாங்க.
0: இதெல்லாம் தெரியாம போச்சுங்க. இப்படி எல்லாம் தெரிஞ்சா நாங்க பின்னாவும் நடந்திருக்கோம். இப்ப அதாவது நீங்க பாருங்க, அப்படி அந்த படங்கள்ல எல்லாம் கதாநாயகிகள் அந்த பாடல்களுக்கு எல்லாம் நடந்து போகும்போது அப்படி பின்னி பின்னி போவோம். அப்படி ஆடி அவங்க அப்படி என்ன பார்க்கும் போது அந்த அழகா இருக்கு. அப்ப நீங்க பின்ன கூடாது சொல்றீங்க, ஒரு பொண் நேரம் அப்படியே
2: மாடலாது. இல்ல சாதாரணமாக இயல்பாக நடக்கணுமா?
0: இயல்பாக
2: அது இயல்பாக நடக்கணும். இந்த கால் எடுத்து வைக்கிறது இருக்கு, அந்த ஒரு காலும் இன்னொரு காலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுதான் வரணும், அதுக்கு நேர் நேரா கால் வைக்க கூடாது,
3: வைக்க கூடாது. ஆனா இப்ப அந்த பிறந்த சில சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க வளரும் போது, ஒரு சின்ன ஒரு மா ஒரு நடக்கிற பருவத்துல நடக்க ஆரம்பிக்கிற பருவத்துல இருந்து நான் பாத்திருக்கிறேன், இந்த நுனிக்கால குதிய வச்சு நடக்க மாட்டாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு, அது இப்படி அப்படித்தான் ஓடுவாங்க, அப்படித்தான் நுனிக்காலே தான் இந்த குழந்தைகள் நடந்த. நான் எத்தனையோ குழந்தைகள பாத்துட்டேன் எங்க குடும்பத்துக்குள்ளே பாத்துட்டேன், சேர்ந்தா ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க சரியா வச்சு நடப்பாங்க. அது ஏன்னு தெரியும், அந்த குதிய கீழே வைக்காம நடக்கிற பழக்கம் இந்த சின்ன குழந்தைகளுக்கு இருக்கு. அது
2: ஆமா, அது வந்து நம்ம தான் வந்து கையை பிடித்து கொண்டு நடைபெறச்சு நம்ம தான்
3: கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கிடுகிடு, ஆனா அந்த நுனியில ஓடும் போது ஸ்பீடா விரைவா ஓடுகிறாரு கிடுகிடுகிறாரு அந்த சின்ன குழந்தைகள்.
2: ஆமா
3: அப்படி.
2: ஆமா ஆமா.
3: அப்ப இதெல்லாம் நாங்க பழக்கி எடுக்கணும் பாக்கலாம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்ல பாட வச்சு சிரிக்கிறீங்க?
2: அது நான் சில சில விஷயங்கள்ல கவனிச்சேன். இந்த திருமணம், என்னுடைய திருமணம் நடந்த அன்று அந்த ஒரு குடத்துல ஃபுல்லா தண்ணி, ஒரு முக்கால்வாசி தண்ணி வச்சு அதுக்குள்ளார அந்த இந்த குழந்தைகளுக்கு பால் குடிக்கிற அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பால் ஊட்டி விடுவாங்கல்ல வாயில வச்சு,
3: அந்த என்ன சொல்றது அந்த மூக்கு மூக்கு கரண்டி மாதிரி அதான்.
2: ஆமா ஆமா, இந்த மாதிரி இருக்காது, இன்னும் சில பொருள்கள் எல்லாம் உள்ளார இருக்கும். எல்லாரும் சொன்னாங்க ரெண்டு பேரும் அது உள்ளார கையை விட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை எடுங்க
3: அப்படின்னு.
2: ஒரே டயத்துல அந்த ஒரே டயத்துல என்னன்னா, நானும் கையை விடுறேன் அவங்களும் கையை விடுறாங்க, உள்ளார வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்பீடா அங்க கடக்கிறது பூரா தலைவி எடுக்கிறாங்க. நான் வந்து அத புரிஞ்சுக்கிட்டேன், சரி வந்து எல்லாத்துலயும் ஒரு பாஸ்டா இருப்பாங்க, நான் வந்து நான் எதையும் எடுக்கல விட்டு கொடுத்துட்டேன், அவங்க வெளியில எடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு விஷயமும் ஒரு குணாதிசை கொண்டது, அது
3: உண்மைதான். அத பாக்குறதா காலத்துல இருந்து நான் பார்த்தது மோதிரம் கழட்டி போட்டுறது, மோதிரத்தை நினைக்கிறேன் அது மாப்பிள்ள தோழனுடைய மோதிரத்தை அதுக்கு கழட்டி போடுவாங்க. போட்டோன்னா
2: ஒரு நாலஞ்சு பொருள் வந்து இருக்கும் எனக்கு,
3: ஒன்றுதான் போட்டாங்க ஒரு மோதிரத்தை யார் எடுக்கிறது இப்ப யாருக்கு
2: ஒரு அது மோதிரமா அதுல வரும், அந்த பாலடை
3: அதுவும் வரும்,
2: அந்த இது வரும், ரெண்டு மூணு பொருள் அதுல இருக்கும்.
3: அப்ப நீங்க ஒன்றுமே எதுக்கு எடுக்காம வந்தீங்க, அதுதான் இப்ப எந்த கேள்வி. சரி, ஒரு பொருள் விட்டு கொடுக்கலாம், நீங்க ஒரு ரெண்டு மூணு பொருள் இருக்கும் போது ஒன்றையண்டாலும் எடுத்துருக்கலாம், நீங்க ஒன்றுமே எடுக்கலையே எதுக்கு?
2: அவங்க இல்ல, அது என்ன அது என்ன காரணம்னா, சரி அவங்க ஆசைப்படுறாங்க, சில பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து தான் வெற்றி அடையணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சரி இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், நான் சின்ன பிள்ளையிலேயே நான் ஒரு 15 வயசுல என் மனசு பக்குவம் ஆயிடுச்சு,
3: பக்குவம் ஆயிடுச்சு. அப்ப எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு தன்மையும்
2: எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். ஆமா, அந்த எல்லா விஷயங்களையும் நான் மனசு பக்குவம் ஆயிட்டு, அதனால நான் வந்து பொறுமையின் சிகரம் இந்த மாதிரி இருந்துட்டு.
3: வீட்டுல நீங்க தான் மூத்த பிள்ளையா?
2: அழகுல ஒரு பாட்டு சொல்லுங்க எனக்கு நீங்க உடனடியா வரும், நீ நடந்தால் நடை அழகு,
3: அழகு
2: நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருத்தன் தான் அழகு,
3: நடை அழகு. அது நான் என்ன பாஷா படம்,
2: பாஷா
3: அந்த படம் தான் எங்களுக்கு ஞாபகத்திலே இருக்குது. இப்ப இந்த விஷயத்த எல்லார்ட்டையும் கேட்கலாம், யார் யாருக்கு விட்டு கொடுத்தேன் பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு சில விடயங்கள் வந்து இப்ப எல்லாம் பார்த்தா ஒரு மோதிரத்தை போட்டு மூன்று தடவை எடுக்க சொல்லுவாங்க. எத்தனை தடவை கூட எடுக்கிறாங்கன்னு, சில நேரத்துல பெண்களையே மூன்றையும் எடுத்துருவாங்க, ஆண்கள் விட்டு கொடுப்பாங்க. சில நேரத்துல உள்ளுக்குள்ளேயே பெண்கள் எடுத்தாலும் ஆண்களோட கையில கொடுத்துருவாங்க. எந்த வழியில அவங்க எடுக்கும்போது அவங்க வெற்றி பெறணும் என்றதுக்கான சில பெண்கள் விட்டு கொடுப்பாங்க ஆண்களுக்கு. அப்படித்தான் அந்த அப்படி என்றா நல்லம், அதாவது மற்றவங்க பாக்குறவங்களுக்கு நல்லம், குடும்பத்துல அவங்க வெற்றி பெறணும்ன்றதை காண்டி கொடுக்கற விட்டு கொடுப்பாங்க பெண்கள். சில இடத்துல பெண்களே மூண்டையும் எடுத்துட்டு தங்களுக்கு தான் வெற்றி என்று சொல்லுவாங்க.
2: நான் இன்னொரு விஷயமா அவங்கள்ட்ட பேசினேன், திருமணம் ஆன பிறகுதான்
3: பேசினேன்.
2: வீட்டுல ஒரு அந்த போட்டோ ஒண்ணு வச்சிருந்தேன் ரூம்ல, அதாவது ஒரு மான் ஆண்மான் ஒரு பெண்மான் வந்து ஓடையில தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஆண்மான் வந்து தண்ணி குடிக்காது, வெறும் பவுலா தான், அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு வாய் வச்சுக்கிற மாதிரி பெண்மான் தண்ணி குடிக்கிற. ஆமா, அதே சமயம் பெண்மானும் அந்த ஒரு பொசிஷன்ல தான் இருக்கும். அத வந்து ஒரு விளக்கம் கொடுத்தேன், அதாவது உனக்காக நான் எனக்காக நீ, ஒருவருக்கு ஒருவர் விட்டு
3: கொடுத்து போக வேண்டும். நீங்க முதல்ல அவர் அடி போட்டுட்டீங்க கெட்டிக்கார. சூப்பர், அப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் விளங்கப்படுத்தலாம். எடுத்த உடனே இப்படித்தான் நீ நடக்கணும், ராங்கியாக நான் அதிகாரத்தோட சொல்லக்கூடாது, அன்போட ஒவ்வொரு படத்தை உண்மையிலேயே ஒரு சில பேருக்கு சில விடயங்களை தமாஷாக நகைச்சுவையாக சொல்லி விளங்கு விளக்கம் கொடுத்தாதான் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள், அது மனசுல பதிஞ்சிடும். நீங்க ராங்கியா சொல்லி பாருங்க, வெரிட்டி கடைசி மட்டும் ஆண்களும் செய்யறது, அதனாலதான் பெண்கள் எல்லாம் சண்டையோட இருக்கிறாங்க. உங்களை வீட்டுல மட்டும் சண்டை இல்ல சொல்லுங்க.
2: இல்ல எங்க வீட்டுல எப்படின்னா பிளஸ் மைனஸ் மாதிரி, அவங்க பிளஸ்ஸா இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க, சரி இருந்துக்க, அதனால என்ன ஒண்ணும் கிடையாது, இருந்துக்க, நான் மைனஸா
3: இருந்துக்கிறேன். அதுதான் குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை தான். இப்ப ஒரே அவங்களும் சாஃப்டா ஒரே இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்குங்க, கொஞ்சம் சண்டையும் வரணும் குடும்பத்துக்குள்ள.
2: அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவர்கள், ஒரு காரியத்தை வந்து நினைச்சாங்கன்னா உடனே முடிச்சிருவாங்க.
3: நீங்க சரியான,
2: எனக்கு வந்து அது அப்படி கிடையாது, நான் இன்னைக்கு நினைச்சேனா அதை செஞ்சு முடிக்கிறது ஒரு மாசம் ஆகும்.
3: ஐயா சூப்பர்.
2: அதுல வந்து எங்களுக்கு உள்ளார சண்டை வரும், நான் சொன்னதை ஏன் செய்யல, நான் சொன்னதை ஏன் செய்யல அப்படின்னு. இல்ல நீ சொன்னதை நான் பரிசீலனை பண்றேன், செய்யறேன், மெதுவா செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க.
3: ஆனா ஒரு விடயம், அத ஒரு விடயத்தை அதாவது உடனே செய்யக்கூடிய விடயங்களை செய்யணும், சில விடயங்களை யோசித்து நாங்கள் செய்யலாமா இல்லையா, இப்படி செய்தா எப்படி இருக்கும் என்றதை சிந்திச்சு செய்வதுதான், செயல்படுவதுதான்
2: நிலையாக செயல்படுது. அது ஒரு டைப், அது நான் இப்ப சொல்றது வந்து ஒரு குடும்பத்துல உள்ள வீட்டு வேலைகள்னு
3: வச்சுங்களேன்.
2: வந்து எங்க கொள்ளையெல்லாம் கொள்ளை, எனக்கு கொள்ளை கொஞ்சம் பெரிய கொள்ளை இடம் எனக்கு, அத வந்து வந்து எல்லாம் புள்ள எல்லாம் சேர்த்து இந்த எல்லாம் சுத்தம் பண்ணி மண்வெட்டி எடுத்து எல்லாம் செய்யுங்க போங்க அப்படிம்பாங்க. நான் சரி
3: பாக்குறேன்.
2: அப்ப நான் இங்க கடத்தல் போயிட்டு திரும்பி வந்து பாத்தேன்னா அவங்க செஞ்சு
3: முடிச்சிருக்காது, கிளீனா இருக்கு, என்ன இவங்க செய்யறாங்க.
2: உங்கள்ட்ட சொல்லோட நானே செஞ்சு
3: நானே செய்திருவேன், அது ஒண்ணு.
2: அது வந்து நான் என்ன சொல்றது, சரி ஏன் எங்கிட்ட சொல்ற அப்படிமா,
3: நீ செய்யற இப்ப எந்த இதுக்கு நீ என்ன எங்கள்ட்ட சொல்ற அப்படி
2: கேக்குறீங்க. உங்கள்ட்ட சொன்னா நீங்க செய்யறது இல்லையா அப்படின்னு சின்ன சண்டை வரும், சின்ன சின்ன ஊடல்கள் வந்து வரும். அதாவது அவங்களுக்கு சில விஷயங்கள் என்ன பண்ணுவேன், அவங்க சட்டப்படும்னு சத்தம் போடுவாங்க என்கிட்ட. எனக்கு எப்பயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு சில விஷயங்களை
3: சொல்லுவேன்.
2: சென்னையில வந்து என் மனைவியுடன் தங்கை ஒருத்தங்க இருக்கிறாங்க,
3: சென்னையில.
2: ஆமா, சென்னைக்கு போனேன்னா அவங்க வீட்டுக்கு
3: போவேன்.
2: நான் வந்து சமையல்னா அவ்வளவு பக்காவா செய்வாங்க, நல்ல டேஸ்டா.
3: அதாவது
2: அவங்க வந்து அந்த யூடியூப்லாம் பார்த்து அந்த அந்த நியூ வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம்
3: செய்வாங்க.
2: ஆமா, என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த மஷ்ரூம் பன்னீர் பேடா அது என்னென்னமோ சொல்லுவாங்க,
3: காளான்
2: அது என்னென்னமோ செய்வாங்க. ஆமா, அதெல்லாம் செய்வாங்க, டேஸ்டா இருக்கும், சாப்பிடுவேன். எங்க வீட்டுல வந்து அந்த நியூ வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியாது?
3: தெரியாது, சேம்
2: தெரியாது,
3: ஒரே பாதையில தான் போறேன். சரி, சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு வந்து பேசாம இருக்காம இல்ல, நீங்க இன்னொரு வேலை செய்யலாம், அங்க கட்டி கொண்டு குடுக்கலாம் இவருக்கு அந்த சுவைய. அப்ப அவனே
2: அதை ஒத்துக்க மாட்டேன். இல்ல இல்ல, அதுல என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு வீம்பு வந்து அவங்கள மீறி அடுத்தவங்கள புகழ்ந்து பேசினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது.
3: எந்த பெண்களுக்கும் பிடிக்காதா நீங்க? அது தெரியாது அவங்களுக்கு. எந்த பெண்கள், நான் சொல்றேன், எந்த பெண்களுக்கும் ஒரு ஒரு மனைவிக்கு கணவன், தன்னுடைய கணவன் எந்த வேற ஒரு பெண்ணை உயர்த்தி பேசினால் யாருக்கும் பிடிக்காது.
2: ஓஹோ,
3: அது அது இப்ப குழந்தைக்கும் அப்படித்தான். உங்களுடைய மகனுக்கும் நீங்க என்னம்மா நீ இப்படி இருக்கிற பாரு, பக்கத்து வீட்டு பொண்ண பாரு, அவ கூட சுறுசுறு அவ சொல்லி பாருங்க, கோபம் வரும், பிடிக்காது. அவ விட நீங்க நல்லா இருக்கிறம்மா, நீ நல்லா செய்யறான்னு சொல்லி பாருங்க, என்ன உற்சாகமா அவ செயல்படுவா உங்களோட மகள். எந்த பெண்களுக்கு இருக்கிற குணம் அதுதான். வர்றவங்கள்ட்ட கேட்கலாம்,
2: வேற யாரையும் வேற யாரையும் நான் எதுக்கும் இது பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். சின்ன ஒரு
3: என்ன செய்யணும்டா, அவ புலந்து புகழ்ந்து சொல்லக்கூடாது. அவ ஒரு ஒரு சாப்பாடு செய்து வச்சிருந்தா, அத என்ன சாப்பாடுன்னு எனக்கும் புரியல, நீ கேட்டு பார்த்து நீ அதை செய்து பார். உங்க சாப்பாட விட சுவையா இருக்குன்னு சொல்லல, ஒரு டிஃபரெண்டா இருந்தது, அத இன்னொரு தடவை சாப்பிடலாம், நீங்க செய்து கொடுத்தா சாப்பிடலாம்னு சொல்லி பாருங்க. அவ அங்க தங்கச்சிட்ட கேட்டு அதை செய்து கொடுப்பேன். நீங்க அப்படி சொல்லல, நீங்க சொன்னது அப்படி என்றா, நீயும் இருக்கிறியே ஒரே சாம்பாரும் அது தான் செய்யற, அங்க தங்கச்சி செய்து கொடுத்தா பாரு, சூப்பரா இருந்தது, ஒரு வித்தியாசமா இருந்தது, எதுக்கு உனக்கு செய்ய தெரியாதான்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படி கேட்கலாமா நீங்க?
2: இல்ல முந்தா நாள் வந்து நான் அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னேன்ல, எங்க வீட்டுக்காரவங்க மோர் குழம்பும் ரசமும் நல்லா செய்வாங்க. நேத்தி வந்து அது அவங்க நான் பேசிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருந்தாங்க. நேத்தி வந்து எனக்கு மதியம் ரசம் வச்சு ஜவரிசி வத்தல் அது பொறிச்சு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஆச்சரியமா போயிட்டேன், இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு போல இருக்கு.
3: அவ பாத்தீங்களா, அதாவது புகழ்ந்து சொல்றது என்ற அவங்க உங்களிலேயே அக்கறையா அன்பா இருக்கிறவங்க உங்களுடைய வார்த்தையை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஏன் இவ நீங்க அதாவது அவங்க உடுக்குற அந்த அந்த புடவை கட்டுற விதத்தை கூட, என்னப்பா இன்றைக்கு புடவை இவ்வளவு அழகா கட்டிருக்கு சொல்லி பாருங்க, அடுத்த நாள் அதை விட நல்ல அழகான புடவையை கட்டிக்கொண்டு சூப்பரா வந்து எனக்கு எப்படி இருக்கு என்று கேட்பாங்க. அப்ப அது அதுதான் தன்மை. ஒரு மனைவியை நீங்க எப்படி அவரோட வாழும் போது எப்படி நீங்க புகழ வேணும்ன்ட்டு இல்ல, உண்மையிலேயே நீங்களும் ரசிக்க வேணும், பொய்யக்கெல்லாம் சொல்லக்கூடாது, ரசிக்கவும் வேணும். ஆனா சில மனைவி சில மனைவிமா இருக்கு, நீங்க கொஞ்சம் பொய்யும் சொல்லத்தான் வேணும், அல்லாட்டி வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் பெண்களுக்கு.
2: என் மனசுல என்ன அந்த நேரம் தோணுதோ அதை சொல்லிடுவேன். அது வந்து சில விஷயங்கள் அந்த மாதிரிதான்
3: சொல்லும் போது. இப்ப சில நேரம் நாங்க ஒரு விடயத்தை சொல்லும் போது ராங்கியோட இப்படி எல்லாம் செய்யாத, இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி சொல்லக்கூடாது. அம்மா நீங்க இப்படி செய்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நாங்கள நேரம் பார்த்து கொண்டிருந்ததுல நீங்க சின்ன சின்ன தவறு விடுறீங்க, இப்படி நீங்க செய்து கொண்டா நல்லா இருக்கு, அப்படி தன்மையா சொல்லி பாருங்க.
2: என்னுடைய பேச்சு தான் சொல்றேன், என்னுடைய பேச்சு வந்து எனக்கே சமயத்துல கேட்காது.
3: ஆ
2: அவங்க வந்து சவுண்ட் பார்ட்டி,
3: சவுண்டு பார்ட்டி. நீங்க மெதுவா பேசுவீங்க, அவங்க பெண்களுக்கு எங்கேயும் சவுண்ட், அவங்களோட பாக்ஸ் எல்லாம் நல்ல ஆம்பிளிஃபயரோட இருக்கு. நீங்க எதுக்கு, நீங்க அதுக்கு தெரியாதா, எந்த பெண் பேசினாலும் கணீரன் இருக்கும். இப்ப நான் எல்லாம் அமைதியா பேசினா உங்களுக்கு கேக்குமா? மெதுவா சொல்லுங்க. கேக்காது, அப்ப கொஞ்சம் சத்தமா தானே பேசணும். அதுதான் பெண்களுக்குரிய விடயம். அவங்களோட குரல் கணீரன் குரல், நீங்க தன்மையா மெதுமையா நீங்க பேசுறீங்க.
2: அடுத்து வந்து அவங்க அப்படியே படபட படபடன்னு பேசுவாங்க. நாம அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த கடுகு
3: வெடிக்கிற மாதிரி,
2: வெடிக்கிற மாதிரி வெடிச்சு தெளிக்கிறவங்க. ஆனா எனக்கு வார்த்தை வந்து என்ன ஏதாவது சொல்லணும்னா, நான் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்காட்டி அரை மணி நேரம் ஆயிடுச்சு,
3: அரை மணி நேரம் ஆயிரும். ஆனா நீங்க திருமணம் செய்த நாள்ல நீங்க அந்த கடுகரை கடகடகன்னு அவ பேசி, அந்த கடுகு வடிக்கிற மாதிரி பேசிய பேச்ச ரசிச்சுதான் இருப்பீங்க. இப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு என்ன இவ இப்படி பேசுறான்னு யோசிக்கிறீங்க. அந்த நாள் நீங்க
2: எனக்கு இல்ல, அது இல்ல, நான் அந்த மாதிரி நினைக்கல. ஆனா ஏதோ ஒரு விஷயம், சரி அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏதோ ஒரு மனசுல உறுத்தம்
3: உறுத்தம்,
2: சரி நம்முடைய நடவடிக்கையில ஏதோ ஒண்ணு
3: பிடிக்கல. அதனால நீங்க அதை குறைச்சி கொள்ளணும், அதை புரிஞ்சுட்டா. இப்ப நீங்க பாத்து பாத்து பேசுங்க, நாளைக்கு உங்களுக்கு சமைச்சு வருமா இல்லாட்டி சோறையில. இது நான்தான் அவருக்கு சரி
2: நல்லது,
3: நல்லது முத்துவே, மற்றவர்களையும் கேட்கலாம். நன்றி நன்றி. ஆஹா, இவ்வளவு விடயம். உண்மையிலேயே இப்படியான விடயங்களை வந்து நீங்க சொல்லும் போதுதான் மற்றவர்களும் அதை யோசித்து அறிந்து கொள்வார்கள். சரி, வாட்ஸ்அப் ஊடாக பாக்கலாம் யாரு இப்ப விழிச்சிருக்கிறாங்கன்னு பாப்போம். எங்களுடைய செல்வகுமார் புதுக்கோட்டை, வணக்கம் இரா, வணக்கம் அம்மான்னு போட்டுட்டாரு அவரு. ஆண்டாள் போட்டுட்டார், ரேவதி அம்மா போட்டுட்டா, முத்துவேல் போட்டுட்டார். சரி, இவ்வளவு பேர் தான் இருக்கிறீங்க. எங்க மற்றவங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க? பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 10 மணி. இது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியா 11:30. இங்கே அன்பு உறவுகள் காற்றலையில் அழைக்க நீங்கள் அடுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119 2379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478746415. எல்லோரும் இந்த நேரத்துல எங்க போயிட்டீங்க வர்றவங்க எல்லாம்? சரி, காற்றலைக்குமாக முதல் பாடல் அழகு மலராட என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது. இது எங்களுடைய ஆண்டாளம்மா கேட்ட பாடல். ரேவதியம்மா, நீங்களும் காற்றலைக்கு வரலாம்.

0: கேட்ட பாடல் ஆண்டாள் நீங்க விரும்பி கேட்ட பாடல் அடுத்த காற்றில இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரேவதி அம்மா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். நீங்க முத்துவேல் கேட்டதுன்னா, முத்துவேல் பேசினதெல்லாம் கேட்டீங்களா நீங்க?
1: சமையா மழை மாதிரி கொட்டிட்டாரு.
0: கொட்டிட்டாரு சரி, பெண்களை பத்தி சொன்னாரு பாருங்க.
1: வரும்போது பாட்ட சொல்லுவாங்க, வாய் ஊமையா என்னன்னு பாக்கறதுக்கு நடக்க சொல்லி பாப்பாங்க. அதான் அந்த தண்ணி எல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. எப்படி இருக்காங்க, சிக்கனமா இருக்காங்களா, ஊதாரியா இருக்காங்க இருக்காங்களா,
0: அப்படி எல்லாம் பாப்பாங்களா? இந்த காலத்துல அதெல்லாம்
1: இப்ப இல்ல, இப்ப இல்ல. இதெல்லாம் எங்களோட காலத்துல 15-20 வயசு, எங்களோட 20 வயசுல. இப்ப எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சந்திப்பாங்க. சொஜி பஜ்ஜிக்கெல்லாம் நாங்க ஏன் காசுமோ, நாங்களும் தான் சம்பாதிக்கிறோம், நாங்களும் தான் பண்றோம் சொல்லிடுவாங்க. பொது இடத்துல சந்திக்கலாம். பொண்ணு வீட்டுல வந்தா செலவு பண்ணமா, பொண்ணு பாத்துட்டு நீங்க பாட்டுக்கு கேசரி பஜ்ஜி காஃபி குடிச்சிட்டு போவீங்க. அதுக்கெல்லாம் பில்லு நாங்க தான் தரணுமா? அதனால நீயும் குடுக்க வேணாம், நானும் குடுக்க வேணாம். கோயில்ல பாத்துக்கலாம், பீச்ல பாத்துக்கலாம், பிடிச்சா கண்டினியூ பண்ணிக்கலாம், பிடிக்கலயே விட்டுலாம்.
0: நானும்
1: சம்பாதிக்கிற, நீயும் சம்பாதிக்கிற. அதனால இப்ப என்னாச்சுன்னா, இப்ப ட்ரெண்டே மாறிடுச்சு. பொண்ணுங்க வந்து பாட்டு பாட தெரியுமா, சமையல் வேலை தெரியுமா, தனியா வந்துடணும், உங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வரதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்.
0: அம்மா அப்பா பாக்காம
1: எங்க வீட்டோட வரணும், எங்க வீட்டோட வரலாம், ஆனா உங்க வீட்டோட நான் வரமாட்டேன்,
0: வரமாட்டேன்.
1: இப்ப அதான், இப்ப அதான் ட்ரெண்ட்.
0: தனி குடித்தன போகணும்னு சொல்லுவாங்க. முதல்ல கண்டிஷன், பெண்கள் இப்ப எல்லாம் கண்டிஷன் போற, முந்தித்தான் ஆண்கள் பாப்பாங்க நடை அழகா.
1: ஆமா,
0: இப்ப என்ன பெண்கள் சரியான ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. இப்ப என்னன்னா, தாய் தந்தையர் பேச முதலே பெண்கள் தாங்களே ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லிடுறாங்க. அம்மா இப்படி இருந்தா தான் நான் கட்டுவேன் சொல்லிட்டாங்க.
1: அம்மா அப்பாக்களும் என்ன ஆயிடுதுன்னா, இவங்க சம்பாத்தியத்தை பாத்துறாங்க, அதனால அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது.
0: நிச்சயம்.
1: நீங்க
0: பாருங்க, ஒரு ஆண் குழந்தைய அவங்க ஒரு கஷ்டப்பட்ட கொஞ்சம் குடும்பம் மிக கஷ்டப்பட்டு அந்த ஆண் குழந்தைய படிக்க வைப்பது, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தங்களையும் பார்க்கும் என்பதுக்காகத்தான் தாங்கள் கஷ்டப்பட்டு அதை படிக்க வைக்கிறாங்க. வச்சு சரி, அவங்களுக்கு கல்யாண சீசன் வந்தோடனே அதை செய்து வைக்கும் போது அந்த தங்களை பாக்குற தன்மை கூட இல்லாம போனா அந்த தாய் தந்தையர் படுற அந்த அவஸ்தை, அது உண்மையிலேயே கடவுளுக்கே பொறுக்கார்.
1: ஆமா ஆமா,
0: அது அப்படி சில பெண்கள் அதை விட்டு கொடுக்கறது இல்ல
1: கிடையாது. இப்ப இருக்கிற என்னக்கா, அப்பா அம்மாவே பையனோட அப்பா அம்மாவே அவங்க நல்லா வாழ்ந்தா போறோம், அவங்க டைவர்ஸ் இல்லாம அவங்க அனுசரிச்சு வாழ்ந்தாலே போறோம் ஒதுங்கிடுறாங்க.
0: அது உண்மை, அது அப்படித்தான் இருக்கணும்.
1: அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அப்படின்ட்டு இவங்களே ஒதுங்கிடுறாங்க. ஆமா, என்னக்கா அதுவும் சரிப்பட மாட்டேன்றது. ஒன்னா இருந்தா கூட அதுல நீ செய்யணும், நீ பாதி வேலை செய்யணும், நான் பாதி வேலை செய்யணும், நீ தான் வேலைக்கு போற, நானும் தான் வேலைக்கு
0: போறேன்,
1: நானும் குழந்தைய குளிச்சு விட்டா நீ தொடச்சு விடணும், நான் சாப்பாடு பட்டனா நீ தண்ணி குடுக்கணும். ஆமா,
0: அப்படியே
1: இருக்கு, பார்த்தாலே சிரிப்பா இருக்கு.
0: அப்படியே இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்து ஆணா இருந்தால், அவர் கஷ்டப்பட்டு அந்த குடும்பமே கஷ்டப்பட்டு சொன்னா, பெண் பக்கத்துல பணம் இருக்குமா இருந்தால், அது நான்
1: நினைக்கிறேன்.
0: அதாவது வீட்டோடு மாப்பிள்ளைன்னு வாங்குறாங்கல்ல சில நேரம், அப்படி பண்ணிடுவாங்க. அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆணு முதலே சொல்லிடுவாங்க.
1: எங்க வீட்டு அப்படி

0: பரவாயில்ல என்ன கேட்டா, ஆணுக்கு விருப்பம் இருந்தா ஓகேமா, விருப்பம் இல்லன்னா விட்டுடுவான்
1: விட்டுடுவான்.
0: ஆனாக்கா பண்ணிக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க பாருங்க. எங்க வீட்டோட தான் இருக்கணும், எங்க வீட்டுலதான் எங்களுக்கு தான் சொல் பேச்சு கேட்கணும், எங்களுக்கு தான் நீங்க வேலை செய்யணும்.
1: அது மட்டும் இல்ல, அந்த ஆணை ஒரு ஒரு கைபொம்மை மாதிரி வேலை வாங்குவாங்க, தலையாட்டி பொம்மை மாதிரி, அதை செய் இதை செய். அந்த அதாவது எப்படி என்றா, இப்ப நான் என்ன பொறுத்த மட்டும் ஒரு சில சில விடயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் கண்ணூடாக பார்த்திருக்கிறேன். அந்த பெண் வீட்டாரிடம் சொத்து இருக்கும், நிறைய சொத்து இருக்கும், கார் இருக்கும், இல்ல ஆனா அந்த காரை கூட ஓட விட மாட்டாங்க மாமனை. அத இப்ப நாங்க என்ன என்ன செய்வோம்டா, இப்ப என்னுடைய மருமகன் அவர் சரிக்கு சமனா எங்கள்கிட்ட வந்தா எங்களை எங்களை மாதிரியே இருக்கணும்னு அவரையும் உயர்த்தி வச்சிருவோம். இந்த நீ ஒரு கார் வாங்க, இல்லாட்டி நீ இந்த காரை வா ஓடு, எனக்கு வேணா நான் சாதாரணமா நீ நீ ஓடுனா நான் உன் பக்கத்துல இருந்து வர்றேன்னு சொல்லுவாங்க. மற்ற வீட்டுல அப்படி சரி பாதியா மகளுக்கும் மருமகனுக்கும் அப்படியே எழுதி வச்சிருவாங்க வீட்டை ரெண்டு பேருக்கும். அப்பதான் அந்த சண்டையில ரெண்டு பேரும் இப்ப தனிப்பட்ட முறையா பெண் பக்கம் அப்படியே அந்த சொத்தை வச்சுக்கொண்டு இருக்குமா, இருந்தால் ஒரு சண்டை வரும்போது பெண்ணுக்கு ஒரு ராங்கி கூட
0: ஈகோ வரும், ஈகோ வந்துரும்.
1: இல்ல அது மட்டும் இல்ல, ராங்கி கூட அவள் எடுத்தறிஞ்சுதான் பேசுவா தனது கணவன் என்னட்டதான் இருக்கண்டு. அப்படி இல்ல, சரிக்கு சமனா ஆக்கி விட்டுற வேணும். மருமகனிடம் இல்லாவிட்டாலும் அது சரி சமனா அவர்களையும் தங்களுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்துடணும். சரி சமனா, அதுதான் உண்மையா. அந்த தன்னுடைய மகள் வாழ போற கணவன் தானே, தன்னுடைய மகன் போல தானே. அப்ப அதெல்லாம் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது, ஆனா சில பேருக்கு அது புரியாமல் இன்னைக்கு இருப்ப நாளைக்கு இல்ல, அது புரியாம தான் அந்த பணத்தை எல்லாம் கட்டி ஆந்து கொண்டு. இப்ப பாருங்க, நாங்கள் இறந்ததுக்கு பிறகுதான் இந்த சொத்தும் இந்த காசு பணம் எல்லாம் உன்னட்ட வரும் என்று சொல்லி இருப்பார்களா? இருந்தால் அவர்கள் இறப்பார்கள் 70, 78, 80 வயதுல. அந்த நேரம் இவங்களுக்கு வயசு போயிருங்க, அனுபவிக்கிற சந்தர்ப்பம் இல்லா போயிருமா மகளுக்கு மருமகன்?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அத அதை புரிஞ்சு கொள்ள இல்ல, அதை புரிஞ்சு கொள்றே இல்ல. ஏன்னா எழுதி கொடுத்துட்டா எங்க இவன் விட்டுட்டு ஓடிடுவானோ, அல்லாட்டி கொண்டு ஏதாவது செய்திருவானோ என்ற ஒரு தன்மையோட தந்த மகளும் அனுபவிக்காம தனங்க மருமகன்ற கையில இருந்தா தானேங்க மகளையும் சந்தோஷப்படுத்தி எல்லா விஷயத்தையும் கொண்டே காட்டி அவளை அன்போட வச்சிருக்க உதவும். அந்த மகளுக்கும் சந்தோஷம் இல்ல, அந்த வீட்டோடய அடைஞ்சிருந்து இவங்க 80, 90 வயதுல சாகும் போது அப்பதான் இவங்க அப்பதான் நரவிழுந்து மெல்ல நடக்கிற பருவம் வரும் பிள்ளைக்கும் மருமகனுக்கும். அப்ப என்னத்த அனுபவிக்க போறாங்க சொல்லுங்க பாப்போம்.
0: நீங்க சொல்றது கரெக்ட், அந்தந்த காலத்துல அதை அனுபவிக்கணும்.
1: நாங்க இறக்கும் போது உனக்கு தரலாம் இருந்தா மருமகன் காத்து கொண்டே இருப்ப, அவங்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு நான் பேர்ந்து இருக்கலாம்னு. அவர் சுகமா இருக்கிற காலம் இப்ப அவருக்கு நட தளர்ற நேரம் தான், அவர் சுகமா இருப்ப. சரி, நீ ஒரு காப்பிய கொண்டாண்டுட்டு இருப்ப, அந்த நேரம் அந்த பொண்ணும் அனுபவிச்சிருக்காது, பையனும் அனுபவிச்சிருக்காது, அது அவர்களுடைய குழந்தைகளும் அனுபவிச்சிருக்காது.
0: நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேஃப்டி பண்ணிட்டு
1: கொஞ்சம்
0: இவங்களுக்கு கொடுத்துடணும்,
1: அவங்களுக்கு
0: எதிர்காலத்துக்கு சேஃப்டி
1: பண்ணிக்கணும்.
0: யாரையும் எதிர்பார்க்க கூடாது,
1: ஒரு அளவை தங்களோட பக்கம் வச்சுக்கொண்டு அது அதுக்கு பிறகு உங்களுக்கு தள்ளாண்டு இவங்களுக்கும் அந்த அனுபவிக்க கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து. இப்ப சரி, ஒரு ஒரு ஒரு மருமகனுக்கு வேலை இல்லாம வர சாதாரண வேலை, உண்டு வேலை சரியில்லை அப்படி என்று அவனை இகழ்ந்து அவனை மட்டம் தட்டுறதை விட்டு, சரி நீ இப்படி ஒரு வேலையை செய்ய, இப்படி ஒரு பிசினஸ் செய்ய சொல்லி அதை உண்டு பண்ணி கொடுக்கணும் மாமன் மாமி. இது எடுப்பார் எடுப்பார் கைப்புள்ள மாதிரி, அதை எடுத்துக்கொண்டு வா, இதை எடுத்துக்கொண்டு வா, அங்க போய் இது வாங்கி கொண்டு வா, இத சரி எங்கேயாவது போறதுக்கு சாமான் தூக்குறதுக்கு பின்னாலேயே போனேவன். கார் எத்தனை, ரெண்டு கார் இருந்தாலும் கார் கீ கையில எடுத்து பாத்துருக்க மாட்டார் மருமகன். இல்ல இதெல்லாம் நான் கண்ணூடாக பார்த்தது
0: தான்.
1: பணம் என்றது தங்களிடம் தான் இருக்குன்னு சொல்லி அவர்கள் செய்யும் செயல் தன்னுடைய தன்னுடைய மாப்பிள்ளையை, அதாவது தன்னுடைய மகளுடைய கணவனைத்தான் அப்படி செய்கிறார். அதுக்கு மகளும் சேர்ந்து ஒத்து போகிறார். ஒரு மகளா இருந்தா இப்ப எங்களை மாதிரி நானுன்னா என்ன செய்வேன்னு சொல்லுங்க பாக்கணும். நீங்க குடுக்கறத கொடுங்க அவரோட கையில என்று சொல்லுவேன் உடனே. அப்படி இல்லாட்டி நாங்க எங்களை விட்டுடுங்க, எங்களை பாட்டுல நாங்கள் வாழ்றதுக்கு. ஏன்னா என்ன செய்தாலும் என்னுடைய கணவன் ஒரு மற்றவர்களுக்கு மரியாதையோட நிமிந்து நிக்கணும். தாய் தந்தையரிடம் கூட மாப்பிள்ளைய மதிக்கிற அளவுக்கு இருந்தாதான் ஒரு பொண்ணுக்கு அழகு.
0: நீங்க இதோ சொல்றீங்களே, பொண்ணே வந்து ஒன்னும் மாப்பிள்ளைய மதிக்கிறதா தெரியல.
1: இல்ல இந்த காலத்துல மதிக்கிறது இல்ல.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அது
0: அதிகாரம் பண்றது.
1: அதிகாரம்
0: உட்காரு நட சாப்பிடு, சொன்னாதான் சாப்பிடணும், சாப்பிட கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது.
1: நீங்க உங்களுக்கு உடம்பு பழதாயிரு, அவருக்கு சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்கு, உங்களுக்கு உடம்பு பழதாயிரு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கூடாது. சாப்பாட்டுலயே சலங்கள் இருக்குது. அதனால அதனால பையன் என்ன செய்யறான்டா, வெளியில போற நேரம் கலவா சாப்பிடுறான் பாவம், ஹோட்டல் வழிய இல்லையா? பாருங்க
0: சொல்லட்டுமா மேடம், இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலைக்கு போயிட்டு ஜென்ஸ் இருந்தாலும் பாவம் 40 வயசு ஆகி இப்ப அவங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணே குடுக்கறது இல்ல, கிடைக்கிறதும் இல்ல.
1: எதுக்கு அது?
0: எதுக்குன்னா அவங்க பெண்ணுங்க எல்லாம் சம்பாதிச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கே ஏதாவது அவங்களோட வேலை செய்யறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது, நைட் டியூட்டி பாக்கும்போது எல்லாம் பாவம். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவங்க வந்து 40,000 சம்பாதிக்கிறாங்க, எனக்கு அந்த பையன் தேவையில்ல. அப்படி ஒதுக்கி ஒதுக்கி இங்க என்ன ஆச்சுன்னா, இங்க கல்யாணம் ஆகாத ஆண்கள் தான் இருக்காங்க அதிகமா.
1: பாவம்,
0: இதுக்கு கொடுமை ஆயிடுச்சு. இப்ப
1: இதுக்கு நாங்க என்ன தீர்வை காணலாம்?
0: இந்த மாதிரி பேசதான் பேசலாம்.
1: இப்ப பாக்க போனா பெண்களுக்கு இரக்க குணம் குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லலாம் இல்ல?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆனா
0: நம்ம காலம் மாதிரி
1: இன்னொரு விடயம் இருக்கிறது, மாமியாருக்குத்தான் அந்த அதிகார தன்மை இருக்கும். மாமன் பாவமா இருப்பார் கிட வீட்டுல, என்ன செய்யலாம்?
0: என்னன்னா
1: அந்த மாமியார் தன்னை போலதான் தன்னை மகளையும் வளர்த்து வச்சிருப்பா.
0: ஆமா ஆமா, சொல்லுவாங்க பாருங்க, தாயை போல பிள்ளை,
1: தேயிலை போல தேயிலை என்று சொல்லுவாங்க.
0: தாயை பார்த்து பொண்ணு,
1: அத மாதிரிதான் பழக்கி வச்சிருப்பா. அங்க பார்த்தா மாமாக்கும் அங்க இடம் இல்ல. என்னங்க ரெண்டோடனே அவரே அப்படி சொன்ன, அவரே
0: முடின்றாரு
1: இல்ல, அவரே மறுமறை சொல்லுவாரு, பொறுத்து போய்யா நானும் இப்படித்தான்.
0: நானும் அததான் பண்ணிட்டு இருக்கேன், நானும் அததான் பண்ணிட்டு இருக்கேன், நீ அந்த ட்ரிக்க கத்துக்கோ
1: அப்படி சொல்லுவாரு. இல்ல இதெல்லாம் நடக்குது, உண்மையிலேயே நடக்குது. ஆனா வாழ்க்கை என்ன என்பதை துவச்சி வாழ தெரியாத மனிதர்கள் தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்றேன்.
0: 100% உண்மை.
1: அந்த காலத்துல அப்படி இல்ல, அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போற அப்படி இல்ல, வேலைக்கு அந்த காலத்துல போனாங்க, வேலைக்கு கஷ்டப்பட்ட வேலைகளுக்கு போனாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப வந்தாலும் தாங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் கணவனை ஐயோ இவரும் கஷ்டப்பட்டுட்டு வாரான்னு சொல்லி எவ்வளவு அன்பா உணவு பரிமாறிக்க கூட எவ்வளவு அன்பா கிள்ளி போடுவாங்க. இப்ப எல்லாம் அப்படி இல்ல, எடுத்தோன்னு தட்டுற டங் சாப்பிடுறீங்களா? அந்த அந்த சொல்லுவாங்க இல்ல, சூண்ட சத்தம் கேட்க கூடாது, இது டர்ரன் அள்ளி டர்ரன் அப்படி
0: வரும்போது சத்தம்
1: கேட்க கூடாது. அவருடைய கோப்பையிலே தட்டுவாங்க, இவ்வளவு போதுமா உங்களுக்கு? ரெண்ட உடனே அவருக்கு என்ன அஞ்சும் கெட்டு அரையும் கட்டு, சரியும்மா வைக்கிறத வை நான் சாப்பிட, இத ஜெயில சாப்பிடுறேன்.
0: அங்கேயும் அடிச்சு மணி அடிச்சுதான் போடுவாங்க.
1: இல்ல அங்க கூட தண்ணியா வைப்பாங்க. இங்க அப்படி இல்ல. சரி, ஒரு இப்ப கணவன் வந்து ஒரு ஒரு வித்திய இத சொல்ற, என்ன மாட்டுக்கு உப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கு, அப்படி கூட சொல்லையில, அது இங்க சாப்பிடறா சாப்பிடுங்க விட்டுட்டு போங்க, நாளைக்கு எனக்கும் சேர்த்து நீங்க சமைச்சு வைங்கண்டுவா. அப்ப அதுக்கப்புறம் நீங்க என்ன தேவறீங்க? அதனால
0: அப்படிதான் மாறிடுச்சு, காலம் மாறி
1: மாறிச்சு, ரொம்ப மாறிடுச்சு. ஆனா இந்த காலத்துல ஒரு சின்ன இன்னொரு விடயமும் இருக்குது, அது திருமணமானவங்கள கொஞ்சம் அவங்கள தனிப்பட்ட முறையா, ஒரு வீட்டுல இருந்தாலும் அவங்கள ஒன்று கூட விடணும், தனிய பேசி எல்லாம் பேசி. சில வீட்டுல தாய் தந்தையர் அப்படி விடுறது இல்ல, தங்களோடய வச்சுக்கொண்டு தங்களோட தாங்கள் பேசுறதைய கேட்டுக்கொண்டு அந்த இதுல தான் வச்சிருப்பாங்க. இப்ப பிள்ளைகள தனியா நீங்க நீங்க ஏதாவது டிசைட் பண்ணி செய்யுங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஊக்கப்படுத்தி செய்யணும், அப்பதான் அந்த ஒற்றுமை நிலவும் ரெண்டு பேருக்கும். கூடி பர இப்படி அப்படி இல்ல, இது தாய் தந்தையதான் சொல்ல, இல்ல இப்படித்தான் செய்யணும் என்று மகள்கிட்ட சொல்லிவிட்டா அம்மா சொல்றா இப்படித்தான் செய்யணும், அப்ப அவரும் அப்ப அந்த அங்க பரஸ்பரம் அன்பு பாசம் வராது. ஒரு கணவன் டிசைட் பண்ணி செய்யக்கூடிய குடும்பம், ஒரு ஒரு திருமணம் நடந்த உடனே ஒரு கணவன் டிசைட் பண்ணி செய்யக்கூடிய குடும்பம் அன்பா இருக்கும்.
0: கண்டிப்பா
1: அதுக்குள்ள பெண்களுடைய தீர்மானங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். அவ சொல்லுவ இப்படி செய்யலாங்க, நீங்க சொல்றத விட இப்படி செய்யலாம், ரெண்டு பேரும் பேசி செய்யும் அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும். இல்ல அம்மா அப்பா சொல்றதுதான் நாங்க செய்யணும் என்று சொன்னா அது குடும்பமாக இருக்காது, அதுல பிரிவுதான் வரப்பாங்க.
0: நிச்சயம் நிச்சயம் நீங்க அப்படியே இதுவா சொல்றீங்க, ரியலா சொல்றீங்க, உண்மை
1: அதெல்லாம் நாங்க
0: நடக்குது
1: கண்ணூடாங்க பாக்குறோம்.
0: நீங்க சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்,
1: கண்ணூடாங்க பாக்குறோம். அங்கதான் அன்பு நிலவும், அன்பு நிலவும். பெண்களால எது முடிஞ்சாலும் என்னங்க, நான் எவ்வளவு செய்தாலும் என்னால நீங்க எடுத்து நீங்க கொண்டு நடத்துற மாதிரி முடியலன்ற ஒரு ஒரு போடு ஆண்களுக்கு போட்டா,
0: ஒரு வார்த்தை போட்டா போட்டு செய்வாங்க
1: அவங்க, சும்மா குழந்தை மாதிரி பாப்பாங்க பெண்களை.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அடடா நான் தான் அவ பாக்கணும், நான் செய்யறதுதான் அவளுக்கு பாவம், அவ சின்ன பிள்ளை ரெண்டு சொல்லு. அப்ப அதுல ஒரு அந்நியம் உண்ணியம் வரும், அது தெரியாது சில பேருக்கு. நாங்க என்ன என்ன செய்யறது, இவ்வளவுதான் பேருந்தெல்லாம் இருக்கட்டும். இவ ராஜ்குமார்கெல்லாம் இது நாங்க புத்தியா சொல்லி கொடுத்துருக்கோம் இல்ல,
0: என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க
1: இல்ல. இப்ப நாங்க சொல்றத கேட்டானா இது அவருக்கு சரி வராது, ஏன்னா அவர் ஏற்கனவே அவருக்கா உடைக்கிறாருல.
0: நீங்க நிஜமாவே நீங்க எல்லாருக்குமே ஒரு இதுவா பயனுள்ளதா தான் சொல்றீங்க.
1: 15 நாள் அவரைக்கா உடைக்கிறாருங்க. இன்னும் முடியல, நேற்று வந்துடல, நேற்று வந்துட்டு என்ன இப்பதாங்க முடிஞ்சது அவரைக்கா உடைச்சு. நீங்க அதெல்லாம் கேட்க மாதிரிங்க
0: கேட்டேன், நடு கொஞ்சம் 11:30 மேலதான் போயிட்டேன்.
1: போயிட்டீங்க
0: 11:30.
1: சரி,
0: அதுக்கப்புறம் டிபி ஒரு ஆன்சர் எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்ல
1: கேட்டுக்கிறது. நீங்க கேட்கக்கூடிய பாடல் என்ன ரேவதி அம்மா?
0: அந்த பாடல் இப்ப சொன்னே அனுபவி ராஜா அனுபவி,
1: அதுல அழகி இருக்குது மனசிலே அந்த பாட்டு.
0: ஆமா,
1: ஆசை இருக்குது அப்படி வர வண்ணே
0: வயசிலே
1: நாளைக்கு பாடுவோம் நிகழ்ச்சி. நாளைக்கு
0: எத்தனை மணிக்கு?
1: நாளைக்கு இந்த நேரம் பாடுவோர், அதாவது 9 மணிக்கு உங்களுடைய இரவு நேரம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி.
0: ஓகே, கண்டிப்பா தயார் பண்ணி ரிகர்சல் பண்ணி
1: பாடுறதுக்கு ஆயத்தமா வாங்க. இன்றைக்கே ஒரு தடையும் காணிறேன், நாளைக்கு எத்தனை பேர் வராங்க பாடன்னு பாக்கலாம்.
0: வருவாங்க வருவாங்க.
1: நாளைக்கு ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார் நாளைக்கு.
0: அப்படிங்களா?
1: என்னுடைய கலம்பு நிகழ்ச்சிக்கு முன்பாக அவருடைய நிகழ்ச்சி வரும்.
0: அப்படியா?
1: நிச்சயம்
0: நாளைக்குதான் சொல்வீங்களா?
1: நாளைக்குதான் சொல்லுவோம், புதிய அறிவிப்பாளர் நிகழ்ச்சி வரும்போதுதான் நீங்க பாக்கலாம் யாருண்டு.
0: சரி சரி, அவளுடன் எதிர்பார்க்கிறேன்.
1: நிச்சயம் நிச்சயம். நன்றி நன்றி நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி
1: நன்றி. எங்கே காற்றலையில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். வணக்கம் ராஜ்குமார், சொன்னோடனே ஓடி வந்துட்டீங்க.
2: வணக்கம், என் தலை வணக்கம், என் தலை உருண்டு
1: அவரைக்காயோட உருளுதுங்க உங்களை தலை.
2: இன்னைக்கு சூப்பரா இருந்தது, இன்னைக்கு வந்து அவரைக்காய் குழம்பு நல்லா இருந்தது.
1: அது யார் வச்சது? நீங்களா? அவங்க
2: பட்ட உழைப்பு வீண் போகல இன்னைக்கு, பட்ட உழைப்பு எல்லாம் பாராட்டினாங்க வீட்டுல. நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், ஒரு வாரம்
1: ஒரு வாரமா உடைச்சது இன்னைக்கு
2: தான்.
1: அம்மா இப்பதான் விடுபட்டு போனா ரேவதி அம்மா, உங்களை பத்தி சரியா எல்லாரும் துக்கப்படுறாங்க.
2: ரேவதி அம்மாங்களா?
1: ரேவதி அம்மா
2: பத்திங்களா? அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் உரிக்கிறதெல்லாம்.
1: அவருக்கா 15 நாள் அவரிக்கிறான்னு அப்படியா? கையுக்கு ஏதாவது நீங்க உரிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அவருக்கு அந்த உரிக்கும் போது கை ஏதும் கஷ்டமா இருக்குமா? இல்ல
2: கஷ்டம் இல்ல, லேட் ஆகும், தாமதம் ஆகும்.
1: லேட்டா
2: உரிக்கிறது? அதாவது நினைக்கிறாங்க உங்களுக்கு சாப்பிடாம நான் உங்களுக்கு அத பத்தி பேசிக்கிறேன் காலையில. என்ன டைம் இருக்கு பாத்தீங்களா காலையில?
1: இங்க 11:57 மதியம் ஆகுது.
2: பாக்க
1: தெரியுதுங்க குரல் சும்மா அவரக்கா அவரக்கா குரல்
2: மாதிரி.
1: நீங்க தானே உண்டு பண்ணி கொடுத்துட்டீங்களே அவரைக்காய. எங்க பார்த்தாரு? நான் நேற்று யூடியூப்ல எடுத்து பார்த்தேன் அவரைக்காய். அந்த அவரைக்காய் சாதியிலேயே இங்க ஒரு பீன்ஸ் இருக்குது, ஒரு ஒரு விதம் அந்த சப்பையா அப்படி அகலமா ஒரு பீன்ஸ் இருக்குது, சரியான சுவை. இங்க அது வந்து உங்களுக்குல விதை நினைக்க முத்தினாலும் வந்து விதை இருக்காது, சின்ன சின்ன விதைகள் இருக்கு. அந்த பீன்ஸ் வந்து சும்மா எண்ணெயில வதக்கி கொஞ்சம் அப்படி பிரட்டி எடுத்தாலே அவ்வளவு சுவை அந்த பீன்ஸ். அந்த பீன்ஸ் சரியான விலை இங்க நல்லா இருக்கும். இங்க நீங்க
2: சீசன்ல தான் பாத்தீங்கன்னா பனிக்காலத்துல தான் விளையிற பயிர் இது.
1: அது நீங்க
2: எங்க ஊருக்கு வாங்க
1: இல்ல, அதாவது நீங்க தோட்டம் செய்யணும் இல்ல
2: விலைக்கு வாங்கிக்கலாம். இருக்கும் தோட்டத்துல ஏகப்பட்டதான். இந்த வாட்டி மழை கொஞ்சம் நல்லா, மழைப்பொழிவு நல்லா இருந்தது, பனியும் நல்லா இருக்குது, அதனாலதான் நல்ல விளைச்சல் அதிகம்.
1: வீட்டுல ஒரு இடம்
2: குறைஞ்சு போச்சு
1: இல்ல, வீட்டுல ஒரு இடம் இருந்தாலும் நீங்க போட்டு எடுக்கலாம் இல்ல, அத முளைக்க
2: போடலாம் போடலாம் போடலாம். அது என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அது பண்ணலாம். கொடி இதுதானுங்களா? அது பயிர் தானே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, போட்டுக்கலாம். நல்லா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர். சரி,
2: என்ன தலைப்பு கொடுத்து?
1: அழகு அழகுங்க. நேற்று நீங்க வர உங்களுக்கு ஒரு பாட்டு நான் எடுத்து வந்திருந்தேன்.
2: என்ன பாட்டு கொடுத்தீங்க?
1: அது
2: என்னவளே
1: என்ற படத்துல இருந்து இருந்தது நேற்று. சின்ன சின்ன
2: அது என்னவளே
1: என்ற படத்துல அந்த பாடல் இருந்தது. அப்ப நான் அதை எடுத்து உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்தேன். நல்ல ஒரு பாடல் அது, சின்ன சின்ன.
2: நன்றி.
1: சரி, அப்ப இன்னைக்கு அழகுக்கு என்ன தர போறீங்க நீங்க? அழகு
2: அழகு நீ நடந்தால்
1: அது அது சொல்லிட்டாங்க.
2: அழகே உன் ஆராதிக்கிறன் படம், பழைய படம் அதுல வரும் நினைக்கிறேன். பாருங்க ஏதாச்சும்
1: நீங்க இப்படி பையெல்லாம் சொல்ல கூட இல்ல. இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு. அழகே உன்னை ஆராதனை செய்கிறேன் அந்த பாட்டு இருக்குது.
2: நான் வந்து உங்க சிலிண்டர் தான் ஞாபகம் எனக்கு.
1: பாத்தீங்களா
2: பாடல் நல்லா
1: இருக்கு. தலை உருண்டோன்னு ஓடி வந்துட்டீங்க, ஆனா என்ன சொல்லுன்றது கேட்காம வந்துட்டீங்க.
2: ரேவதி அம்மா, ரேவதி அம்மான்னு தெரியல. நேத்து ஒருத்தர் அவரக்காய் பத்தி சொன்னார், பாஞ்சு நாளா பேசணும்னா டக்குன்னு கட் பண்ணிட்டு
1: உங்களை பத்தி பாருங்க எவ்வளவு விமர்சனமா உலகெங்கும் கேக்குறாங்கன்னு பாருங்க. ராஜ்குமார்
2: நண்பர்கிட்டையும் சொல்லி சிரிச்சேன், நான் பட்ட கஷ்டத்தை சந்தோஷமா பயிர்ந்துகிட்டேன்.
1: பயந்தாலும் பாருங்க எத்தனை நாளா ஓடுது அந்த சீசன்.
2: ஓடிட்டு
1: இருக்குது, நூறு நாள் ஓடி
2: சந்தோஷம்.
1: நூறு நாள் ஓடுற மாதிரி 15 நாள் ஓட போகுது பாருங்க. அவருக்க மற்றது எங்களுடைய ரேவதி அம்மா, நீங்க இன்னைக்கு யாரையும் காணே இல்ல, வாட்ஸ்அப் குரூப்புகளையும் கொஞ்சம் அமைதியா இருக்குது. பாக்கலாம் இனித்தான் மெல்ல மெல்ல வருவாங்க. சனிக்கிழமை இல்ல எங்கேயாவது போயிருப்பான் படம் பார்க்க, அப்படி இப்படி போயிருப்பாங்க. நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, முழுமையா பாடுற நிகழ்ச்சி. காட்டிலைக்கு நீங்க
2: வந்து
1: 9 மணிக்கு
2: இரவு பொழுது
1: பாடவே முடியாதுல்ல. என்ன
2: வழி
1: இந்த வாட்ஸ்அப்ல பாருங்க, ஹாய் போட்டு எப்படி இருக்கிறீங்க வாங்க பேசலாம் நாங்க கூப்பிட்ட சொல்லுவோம். பக்கத்துல எல்லாரும் தூங்குறாங்க அங்க பார்த்தா எல்லாரும் விழிச்சு எல்லாரும் தனித்தனியா தான் தூங்குவாங்க ஒரு ரூம்ல. ஆனா பக்கத்துல எல்லாரும் தூங்குறாங்க எழும்பிடுவாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டார்ட்டா போச்சு எல்லாருக்கும்.
2: யார் பேசினாலும் நமக்கு தூக்கமே கலையவே கிடையாது, தலையில பக்கத்துல இடி விழுந்தாலும் சரி
1: அப்படியா தூக்க நேரம் என்ன சத்தம் கிட்ட எழும்ப மாட்டீங்களா?
2: ரொம்ப டயர்டா இருக்கிற பட்சத்துல எங்கேயாச்சும் டிராவல் கேவல் பண்ணிட்டு வந்து படுத்தா போதும்,
1: படுத்தா போதும். அது அப்படித்தான் நீங்க எல்லாருங்க. சரி அப்ப உங்களுடைய பாடலை நான் எடுத்து வர்றேன் ராஜ்குமார்.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். இங்கே வாட்ஸ்அப் ஊடாக வேற யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு பாக்கலாம். நீங்க எல்லாரும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை வரதராஜன். ஆஹா சரி, எங்கே நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க வரதராஜன். ராஜவேல் இருக்கிறார், இங்க ஆர் வி பாஸ்கர் இருக்கார், நானும் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க ஆர் வி பாஸ்கர். நல்ல சந்தோஷம். சரி என்ன இன்னைக்கு எங்களுடைய மாமாவை காணையில பரவாயில்ல, அவர் எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாங்க அடுத்த பாடல் யார் பாடல் என்றால் எங்களுடைய முத்துவேல் கேட்ட பாடலை காட்டலையில் எடுத்து வரலாம்.

0: எங்கே அழகுக்கு, அதாவது அந்த பாடல் வருவதற்கு முன்பாக செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், செல்வகுமார் வணக்கம். என்ன நடந்தது செல்வகுமார்? மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும் நீங்கள். எங்கே பட்டாபி அண்ணா, நீங்களும் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க. காட்டிலைக்கு நீங்கள் வரவோனும். ஓ, சந்திரராஜ் மாமா, நாங்கள் ஒரு திருமணத்துக்கு ஊருக்கு போறோம் சொல்லிட்டாங்க. பட்டாபி அண்ணா வணக்கம். பட்டாபி
1: அண்ணா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறேன். இப்பொழுது சரி, இப்பொழுது செல்வகுமார் பக்கத்துல இருக்கிறார், அவர் பேசுறது கேக்குதான்னு பாருங்க. பட்டாபி அண்ணா, அவர் வணக்கம் சொல்லிடுங்க.
1: வணக்கம்.
0: இப்ப கேக்குது பாத்தீங்களா?
1: அருமை அருமை அருமை. எப்படி இருக்கீங்க? நண்பர்கள் எப்படி இருக்காங்க? உற்சாகமா இருக்காங்களா? நான் கேட்கறேன்னு சொல்லுங்க.
0: எல்லாரும்
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: பட்டாபி அண்ணாவை அப்படி கேட்கவே தேவையில்லை. அவர் வரும்போது சிரிப்பு, அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு?
1: மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எங்க எங்க வீடு அருகில பட்டினி பக்கத்துல லாசர் சர்ச்சுன்னு இருக்கு ஒரு சர்ச்சு. அங்க லாசர் சர்ச்சு நச்சினி அம்மாவோட தேரோட்டம் இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தேரோட்டம், எல்லாம் நிறைய மக்கள் மயிலாப்பூர், மந்தவெளி, ஆழ்வார்பேட்டை இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து, வெளியூர்ல இருந்து கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு தேரோட்டம் ரெண்டு தடவை நடந்தது. அதே போல நாளை காலையிலயும் திருப்பி மாலையிலயும் நடைபெறும். எல்லா ஊர்ல இருந்து அருட்பந்தை அருட்பந்தை எல்லாம் வராங்க, வந்து அந்த தேரோட்டத்தை பங்கு பெறாங்க. அது ஒரு விழா கோலமா இருக்கு, ரொம்ப அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து இதை பாக்குறேன். இப்ப எனக்கு கிட்டத்தட்ட நான் என்னோட அந்த திருவிழா பாக்குறது வந்து 45 ஆண்டு காலம் நான் பாக்குறேன்.
0: பாக்குறேன்.
1: அதாவது நீ என்ன சொல்ல, நாங்க என்றும் 14 தான்.
0: 16.
1: ஆமா, மனதுல மனதுல மகிழ்ச்சி இருந்தும் மற்றவர்களோட அன்பா பழகினாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இளமை அப்படியே இருக்கும்.
0: அதுதான். சரி, பட்டாபி என்ன இன்னைக்கு அழகு என்ற சொல்லுங்க, சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பாட்டு.
1: அழகா? நீ நடந்தால் நிறைய அழகு.
0: அது சொல்லிட்டாங்க.
1: அது
0: சொல்லலாம், சொல்லிட்டாங்க.
1: அப்புறம் வந்து நிலவு நிலவு அந்த பாட்டு வருமா? அது அழகு
0: அழகு வரணும்
1: வரணும் இல்லையா? அழகுக்கு அழகுக்கு மறு பெயர் பெண்ணா அந்த அது பழம் பெயர் ஞாபகம் வரல எனக்கு. அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல், அது
0: நல்லா இருக்கும். நல்ல
1: பேர். ஆமா. அப்புறம் வந்து அழகோவியம் பெண்ணானதே அப்படின்னு ஒரு
0: பாடல்.
1: இப்ப வந்து ஆமா இப்ப வந்து அப்புறம் அழகு சிறு ஞாபகம் இருக்கு படம். அது தட்டுன்னு எனக்கு நீங்க கேட்கும்போது எப்பவுமே நானும் எல்லா போட்டிகளும் கலந்துப்பேன். அது முன்கூட்டியே அந்த விலை எல்லாம் தெரியும். அந்த படம் பெறலாம் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வரும். நம்ம முன் முன்னு பாடுவோம். ஆனா யாராவது கேட்டு நேரடியில வரும்போது அந்த எப்படி அது தாட்டு எப்படி மறைவுன்னு தெரியல.
0: தெரியும். நல்லது பட்டாபி அண்ணா, உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன்.
1: பாடுவோடு
0: பாடலாம் நிகழ்ச்சி நாளைக்கு.
1: நன்றி நன்றி.
0: இங்கே செல்வகுமார் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, நீங்க விடுபட்டு கொண்டீங்கள். ஏனென்றால் நான் அண்ணாவோடு பேசும்போது சரி எங்க நீங்க காட்டளிக்க வாங்க செல்வகுமார், உங்களுடைய பாடலையும் கேட்டுக்கொண்டு நாங்க நிகழ்ச்சி பாடலுக்குள் போகலாம். ஏனென்றால் அல்லாடி பாடல் தடங்கள் தடங்களாக வரும். சந்தனராஜ் மாமா சரிக்கா, நாங்கள் தற்போது ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறோம் திருமணத்திற்கு. அடடடா அது கீழே எழுந்து மன்னிக்க வேணும் மாமா, நான் தெரியாம நான் அதை சொல்லிட்டேன். கீழே எழுதியிருக்கிற ஒரு குறிப்பு பாருங்க, நேரில் அறிவிக்க வேணாம், அதை வாய்த்து கொண்டு போய்க்கணும்னு தெரிஞ்சது. அப்ப எவ்வளவு ஒரு சின்ன பிள்ளையா இருக்கேன்னு பாருங்க, நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க மாமா, தெரியாம நான் அதை சொல்லிட்டேன். உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். சரி, நீங்க ஒரு பாடலும் அனுப்பி இருக்கிறீங்க, அந்த பாடலையும் எடுத்து வரலாம். இந்த பாடலையே கரம்படி கட்டுக்கீங்க, நீங்க போறத சொல்லுவேன்னு சொல்லிட்டீங்க. சின்ன பிள்ளை எப்படி மாமா சொல்லாம இருக்கும், சொல்லி போட்டு ஒரு சாட்டு சொல்லத்தானே வேணும். சரி செல்வகுமார், வணக்கம். செல்வகுமார் வணக்கம். அது உங்களுடைய பக்கமா எந்த பக்கமா
2: கட்டாயம் போயிட்டு வரும்.
0: சரி சரி, உங்களுடைய அழகு பாட்டை சொல்லுங்க முதல்ல. முதல்ல அழகு அழகு
2: அழகு பாட்டா
0: ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
2: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல. அதுக்கு மேல தெரியலமா.
0: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல. நல்ல பாடல் இல்லையாது. இப்ப நான் நேற்று உங்களோட குரல் வளத்தை பத்தி சொல்லி இருந்தேன், உங்களோட குரல் வளம். அதாவது நீங்க சொல்றீங்க ஒரு நலிவு சொல்லி இல்லாம பேசுறோம். ஆனா இப்படி பேசுறதுலயும் ஒரு, அதாவது ஆண்களுக்கு இப்படி பேசுறது தான் அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆமா ஆமா,
0: கம்பீரமா
2: கம்பீரமா. எனக்கு கம்பீரமும் கம்பீரமா இருக்குன்னு தோணல, ஏதோ ஒரு கீச்சு குரல் மாதிரி கேக்குது என்னுடைய குரலை கேக்கும்போது.
0: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் குரல் அழகு, சரியா, இனிமையா இருக்கும். எல்லாருடைய குரலும் கடவுள் படைக்கும் போது அது நீங்க பேசுற தன்மையில இருக்குது. ஆனா இப்படி கம்பீரமா பேசும் போது, நீங்க எங்களுடைய சந்தன்ராஜ் மாமா பாத்தீங்களா, வந்தோண்ணா வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க, அப்படிதான் கேப்ப, சும்மா இருக்கிறீங்களா. அது அதுல ஒவ்வொரு ஒருத்தர் பேசும்போது அதுல ஒரு அழகு இருக்குது. அதனால உங்களோட குரல் நெளிவு சுழிவு தேவையில்ல, இப்படியே பேசுங்க. நெளிவு சுழிவா பேசுங்க, உங்களுக்கு அப்படி பழகி விட நீங்க பேச வராமலே நின்றுவீங்க. அதனால இது நல்லாவே இருக்குது.
2: அது வேற எனக்கு அப்படியெல்லாம் இல்ல, நான் பேசி பேசிட்டு இருப்பேன்.
0: சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த பெண் பார்க்கும் படலம், அதை இப்பொழுது நாங்க பேசிக்கொண்டிருந்தோம், அது எப்படி உங்களுக்கு எப்படி நடந்தது? நீங்க
2: இந்த டிராபிக் வந்ததாலதான் மக்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல உள்ள வரவே மாட்டேங்கிறாங்க போல தெரியுது.
0: உங்களுக்கு நடந்தான நடக்காட்டியா ஏதோ ஒன்று நீங்க சொல்ல வேண்டியதானே. நீங்க நாங்க பார்த்தோம், எங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க இப்படி ஒன்ற பார்த்தோம் சொல்ல
2: வேண்டியதானே. பொண்ணு பார்த்துதான் கல்யாணம் பண்ணலாம், ஒருத்தருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, எந்திரிச்சு போயே குடுக்க மாட்டேன். அது படத்துலதான் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது.
0: இல்ல இல்ல, பழைய காலத்துல அப்படி நடந்ததுங்க, அப்படி நடந்தது பழைய காலத்துல. எங்க அம்மா
2: பழைய காலத்துல நடந்தது,
0: எங்க அம்மாட அம்மா காலம்
2: பொண்ணு கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு.
0: கேப்பா அவ கேப்பா வந்துட்டா எனக்கு, நீ வந்துட்டா நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு முதல்ல எழும்பி போயா. வந்துட்டா நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு நீ முதல்ல எழும்பி போயான்னு
2: சொல்லிருவான். போ வேற மாப்பிள்ள பாத்துக்குவோம் போயான்.
0: சரி அப்ப எல்லாம் பாவம் பெண்கள் இருந்து வீணை வாசிச்சு காட்டணும் பாடணும்
2: அதெல்லாம் ரொம்ப கொடூரமான செயல் வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு மாடு விலகி பேசின மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஏதோ வந்து மனுஷனை மனுஷன் மதிக்கணும்.
0: அதாவது அதெல்லாம் செய்யறது உங்களுக்கு ஒரு வகையில என்னண்டா ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது தான். அவ வெக்கப்படுவா, இவங்க பாப்பாங்க, அவ பாடும்போது வெக்கப்பட்டு பாடுவா அப்படி அதுக்குத்தான் செய்யறாங்க. ஆனா அது வர வர மருவி
2: அது உண்மையான நிகழ்வு தான். அந்த வந்து இயற்கையா நடக்கக்கூடிய சில அந்த இதெல்லாம் பாக்குறோம். ஆனா அதுவே வந்து டிராமா போட்ட மாதிரி செஞ்சிடக்கூடாதுல்ல. அதுக்குதான்
0: அதுதான் உண்மை. எங்கட ஊருல எல்லாம் பொண்ணு பாக்குறேன்டா பொண்ணும் ஆணும் பாக்குறாங்கன்னு தெரியாம தான் பாக்க சொல்லுவாங்க. சில நேரம் பிடிக்காட்டி வேணா ஆண்டு முன்னாள் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எங்கேயாவது ஒரு ஒரு கோயில்ல சில சில சில குடும்பத்தார் அப்படித்தான் செய்வாங்க. நான் பாத்துருக்கிறேன். நான் அப்படி நானும் போயிருக்கிறேன் அந்த குடும்பத்தோட பாக்குறதுக்கு. அப்ப கோயில் பெரிய கோயில் திருவிழா நடக்கும். அந்த கோயில் திருவிழால போய் அங்கங்க அவங்க ஒவ்வொரு கீழே மறந்து கீழே நாங்க அந்த கடலை கொட்டையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு நிப்போம். ஒரு பக்கத்துல அவங்க அந்த தூரத்துல பொண்ணும் நிப்பா ஒரு பார்க்கக்கூடிய அளவுல பொண்ணும் ஆணும் ரெண்டு பேரும் அத ரெண்டு குடும்பத்திலையும் காட்டி கொள்ளுவாங்க. இந்த கிட்ட கிட்ட பார்த்து வேணான்னு சொல்றத விட தூரத்துல நின்று பார்த்துட்டு அப்ப கொஞ்ச நேரம் அவங்களோட செய்கைகள் சீப்பு அழிதுகளை எல்லாம் பார்த்துட்டு தான் பேருந்து அப்படி எடுப்பாங்க. சில நேரம் முகத்தை முறித்து கொள்ளாமல் சரி என்று சொல்லி அந்த குடும்பம் பேருந்து வாழாம விட்டுடும். அதனால அவங்க அப்படி எடுத்துக்கொள்றது இல்ல. மனசுக்கும் கஷ்டம் முன்னுக்கு முன்னுக்கு வந்து பாத்துட்டு. ஐயா ஆனா இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் தாங்களாவே காபி ஷாப்புக்கு வாங்க ரெண்டு பேரும்
2: பேசிக்கிறாங்க.
0: பிடிச்சது பிடிக்கல சரிப்போம் எனக்கு பிடிக்கல பூவை கொண்டு போய் கொடுத்து பாத்துட்டு பாக்கலாம் எனக்கு அவ்வளவா பிடிக்கல நேரையே சொல்லிட்டு வராங்க. அது
2: நேர்லயே
0: சொல்றாங்க
2: பொண்ணு பாக்க போய் குடுத்துட்டு வந்துடுறாங்க.
0: பூவை கொடுத்துட்டு இருந்து பேசிட்டு சொல்றாங்க எனக்கு பேசின அளவுல எனக்கு உங்களுக்கு ஒத்து வராது சரி வராது சரி சரிங்க போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் தாங்களே டிசைட் பண்ணிடுறாங்க.
2: இது வந்து சரிங்கிறீங்களா? இது நல்ல செயலா?
0: இது நல்ல செயல் இல்லை. ஏனடா இதனால தான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் போய் டிசைட் பண்ணி வாற இதனால தான் தாய் தந்தையர ஒரு மூலையில ஒதுக்கப்பட்டு அவர்களை பார்க்க முடியாத நிலை ஆணுக்கு வருகிறது பெண்ணுக்கும் வருகிறது. ஒரு தாய் தந்தையர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பேசி வந்து இருந்து அவர்களும் ஒருவர் புரிந்துணர்வு புரிந்து இப்ப பெண் வந்தாலும் இப்ப நீங்க பாருங்க எனக்கு ஒரு மருமகள் வர்றா ரெண்டு அவ கிட்ட பார்த்து அழகா என்னமா இப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு அன்னைய போல அணைச்சு பேசி அவருக்கு செய்யும் போது அவருக்கு அந்த அன்பு பிறக்கும். இவருக்கும் புரியும். அப்ப அது ஒன்றுமே இல்லாம அவங்க டிசைட் பண்ணிட்டு வந்தா மாமிய பிடிக்காது மருமகளுக்கு சில நேரம் அப்படியான பிரச்சனைகள் வரும். பார்க்க முடியாது நாங்க சவுண்டா சேர்ந்து இருந்து வாழ முடியாது அவங்களோட. அட இப்படி இருப்பான்னு நான் பார்க்கலையேண்டுவா மனைவி உங்களோட அம்மா அப்படியான வார்த்தைகள் எல்லாம் வந்துடும். அதனால பொண்ணு பாக்குறது ஒரு குடும்பமா இருந்து ரெண்டு குடும்பம் வந்து பார்த்து செல்வதுதான் வேண்டாம் என்றது என்னுடைய தீர்மானம். அப்பதான் தெரியும்.
2: அதுதான் நல்லது. அங்க நாங்க பொண்ணு பார்க்க போகும்போது மிஸ்ஸஸுக்கு ஃபீவர் காய்ச்சல் அடிச்சுது அதோட மேக்கப் எல்லாம் போட்டு வந்து நின்னது. எனக்கு பாக்க சரி காய்ச்சல் அடிக்கிற அந்த ஃபீலிங்ஸ் ஒரு ஏதோ டயர்னஸா இருக்கு நின்னவொடனே சரி பாத்தாச்சு போ சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன். அவங்க முக்கியமான உள்ள போ சொல்லுங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க வேணாம் அப்படின்னு. அது மாதிரி நம்ம அந்த தோணணும் இயற்கையாக
0: தோணணும் நிச்சயமா.
2: அப்பவே
0: உங்களுக்கு அவ மேல இரக்கம் வந்துருச்சு பாருங்க. எப்படி ஒரு கணவர் பாருங்க. பாவம் நீங்க போங்கம்மா உள்ளுக்குள்ள போயிருங்க நீங்க.
2: உள்ள போனா ரிலாக்ஸ் ஆ உட்கார்ந்துக்கோ.
0: நிச்சயமா சரி. நீங்க தனியா பேசணும்னு சொல்லலையா? இப்ப அந்த ஃபேஷன் வந்துருச்சு இல்ல. அப்படி
2: பாத்தா சில நேரம் சில மேரேஜ் வந்து சில பேர் வந்து நீ சும்மா பாத்துட்டு வந்தோடனே போன்ல பேசுறாங்க.
0: ஆமா
2: பிரச்சனையாயி சண்டை போட்டு அது மூணாவது நாள் நாலாவது நாள் இந்த பொண்ணைய வேணாம்
0: போயிடுறாங்க.
2: பேசவே வேணாம் மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கோன்னு விட்டுட்டேன். எது வேணாலும் மன்னிக்குவோம்.
0: அதாவது என்னண்டா சரி அதுக்கப்புறம் விசப்பரிசிய பேர்ந்து அனுபவிக்கலாம். உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் செல்வகுமார். நன்றி.
2: அப்புறம் நீங்க நம்ம சொல்றோம்ல இந்த அன்பு உறவுகள், அன்பு உறவுகள் நம்ம சொல்லு அடிக்கடி சொல்ல சொல்லுதான் அந்த உறவுகளுக்கும் ஒரு அன்பான ஒரு இது கிடைக்குது.
0: நிச்சயம். இன்னொரு
2: இந்த வார்த்தைகள் எல்லாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க.
0: இல்ல இன்னொரு விடையா
2: இந்த வார்த்தை நல்ல வார்த்தை.
0: இல்ல இல்ல நான் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இந்த வானொலி
2: சொல்லுங்க.
0: இந்த வானொலி ஆரம்பித்த காலத்துல நாங்கள் பேசும்போது நான் எப்பொழுதும் அன்பு உறவுகள்னு தான் சொல்லுவேன். என் அன்பு உறவுகள்னு தான் சொல்லுவேன். அப்ப உடனே ரெண்டு மூன்று பேர் இங்க அதாவது கனடால இருக்கிற அன்பு உறவுகள் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. நேரடியா யாருனே வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்க இது வந்து வானொலி நேர்கள் என்று சொல்லுங்க, அவர்களுடைய பேரை சொல்லுங்க, மற்றது முறை சொல்லி பேசாதீங்க. இப்ப மாமா எப்படி இருக்கிறீங்க, மாமா மச்சான் நாங்க சொல்லி பேசுறோம் இல்ல அன்போட முறை சொல்லக்கூடாது எனக்கு வந்து சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் நீங்க கேட்கிற வானொலி எல்லாம் வியாபாரத்துக்காக அது ஒரு உறவோடு சேராமல் வருகிற வானொலி. அது அவர்கள் வந்து வியாபாரத்துக்காக நேர்கள் என்று வானொலி சேவையை தான் நடத்துகிறார்கள். இந்த வானொலி அப்படி இல்லை. நாங்க உறவையும் அன்பையும் எதிர்பார்க்கிறோம். அதனால அன்பு உறவுகள் இது நான் கடைசி மட்டும் மாற்றப் போவதில்லை. வருபவர்களும் நீங்க அப்படித்தான் பேசணும் என்று சொல்லிட்டேன். அது சில பேருக்கு அது பிடிக்க என்ன வராமலே இருந்தாங்க சில பேர் அந்த ஆரம்ப காலத்துல. திரும்பி பின்பு பார்த்தா அவங்களுக்கே அது பிடிச்சு போச்சு. அவங்களும் அன்பு உறவுகள் என்ற அதுதான் ஒரு நாங்க இது ஒரு நல்லதை சொன்னா கேட்க மாட்டார்கள். அதை நாங்கள் கொண்டு நடத்தி பார்த்தால்தான் அந்த வழிக்கு வருவார்கள். நாங்க இப்படி இப்ப நான் உங்களை வந்து செல்வகுமார் நேயர் வந்திருக்கிறார், செல்வகுமாரை சந்திக்கலாம், நேயர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க ஏதோ ஒரு எங்கேயோ தள்ளி இருக்கிற ஒரு உறவாகத்தான் இருக்கிறீங்க. அதாவது ஒரு சும்மா ஒரு ஹாய் என்று சொல்லி பேசிட்டு போற மாதிரி எங்களோடயே இந்த வீட்டிலேயே குடிகொள்ளக்கூடிய கலை குடும்பத்துல குடிகொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு வராது. அப்ப முமுறிச்சு போனாலும் திரும்பவும் இங்க வருவாங்க. அந்த அன்பும் உறவும் எப்படியும் அந்த மனசுல அவர்களுக்கு பதிந்த வண்ணம் தான் இருக்கும். அவர்கள் எப்படியும் போறாங்க வராங்க போறாங்க. இது இதை பற்றி நான் கவலைப்படையில இந்த ஒரு புள்ள போறார் வழியில திரும்பி வருவேன். இதைத்தான் நான் சொல்லிப்பேன் வருவேன். மற்றது இது இங்க வந்து எல்லாரையும் தங்களுடைய திறமைகளை உருவாக்கி அவர்களையும் ஒரு நிலைப்படுத்தி இதுல ஈடுபட வைக்கத்தான் எங்களுக்கு விருப்பம். ஒரு மட்டமாக சொல்லுவார்கள் இல்ல, என்னை விட நீ மேல வரக்கூடாதுன்ற ஒரு மட்டத்தோடைய நீ படிக்கிற பையனா இருந்தா அப்படியே இரு, நான் வாத்தியாரா இருக்கிறேன்ன்ற தன்மையோட இருக்கக்கூடாது. என்ன அளவுக்கு உங்களையும் கொண்டு இப்ப உங்களோட நான் பேசுறேன் சொன்னா உங்களை ஏதோ ஒன்று நான் எதிர்பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறேன்ன்றது செல்வகுமார். அது மற்றவர்களுக்கு புரியுதோ இல்லையோ உங்களோட நிறைய பேசுறேன்னா இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க ஒரு அறிவிப்பு செய்யலாம், இவங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம், நீங்க ஒரு ரெண்டு நிகழ்ச்சியை நடத்தி போட்டு விட்டுட்டு போனாலும் அது எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீங்க அந்த தரத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க ரெண்டு நிகழ்ச்சி நடத்திட்டீங்க, திரும்பவும் நீங்க நிகழ்ச்சி எங்கேயாவது செய்யத்தான் இருப்பீங்க, அதை விட்டு போக அந்த ஆசைய தூண்டன உங்களுக்கு அதுல. அப்ப உங்களுடைய திறமை வெளிப்படுது, அது என்ன எங்களுடைய வானொலியில வெளிப்பட்டாலும் சரி, வேற வானொலிகளுக்கு போய் நிகழ்ச்சி எடுத்து வந்தாலும் சரி, எந்த கவலையும் இல்லை.
2: இல்ல அந்த வேட்ஸ் நல்ல வார்த்தையா இருக்குமா? அதே மாதிரி அந்த காலத்துல அந்த போன் இல்லாத காலத்துல தபால் எழுதுவாங்கல்ல, அப்ப அன்புள்ள மகனுக்கு, அன்புள்ள மகளுக்கு, இந்த மாதிரி எது எடுத்தாலும் அன்புள்ளன்னு எடுத்துதான் எழுதுவாங்க.
0: அன்புள்ள
2: அந்த வார்த்தை அந்த குடும்பத்துல அன்பு தன்னால வரும்.
0: நிச்சயமா
2: அந்த குடும்பத்துல அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள அப்பாவுக்குன்னு இப்படிதான் எழுதுவாங்க தபால். இப்ப இந்த தபாலும் எழுதுறது இல்ல, போனு எடுத்த உடனே பேசுறோம். அந்த அன்புங்கிற வேர்ச்சை இல்லாம போச்சு பாருங்க. அது இப்ப நம்ம இதுல கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அது இன்னைக்கு இப்ப பேசுறது, நாளைக்கு பேசுற வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட்ல நின்னுகிட்டே இருக்கும். அந்த சார்ஜ்ல நின்ன மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, நாளைக்கு எப்படா பேசுவோம் அப்படிங்கற எண்ணத்திலேயே இருக்குமா?
0: நிச்சயம் சந்தோஷமா இருக்கிறது. எப்பொழுது நாங்க எல்லாரும் அன்பு உறவுகள் தான், ஒரு குடும்பத்தோட முதலே சொல்லிட்டோமே, இது ஒரு குடும்பம். நீங்க வர்றீங்க
2: பேசுவோம்.
0: நிச்சயம்
2: சொல்றதுனால தப்பு இல்ல.
0: நிச்சயமா இது வந்து நீங்க இப்ப வந்து நீங்க பாருங்க, வானொலியாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தால் நீங்க வரும்போது எப்படி பேசுவோம்? நானே சில வானொலியில பேசியிருக்கிறேன், மனம் விட்டு வந்து நாங்க பேச மாட்டோம், எத்தனையோ விடயங்களை ஒழித்து வைத்துக் கொண்டு எங்களுடைய உண்மையான தன்மையை நாங்கள் மறைத்து வைத்துக் கொண்டு எப்படி போக வேண்டாம், வணக்கம், நான் கனடால இருந்து பேசுறேன், இப்படித்தான் சொல்லுவோம். எனக்கு ஒரு நான் பாட்டு கேட்கப்படுறேன், இது இது பேச்சு இல்ல, ரொம்ப வாட்டி கொண்டிருக்கிற விடயம் கூட நீங்க இங்க வந்து பேசும் போது இல்லாம போய்விடும். அது
2: உண்மைதான்.
0: அதத்தான் நாங்க இந்த வானொலிய நாங்க எடுத்து வர்றோம், இதை அந்த நேரத்துக்கு அந்தந்த டைமுக்கு அதே மாதிரி எடுத்து வர்ற தன்மை, அந்த அந்த வல்லமை என் உடலுக்கு தேவை என்று நான்
2: கேட்டுக்கொண்டேன்.
0: நன்றி நன்றி நன்றி செல்வாக்குமார், உங்கள் பாடலை எடுத்து வர்றேன் நான். நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா, நீங்கள் காற்றலைக்கு இணைந்திருந்து போனீர்கள், நீங்கள் காற்றலையில் அழைப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யார் யார் வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறீங்கன்னு பாக்கலாம். மீண்டும் ராஜவேல் இருக்கார், ஆண்டா முத்துவேல், அவங்கதான் சரி சரி. மற்றது சந்திரராஜ் மாமா, நீங்களும் பாடல்களை அனுப்பி இருக்கிறீங்க, விதம் விதமான பாடல்கள் அனுப்புறீங்க. இப்ப எந்த பாடலை நாங்கள் எடுத்து வரணும் என்று தெரியவில்லை. சோனியா சந்திரசேகர், நீங்க இணைய முற்பட்டிருக்கீங்க, நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க, காற்றலையும் இணைந்து பேசலாம். இப்பொழுது நாங்கள் சிந்தன் செல்வன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் அப்பா.
3: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் சுகமாக இருக்கின்றேன். வானொலி சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது. நல்ல தலையங்கங்களை எடுத்து கருத்தாடி கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
3: அங்கே வந்து கருத்து கூறியிருந்தவர்கள் மிகவும் துல்லியமாக தங்களுடைய உள்ள கணக்கை வெளிப்படுத்துவது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். நீங்களும் அதற்கு பல கருத்துக்களை கொடுத்து கருத்தாடல் செய்து கொண்டிருந்தது வானொலி சிறப்பாக இருந்தது கேட்பதற்கு. அதிலும் சிந்தனை செல்வன் சிந்தனையில் ஒரு கேள்வி பிறந்து விட்டது.
0: என்ன கேள்வியப்பா?
3: என்னவென்றால், இந்த வரன் தேடும் விடயத்தில் ஆண்கள் தானே பெண்கள் வீட்டுக்கு சென்று பெண் பார்க்கின்றார்கள், ஏன் அந்த பெண் ஆண்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஆணை பார்க்க கூடாது? ஏன் அந்த பெண் வீட்டார் ஆணனுடைய தராதரத்தை அறியக்கூடாது? ஏன் அந்த பெண் வீட்டார் தன்னுடைய மகளை கொடுக்கும் ஒரு தலைவனுக்கு தலைவனுடைய குணாதிசயங்களை எதிர்பார்க்க கூடாது? இப்படியான கேள்வி எழுந்த வேளையிலே அந்த ஆண் பெண் பார்க்க போவது பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பருவ பெண் இருந்தால் அதை சென்று பெண் பார்க்கின்றார்களா? இல்லை, தூர இடத்துக்குத்தான் சென்று அந்த பெண்ணை பார்க்கின்றார்கள். தூர இடத்துக்கு இவர்கள் செல்லும் பொழுது அந்த தூர இடத்து பெண் விட்டார் நினைக்க மாட்டார்களா, என்ன இவர் பிறந்த இடத்திலே இவர் இருக்கும் இடத்திலே இவருக்கு பெண் இல்லையா, ஏன் இங்கு வருகின்றார் என்று கேள்வியை போட்டு பார்க்கலாம். இப்படியான கலந்துரையாடல்களை நீங்கள் எடுத்து வந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். மற்றது வீட்டோடு மாப்பிள்ளை என்று ஒரு பெயர் ஒரு கருத்து அங்கே ஆடப்பட்டது. வீட்டோடு மாப்பிள்ளை ஆயிரத்தில் ஒன்று, எல்லா இடத்திலும் வீட்டோடு மாப்பிள்ளையாக யாரும் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆணென்றவன் அங்கே சென்று பெண்ணை தேடி நான் ஒரு ஆண்மை உள்ள நான் என் பெண்ணை காப்பாற்றுவேன் கடைசி வரை நான் என் வாழ்க்கையை கொண்டு செலுத்துவேன் என்ற உறுதியுள்ள உறுதி படைத்த ஒரு ஆணுக்கு தான் ஒரு பெண்ணை கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆண் எதற்காக வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும்? என்னை பொறுத்தவரையில் ஒரு ஒரு கருத்து கொண்டிருக்கின்றது என் மனதுள், அந்த வீட்டோடு மாப்பிள்ளையாக அவரை வைத்திருப்பது ஏனென்றால் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று கூறப்படுகின்றது. அரசாங்க உத்தியோகத்தை நான் குறிப்பிடவில்லை, அவருக்கு ஏதோ ஒரு தொழில் இருக்க வேண்டும், அந்த வருவாயை கொண்டு தன் குடும்பத்தை கடைசி வரை காப்பாற்றக்கூடிய தன்மை இல்லாதவர்தான் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்து அந்த வீட்டை கவனித்துக் கொள்வார். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் வேளை இன்னும் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அந்த நீங்கள் கூறிய கருத்தின்படி அந்த பெண்ணின் பெற்றோர் இல்லாத காலத்தில் அந்த இந்த பிள்ளைகள் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தானே அந்த சொத்துக்கள் போகும், அந்த வேளையில் இவர்களுக்கு வயதாகிவிடும், அனுபவிக்க மாட்டார்கள். அதற்கு நான் முரண்படுகிறேன். ஏனென்றால் வீட்டோடு மாப்பிள்ளையாக எடுத்து வந்த பொழுது அந்த வீடு 10% நல்லா இருக்கும் பொழுது அதை 20% ஆக்குறது தான் இந்த ஆணின் கடமை. அவர்கள் அனுமதித்தார்களோ அனுமதிக்கவில்லை, அந்த வீட்டினுடைய நன்மையையும் வீட்டினுடைய வளர்ச்சியையும் அந்த பொருளாதார உயர்ச்சியையும் காட்டக்கூடிய வகையில் இவர் நடந்து கொள்வாராக இருந்தால் அவர் அவர்களுடைய எதிர்பார்ப்பு தேவையில் தன் மனைவியையும் குழந்தைகளையும் தானே பார்த்துக் கொள்வார். அனுபவிக்க வேண்டிய வயது குழந்தை பெறுவது மட்டும்தான் அனுபவிப்பதல்ல, ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டு வெளியே சென்று வருவதுதான் அனுபவிப்பதல்ல. நான் முடிக்கவில்லை. அவர் தனக்கென்று தன்னுடைய காலில் நிற்கக்கூடிய வகையிலே ஒரு பொருளாதார வருவாயை காட்டிக்கொள்வாரா இருந்தாலும் அங்க வீட்டோடு மாப்பிள்ளை என்ற பெயருக்கு இடமே இல்லை. நீங்கள் கூட வருவது எனக்கு தெரியும், அவர் ஒரு வசதி படைத்தவர் அல்ல, அவருக்கு உத்தியோகம் ஒன்றும் இல்ல, நான் கொஞ்சம் கொடுத்து உதவி செய்வோம் பெற்றார் விரும்பக்கூடாது. ஏன்னால் அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள் பல வழியாக இவரை எப்படியும் மேலே கொண்டு வர
0: வேண்டும். இதுக்கு நான் ஒரு முரண்பாடு என்னண்டாப்பா, இப்ப உங்கள்ட்ட இப்ப நான் உங்களை வச்சு நான் கேக்குறேன், உங்கள்ட்ட உங்களோட மகளை நீங்க ஒரு மருமகனு கொடுத்திருக்கீங்க, அவருக்கு வசதி இன்மை, ஆனால் அவர் நல்ல பிள்ளை, ஆனா அவருக்கு அவர் செய்யற தொழில் ஒரு சின்ன கைத்தொழிலாம் இருக்கிறது, ஒரு சின்ன கைத்தொழில், அப்ப அந்த அதுல வருமானம் குறைவு. அப்ப நீங்க ஒரு தந்தை சார்ந்து, மாமன் என்று சொல்ல முடியாது, நீங்க கட்டி கொடுத்துட்டா நீங்கள் அவருக்கும் தந்தை தான். நீங்க உங்களுடைய மகனை, சரி, அவரை பார்க்கும்போது அது அவர் உங்களுடைய மகன், சொந்த உங்களுடைய மகனை எப்படி நீங்கள் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவு செய்து இப்படி போகலாம் இப்படி போகலாம் என்று வழி நடத்தி செல்கிறீர்களோ, அதே மாதிரி வந்த மருமகன், அவர் உங்களுக்கு மகன், அவர் ஒரு சின்ன கைத்தொழில் செய்து கொண்டிருக்கிறாரப்பா, அப்ப அவரை தன்னுடைய மகள் நல்லா வாழவன் கொண்டு அவருக்கு ஊக்கம் கொடுத்து கொஞ்சம் உதவி செய்து அவரை ஒரு ஒரு ஸ்தாபனமோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலை பெருசாக செய்யக்கூடியதாக மெல்ல மெல்ல ஊக்கம் கொடுத்து வழி நடத்த, அதாவது சில ஆண்களுக்கு கையில பணம் இல்லாதால பயமா இருக்கும், கடன் வாங்க பயமா இருக்கும், தான் கடன்காரன் அப்படியான கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள். நான் கடனை வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அதுல லொஸ்டா போனா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, என்ன செய்வேணும், அதனால எத்தனையோ பேர் தற்கொலை செய்தும் இருக்கிறார்கள்ப்பா. அப்ப மாமனிடம் பணம் இருக்கும் தருணத்தில் அவர் தன்னுடைய மருமகனை மகனா, தன்னுடைய மகனை எவ்வளவு தூரம் நீங்க படிப்பிச்சு நீங்க பெருசாக்கணும் எந்த பிள்ளைகள் நல்லா வரணும் என்று நினைக்கிற நீங்க மகளை கட்டி கொடுத்த இடத்துல அவருக்கு நீங்க உதவி செய்து அவரை முன்னேற்றி விடாமல் நீங்கள் அப்படியே வச்சிருக்கொண்டிருந்து நீ இந்த சின்ன சிறு தொழிலோடே இது உனக்கு இவ்வளவு தான் உன்னால உழைச்சி கொண்டு வரையலாது, எந்த பிள்ளைய பாக்குற அளவுக்கு எந்த பிள்ளைய லிப்ஸ்டிக்கு கூட உங்க காசு காணாது, இப்படி எல்லாம் மட்டம் தட்டி வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கலாமோப்பா, அதிலும் பார்க்க மாமா எப்படி இருக்கணும், உங்களோட மகனை பாக்குறது போல மருமகனையும் மகனாக நினைத்து அவனுக்கு உங்களிடம் இருக்கிற சொத்து, உங்கள்ட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது, அதுல ஒரு கொஞ்சம் கொடுத்து அவரை முன்னேற்றி பார்க்கலாம், முதல் ஒரு தருணம் முன்னேற்றி பார்த்து அதுல சக்சஸ் இல்லாட்டி நீங்கள் அதை விட்டு கொடுக்கலாம், விடலாம், இவரால ஒன்னும் செய்ய இல்லாது இவர்த்த முன்னேற மாட்டாருன்னு. அதனாலதான் கேக்குறேன், நீங்க அப்படி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, அப்படி செய்வது தவறு என்று நீங்க சொல்லக்கூடாது.
3: வளரும் பயிரை முளையில் தெரியும்.
0: அப்ப முளையில தெரியும், முதலே முதலே பார்த்தோன்னு நீங்க கட்டி கொடுக்க கூடாது அப்பா. அப்படி என்ன மகளுக்கு
3: நீங்கள் பிரஸ்தாவித்து அதற்குரிய காரணத்தை சொல்லி முடிவுரைக்கும் வந்துவிட்டீங்க.
0: சரி சொல்லுங்க.
3: வளரும் பயிரை முளையில் தெரியும். சிறு பிள்ளைகள் பின்னுக்கு நல்லா இருக்கும் பெண் குழந்தைகள் மண்சோறு கரை காட்சி விளையாடும் பக்குவத்தில் தெரியும். அங்கே கூறப்பட்டிருக்கின்றது, ஒரு கணவன் அல்லது ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கும் அவனுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு பெண் தான் காரணம். பின்பு அங்கே கூறப்பட்டிருக்கின்றது, ஒரு கணவன் அல்லது ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கும் அவனுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு பெண் தான் காரணம். பின்புலத்தில் பெண் தான் இருக்கின்றாள். அந்த ஆணை கட்டி கொடுக்கும் பொழுது அந்த ஆணின் பெண்ணின் தந்தைக்கு தெரியும், அவர் வசதியற்றவர், அவருக்கு தொழில் வாய்ப்பு அற்றவர், ஆனால் வல்லமை உள்ளவர் என்று தெரிந்து தன் மகள் விரும்பி விட்டாளே என்ற ஒரு காரணத்துக்காக ஒரே ஒரு மகள், அவளுக்கு நாளைக்கு வருத்தம் வந்தோம், அவளை இழந்து விடுவோம் என்ற பட்சத்தில் சரி வீட்டோடு மாப்பிள்ளையா இருக்கட்டும், நான் சாப்பிடறது இல்லை அவருக்கும் கொடுத்து வாழ வைக்கணும் என்ற பொழுது அவருக்கு அந்த மாமன் பணங்க உதவியை செய்தோ அல்ல வேறு வசதியை செய்தோ அவரை உயர்த்தி விட்டால் எங்கே பெயர் போகின்றது? மனைவி வீட்டுக்காரன்ற இருந்துதான் இவர் இந்த உதவியை பெற்று வாழ்கின்றார் என்ற பெயர் பெறும். அவராக அங்கே எதுவும் செய்யவில்லை. அவர் ஒரு மனைவியை ஒரு பெண்ணை திருமணம் செய்ய புறப்பட்டு விட்டால் சகலதும் தான் பொறுத்துக் கொள்வேன் என்ற அந்த ஆதங்கம் இருக்க வேண்டும். அவர்கள் எடுத்து கூறும் விடயத்தில் கூட எத்தனை பேர் என் கண்கூடாக இருக்கின்ற இளைஞர்கள் பலரை பார்த்திருக்கின்றேன். அஞ்சு சேரத்துக்கு முதல் வீதி வழியை தெரிந்தவரை ஒரு விரும்பி விட்டால் கடைசியாக அவனுக்கு கட்டி கொடுத்த போது அவன் தன் மாமன் வீட்டிலிருந்து இந்த ஒரு மூக்குத்தி இந்த கொண்டு சென்று அவளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தவன் என்றுதான் காரணம் அந்த பெண். அந்த பெண் அவரை அரவணைத்து தந்தை தாய் வேண்டாம் எனக்கு நீதான் வேணும் என்று வந்தவள் கஞ்சி குடித்தாலும் பாயாசம் குடித்தாலும் அவனோடு தான் என்று அவள் இருப்பாளா என்றால் அவன் அந்த பாசத்தில் முன்னேறி வருவான். இங்கே குறைபாடு அங்க பெண்ணில் தான் இருக்கின்றது. அவர்கள் ஒன்றுக்கும் இல்லாதவன் வந்துவிட்டான், என் மகனுக்கும் ஒரு வருவாயில்லை, மருமகனுக்கும் வருவாயில்லை, என்னிடம் இருக்கின்றதையே கொடுத்து கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் யோசிப்பார். இவர்கள் இப்படியே இருந்தால் இந்த இளைஞர் இந்த

0: என் தேவை என்று கேட்கும்போது அவரால் அது முயற்சித்தால் முடியும் என்று நான் தெரிந்து, நான் ஒரு உளவியல் ஆசிரியர் தெரிந்து கொண்டு அவரை அந்த இடத்துக்கு தூண்டிவிட்டேன். ஆனால் அவர் அதை பிடித்துக் கொண்டு முன்னோர் வேற ஒன்றாக இல்லை, மேலும் எதிர்பார்த்து தான் அங்கே இருக்கின்றது. அதெல்லாம் அப்படியே கை கழுவி விட்டேன் அந்த உதவி செய்வதை. ஆனால் அங்கே என்னுடைய அந்த அவளுடைய மனைவியினுடைய மகள் புத்திசாலி சாமர்த்தியவாளி என்றபடியால் அந்த குடும்பம் நன்றாக ஓக ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர் அங்கே தலைமுறிந்துதான் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. காரணம், பெண்ணின் கையினால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒன்றில் மாமன் மாமியினுடைய உதவியோட வாழவனும் அல்ல பெண்ணின் கையினால், அது பிழைச்சது. அது அப்படி செய்வது வழக்கமில்லை. ஒருவனை நாங்கள் இன்னும் கீழே போக பண்ணுவது போன்றுதான் நாங்கள் உதவி செய்தார். ஆசிரியரா இருக்கிற நாங்கள் கற்பிக்கும் பொழுது கூட ஒரு மாணவனுடைய உள்ளே இருக்கின்ற உள்ள கிடக்கை அறிவை வெளியே கொண்டு வரும் வகையில் வினாக்களை கொடுத்து அவனுக்கு ஊக்க சக்தியை கொடுத்து அவனை கொண்டு தொழிற்பட வைக்கிறது.
1: சரி, இப்ப நீங்க
0: இருங்கள், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து அவனை ஒரு பெரிய உயர் பதவி கொண்டு வருவதில்லை. அவன் தானாக முயற்சிக்க வேண்டும், தானாக செயற்பட வேண்டும், தானாக தேட வேண்டும். முட்டு முழுத்தமாக ஒரு ஆணனப்படுபவன் தனக்கு ஒரு மனைவியை தேவையாக்கும் பொழுது தன் காலிலே தான் நின்று வந்தவளை கடைபிடிப்பேன், காத்துக்கொள்வேன், இந்த எங்கள் தமிழ் பண்பாடு மரபுகளை எல்லாம் கடைபிடித்துக் கொண்டு செல்வேன் என்ற மன உறுதியோடு தான் அவன் சென்றுகிறான். கண்டவன் காதல் தேவைதான், மற்ற பாத்திரம் தானே என்ற ஒரு காலம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது நீண்ட பயணம், அந்த நீண்ட பயணத்துல மீடு பள்ளம் எல்லாம் இருக்கின்றது. ஒரு தடவை சிந்திக்க வேண்டும்.
1: சரி,
0: அவர் அப்படி செய்கின்றார் என்றால் ஏன் இவர் சிந்தித்து தன்னுடைய அந்த வருவாயை பெருக்கக்கூடாது?
1: சரி,
0: அப்பாட்ட வழிகள் இருக்கின்றது. முதல் போட்டு தான் செய்ய வேண்டும் என்றதை இல்லை.
1: அப்பாட்ட ஒரு தடவை கூட உங்களோட மருமகனுக்கு, மருமகன் சொல்லக்கூடாது மகனுக்கு, அவர் மருமகனா வந்துட்டு அவர் உங்களுக்கு மகன் தான், அந்த மகனுக்கு ஒரு தடவை கூட நீங்க உதவி செய்து ஊக்கம் கொடுத்து பார்க்க மாட்டீங்க அப்படித்தானே?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் முதல் குறுநன் இல்லவா, அவருக்கு கொடுத்தால் அது கொடுக்க வேண்டியது. என் மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு தேவை ஏற்படும் போது அந்த தேவையை அவரால் பூர்த்தி செய்ய முடியும், முடியும், முடியாமல் இல்லை. அப்படி ஒரு தேவை வரப்போறதில்லை. அப்படி வந்தால் அவராக செய்ய வேண்டும், முடியாத பட்சத்தில் அவர் கேட்க வேண்டும். அப்பொழுது அந்நியோன்யமாக நாங்கள் அந்த உதவியை செய்து கொண்டு அறிவுரையும் சொல்லிவிட்டு அவரை வயத்தி விடுவோம். இதே செய்தா என்ன, மாமா இதை பார்த்தால் என்ன, அப்பா இதை பார்த்தால் என்ன, அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இப்படி அவர் நல்லபடியை காட்டல. அவர் வந்து என்னுடைய மகன் ஒரு தடவை சொன்னா தான் பெரிய ட்ரக் எடுத்து கொம்பனியோட போவேன். அப்பொழுது நான் கேட்டேன், அவருடைய நண்பன் இமெயில் எல்லாம் உனக்கு தெரிகிறதா, நண்பன் இமெயில் எல்லாம் உனக்கு புரியுமா? அவரே உன்னுடைய காலையே வச்சு மற்றவர்களை எதிர்பார்த்து செய்யாதே, அதன்படி போனார்கள். புத்தி சாதுரியமா வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் யாருக்கும் வீட்டோடு மாப்பிள்ளை என்றது பொருள் இதுதான். ஒன்றில் பழைய சினிமாக்களில் திரைப்படங்களில் பார்க்கலாம், நீ உன் எண்ணத்தில் கட்டுற மகளே இங்கே ஒன்றுமே எதிர்பார்க்க கூடாது, வேணுமென்றால் அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது. நான் வெளியேது என்பது தெரிஞ்சு அடாவடித்தனங்கள் பண்ணி பல இடையூறுகள் மற்றவர்களுக்கு செய்து கூடாத பழக்க வழக்கங்கள் போறவர்களையும் வீட்டோடு மாப்பிள்ளையா கட்டுப்பாடாக இருக்கட்டும், மகள் விரும்பி விட்டாளே என்பது. அவர் வந்து கொடுக்கறத சாப்பிட வேண்டியதான். அங்கே அவர் ஒன்றும் தள்ளி வந்து பேச முடியாது. வீட்டோடு மாப்பிள்ளையா போகும் பொழுது ஜெயிக்க வேண்டும். அந்த போற மாப்பிள்ளையோ போற வேண்டிய பெற்றார்களோ கஞ்சியை குடித்தாலும் பச்சை தண்ணியை குடித்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு நான் அடிமை மாறி போகக்கூடாது என்ன வேண்டும். அந்த வீட்டோடு மாப்பிள்ளை என்பது பிழையானோரு கருத்து, பிழையானோரு வழக்க வழக்கம். அந்த வீட்டோடு மாப்பிள்ளை வருவதற்கு இவர்கள் செய்ய வேண்டும் என்ற கடமை. ஏன்னா அந்த பத்திரம் எழுதப்பட்டது போல் வீட்டோடு மாப்பிள்ளை என்பதற்குரிய சாந்திரியா லட்சணங்கள் சட்டத்திட்டங்கள் இதுதான்.
1: அப்ப நீங்க
0: அடிமையாக
1: ஒரு
0: அடிமையாக வைக்கவில்லை, அடிமை என்று சொல்லவில்லை. அவர் தலைநிமிந்து இருக்க, அவர் தலைநிமிந்து எதுவும் கேட்க முடியாதம்மா. இவர் ஆணித்தரமாக திராணியற்றவராக இருந்தாலும் எப்படி கேட்க முடியும், கேட்க முடியாதம்மா.
1: ஆனா இந்த காலத்துல அப்படி ஒரு ஒரு எவ்வளவுதான் இல்லாமல் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாலும் ஆண்கள் இந்த காலத்துல அப்படி வாழ விருப்பப்பட மாட்டார்கள். அப்பா
0: அடுத்த கருத்தை கூறுவேன். வீட்டோட மாப்பிள்ளையா வாழ்ந்து என்னுடைய பெரிய வியாபார நிலையம் இருக்கிறது, பெரிய அந்தஸ்தோடு நான் இருக்கிறது, அவரை கூப்பிட்டு என்னுடைய பாருங்கள், ஒரு பெண் பெறும் பொழுது மாமியார் ஆகப்பட்டு தன்னுடைய இடத்துல இருக்கின்ற சாவிக்கொத்தை நல்ல மருமகள் என்று கையிலே கொடுக்கின்றார். அவள் அந்த வீட்டை நன்றாக நடத்தி நிர்வாகப்படுத்துவாள் அந்த நம்பிக்கை. அதனால்தான் பெண்களுக்கு ஒரு பத்து பன்னிரண்டு வயதிலே ஒரு சொல்லி இருக்கின்றது, சாமர்த்தியப்பட்டு விட்டால், பக்குவம் அடைந்து விட்டால்.

0: பெரியவளாகிவிட்டால், ஆளாகிவிட்டால், பெரிய மனுஷி ஆகிவிட்டால் என்ற நல்ல பதங்கள் உபயோகிக்கப்படுகிறது. அங்கே சாமர்த்தியப்பட்டு விட்டால் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த சாமர்த்தியம் அது பெண்களுக்குத்தான் வரும். ஆண்களை எதேச்சியாக எல்லாம் செய்து கொண்டு செல்வார்கள். அந்த எப்படி செல்லுங்க ஆணையும் சாமர்த்தியமாக அவள் தன் முந்தானையிலே முடித்து அந்த மாமி மாமர்களை ஓம்பி அந்த வீட்டு நிர்வாகம் வீட்டினுடைய கௌரவத்தை காத்து நடப்பவளும் கையில் தான் கொடுக்கப்படுகிறது. அவள் அந்த இடத்துல அதை விரியப்படுத்துகிறாள் என்றால் எங்கேயும் ஒன்று அப்படி நடந்திருக்கிறான். ஆனால் ஆணை எடுத்து பாருங்கள், 175% ஆண்களை நான் கவனித்து என்னுடைய வாழ்க்கையிலே கவனித்திருக்கின்றேன். நல்ல பிள்ளை நல்ல மர்மவன் வந்து விட்டார் என்று அவருக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் எழுதி உங்களுக்கு நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் பிள்ளைகள் என்றெல்லாம் அப்படி கொடுக்கிறாரன்னு வைத்துக் கொள்வோம். அவர் 4 நாளிலே 4 மாதத்திலே 4 வருடத்திலே அவருடைய குணங்கள் மாறுகின்றது. விட்டு சுட்டு அவர் தன்னுடைய கேளிக்கை எல்லாம் சேர்ந்து அப்படி இப்படி எல்லாம் சேர்ந்து விரயம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள். 20% 10% அந்த முதலை பெருக்கி, அந்த செல்வத்தை பெருக்கி, பொருளை பெருக்கி, பெயரை காத்து, புகழை காத்து, அந்த சந்ததியினுடைய மேன்மையை காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு நானும் ஒரு ஆண் தான், வசதிகள் எல்லாம் வாய்ப்பு, அம்மா ஒரு பக்கம் தருகின்றார், அப்பா ஒரு பக்கம் தருகிறாண்டா, நான் என்ன அறியாமல் ஓடி திரிவேன். பெண்கள் அப்படி அல்ல. அதனால் தான் சென்று அந்த பெண்ணை பார்க்கின்றார்கள், இவள் எங்கள் வீட்டுக்கு பொருத்தப்பாடு உடையவர். அதை நாங்கள் நகைச்சுவைக்காக வேறு விதமாக மாற்றிக் கொள்ளுகின்றோம். பெண்களும் சில பேர் அதை பிடிக்காமல் பெண் உரிமை இல்லை என்று கூறுகிறார். இல்லை, அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பெண்ணை அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் என்று அழைத்து வருகின்றது. அந்த வேளையில் அது ஒரு நல்லவளாக இருக்க வேண்டும். நல்லவள் என்று கூறுவது நல்ல குணாம்சம், பொறுமை, பெருந்தன்மை, தகைத்து தன்மை எல்லாம் இருக்கும் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று தேர்வுக்காக சொல்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்களை ஏன் பார்ப்பதில்லை என்றதும் இந்த இடத்தில் கூறுகிறேன். ஆண்கள் பல இடத்தில் வந்திருக்கும் போது எல்லோரும் பார்த்து எல்லோருடைய வாயினாலும் ஒரு ஆணை பற்றிய விமர்சனங்களை கிடைக்கும். ஆனா ஒரு பெண்ணை பற்றிய விமர்சனம் கிடைப்பது அறிவு என்று அவள் வெளியே வருவதில்லை. வீட்டுல இருப்பால் அடக்க ஒடுக்கம் வாழ்வு, அச்சம் மடம் நாணம் பயப்பட வாழும் நம்குல பெண்கள். ஆதலால் தான் நாங்கள் சென்று அதை பார்ப்பது உண்டு. மற்றது இதை வேறையாக வேற என்னுடைய கருத்தை நான் தெரிவித்து விட்டேன். இதில் யாரையும் புண்படுத்தவோ அல்லது என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த பெற்ற இதை கூறியிருந்தேன். நல்ல கருத்தாடல், இப்படியான கருத்தாடல் கொண்டு வாருங்கள். அடுத்து நீங்கள் இன்று கேட்கும் பாடல் அழகு என்ற ஒரு பாடல். அழகு என்ற கண்ணதாசன் அவர்கள் ஒரு அழகை வர்ணிக்கின்றார். ஒரு பெண்ணின் அழகை அதுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கின்றார். KJ ஜோசப் டாக்டர் அவர்கள் அந்த பாடலை பாடியிருக்கின்றார். ஒரு கண் பார்வை அற்ற ஒருவன், அவன் ஒரு கலைஞன். கலைஞனுக்கு கலை உணர்வு மானசீகமாக கிடைக்கும். அந்த ஒரு அழகான பெண் அவனோடு பழகுகிறாள். அவனுக்கு அந்த முதல் கருணை, அதன் பின்பு அவனுடைய நல்ல பழக்க வளங்களில் அன்பு ஏற்பட்டு வந்து அது காதலாக மாறுகின்றது. அந்த இடத்திலே அவனிடம் அந்த பெண் கேட்கின்றால், அழக பெருசொல்ல அழக என்றால் எப்படி இருக்கு நீ வர்ணிச்சுப்பேன். அவன் கண் பார்வை தெரியாது, பார்த்தா தானே அழகு தெரியும். மனக்கண்ணிலே அவன் பார்க்கின்றான். அதுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் பெருந்த கொடுத்த சொற்களை உள்ளடக்கிய ஒரு பாடல் ராஜ பார்வை திரைப்படத்தில் வருது. அந்த திரைப்படம் வெற்றி படமோ அல்லது ஹூண்டோண்டு படமோ நான் கூறவில்லை, அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த பாடல் என்னை கவர்ந்தது. ஒரு கண் பார்வை உள்ள கற்றறிந்த புலவன் வர்ணிப்பதற்கும், ஒரு கண் பார்வை அற்ற ஒரு கலைஞன் கலை கண்ணோடு தான் பெற்ற அந்த கலை அறிவுகளை கொண்டு தான் கேள்விப்பட்ட செவிப்புலனாக வந்த அழகை வர்ணிக்கும் விதமாக அந்த பாடல் வருகின்றது. அழகே அழகு ஆயிரம் தேவதை, அழகே அழகு தேவதை ஆயிரம் கமியர்களின் கற்பனையில் வந்த அப்படி போகுது அந்த பாடல். அந்த பின்பு அந்த அழகை வர்ணித்துக் கொண்டு வருகின்ற முடிந்தால் அந்த பாடலை இன்று காட்டலை தாருங்கள். உங்களுடைய கருத்தாடல் நன்றாக இருந்தது, எனக்கு சில சந்தர்ப்பம் கொடுத்து விட்டீர்கள். நன்றி. மேலும் மேலும் வந்து கருத்தாடலை செய்ய சொல்லி சொல்லுங்கள். அப்பொழுதுதான் இன்னும் வந்து கூற மறந்து இறுதியாக வந்து நேயர், எனக்கு முன்பு வந்து அன்பு நேயர், அன்பு உறவுகளே என்ற ஒரு நீங்கள் பேசிக் கொண்டீர்கள். உண்மையிலே வானிலைக்கு வரும் பொழுது முதலில் வருபவர் ஒரு அறிமுகமானவர் தான் வருவார். அப்பொழுது அவர் நேராக கூட இருக்க மாட்டார். ஒரு தடவை வந்து பேசிவிட்டால் இந்த வானொலியை பிடிக்கிறது அவருக்கு, மீண்டும் வர வேண்டும் போல ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அதற்கு அந்த அறிவிப்பாளரோ அல்லது நிகழ்ச்சி தயாரிப்பாளரோ அந்த கலை நிகழ்வுகளோ அல்லது அந்த வானொலியின் சட்டத்திட்டங்களோ அல்லது வானொலி வீரர் நிகழ்வு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் இரண்டாவது முறை வரும் பொழுது நேயர் ஆகுகிறார். ஏனென்றால் முதல் தடவை வந்து நெஞ்சத்தில் நேயம் கொண்டு விட்டார் இந்த வானொலியை. நேயராக வருகின்றார். திரும்ப அவர் வந்து பழகும் பொழுது முகம் தெரியாத உறவாக இருந்தாலும் அவர் உள்ளத்திலே ஒரு அன்பு விளைகின்றது இந்த வானொலியிலும் வானொலியார கலைஞர்களிலும். அடுத்த முறை வந்து அவர் பேசும் பொழுது ஒரு அன்போடு பேசுகின்றார். ஏன் அவரை இந்த அறிவிப்பாளர் நேரையும் பிடித்து விட்டார். சில நேரம் வந்தா ஏன் இவர் வந்தார் என்று நினைக்க வேண்டியிருக்கின்றது. அவரை பிடித்து எங்களை அறியாத ஒரு பரஸ்பரம் ஒரு ஒரு ஒன்றுபட்ட ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு எங்கள் வானொலி பல நேயர்களை உறவுகளாக வைத்திருப்பது இவரும் ஒரு உறவாகின்றார். இந்த வானொலி உறவுகள் என்பது ஒரு குடும்பம். வானொலியும் வானொலி கலைஞர்களும் வானொலிக்கு வரும் நேயர்களும் வானொலிக்கு வந்து நிகழ்ச்சியில் தரும் கலைஞர்களும் தயாரிப்பாளர் இவர்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இணைந்து ஒத்து அன்பு என்ற அந்த பாசப்பிணைப்பிலே செல்கின்றபடியால் தான் வந்தவுடன் நீங்கள் அவரை கண்டவுடன் உங்களை அறியாமல் அன்பு ஏற்படும். அடுத்து என்னுடைய அன்பு நேயரை சந்திக்க
1: அன்பு
0: உறவை சந்திக்கின்றோம் என்று கூறுகின்றோம். அதுதான் அந்த அன்பு உறவாட வலிக்கிட்டு அந்த அன்போடு உறவா அந்த அன்பு என்ற பாசப்பிணைப்பிலே வந்து
1: நல்ல
0: உறவாடுகள் இந்த அன்பு நீடிக்க வேண்டும்.
1: நிச்சயமாப்பா நல்ல
0: அந்த அன்பு என்று வந்தபடியால் அதை நீடிக்க வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் அதன்படி நீங்கள் எல்லோரையும் 23 வருடங்களாக அன்பினாலே கட்டி ஆழ்ந்து கொண்டு வருவது வாழ்த்துக்கள் மேலும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. எத்தனை கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டாலும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு ஒரு கருத்துக்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் என்னுடைய கருத்து அதாவது ஒரு ஒரு ஒரு குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வருகிறார் என்றால் ஒரு பிள்ளைக்கோ ஒரு மருமகனாகவோ மருமகளாக வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எங்களிடம் எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இப்ப அப்பா என்னண்டா விட்டு பாப்போம் அவர் முன்னேறாரா இல்லையா என்றது ஒரு ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுத்தான் ஒரு தடவை முன்னேற்றி விடுவேன் அதுக்கு பிறகு ஏலாட்டி ஏலாது அப்படியெல்லாம் நாங்கள் அடம் பிடிச்சு கொண்டிருந்தா என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை தான் பிள்ளையாகவும் பாவம் கஷ்டப்பட்டு விடும் என்பதுதான் ஒரு தாயோ தந்தையருக்கு இருக்க வேண்டிய மனநிலை. எனது பிள்ளை நான் இல்லா காலத்தில் கஷ்டப்பட்டு விடும் என்பதுக்காகத்தான் வருபவரை ஒரு மகனாக நினைத்து முன்னேற்றி அவருக்கும் சிலவற்றை ஒரு நண்பராக நினைத்து நாங்கள் பழகி அவருக்கு ஊக்கம் கொடுத்து நாங்கள் தான் முன்னேற்றி விட வேண்டும். ஏனால் அவர் வாழ்ந்த இடத்தில் பணம் இல்லை அவருக்கு முன்னுக்கு வர கஷ்டத்தின் சரியான கஷ்டத்துல வாழ்ந்திருப்பார். எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய கஷ்டத்துல நான் சாப்பாட்டு கூட இல்லை நான் உடை கூட சரியாக ஒரு இதோட உடையோடைய திரிந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம். ஆனால் அவர்களுக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்கும் போது முன்னேறத்தான் நினைப்பார்களே அன்றி அழிப்பதற்கு நினைக்க மாட்டார்கள். கஷ்டத்தில் பிறந்தவன் தான் முன்னேறி பணத்தை எப்பவோ சேர்த்து வச்சு முன்னேறத்தான் நினைப்பானே ஒழிய அழிக்க நினைக்க மாட்டார். ஆனா உதாரித்தனமாக ஒரு இடத்துல இருந்து வேற அப்பா சொன்ன வகையில இப்போ ஒரு தாய் தந்தையரிடம் ஒரு குழந்தை அவர்களுடைய சில வழியே இருந்து ஊதாரித்தனமாக திரிந்த பிள்ளை தான் இன்னொரு குடும்பத்துக்கு போனாலும் தன்னையும் பார்க்காம மனைவியையும் பார்க்காம அவர்களுடைய சொத்திலே வாழ்ந்து இல்லாமல் போவது கஷ்டத்திலேயே வளர்ந்து உடைக்கு கஷ்டம் உணவுக்கு கஷ்டம் இதுல இருக்கும் ஒரு ஆண் மகன் இன்னொரு இடத்துல ஒரு காசு பணம் இருக்கும் இடத்துல ஒரு பெண்ணை விரும்பி போய்விட்டானா இருந்தால் அந்த குடும்பத்தை தான் பட்ட கஷ்டம் எனது மனைவிக்கும் அந்த குடும்பத்துக்கும் எனது பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது என்று முன்னேறத்தான் நிற்பான். அவனுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து. வருகிற மாப்பிள்ளையிலும் ரெண்டு விதம் இருக்கு. கஷ்டத்துல வளர்ந்தவன் எப்பொழுதும் முன்னேறத்தான் நிற்பான். காசு பணத்துல அருமை தெரியும் தான் பட்ட கஷ்டம் மனசுலேயே நிலைச்சு

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே இணைகின்றோம். நேரம் சரியாக 11:37 கனடாவில் காட்டுகின்றது. ஈழ மணித்திரு நாட்டிலும் தென்னகத்தின் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:07 என்று காட்டுகின்றது. சற்று தாமதித்து வந்தாலும் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகின்றோம். இன்றைய கதம்பத்திலே நாங்கள் கேட்க இருப்பது வழமை போல இன்று 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 16வது நாள் காரிக்கிழமை. காரிக்கிழமை என்றவுடன் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நிகழ்ச்சியாக இருக்கும். இதுதான்

என்ன வழி, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை கேட்டவுடன் இது பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்புறவர்களே, எல்லாவற்றிற்கும் முதல் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் உமக்கு அழித்து வாழ வைத்த தெய்வம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் எல்லோருடனும் இணைந்து வணக்கமும் நன்றியும் கூறி எங்கள் காற்றலையில் வந்து எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்ற நிகழ்வுக்கு என்று கேட்டுக்கொண்டு, உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே தெரியாதவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று மனமுவந்து வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய கதம்பத்திற்கு 6478746415 என்ற வளமையான எண் காத்து கொண்டிருக்கின்றது. உங்களை அழைத்து என்னோடு இணைத்து இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்துவதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா என்று கேட்கும் இந்த வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்கின்றேன். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி, கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் 24 மணி நேர தமிழ் சேவையிலே இன்று காரிக்கிழமை தோறும் எங்களுக்கு வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்வை முதல்லே இந்த இசை கூறிவிட்டதல்லவா, அதனால் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்கும் இந்த உற்சாகமான வேளையிலே மிகவும் ஒரு கனகனப்பான, விறுவிறுப்பான, சுறுசுறுப்பான, வேகம் விவேகமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு தனிப்பட்ட பலம் வேண்டும், மக்களுக்கு இறைவா அதை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் ஆதரவோடு இன்றும் அந்த நிகழ்ச்சியை தரலாம். கடந்த வாரமும் இந்த நிகழ்ச்சி இறுதியிலே நான் சற்று சோர்வடைந்து விட்டேன், அதனால் ஏற்பட்ட தடைகள் உங்களுக்கு புரியும். இருப்பினும் மனம் சோர்வடையவில்லை, மீண்டும் வந்துவிட்டேன் உங்களோடு நான் இணைந்து பாட்டுக்கு பதில் பாட்டை நிறைவேற்றுவதற்கு. இப்பொழுது 21 பாகையே எங்களுக்கு காட்டுகின்றது அன்புறவுகளை. நேற்றைய தினம் கூறினேன், இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று. எங்கள் கலையகத்தின் திரை மூடியை நான் மூடி வைத்து விட்டேன், திறந்து விடவில்லை. அந்த திரை சீலையை நான் திறந்து விட்டால் வெளியே இருக்கின்ற ஒளி என் கண்களை பறித்து கொண்டு செல்வது போன்று ஒளி மிகவும் விறுவிறுப்பாக 11:40 கண்டுவிட்டோம் என்றால் நண்பகலை எட்டுகின்ற வேளை சூரிய பகவான் என்று உற்சாகமாக இருக்கின்றார், துல்லியமாக தந்து கொண்டிருக்கின்றார். வெளியே நாங்கள் சாதாரண உடையோடு செல்வது போன்று ஒரு பிரமை, ஒரு எண்ணம் எங்களுக்கு, அது பிரமை அல்ல, அது உண்மை நிஜம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடிய வரையில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு 11:45 மேலே நாங்கள் கிட்டத்தட்ட 15 மணித்தியாலத்தை நெருங்குவது போன்ற ஒரு பகலை நாங்கள் காண இருக்கின்றோம். இது எங்கள் இறைவன் கொடுத்த வரமாக எண்ணிக்கொண்டு எல்லோரும் மிக மிக மகிழ்ச்சியாக நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே நான் உங்களோடு இணைந்து இன்று காற்றலையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு தர வந்திருக்கும் வேளை நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம் என்று கூறும் இந்த வேளையில் வளமை போல அன்புடன் எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்களும் ஜெகவர் சாதிக் அவர்களும் நிகழ்ச்சியை வரவேற்று வாழ்த்து கூறி எழுதியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களையும் வரவேற்றுக் கொண்டு யார் யார் வர இருக்கின்றீர்களோ பார்ப்போம். ரமணி ராஜேஷ் அவர்கள் நேரலியில் வருவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லாத என்றாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கேட்டுக்கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வப்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கருத்துக்களை தந்து கொண்டிருக்கார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் ரமணி ராஜேஷ் உங்களுடைய உற்சாகத்திற்கு. மீண்டும் மற்றவர்களும் வருவதற்கு இருக்கின்றீர்கள். ஜெகவர் சாதிக் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை பற்றி எழுவதோடு மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் இணைந்திருங்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். எல்லோரும் இணைவார்கள் என்று எண்ணிக்கொண்டு முதலில் யார் வரப்போகின்றீர்கள், ஆனால் யார் வருவதாயிருந்தாலும் முதலில் ஒரு பாடல் வேண்டும் அல்லவா, அதற்கு என்ன பாடல் நாங்கள் தரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே என்ன பாடலை தர வேண்டும் உங்களுக்கு, அதிலே தான் நீங்கள் முதல் வரியிலே வரும் பதத்தை கொண்டு பாடலை கொண்டு வந்து தரப்போகின்றீர்கள் அல்லவா, அப்போ அதற்கான பாடலை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா, அதை கொடுப்பதற்காக நான் ஒரு பாடலை தேர்வு செய்யலாம் என்று எண்ணும் வேளையிலே மகள் ஷியாமலா அழைத்து கொண்டிருக்கின்றார், இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அவர். ஆதலால் நாங்கள் இந்த பாடலை தருகின்றேன். இந்த பாடலுக்கு நீங்கள் உங்கள் முதல் வரியை எடுத்துக்கொண்டு வரலாம் என்று கூறிக்கொண்டு பாடலை தருவதற்கு ஆயத்தமாகின்றேன். இதோ அந்த பாடல்.

ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா என்ற வரிகளிலே பாடல் முதல் ஆரம்பித்திருக்கின்றது அன்பு உறவுகளே. அந்த வரியிலே எந்த பதம் உங்களுக்கு பிடித்தது, எந்த பதத்துக்கு பாடல் உங்களுக்கு லாபகமாக உங்கள் சிந்தையிலே தட்டுகின்றதோ அந்த பாடல்களோடு இணைந்திருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு ஒன்றியல் தமிழ் வானொலி பாடலை மீண்டும் ஒலிபரப்பி பாடல் தொடர்கின்றது. கேட்டுக்கொண்டு அலையுங்கள் இந்த இலக்கத்தில் இந்த எண்ணில்.

வந்து இணைந்திருக்கின்றீர்கள், புலனத்தில் எழுதியிருக்கின்றீர்கள். ஜெகபர் ஷாதிக் அவர்கள், ரமணி ராஜேஷ் அவர்கள் மட்டுமல்ல, அன்பு மகள் ஷியாமலா நீங்களும் எங்கே உங்கள் வரவை எதிர்பார்க்கணும், அழையுங்கள். அழைத்துவிட்டு உங்களுக்கு பலமாக இதமாக லாபகமாக எண்ணத்தில் வரும் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். முதல் பாடலை தாருங்கள், தொடர்ந்து எல்லோரும் பாடல் தர இருக்கின்றார்கள், வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது பாடல்கள்.

0: நிகழ்ச்சிக்கு முதலாவது நேயராக இணைந்திருக்கின்றார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. வணக்கம்
1: அப்பா. வணக்கம்.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லமா இருக்கேப்பா.
0: பேர்த்தி எப்படி இருக்கின்றார்? உங்களுடைய ஆதரவுகளாலும் அன்பாலும் அவ சுரந்து வளர வேண்டும். விரைவில் அவ குணமாக வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கின்றோம். சரி,
1: அங்கே நன்றி
0: நன்றி நன்றி அம்மா நன்றி. நாங்கள் இது ஒருவரை ஒருவர் தாங்கி நடப்பதுதான் உறவுகள் என்பது. மனித நேயம் அதில்தான் இருக்கின்றது. இது அறம். சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்துவிட்டோம். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது மழை பொழிகிறதா? பொழிந்து ஓய்ந்து விட்டதா?
1: இன்னைக்கு வெயிலா இருந்தது. இங்க சென்னையில இல்ல, வெயில் இல்ல. நேத்து இருந்துச்சு கொஞ்சம் மழை பெஞ்சது, மழை இல்ல.
0: நாங்களும் 20 பாகையில சிறப்பான, ஓ 20 பாகையுடன் சிறப்பாக இருக்கின்றோம். சரி, இப்பொழுது நீங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிக்குது வைக்க போகிறீர்கள். கடந்த வாரம் போல் நீங்கள் வந்தீர்கள். 1000
1: கோட்டைகள் கட்டி வைத்தேன் நான் அன்பை. அந்த பாட்டுப்பா,
0: அற்புதமான பாடல். 1000 கோட்டைகள் கட்டி வைத்தேன் என்ற இனிமையான பாடல் முதல் பாடலாக தொடர்ந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் மற்றவருடைய பாடலை. ஓடி வாருங்கள். மீண்டும் அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே இணைத்திருந்தார் கே கிருஷ்ணா. இங்கே மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுடைய இணைப்பை தாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உற்சாகத்தோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. இன்று பார்ப்போம் எத்தனை பாடலை காணுகின்றோம், யார் எத்தனை பாடலை தரப்பு ஒன்றீர்கள் என்று. இங்கே அட்டப்பணைகள் எல்லாம் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறது. 2வது பாடலை 2வது முறையும் ஷியாமலா தான் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஷியாமலா. இருக்கும் இடத்தில் நான் இல்லை. அற்புதமான பாடல். நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற வேளையிலே எங்க இப்பொழுது கிருஷ்ணன் வரப்போம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
2: எப்படி
0: இருக்கீங்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமா இருக்கின்றீர்கள். அனுஷியா அப்படி இருக்கின்றார். அனுஷியா அப்படி இப்பொழுது என்ன அவசரமா பேசுவது போல் தெரிகின்றது. காரணம் பாட்டுக்கு பதில் பாட்டு என்றபடியா? சரி, இவர் நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: 1000 கண்ணுக்கு விருந்தாகும்
0: அழகுக்கு ஒருவன் துணை இருப்பான். சிறப்பான பாடல். மீண்டும் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கேட்போம், எழுதுவோம். நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மகளே ஷியாமலா, உங்கள் இணைப்பை தாருங்கள். இணைத்தீர்கள், நின்று விட்டது உங்களை இணைப்பு. கொண்டு ஓடி வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. மீண்டும் கிருஷ்ணனுடைய இணைப்பு தான் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் அழைப்பை.
2: 1000 ஒருத்தி அம்மா நீ, உலகில் அறிந்திடாத பிறவி அம்மா நீ.
0: சிறப்பு, சிறப்பான பாடல். 1000 ஒருத்தி அம்மா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது சென்று வாருங்கள், மீண்டும் வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஷியாமலா வருகின்றார். ஷியாமலா, உங்களோட இணைப்பு தடையாகின்றது, என்ன காரணம்? எங்கே மீண்டும் அழையுங்கள் ஷியாமலா. உங்களுடைய இணைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மீண்டும் எங்கே ஷியாமலா, உங்கள் இணைப்பை காணவில்லை. கொண்டு வர வேண்டும். ஷியாமலா நின்று விட்டீர்களா? உங்களோட இணைப்பு எனக்கு 2 தடவை அழைத்தீர்கள். உங்களுடைய என்ன நடந்தது உங்களோட இணைப்புக்கு என்று தெரியவில்லை. அழைப்பை விடாமல் அழைத்து கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு கிடைக்கும் வழி.

0: இணைப்பு வரவில்லை. இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. எங்கே யார் வரப்போகின்றீர்கள், வர வேண்டும். வணக்கம். வணக்கம் ஷியாமலா, என்ன நடந்தது உங்கள் தொலைபேசிக்கு, என்ன நடந்தது? இனிமையான பாடல். மீண்டும் சந்திப்போம், வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். இப்பொழுது யாராக இருக்கலாம்? ஓ, இது கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய இணைப்பு வருகின்ற, கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் உங்களை இணைத்து
1: மறைத்திருந்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை.
0: ஆயிரம் கைகள், அரச கட்டளை, வாழ்த்துக்கள். மீண்டும் வர வேண்டும். ஒன்றில் தமிழ் வானொலி. இப்பொழுது ஷியாமலா அவர்கள் வருகின்றார்கள். ஷியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஷியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள். எங்கே ஷியாமலா, உங்கள் இணைப்பு வந்து கொண்டிருக்கிறது, இணைக்க முடியாமல் இருக்கிறது. என்ன காரணம் உங்களுடைய தொலைபேசிக்கு? இல்லை இல்லை இல்லை, கிடைக்கவில்லை. வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். என்ன நடந்தது உங்களோட தொலைபேசி? நிலாமல் வா, வாழ்த்துக்கள். நிலாவே வா, நிலாமலே வா, வாழ்த்துக்கள். நிலவே வா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில மீண்டும் யார் அழைக்கப் போகின்றீர்கள்? அழைப்பை பெற வேண்டும். மீண்டும் அழைப்பது யாராக இருக்கலாம்? இருவர் தான் வந்திருக்கின்றீர்கள், மற்றவர்களும் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் பாட்டுக்கு பதில் பாட்டு. ஒரு பாடலை கேட்டுவிட்டு அதன் முதல் வரியிலே என்ன பதம் இருக்கின்றதோ, அந்த பதத்தில் என்ன பாடல் உங்கள் உள்ளத்துக்கு, உங்கள் எண்ணத்துக்கு தட்டுப்படுகிறதோ, அந்த பாடலை உடனே பதிவு செய்து விடலாம். ஓடி வாருங்கள். தொலைபேசி இணைப்பில் பல தொல்லைகள் இருப்பது போல் தெரிகின்றது, உணர்கின்றேன். அடுத்த அழைப்பை காணவில்லை. எங்கே? இது மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது. கிருஷ்ணா வர வேண்டும். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. என்ன நடந்தது உங்களோட தொலைபேசிக்கு, கூறுங்கள்.
2: நிலவுக்கு தாளாட்டு.
0: நிலவுக்கு தாளாட்டு, வாழ்த்துக்கள். தாளாட்டி விட்டு சென்று மீண்டும் வாருங்கள். நிலவுக்கு தாளாட்டு என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். நிலவுக்கு பாலாட்டு என்ற பாடலை நீங்கள் தந்தவளே, அடுத்த பாடலை தருவதற்கு ஷியாமலா முயற்சிக்கின்றார். இணைப்பு வருவதில்லை. மீண்டும் கிருஷ்ணா, உங்கள் இணைப்பு தான் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: ஆயிரம் மலர்களே, ஆயிரம் மலர்களே மலருங்கள்.
0: ஓ, அப்படி ஒரு பாடல் இருக்கோ. நிறம் மாறாத பூக்கள் தானே? நிறம் மாறாத பூக்கள்,
2: நிறம் மாறாத பூக்கள்.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் கொண்டு வாருங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்கள். ஒரு 2000 ரூபாய் மலர்ந்தால் மலிவாக இருக்கும். ஆயிரம் மலிவில்லை. எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் என்று தாமதமாக வருகின்றீர்கள். உங்களுடைய இணைப்பு சரியாக துல்லியமாகத்தான் இருக்கின்றது எனக்கு. கொண்டு வாருங்கள்.

0: மீண்டும் கிருஷ்ணா உங்களுடைய இணைப்பு கிடைத்திருக்கின்றது.
1: ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி.
0: வாழ்த்துக்கள் கர்ணன், வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, கர்ணன் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் ஷியாமலா? எங்கே உங்களை காணவில்லை, என்ன நடந்தது உங்களுடைய இணைப்புக்கு? மீண்டும் கிருஷ்ணருடைய இணைப்பு தான் வருகின்றது, மற்றவருடைய அழைப்புகளை காணவில்லை, என்ன நடந்தது? கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே,
0: ஆயிரத்திலே தான் நிற்கின்றீர்கள். ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே, ஆயிரத்திலே தான் நிற்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே மீண்டும் பாருங்கள். முன்னில் தமிழ் வானொலி ஒருவருடைய இணைப்பு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. ஷியாமலா, உங்களுடைய இணைப்புக்கு தடை இருந்தது தான், இப்பொழுது தடை நீங்கி நீங்கள் பாடல்களை தந்திருந்தீர்கள், தொடர்ந்து தரலாம் என்று எண்ணுகிறேன். அடுத்த உறவுகள் விரைவாக வர வேண்டும், வருபவர்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் நிகழ்ச்சிக்கு. எங்கே கொண்டு பாருங்கள், அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். ஆயிரம் நிலவிவா என்ற பாடலோடு ஆரம்பித்தது இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு. 2026 ஆண்டு 5வது மாதத்தின் 16வது நாள் காரிக்கிழமை. பாட்டுக்கு பதில் பாட்டு, மொன்றியல் தமிழ் வானொலி.

0: கிருஷ்ணா மீண்டும் நீங்கள் தான் வருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இதுதான் சந்தர்ப்பம்.
1: ஓராயிரம் கற்பனையிரம் கற்பனை நூறாண்டு
0: நன்றி நன்றி நன்றி.

0: மனம் என் ஆசை பாராயோ.
1: சிறப்போடு ஆறு வாரத்தோடு ஓடி வந்தார் என் அன்பு மகள் சியாமலா. உங்களுக்கு என்ன நடந்தது மகளே? உங்களோட தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டதா? இல்லை என்று எண்ணுகிறேன். சரியான இடம் பார்த்து இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடம் மாறி நின்று பாருங்கள், உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். போட்டி ஆரம்பித்து சிறப்பாக செல்ல எண்ணுகிறேன். கிருஷ்ணனும் சியாமலாவும் போட்டியில் வந்தீர்கள். இப்பொழுது கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. ஏனியோரை காணவில்லை. எங்கே அவர்கள் காலம் தாமதித்து வருவார்களோ, எப்படியும் வருவார்கள். ஒரு பாடல் என்றாலும் தருவார்கள். தங்களுக்கு பாடலும் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். சிரமங்கள் பல இருந்தும் அதில் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும் என்று நான் தடைகள் இருந்தபோதும் ஓடி வந்தேன். வருவீர்கள், இணைவீர்கள், கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் என்றால் நேயர்கள் அதை விரும்பி கேட்கின்றார்கள். வேறு வானொலிகளில் இல்லாத ஒரு புதுமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி, கொண்டு வாருங்கள் என்று. எங்கே ஓடி வர வேண்டும்? மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு. இது கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக 11:55 முற்பகல். உங்களுக்கு நேரம் 9:25 தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்களும் இணைந்திருக்கின்றோம். இவர்களுக்கு இன்று வலைத்தளம் சீராக இல்லை போல் தெரிகின்றது. பார்ப்போம்.

0: சியாமளாவின் பதில் தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டது அப்பா என்று எழுதியிருக்கின்றார். காரியமில்லை, அவர் தொலைபேசி சீராக இருந்தால் அவர் சிறப்பாக இயங்கிக் இருக்கக்கூடியவர். அவருடைய தொலைபேசி அலைபேசி தானே பிழை பெறுகின்றது. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. முயற்சியுங்கள், அலைபேசி சரியாக வந்தால் தொடருங்கள் உங்களுடைய பணியை. கிருஷ்ணன் வந்து விட்டார் மீண்டும். கிருஷ்ணா, உங்களுக்கு தான் உங்கள் காற்றில் மழை பொழிகிறது, உங்களை இணைக்க முடியாமல் இருக்கிறது, என்ன காரணம்? கிருஷ்ணன் உங்களை இணைக்க முடியாமல் இருக்கிறது, உங்களை இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. ஆ, இப்பொழுது வந்துவிட்டது. கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: நிலவே என்னிடம் நெருங்காதே, இணைக்கும் இடத்தில் நான் இல்லையா.
0: இந்த பாடலில் தான் இரண்டாவது பாடலாக சியாமளா கொடுத்திருந்தார். ஒரு பாடல்.
1: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது.
0: நீங்கள் என்னுடைய சிந்தியை அளவிடுகிறீர்கள். நான் அப்படித்தான் நினைத்தேன். உடனே நீங்கள் பாடுகிறேன். நிலவுக்கு
1: என்ன
0: ஒரு கோபம் இல்லை. வாழ்த்து. நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். மறுநாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் வந்து தரும் பாடலை கொண்டு அந்த சந்தர்ப்பத்திலே நான் சில நகைச்சுவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த நகைச்சுவை தருகிறேன். வாழ்க்கையிலே நகைச்சுவை என்பது மிகவும் சிறப்பானது. அருமருந்து. ஒருவரை சிரிக்க வைக்கிறது சாதாரணமான விடயமில்லை. நாங்கள் சிரித்து கொள்வதும் சாதாரணமான விடயமில்லை. சிரிக்க வைத்து சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் பார்த்து சிரித்து நகையா நையாண்டி நகையா ஆட வைக்கக்கூடாது. அவர் நகைத்து கொள்ள வைக்காமல் சிரித்து கொள்ள வைக்க வேண்டும். எங்கே பார்ப்போம். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு தடைகள் இருக்கின்றபடியால் நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டை ஒரு ஓரங்கட்டத்தான் வேண்டும் போல் இருக்கின்றது. அதை நேர் நீரமாக எடுத்து பாடலை கேட்டு நிகழ்ச்சியை சுருக்கமாக முடிக்கலாமோ என்று முன்ன தோன்றிருந்த கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். சக்கை போடு போடு ராஜா, கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காதல் இன்பம், என் காதல் இன்பம் இதுதானா, அது இதுதானா என்று எண்ணக்கூடிய ஒரு வகையில் நல்லதொரு பாடல். தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு பின் தாரம் தானே வாழ்க்கைக்கு ஆதாரம். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் காரிக்கிழமைகளில் தோன்றும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலோடு ஆரம்பிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு.
2: உன் மௌனம் என்ன மொழி,
0: இரண்டு நிமிடங்கள் பார்ப்போம். இரண்டு நிமிடங்களுக்குள்ளே தொடர்ந்து ஒருவர் தான் பங்கு பெறுபவராக இருந்தால் அதை நிறுத்தவும். அவருக்கும் சலிப்பு தட்டிவிடும், எங்களுக்கும் கேட்பதற்கு நகைப்பாக இருக்கும். நேர் நேரமாக பாடலை கேட்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது பார்ப்போம். இப்போ வந்தவருக்கு அடுத்தவருக்கும் சக்தி குறைந்து விட்டது போல் இருக்கு. அவருடைய தொலைபேசிக்கு இணைப்பிலே தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் இதுவரை நேரமும் நாங்கள் கேட்ட பாடலோடு ஏறுவரை காணவில்லை. அவர்களுக்கு தொல்லைகள் அதிகமாக இருக்கலாம், வருவதற்கு சந்தர்ப்பங்கள் சீரில்லாமல் இருக்கலாம். சிறப்பாக சவாரி செய்யக்கூடிய குதிரைகள் பல உண்டு. இந்த பாட்டுக்கு பதில் பாட்டிலே அவர்களை காணவில்லை. அதனால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு அல்ல, நிகழ்ச்சியை அல்ல, இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை முடித்து கொண்டு அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமாகலாம். ஏனென்றால் இரண்டு பேர் வந்தார்கள். அதில் ஒருவர் தொடர்ந்தார், மற்றவர் விழுந்தார். விழுந்தவரும் மீண்டும் தொடர்ந்தவரும் விழுந்து போகும் வாய்ப்பில் இருக்கும்படியால் இறுதியாக கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா,
1: விளையாடுதே அந்த நிலை கண்டு எனதுள்ளம், மற்றவர் வருவாங்க எண்ணி
0: பார்த்துட்டு
1: பாட்டுக்குதான் பதில் பாட்டு தர வேண்டிய
0: எனது உள்ளம் தடுமாறுது அப்படி அவர் அந்த பாடலை பாடுங்கள். இப்ப சந்தர்ப்ப முடிவு.
1: நிலவோடு வான்முகில், நிலவோடு வான்முகில் விளையாடுதே அந்த நிலை கண்டு எனதுள்ளம் அப்படின்னு
0: பாடுங்க. எனதுள்ளம்
1: நிலவோடு வான்முகில், நிலவோடு
0: வான்முகில். அந்த கடைசியில் எனது உள்ளம் என்ன செய்த ஐயா? தடுமாறுது, நினதுள்ளம் தடுமாறுதேன்னு ஒரு அற்புதமான பாடல் வரியல்லவா, மறக்க கூடாது. சரி, சிறப்பான பாடல் கிருஷ்ணா, ஒரு வேண்டுகோள், நீங்களும் இப்பொழுது வந்துவிட்டார் மூட வேண்டாம் நான் வருகின்றேன் என்று வந்துவிட்டார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
3: இரவு நேர
0: வணக்கம், பகல் நேர
3: வணக்கம்.
0: நிலவே நிலவே சரிகம பதனி பாடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என்ற பாடலை தந்திருக்கின்றார் சந்தன்ராஜ் அவர்கள். அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணன் மட்டும்தான் இருந்தார். சேமலாவுக்கு கொஞ்சம் தொலைபேசி சரியில்லை, நாங்கள் நிறுத்துவோமா என்று கேட்கும் பொழுதே சந்தன்ராஜ் தொட்டு விட்டார். எங்கே தொடருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். ஒன்றையும் காணவில்லை, ஒன்றையும் காணவில்லை. என்ன நடந்தது? என்னுடைய தொலைபேசிக்கு அழைப்புக்கு கடுமையாக உங்களுக்கு முடியாமல் இருக்கின்றதா? புரியவில்லையே.

0: வந்து விட்டார் அவருடைய கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள், நிலவோடு வான்முதல் துள்ளி விளையாடும் பொழுது இப்பொழுது என்ன செய்கின்றது, கொண்டு வாருங்கள்.
1: நிலவே என்னிடம் இல்லை, நிலவே சாட்சி,
0: நிலவே நீ சாட்சி, அந்த பாடலா? ஓ, நிலவே நீ சாட்சி. அப்ப இரவிலே தான் நிம்மதி வேண்டும் போல் இருக்கு. நிலவு வந்து சாட்சி சொல்றது, நிலவே நீ இன்று அமாவாசை இல்லவா, அப்படி வெற மாட்டாது நிலவு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் வந்து விட்டார், அணைத்து விடுவோம். வணக்கம் சந்தன்ராஜ், தாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். பூஜை இருந்தா வரத்தான் வேணும், பாபா அன்பே பூஜை உண்டு. வாழ்த்துக்கள். திருவுறுப்பாக ஓடிவாருங்கள், பாபா அன்பே பூஜை உண்டு. சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை தந்தவுடன் அடுத்த பாடலை தருவது யார் என்று நான் எண்ணி பார்த்து எதிர்பார்க்கின்றேன். யாரும் அழைப்பதாக தெரியவில்லை. என்ன நடந்தது? ஓடி வாருங்கள். இன்று கணகணப்பாக, பிறுபுறுப்பாக, சுறுசுறுப்பாக, வேகமாக, விவேகமாக நடைபெறும் என்று தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க, இங்கே பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஓய்ந்து கொண்டு ஓய்ந்து விட்டார்களோ என்று கேட்கின்றார்கள். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடல். கிருஷ்ணா
1: வணக்கம் ஐயா. பூஜை கேட்ட பூவிது, நேற்று தானே பூத்தது.
0: அது ரெண்டைக்கு பூத்தால் பூஜை கேட்பதா வராதா?
1: நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு மாதிரி களை போடும். அப்ப முந்தா நேத்து பூட்டா பூத்தா? வாழ்த்துக்கள். நேத்து பூத்த பூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒவ்வொரு பாடல்களும் எங்களுக்கு உரியது என்று எண்ணிக்கொண்டு தொடுக்கின்றார்கள் சந்தன்ராஜ் அவர்களே. அன்பே ஒரு ஆசை கீதம், அடே அப்பா கீதமா இருக்கு. அன்பே ஒரு ஆசை கீதம். எங்கே அடுத்த ஆசை கீதத்தை யார் தரப்போகின்ற பார்ப்போம். அன்பே ஒரு மீண்டும் சந்தன்ராஜ், உங்கள் இணைப்பு தான் கிடைத்திருக்கின்றது. பாருங்கள்.
2: பூத்த மல்லிகை காத்து நிற்கிறது,
0: அடேங்க அப்பா. பூத்த மல்லிகை காத்து நிற்கிறது. நன்றி நன்றி. பூத்த மல்லிகை காத்து நிற்கிறது. ஓடி வாருங்கள். அடுத்த பாலுக்காக மீண்டும் சந்தன்ராஜ், உங்கள் வரிதான் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள். மல்லிகை பூவழகில் என்ற பாடலை சந்தன்ராஜுக்கு கிடைத்திருக்கின்றது. அடுத்த பாடல் யாருக்கு கிடைக்கின்றது? அழைப்பு யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்ப்போம். இருவரும் அமைதியாகி விட்டார்கள், பார்ப்போம். சியாமலா, முயற்சி பண்ணுங்கள், உங்கள் தொலைபேசியை கொண்டு சென்று சரிபார்த்து ஒரு தடவை ரீபூட் பண்ணுங்கள். அதை முற்றாக அதை நிறுத்திவிட்டு மீண்டும் ஆரம்பியுங்கள். சில சமயம் இந்த ரீஸ்டார்ட் பட்டன் எங்களுக்கு உதவி செய்யும். ரீஸ்டார்ட்டை போட்டு திருப்பி ஒரு தடவை செய்தால் உதவி செய்யும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்களுடைய இணைப்பு தான் தோன்றுகின்றது, ஆனால் இணைக்க முடியவில்லை. எங்கள் உங்களுடைய அணைப்பை பார்ப்போம். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் 2026 ஆண்டிலே இருக்கின்றோம். 30வது ஆண்டை தொடர்வதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றது. இப்பொழுது 29வது ஆண்டில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் மூன்றில் தமிழ் வானொலியில் உலகளாவ கேட்டு மகளும் ஓர் மற்ற ஊடகங்களில் இல்லாத ஒரு நிகழ்வாக இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி கடந்த பல வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார் பாடலை. கிருஷ்ணா.
1: அன்பே அமுதா, அன்பே அமுதா, அன்பே நீ பாலம்.
0: ஐயா, அன்பே அமுதான்றது அன்பே அனுஷியான்னு பாடலாம் தானே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் அழைப்பு நிற்கின்றது. மீண்டும் அழைக்க வேண்டும் சந்தன்ராஜ். சந்தன்ராஜினுடைய இணைப்பு இன்னும் தடை இருக்கின்றதோ தெரியவில்லை. யாருக்கு தடை இருக்கின்றதோ தெரியவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலியில் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்த்தும் வேளையிலே வலைத்தளம் அலைவரிசை சீராக இல்லை என்றால் அத்தனையும் தவறாகத்தான் ஏற்படும், இடையூறாகத்தான் இருக்கும். பார்ப்போம். கொண்டு வாருங்கள். 100 பாடலுக்கு குறைவாக வந்தால் அது போட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் தொகையான பாடல்கள் தர வேண்டும். இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா வாருங்கள்.
1: அன்பே அமுதே அருங்கனியே.
0: என்னெல்லாம் அன்பே அமுதே அருங்கனியில் இருக்கின்றீர்கள். அன்பே அமுதே அருங்கனியே. அடுத்த வரி ஆனந்த வாழ்வே.
1: நாம்
0: இனியே. அருமையான பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவதற்காக சந்தன்ராஜ் அவர்கள் முயற்சி செய்கின்றார். அவருடைய இணைப்பு எனக்கு தாமதமாக கிடைக்கிறது போல் தெரிகிறது. இப்படித்தான் முதலில் சியாமலாவுக்கு இருந்தது. பிற வலைத்தளம் தொலைபேசி தொலைபேசி ஆகிவிட்டதப்பா என்று முறைப்பாடு செய்தார் அப்பாவிடம் வந்து. நான் என்ன செய்ய மகளே, இப்போ நான் உங்கள் தொலைபேசியை சீர்திருத்த முடியாது. நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய அழைப்பு வந்தது, அதுவும் நின்றுவிட்டது. அதனால் இன்று எங்களுக்கு இடையூறு நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்துச் செல்வது அழகற்றது, அது முறையற்றது, செயல் சரியா. வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வணக்கமே. அமுதமலை பொழியும் ஒரு நிலவிலையா?
0: ஆஹா ஆஹா,
2: நன்றி. வணக்கமே.
0: அமுதமலை பொழியும் ஒரு இனிய இரவில். அமுதமலை, அமுதமலை பொழிந்தால் எப்படி ஐயா இருக்கும்? ஆஹா, அடுத்த பாடலும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கிறது, கொண்டு வாருங்கள்.
2: மழை பொழிந்து கொண்டே இருக்கும் ஐயா.
0: மழை பொழிந்து கொண்டே இருக்கும், உடல் நனைந்து கொண்டே இருக்கும். கிருஷ்ணா உங்களை காணவில்லையே. கிருஷ்ணா உன்னை காணவில்லையே நேற்று. எங்கே காணவில்லை? வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் ஓரளவு ஓட்டி கொண்டு போகின்றேன். ஆனால் முற்றாக எங்களுக்கு கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: அமுதே பொழியும் நிலவே.
0: ஐயா, எத்தனை பாடலை தொடுத்து பார்க்கிற அத்தனை பாடலும் உங்களுக்கு வந்து முட்டி கொண்டு நிற்கின்றது. எந்த பாடலை தருவதுன்னு தெரியாமல் இப்பொழுது இந்த பாடல் அமுதை பொழியும் நிலவையா? அடே அப்பா, அற்புதமான பாடல் ஐயா. அமுதை பொழியும் நிலவே, நீ அருகில் வராமல் இருக்குதே என்று தெரியவில்லை. அதுதான் உங்களுக்கு எத்தனை பாடல்கள் இந்த அமுதை பொழியும் நிலவே அருகிலே வராமல் இருந்து ஓரளவு எட்டி பிடித்து கொண்டு வந்து விட்டீர்கள், விட்டுடாதீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள் என்று தெரியவில்லை. உங்கள் பாடல்களை நாங்கள் தெரிவு செய்து வெற்றியாளர்கள் கண்டுபிடிக்க இன்று கடினமாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம் போட்டி எப்படி செல்கின்றது என்று. அடுத்த பாடலை தருவதற்காக ஷியாமலா முயற்சிக்கின்றார். அங்கே அவருடைய முயற்சி பலனளிக்க வேண்டும். எப்படியும் வந்து விடுவார் என்று எண்ணுகிறேன். எங்களுடைய சரவணனை காணவில்லை, ரேவதியை காணவில்லை. விஜயராகவனர் அழகாக ஒரு பழமொன்றை அனுப்பியிருக்கின்றார். அதிகமான ஆட்டம் குறுகிய காலமே என்று உணர்த்தும் சுற்றும் பம்பரம் என்ற ஒரு படத்தை போட்டு எழுத்தை எழுதி விட்டிருக்கின்றார். இப்படி அது யாருக்கு அந்த சேர்முதலியாக இன்று இல்லையே, அது அதை நேற்று போட்டிருக்கிறார் போல் தெரிகின்றது. இன்று அவர் போடவில்லை, அது மாதிரி ஒருவர். இருப்பினும் அவருடைய பதிலும் நேற்று கிடைத்திருக்கு, நீங்கள் படித்திருப்பீர்கள். பிளத்தில் எழுதியிருக்கிறார். நல்லதோர் பதம் தான். அதிகமாக ஆடும் ஆட்டம் நினச்சி விரைவில் நின்று விடுவது பம்பரத்தை தான் போட்டிருக்காரு. வேறு பம்பரத்தை விட இயந்திரங்கள் எல்லாம் முடுக்கிவிட்டால் எவ்வளவு நேரம் நின்று ஆடும்? இப்பொழுதெல்லாம் இயந்திரத்திலே ஆடுகிற பம்பரம் வந்துவிட்டது, விடிய விடிய ஆடிக்கொண்டிருக்கும். இருப்பினும் பழையது பழையது தான், அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அது வாழ்க்கையின் அர்த்தத்தோடு வந்தது. கடுமையாக தொல்லி குதித்து நாங்கள் ஆட்டம் போட்டு அசம்பாவிதம் செய்தால் இலை நின்று விடும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எங்களுடைய போட்டியை நிறுத்துவதாக எண்ணுகின்றேன். அடித்து விட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: மழைக்கால மேகம் ஒன்றியா, மடி ஊஞ்சல் ஆடி
0: அட்ரா சக்கர். மழைக்கால மேகம் ஒன்று, மழைக்கால மேகம் ஒன்று என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது, கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. ஊஞ்சல் மனம் உலா வரும் நாள் இல்லையா?
0: ஓ, அந்த பாடல் இன்றைக்கு கிடைத்து விட்டதா? ஊஞ்சல் மனம் உலா வரும் உங்களுக்கு விருப்பமான பாடல். ஊஞ்சல் மனம் உலா வரும் என்ற பாடல் உங்களுக்கு கிடைத்த பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஒரு பாடல் ரெண்டு நாள் பாடலை ஒரு ஓர் இரு நிமிடம் பார்ப்போம். நான் 12 மணியோடு நிறுத்தலாம், வேறு நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். பாடல்களை தந்து மகளலாம், கேட்டு மகளலாம், வியாக்கியானங்கள் செல்லலாம், விவரங்கள் சார எண்ணினேன். இது பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு பதமான இதமான முறையான நிகழ்ச்சியாக செய்ய முடியவில்லை என்று உறவுகளே. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள், தாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: சங்கீத மேகம்
0: சங்கீத மேகம் தேந்திருந்தும் பானம். சங்கீத மேகம் தேந்திருந்தும் பானம். ஒவ்வொரு பாடலுக்கு இப்படி நேரம் எடுத்து கொண்டிருக்கின்றபடியால் அடுத்த பாடலும் அவருக்கு தான் கிடைக்கிறது. வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: சங்கீதமே ஒரு பெண்ணானது ஐயா. நன்றி.
0: சங்கீதமே ஒரு பெண்ணோடு தான், சங்கீதமே ஒரு பெண்ணோடு தான் என்று வந்துவிட்டு சென்று விட்டார். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். தவறில்லை என்று எண்ணிக்கொண்டு முழுமையான ஒரு நிகழ்வாக சுவாரஸ்யமாக கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உறவுகள் தேவை, நேயர்கள் பற்றாக்குறை. மூவர் வந்து ஒருவர் நின்று விட்டார், இருவர் வந்தார்கள், அதில் இரண்டாவதாக அவரும் நின்று விடுவார் போல் தெரிகின்றது என்று அவருடைய இணைப்பில் ஏதோ பிழை இருக்கின்றது போல் தெரிகிறது. மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள்
2: என்ன
0: பாடல்?
2: நிலவோடும் மலரோடும் பாடினியா?
0: ஓ, நிலவோடும் மரலோடும் அவரும் பணியோடும் மிகவும் சிரமமாகத்தான் வந்திணைந்து கொண்டிருக்கிறார். நிலவோடும் பணியோடும் என்ற பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்பு உண்டு. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும் ஐயா.
0: சங்கீதம் பாட அப்ப கேள்வி ஞானம் போதும் ஐயா. அப்படின்னு நாங்கள் எல்லோரும் பாடுவோம் பாருங்கள். சங்கீதம் பாட கேள்வி ஞானம் போதும். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் இது இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தயவு செய்து வந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து தொடர்போ நிகழ்ச்சி பாடல்களை கேட்டுமோ நீங்கள் வந்து பாடல்களை தாருங்கள். நான் இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.

மொத்தம் 3 உறவினர்கள் பங்கு பற்றி 33 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். இந்த 33 பாடல்களும் யார் யார் அதிகமான பாடலை தந்தது இப்பொழுது நான் கணக்கிட்டு சொல்லுவேன். அது வரைக்கும் பாடலை கேட்போம். நாங்கள் அடுத்த வாரத்துக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு செலுத்துவது கடினமாக இருக்கின்றபடியால் தொடர்ந்து நாங்கள் பாடல்களை கேட்டும் போது உங்களுக்கு விருப்பம் வந்து இணையக்கூடியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேளுங்கள்.

0: ஒலித்து ஓய்ந்தது. மூன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பாதல் பாட்டின் முதல் பாட்டாக மூன்றியல் தமிழ் வானொலி தந்த பாடல். இந்த பாடலுக்கு வரி எடுத்து பாடல்களை தொடர்ந்து கொண்டு போவோம் என்று உற்சாகத்தோடு ஓடி வந்தவர்களுக்கு இந்த வலைத்தளத்தின் இடையூறு காரணமாக அவர்கள் தொடர்ந்து விறுவிறுப்பாக தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி வருகின்ற அந்த அந்த அந்த வளமையான காலங்களில் இந்த அந்த அந்த அந்த வரிசை இல்லாமல் இருக்கின்றது. அதனால் இணைந்தவர்கள் மூவர் தான் வந்து இணைந்தார்கள். அதிலே ஒருவர் நான்கு பாடல்களுடன் அவரால் தொடர முடியவில்லை, வலைத்தளம் சதி செய்துவிட்டது என்று எழுதியிருக்கின்றார். அடுத்தவர் தனியே ஒருவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று அவர் எண்ணாமல் தன்னுடைய கடமையை கொண்டு வந்து செய்யும் பொழுது அவருக்கும் இடையூறுகள் ஏற்பட்டு கடினமான ஒரு நிலையிலே தான் அவர் வந்து கொண்டிருக்கின்றார். இது சோர்ந்து போகக்கூடாது என்று கரம் கொடுப்போம் என்று ஓடி வந்திருந்தார் ஒருவர். அவருக்கும் தொடர்வதற்கு கடினமாக இருப்பது என்பதை நான் அவர் அந்த அழைப்புகளிலிருந்து உணர்ந்து கொண்டேன். அந்த வகையில் மூன்று உறவினர்களும் 33 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த 33 பாடல்களையும் ஷியாமலா 2 தடவைகள் வந்தார், வந்து 3 தடவை தான் அழைத்திருந்தார். 3 தடவையும் 4 பாடலை கொடுத்திருக்கின்றார். அந்த 4 பாடலை தந்துவிட்டு அவருக்கு அதற்கு பின்பு தொடர முடியாமல் இருந்த வேளையிலே கிருஷ்ணன் தொடர்ந்து கொண்டே இருந்தார். பின்பு சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருந்தார். சந்தன்ராஜ் அவர்கள் வந்து 12 பாடல்களை தரக்கூடியதாக இருந்தது. இடையிலே இருந்து பின்னோக்கி வந்தாலும் அவர் வந்தது 16வது பாடலே தான் அவர் வந்தார். நான் மூடுவோம் என்று எண்ணும் வேளையிலே வந்துவிட்டார். அவரால் 12 பாடல்களை கொடுக்க முடிந்தது. ஆனால் விடாமல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தாமதித்து தாமதித்து வந்தாலும் 17 பாடல்களை கிருஷ்ணன் தந்திருக்கின்றார். மொத்தம் 33 பாடல் மூவர்கள் வந்த இடத்திலே இன்றைய இதுவரை வந்த 33 பாடல்களும் முதல் நிலையிலே கிருஷ்ணனும், இரண்டாவது நிலையிலே சந்தன்ராஜும், மூன்றாவது நிலையிலே ஷியாமலாவும் இருக்கின்றார். ஷியாமலா நான் நினைத்தேன் தொடர்ந்து நல்ல போட்டியாக இருக்கப் போகின்றது என்று. ஷியாமலாவுக்கு தெய்வாதீனமாக அந்த வலைத்தளம் அவருக்கு இடையூறு கொடுத்து விட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வலைத்தளம் துல்லியமாக இல்லை என்றால் நிகழ்ச்சி சோபிக்காது. அந்த வகையிலே நான் இடைநிறுத்தி கொண்டேன். அவர்களுக்கும் சிரமம் இல்லை, இவர் ஆரம்பித்து விட்டாரே இது எப்படி என்று ஓடி வந்து இணைந்து கரம் கொடுக்க பார்க்கின்றார்கள். முடியாமல் இருக்கின்றது. அந்த வகையில் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் இது ஒரு நேயர் நிருப்பமாக எண்ணி நாங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம். பாடலுக்கு பதில்கள் கருத்துக்களை கூறலாம். நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிந்த கருத்தை கூறலாம். மூவர் தானே இருக்கின்றீர்கள், அதிலே ஒருவருக்கு முடியாத நிலையில் இருக்கின்றார். சில சமயத்திலே அவருடைய வலைத்தளம் சீராக வந்தால் அவர் வரலாம். இப்பொழுது நாங்கள் அடுத்த ஒரு பாடலை தெரிவு செய்து கேட்டு பார்ப்போம். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து பாடல்களை நான் ஒலிபரப்பை செய்ய முயற்சிக்கின்றேன் அன்பு உறவுகளே. இதில் காழ்ப்புணர்வு எதுவும் இல்லை, அல்லது வெறுப்புணர்வு எதுவும் இல்லை, அல்லது முற்றுப்புள்ளி வைப்பதாக இல்லை. உலகளாக இருந்து எங்களுக்கு ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்றுதான் நீங்களும் நானும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு குதூகலமாக கொண்டு வருவோம். அது இன்றைக்கு சாத்தியமில்லாமல் இருக்கின்றது. இணைந்து எங்களுக்கு உறவுகளோடு உறவாக வலைத்தளத்தில் இணைந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரமணி ராஜேஷ் அவர்களுக்கும் நிலைமை புரியும், ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது கிருஷ்ணா உங்களை அழைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம், பாருங்கள் கிருஷ்ணன், வணக்கம்.
1: வணக்கம்,
0: கூறுங்கள்.
1: வணக்கம் வணக்கம். நான் மற்ற நேயர்கள் வருவார்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். வேற ஒண்ணு
0: அதான் எனக்கு தெரியும், மற்ற நேயர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் வந்து உங்களுக்கு இடையூறாக உங்களுக்கும் வலைத்தளம் அவ்வளவு சிறப்பாக இல்லை மற்ற நாட்கள் போல். சந்தன்ராஜ் அவர்களுடைய இணைப்பும் தாமதமாக வருகின்றது. ஷியாமலா நின்று விட்டார், அவரால் முடியவில்லை, தொடர முடியாமல் இருக்கிறது. அதெல்லாம் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். உங்களுக்கு கூறினேன் தானே, முதலில் நிறுத்த பார்த்தேன், அதுக்குள்ளே சந்தன்ராஜும் வந்திருந்தார். அந்த நான் இப்போ கூறியது கேட்டது அவங்களுக்கு முடிவு கூறியிருந்தேன். எத்தனை பேர் வந்தது எத்தனை? அந்த வகையிலே கிருஷ்ணா கட்டி காரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சரியா, சரி. அந்த இந்த வேளையில் ஏனால் இந்த நிகழ்ச்சி கிருஷ்ணா ஒரு இருவர் வந்தாலும் சுவாரஸ்யமாக நாங்கள் கொண்டு சென்று இருக்கின்றோம்.

0: வந்தார். ஆனால் அவரும் வந்து தாமதித்து தாமதித்து தான் வரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இப்படியே நிலையிலே நாங்கள் ஒரு ஒரு போட்டி மாதிரி இதை செய்வது அழகல்ல. அதனால் அப்படி இருந்தும் கூடுதலான பாடலை இந்த குறுகிய நிறுத்த கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஆனால் எல்லோரும் கொடுக்க ஆயத்தமாகத்தான் வந்தார்கள். வலைத்தளம் அதனால் தான் கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாவே இருக்கும் அன்புறவுகளின் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நல்லது நீங்கள் நிறுத்தி வைத்தது. அவர்களுக்கு பாடல் யார் கொண்டு வர, உங்கள் எல்லோரையும் தெரியும், யார் நன்றாக கூடுவார், யார் அதிகமாக, அவர்கள் தங்களுக்களே கணக்கு போட்டு கொண்டு வந்துட்டு எனக்கு எழுதுவார்கள் என்று இவர் கூட சொல்வார், அவர் கூட வருமென்றெல்லாம் போட்டு என்னோட பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்த எழுத்து மூலங்களில். அதனால் நாங்கள் அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு, எனக்கும் இன்று இயலாத நிலை இருந்தும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் விடக்கூடாது செய்ய வேண்டும் என்று தான் ஓடி வந்தேன். வந்தோம், வந்த இடத்துல நாங்கள் செய்தோம், இவ்வளவாவது கொடுத்து விட்டோமே. என்ன அந்த வகையிலே இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கு என்ன பாடலை இன்று நாங்கள் ஒளிபரப்புவோம்?
1: படம் வந்து தேன் கிண்ணம்.
0: தேன் கிண்ணம் என்ற திரைப்படத்தில் அது என்ன பாடலாக இருக்கும்?
1: உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. இது ஒரு நகைச்சுவை பாடல்.
0: ஓ, உத்தரவின்றி உள்ளே வாண்ட பாடல். உத்தரவின்றி உள்ளே வா, நல்ல இந்த பாடல். உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து என்ன காரணம்?
1: இன்னைக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு தொடர முடியலங்கும் போது இதுல ஒரு பத்து பாட்டு கேட்கலாமே.
0: அப்படியா? இங்கே நாங்கள் யாருக்கும் உத்தரவு கொடுக்கவில்லை. உத்தரவு இல்லாமல் எல்லோரும் உள்ளே வரலாம் இந்த நிகழ்ச்சிக்கு. ஏனா இதில் எங்கிருந்து யாரும் கேட்டுக்கொள்ளாமல் தங்கள் மனதிலே தோன்றுகின்ற பாடலே தந்து மகளலாம். அந்த வகையிலே அது மட்டுமில்லாமல் வந்த இணைபவர்களுக்கு ஒரு பாட்டுமெல்லாம் நான் ஒளிபரப்பது உண்டு. அந்த இன்றைக்கு என்ன இந்த வழியில் ஒரு நகைச்சுவையான பாடலை தருவோம் என்று எண்ணி எங்கள் எல்லோரையும் நகைச்சுவையாக வைத்திருப்பதற்காக அந்த பாடலை தருகின்றீர்கள். சரி, அந்த பாடலை கேட்டுவிட்டு நிற்க வேண்டாம். இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியை நான் முழுமையான நேரத்துக்கு நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். விருப்பமான பாடல்களை வந்து கேட்பவர்கள் சிலருக்கு காலதாமதமாகவும் வலைத்தளம் பணிபுரிய இயங்கும். அடுத்தது ஒரு தடவை ஒரு தடவை சிறிய நேரம் பேசுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம், நீண்ட நேரம் தொடர்ந்து கேட்பதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது அவர்களுக்கு. அது வந்து உத்தரவில்லாமல் அவர்களுக்கு வந்து உறுதி இல்லாமல் இருக்கின்றது. என்ன தொடர்ந்து இந்த வலைத்தளம் இருக்குமா, அது எங்களுக்கு கிடைக்குமா? பேசும்பொழுது உங்கள் வலைத்தளம் கூட, உங்களுடைய இணைப்பு கூட எனக்கு இடையிடையே தான் வந்து போகின்றது. சரியாக வர எங்கள் இணைப்பில் ஏதாவது பல இருக்குமோன்னு நான் எண்ணி பார்த்து எல்லா வயர், அதாவது எல்லா இணைய இலைகளை எல்லாம் பார்க்கின்றேன், தொடர் விலைகளை, அது எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது போல் எனக்கு தெரிகின்றது. அலைவரிசை அல்லவா அழைக்க வைக்கும் மக்களை, இல்லையா? சரி, இந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்போம். கேட்டுவிட்டு இன்னமும் நல்ல பாடலை நினைத்து கொண்டு வாருங்களா, இல்லை அனுஷியா வந்து கேட்கலாம் பாடல. அவள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வருவதில்லை, முடியாதில்லை. ஆனால் பாடல் கேட்க வரலாம் தானே, முடிந்தால் அவ
1: கண்டிப்பாக வருவாங்க. இன்னொரு பாடல் தர்றதுன்னா ஒரு சீர்காழி கவிந்தரதன் ஐயா, சித்தூர் ராணி பத்மினி என்ற ஒரு
0: சித்தூர் ராணி பத்மினி அத்மிதான் அற்புதமான படம். சித்தூர் ராணி பத்மினி, அது என்ன பாடல்?
1: பாடல் கொஞ்சம் நீண்டதா இருக்குன்னு தான் பாட்டேன்.
0: நீண்ட பாடல் தர முடியாது, நீண்ட பாடல் தர முடியாது தானே. முன்பு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறேன், நாங்கள் நீண்ட நேர பாடல்களை ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து வரலாம், தாருங்கள் என்று. அதற்கு புறம்பாக எத்தனை பாடல் இருக்கின்றது என்று எழுதி அதுகளை தந்திருந்தால் நான் உங்களோட பெயரிலே அல்லது நீங்கள் நான் அதை தயாரித்து வைத்திருக்கின்றேன் தருவதற்கு, நானே எல்லா நிகழ்ச்சிகளையும் தயாரித்து கொண்டு வருவதா என்ற ஒரு எண்ணம். நீங்கள் நேயர்கள் எங்களுடைய உறவுகளுக்குள்ளே அந்த யுக்தி இருக்க வேண்டும். இந்த பாடலை இப்படி என்ன அதற்குரிய நன்மை தீமைகளை சொல்லி இப்போ நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குவது போல் அந்த பாடலை இந்த திரைப்படம் அதனுடைய சில பின்னணி வரலாறுகளை தேடி எடுத்து தரலாம். அது மட்டுமல்லாமல் திரைக்கு வராத பாடல்கள், அதை மலர்ந்தும் மலராத பல பாடல்கள் இருக்கின்றன. அப்படியான பாடல்கள் நான் அன்றும் என்னுடைய நேயர் நேரம் சர்வதேச நேர்வத்திலே ஒருவர் கேட்டிருந்தேன், இந்த ரெண்டு பாடலையும் நான் கேட்டிருந்தேன், அவர்கள் எழுதியிருந்தார்கள் இந்த பாடல் தயாரித்தும் திரைக்கு வராத பாடல் என்று. ஆனால் கேட்ட பாடலாக இருக்கின்றது எங்களுக்கு, அது திரைக்கு வரவில்லையாம். பின்புதான் நான் சென்று பார்த்தேன், திரைக்கு வரவில்லை தான் அந்த பாடல். அப்படி எல்லாம் இருக்குது. நீங்கள் எழுதுவீர்கள் இரண்டு பாடல்கள் ஒரு திரைப்படத்திலே ஒரே வரியிலே வரும், அல்ல ஒரே பாடல் இரண்டு திரைப்படங்களிலே வந்ததெல்லாம் தந்திருக்கு. அப்படியான மாற்றங்களை நீங்கள் ஒரு நிகழ்ச்சியாகவே தரலாம்.

0: அந்த வல்லமை உங்களுக்கு வேணும். அதிலே வருகின்ற அதை நீங்கள் தயாரித்து எனக்கு அதை உங்களுடைய உங்களுடைய வடிவத்தை அதிலே என்ன வடிவத்திலே தரப்போகின்றீர்களோ அதை தந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சித்தூர் ராணி பத்மினி அது நீண்ட நேர பாடல் பாட என்ன என்ன பாடல் அந்த பாடலை நீங்கள் சொன்னீர்கள்
1: பார்த்து கொண்டிருந்தாலே போதுன்னு அருமையா இருக்கும்
0: அந்த பாடல். நல்ல பாடல்கள் அருமையான பாடல் தான் கிருஷ்ணா. அது வந்து நியதியை மீறி நான் போக முடியாது அல்லவா. நான் பல தடவை உங்களுக்கு
1: கூறியிருக்கேன் உங்கள் விருப்பமாக
0: இல்ல என்ன என்னுடைய விருப்பம் நான் தர முடியாது. என்ன இது உங்களோட விருப்பம் பேர என்னுடைய விருப்பம் பேர உங்களோட விருப்பம் தான் எங்கள் விருப்பம். அது வந்து நீங்கள் அதை நீங்கள் தனியாக அது ஒரு நிகழ்வாக தந்தால் தருவேன். அது தருவதாக இருந்தால் வழக்கமாக 10-12 பாடல் கொடுக்குற நேரத்துக்கு இந்த நீண்ட நேர பாடல் 5-6 பாடல் தான் கொடுக்க முடியும். அடுத்தது எல்லா பாடலும் எல்லோருக்கும் நீண்ட பாடல் பிடிக்கும் என்று அது ஒரு நிகழ்வாக தான் நான் வந்து என்றோ கேட்டவை என்று பழைய பாடல்கள் அப்போ வந்த பாடல்கள்லாம் தந்திருந்தேன். ராக என்னென்ன ராகத்திலே வந்த பாடல்கள்ன்றது ஒரு தனி நிகழ்வாக தந்திருந்தேன். தனி ஒருவருடைய பாடலாக நிகழ்ச்சிகள் தந்திருக்கின்றேன். அதே போன்று நீண்ட நேரம் சரி உங்களோட நீங்கள் என்னென்று இந்த பாடலின் பதில் கூறினீர்கள்
1: பார்த்து கொண்டிருந்தாலே போதும்.
0: பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற பாடல் அந்த பாடல் நீண்ட அது நீண்ட பாடல்களிலே வருகிறார். அது ஒரு நிகழ்வாக கொண்டு வருகிறேன் சார். உங்களுடைய இறுதி கோரிக்கையாக நான் அந்த பாடலை நீண்ட நேரம் நிகழ்வாக ஒரு நிகழ்வே கொண்டு வந்து தருகின்றேன். இந்த பாடலையும் அங்கே பாடல்கள் எடுத்து வைத்திருக்கின்றேன். பார்த்து கொண்டே இருந்தால் என்ற பாடல் அதில் இருக்கின்றது. ஆனால் இன்றைய எனக்கு நியதியை மீறி தர முடியாது ஐயா. அதுதான் அங்கே உள்ளது. சரியா ஒரு பாடல் நீங்கள் இந்த பாடலை கேட்டு முடிந்து வந்து இந்த பாடல் சில கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு பாடலை நீங்கள் தந்து செல்லலாம். இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த பாடலுக்கு முதல் ஒரு பாடல் என் கருத்தில் கிடைத்து அதை ஒரு கேட்டுவிட்டு அந்த உங்கள் பாடலை தருகின்றேன். உத்தரவன்றி உள்ளதாக தருகின்றேன். இந்த பாடலை கேட்போம் இப்பொழுது. நன்றி கிருஷ்ணா. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். கவலைப்பட வேண்டாம் என்றல்ல. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் வந்து உரிமை குரல் திரைப்படத்தில் என்று எழுதியிருக்கின்றார்கள். எப்படி வருகின்றது என்று பார். ஒரு ஊடல் பாடலாகத்தான் வருகின்றது. அந்த பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டு மகளும் இப்பொழுது சரவணன் வருகின்றார். இப்பொழுதுதான் வருகின்றார் சரவணன். அங்கே இணைத்து விடுவோம். அவர் இணைக்கலாம் என்று பார்த்தால் அவருடைய இணைப்பு அதுவும் கடினமாக. வணக்கம் வணக்கம் சரவணா. வணக்கம்
2: வணக்கம்.
0: எங்கே இருந்தீர்கள் இவ்வளவு நேரம்? நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வரவில்லை. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: வாழ்த்துக்கள். பாட்டு உங்களுடைய வலைத்தளம் அப்படி இருக்கின்றது இப்பொழுது?
2: இப்போ கொஞ்ச நேரம் சரியில்லாம.
0: ஓ, நான் கவனித்தேன் என்றால் வரவில்லை. யார் என்ன நடந்தேன்னு யோசித்தேன். இணைப்பு சரவணன் பாட்டுக்கு பதில் போல் ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ இல்லை, பல பாடல் தரக்கூடியவர் நினைத்தேன். எல்லாவற்றுக்கும் காரணம் இணைப்பு தான். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி? எங்களுக்கு 20 பகையில இருக்கின்றோம். நெஞ்சை நிமித்தி கொண்டு
2: கூறுவோமாக. மேகமூட்டமாகவே இருந்து 28 பகையில இருந்தோம். நீங்க முழுக்க பகல் முழுக்க
0: ஒரு 8 பகதனையா கூட நீங்கள் நாங்கள் 20 வகை. ஆனால் இந்த வாரம் பூராவும் நல்ல வாரம் என்று தான் எழுதப்பட்டிருக்கின்றது. இடையிடையே சில மழை ஏற்பட்டு சில தூரல் ஏற்பட்டாலும் 20-22 அப்படி காட்டிக்கொண்டிருக்கும். மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை இந்த காலநிலை. 20-22 என்றால் மக்கள் எல்லோரும் கண்ணை உயர்த்தி பார்த்து ஒருவர்கள் பார்த்து மகிழ்வார்கள். இந்த எங்கே பார்த்தால் தெரிகிறது வயோதிகர்கள் எல்லாரும் முதியவர்கள் எல்லாம் நாயையும் பிடித்து கொண்டு அதில் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டெல்லாம் நடக்கின்றார்கள். நான் கூட வெளியே 2-3 தடவை வெளியே சென்று உள்ளே வந்தேன். சாதாரண உடையோடு உடனே உள்ளுக்கு ஓடி வந்துவிட்டேன். ஆனால் நன்றாக இருந்தேன். சரி, இப்பொழுது நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டை கேட்டு கொண்டு வந்தீர்களா?
2: இல்லை, கேட்கவில்லை. எங்களுக்கு நிகழ்ச்சியே கேட்க முடியாது.
0: நிகழ்ச்சியே கேட்க முடியும். பாட்டுக்கு பாட்டு இங்கே கேட்பேன். இதற்கு வந்து காற்றலை தான் எங்களுக்கு தெரியும். காற்றலை எங்களை கலைத்து கொண்டு செல்லும். இப்பொழுது வலைத்தளத்தில் வரும் இந்த இணையதள அலை கூட எங்களை அலைக்கின்றது. சரி, அதனால்தான் அதுக்கு பேர் அலை. சரியா? அலைக்கின்றபடியால் தான் அலை என்று கூறுகின்றார்கள். சரி, இந்த வேளையில் உங்களோட கருத்துக்கள் எதுவும் பரிமாற இருந்தால் பரிமாறுங்கள், இல்லை பாடலை கேளுங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. பாடல் இந்த காலநிலை ஏற்ற பாடலாக இருக்கும் அந்த பாடல்.
0: இது என்ன குஷி திரைப்படத்திலையா?
2: குஷி திரைப்படம் இல்லை, இது நினைக்கிறான்.
0: மேகம் கருக்குது மழை வர, ஜானகியும் ஜெயசாசம் பாடியது இல்லையா? அதுல முதல்வர் வாசனம் உண்டு, நல்ல பாடல் இந்த படம். மேகம் கறுக்குது மழை வர பாக்குது. சரி, ராதா சிவகுமார் இருவரும் இணைந்து நடித்த ஒரு திரைப்படமாக இருக்கலாம். அந்த பாடலை நீங்கள் இன்று இந்த காலநிலையை கண்டவுடன் கேட்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள். சரி, அப்படி மேகம் கறுத்து மழை வந்தால் உங்களுக்கு குதூகலமாக இருக்குமா?
2: இல்லை, இப்போ இப்போதைக்கு எங்களுக்கு மனசு எப்படி கேட்டால் அந்த அந்த இந்த இப்போ அறுவடை அறுவடை என்ன, ஒரு வாரத்தில் எங்களுக்கு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரங்களில் முடிஞ்சிடும், முடிந்த தருவாயில் இருக்கு.
0: அதற்கிடையில் இது வர பார்க்குது
2: அந்த மழை. ஆனால் ஒரு ரெண்டு நாள் மழை பெய்யுது, அது மழை கொஞ்சம் ஏதுவான மழையாக இருந்து திரும்ப திரும்ப மேலே மழை பெய்யும். அந்த முந்திரி கொட்டைலாம் அப்படி கொஞ்சம் பெருசாக அப்படியே அப்படின்னா அப்படி தண்ணியில் போட்டு இப்படி ஊறி போனால் இப்படி இருக்கும் அப்படியே ஆகிட்டுது.
0: அப்படி வந்து
2: அது எங்களுக்கு சிரமமாக, அந்த காய வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கு, அது காய வைக்க சிரமம். மழை வெயில் வேணும் எங்களுக்கு, அது ரொம்ப எங்கள் பகுதியில் முழுக்க ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த மழையால்.
0: அப்படியா?
2: இரண்டு வாரம் முடிஞ்சிட்டுதான் எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும், அந்த சீசனே முடிஞ்சிடும்.
0: இதுதான் இந்த காலம்னா இதெல்லாம் மழை, அந்த இது மழை அது அப்படி பெருமழையாக வராமல் தூறலாக இருந்தாலும் அவ்வளவு உகந்தது இல்லைன்னு நினைத்து விடும் இல்லை, வெளியே தானே காய வைப்பார்கள் இல்லையா?
2: அப்படியே ஊறி ஊறி போயிடும். எப்படின்னா நம்ம அரிசி வேற யாரோ ஏதோ ஒரு ஊற வைக்கும் போது எப்படி ஆயிடுமோ அதே
0: அது போல.
2: அது திரும்ப சில இடங்கள்ல வந்து அப்படி ஊறி முளைச்சி அந்த கொட்டை வந்து முளைச்சி வந்துடும்.
0: முளைக்கிறதுல பதம் மாறிப்போம், அந்த விதையை உண்ணும் இருக்கிற சுவை கூட இருக்காது, அதில் உள்ள சத்துக்கள் இழந்துவிடும். ஓ, உங்களுக்கு இயந்திரங்கள் கொண்டு உள்ளே கொண்டு சென்று உலர வைக்க முடியாது, வெளியே சூரியனில் தான் வைக்க வேண்டும். என்ன
2: சூரியன், ஆமாம் சூரியனில் மட்டும்தான் அது. மூன்று நாளைக்கு உலர வைத்தால் போதும்.
0: ஓ, மூன்று நாட்கள் இருந்தால் போதும். அப்போ இப்போ அதை பறிக்காமல் மரத்திலேயே வைத்திருந்து மழை முடிந்த பின்பு பறிக்க முடியாதா?
2: இல்லை, அது பழுத்த பழம் பழுத்த உடனே அது கீழே விழுந்துடும்,
0: விழுந்து போயிடும். ஆமாம், பழம் விழுந்து விடும்.
2: கீழே விழுந்துடும், அது பூமியில் விழும்போது ஈரம் அது ஊர் அப்படின்னா நனைஞ்சிட்டு தான் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். அது
0: அதை கலைக்கவும் முடியாது இப்பொழுது நீங்கள் உங்களால், ஏன்னா விஞ்ஞான வசதிகள் உண்டு மழை பெறாமல் அந்த கருக்கட்ட மிருகத்தை கலைத்து விடுவதற்கு. மேலே நாடுகளில் இருக்கின்றது வசதிகள், ஆனால் இந்தியாவிலும் இருக்கின்றது. சிறு தொகைக்காக அவர்கள் செய்ய மாட்டார்கள் தான். ஐயோ,
2: அது இப்போதைக்கு ஒரு இரண்டு வாரத்துக்கு மழை இல்லாமல் இருந்தது தான் போதும். அது ரொம்ப அதிகமான இப்படியான விவசாயிகளுக்கு பயனடைவாங்க.
0: இதுதான் மானாவாரி விவசாயத்தில் உள்ள நன்மைகள் பல, அதில் தீமைகளும் உண்டு. அது சரியான நேரத்தில் மழை வராமல் ஒரு மாதிரி பயிர் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி அதை வளர்த்து கொண்டு வந்துவிட்டு அதனுடைய பிரயோஜனம் உற்பத்திகளை பறித்து அனுபவிக்கும் வேளையிலே மழை வந்து விட்டால் அது தொல்லையாகத்தான் மாறிவிடும்.
2: நேற்று பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் அப்படி முழுக்க முழுக்க அந்த மழையில்
0: நனைஞ்சிக்கிட்டே
2: அப்படியே நனைஞ்சிக்கிட்டே அந்த எங்கள் துணியெல்லாம் சீரும் சகதியும் ஆகி அந்த வேலை செஞ்சு வந்து வந்தால் அன்னைக்கு ஆனால் மழை கிடையாது, ஆனால் ஈரம் ஈரமாக இருந்தது.
0: அதுக்கு என்ன செய்யலாம்?
2: இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு மழை இருக்காதுன்னு நினைக்கிறான்.
0: இது இதுக்கு என்ன செய்யலாம் என்றாலும் ஒரே ஒன்று ஒன்று தான் செய்யலாம். மன வருத்தத்தோடு பொறுமை காக்கலாம், செய்யலாம். மன வருத்தத்தோடு
2: மன வருத்தம்
0: இல்லை, வேதனை இருக்குதான். எவ்வளவு பணம், உடல் உழைப்பு,
2: அது வந்து இயற்கை.
0: அதுதான் ஐயா,
2: இயற்கை
0: இயற்கை எங்களுக்கு சுதந்திரக்கூடிய வகையில் இருக்கணும். எவ்வளவு பணம், எவ்வளவு உடல் உழைப்பு, எவ்வளவு நேரத்தை செலவழித்து
2: எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமான சூழல் இருந்தால் சிலருக்கு வந்து இது நன்மையான சூழலாக தான் அமையுது. எப்படின்னு கேட்டால் இப்போ அக்னியை அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் விருக்கம் பண்ணாங்க, அது அந்த வியலின் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சு போய் தானே இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கும் அது.
0: ஓ, இருப்பினும் பெருநட்டம் ஏற்படாமல் ஓரளவு இந்த வந்த மழை இப்பொழுதுதானே கறுக்குது மேகம், அது கறுக்காமல் கலைந்து விட்டால் சிறப்பாக இருக்கும்.
2: இன்னைக்கு மதியம் அவங்க நினைவு தான் வந்து, நேத்து முன்தினம் பேசிடும்போது கருமேகம் மேகம் வந்து கருமேகமாக இருந்தது எப்படின்னு கேட்டீங்க. மேகமோட்டமாக இருக்குன்னு சொல்லும்போது கருமேகமாக இருந்தது எப்படின்னு கேட்டீங்க. இந்த கருமேகம் இன்னைக்கு தான் அதிகப்படியான கருமேகமாக இருந்தது. அப்படி இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் ஊரில்.
0: ஒரு
2: 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி அப்போ அந்த பிறகு தான் மழை பெஞ்சிட்டு இருந்து எங்கள் ஊரில் மழை இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு மட்டும்
0: ஒரு மாதிரி லஞ்சம் கொடுத்து இந்த மழையை நிப்பாட்ட முடியாதா ஐயா? அப்படி செய்ய முடியாது. சரி, ஆனால்
2: நாம் யாருக்கு வேண்டாமல் கைவிட்டு லஞ்சம் கொடுக்கலாம், ஆனால் இயற்கைக்கு மட்டும் கொடுக்க முடியாது.
0: முடியவே முடியாது. அதுதான் இயற்கை இல்லையா?
2: முடியவே முடியாது. ஆமா,
0: இயற்கையை மீறியதை செய்துதானே எல்லோரும் மிகவும் கடினப்படுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க. சரி, பார்ப்போம் இந்த மிருகம் கருத்த மிருகம் மழை தருகின்றதா தரவில்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் தான் சொன்னோம், மன வருத்தத்தோடு பொறுமையை காத்து கொள்ளுங்கள். அது அந்த மேகம் கலைந்து விட்டால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஒரு
2: ஆமாமா, நீங்க அப்படி அந்த கருமேகம் வரும்போது உங்க நினைவு தான் வந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அப்புறம் கருமேகம் கலைஞ்சு போயிட்டு, நாளைக்கும் போகணும்.
0: 2-3 நாட்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். பெரிய ஒரு அதை பார்க்கும் பொழுதெல்லாம் திக்கி திக்கணும் இல்லையா? அடி, மழை வரப்போகுது, என்ன செய்யறது? அடுத்த மழை வந்தால் மரத்திலே இருக்கிற பழங்களும் மழை வந்தால் உதிர்ந்து விடும் இல்லையா?
2: ஆமா, அதுக்கு வேலை செய்யற வராங்க அவங்களும் என்ன சொல்றாங்க, மழை வருது மழை வருதுன்னு அவங்க மேகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
0: ஆனால் அதை நீங்கள் பறித்ததை கொண்டு சென்று வீட்டின் உள்ளே குமித்து வைக்க முடியாதா? பின்பு வெயில் வரும்பொழுது வெளியே எடுத்து போட முடியாதா?
2: வீட்டுல பரப்பி விட்டு
0: போட்டுறோம், போட்டு ஒரு அளவு
2: போட்டு கொஞ்சம் உழந்துட்டு
0: அப்புறம் நல்ல வெயில் வரும்போது
2: காய வச்சு, அப்புறம் ஒரு மாதத்துக்கு காய வச்சு.
0: நீங்கள் இப்பொழுது வந்து அப்படியே விதை வந்து கோசுடன் தானே காய வைப்பீர்கள்?
2: இல்ல, அந்த பழத்திலிருந்து கொட்டை மட்டும் தனியே பிரிச்சு எடுத்துரும்.
0: பிரிச்சு எடுத்து அந்த விதைகளை காய வைக்கின்றீர்கள் அப்படித்தானே?
2: அதுவரைக்கும்
0: அதை வீட்டின் உள்ளே வச்சு பாதுகாக்க முடியாதா சரவணன்?
2: வீட்டுக்குள்ள வைக்கலாம். வீட்டுக்குள்ள வந்தா ஒன்றும் பண்ண ஒன்றும் செய்ய ஒன்றாகாது. ஏன்னா ஃபேன் போட்டு விட்ருவாங்க.
0: ஆமாம் ஆமாம், காயம் கொஞ்சம்
2: காலத்துலேயே வந்து உழந்துட்டுதுன்னா கொஞ்சம்.
0: ஆனால் சிறு தொகை என்றால் காரியம் இல்லை, பெருந்தொகை என்றால் போடுவதற்கு இடமும் வேண்டும் ஏன்ன?
2: ஆமாம், எங்களுக்கு பேனாக்கு அந்த விலை கொஞ்சம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக விலையாக இருக்குது.
0: அதை வந்து எப்படி செய்கிறது? இந்த மழை கூடாத வழக்கம் இந்த மழைக்கு என்ன ஐயா? மழைக்கு ஒரு மனச்சாட்சி உள்ள மழை என்றால் நல்லா இருக்கும்.
2: அதோட இன்னொரு வருத்தமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த மா, பலா, முந்திரி மூன்றுமே வந்து அதிகமான இந்த ஆண்டு மகசூல், எல்லாருக்கும் அதிகமான மகசூல். அந்த பலா வந்து வாங்கறதுக்கு வியாபாரிகளை வரல.
0: ஓலா
2: பழம் அவ்வளவு தேக்கம் ஆயிட்டு எங்க பகுதியில்.
0: என்ன விலை வாசி கூடி விட்டதா, அல்லது மக்கள் பாவனையை குறைத்து விட்டார்களா, என்ன காரணம்?
2: அதிகம் மகசூல் அதிகமாயிட்டது. யாரும் வியாபாரிகள் வந்து வாங்கலாம். ஒரு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கொடுத்த பலாக்காய் 50 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு
0: பெரிய
2: பெரிய பலாக்காய் எல்லாம் புகழ்பெற்ற பண்ருட்டிலேயே வந்து வாங்கறதுக்கு ஆள் இல்லாம அந்த குடோன் எல்லாம் தேங்கி போய் பலாப்பழம் அப்படியே.
0: பண்ருட்டி என்ற இடத்திலே பலாப்பழம் அதிகமோ?
2: அது பலாவுக்கு புகழ் பெற்ற ஊர் தானே பண்ருட்டி.
0: பண்ருட்டி சிறப்பு.
2: ஒரு பாடல்ல கூட வரும் இல்ல, பண்ருட்டி பலாப்பழம்.
0: பண்ருட்டி பலாப்பழம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. ஏதோ இறைவன் அருளால் இது மனச்சாட்சி உள்ள மழை கலைந்தோடும் கருமுகமாக இருந்தால் சிறப்பு, இல்லை என்றால் கொஞ்சம் மன வருத்தத்தோடு பொறுமையை கடைபிடிங்கள். இரவு நேரத்தில் வந்தாலும் என்ன செய்வது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நீங்கள் அந்த உலர வைப்பது தோட்டத்திலே, உங்களுடைய தோட்டத்துக்குள்ளேயே உலர வைத்து விடுவீர்கள்? அங்க இடங்கள் இருக்குன்னு தான் பரவி காய விடுவது.
2: வீட்டுக்கு கொண்டு வந்து
0: செய்வீர்களா? வண்டி மூலம்
2: வீட்டுக்கு கொண்டு வந்து, மழை இல்லைன்னா மாடி மேல காய வச்சிரும், வீட்டுக்குள்ளதான்
0: போட்டு. அந்த பழமத்திலிருந்து விதையை உடைத்து எடுக்கும் பொழுது அதிலே ஒரு பால் ஒன்று வடியும் அல்லவா, அந்த நீர் அது பட்டால் அதெல்லாம் தோலிலே அவியல் ஏற்படும், என்ன வெந்து போகும்.
2: ஆமா ஆமா, அது ஒரு ஆசிட் மாதிரி தான்
0: அந்த. ஆமாம், அது அந்த எரிவுத்தன்மை அந்த மேனியை கருக்கி சுட்டுவிடும், வெந்து போகும்.
2: பட்டாலே அப்படியே.
0: அப்ப நீங்கள் அது கையுறை போட்டுக்கொண்டுதான் அதை பறிப்பீர்கள்?
2: இல்லை, நாங்கள் பறிக்கும் போதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை அது உடைக்கும் போது தான். அது உடைக்க,
0: ஆமாம், அந்த பழத்திலிருந்து பழத்திலிருந்து அந்த விதை, அது முந்தி ஓடிக்கொண்டு வந்து முத்துகின்ற அந்த விதை இல்லவா, அவரை நீங்கள் உடைக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு சாறு வடியும், ஒரு சாறு. அந்த சாறு மேனியிலே பட்டால் வெந்துவிடும் அந்த மேனி, அந்த பட்ட இடம்.
2: அந்த பழச்சாறு ஒன்று, பழச்சாறு இந்த துணியிலாம் பட்டதுனா அப்படி கரையாயிடும்.
0: ஆமாம், ஆ முந்திரி பழச்சாறு கரைப்பட்டு விடும். சரி, வாழைக்கரை தான் அதிகமான கரை என்று கூறுவார்கள் முன்பு. முந்திரி பழத்தில்
2: வாழைக்கரை மாதிரியே தான் அந்த முந்திரி கரையும் இருக்கும். எங்கள் சட்டையெல்லாம் அப்படி பார்த்தா புள்ளி.
0: ஓ, அப்படியா?
2: அது புள்ளியா இருக்கும்.
0: அதற்கண்டு நீங்கள் வேற சீருடை வச்சிருப்பீர்கள், யூனிஃபார்ம்.
2: அதுக்கு ஆமா, அதுக்கு அங்க தோப்பு மட்டும் பயன்படுத்துறது
0: சிறப்பு. அவ்வளவு கயறேன். அந்த பழத்தை சாப்பிடும் போது உள்ளுக்கு ஒரு சாரம் ஒன்று வரும், அப்படி கட்டிக்கும் போது உள்ளுக்கு அந்த இது வரும், அது தொண்டைக்குள்ளே அரித்து கொண்டு போகும் இல்லையா?
2: அது காய் சாப்பிடும் போது அப்படி இருக்கும், பழம் சாப்பிடும் போது கொஞ்சம்
0: கரிப்பு இருக்கும்,
2: கொஞ்சம்
0: இனிப்பும் ஒரு விதமான புளிப்பும் கலந்திருக்கும் சில பழத்தில். உள்ளே அந்த சாரத்தை, அதனுடைய சாரை முழுங்கும் பொழுது தொண்டைக்குள்ளே கரித்து கொண்டிருக்கும். அப்படி செய்ய வேண்டும். நான் அனுபவித்திருக்கின்றேன் அது, எங்கள் அக்காவினுடைய தோட்டத்திலே இருந்தது. அவர்கள் வந்து பேசுவார்கள், இதெல்லாம் பறிக்கக்கூடாது என்று சொல்லி, அதுக்கு பாம்பு இருக்குது, போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் அது வந்து தொங்கும் போது ஒரு அழகு, தனி அழகு, விதம் விதமான நிறத்திலே, அது வண்ணத்திலே வெயில் படும் பொழுது அதனுடைய ஒளிக்கு ஒரு நிறம், நிழலுக்கு ஒரு நிறமாக தந்து தொங்கி கொண்டு அப்படி லேசாக காற்றில் ஆடுவது. அந்த பூக்கள் வித்தியாசமான பூக்கள் இல்லையா? மலர்ந்த பெரிய இதழ் உள்ள பூக்களாக இருக்காது, நான் பார்த்துருக்கிறேன் சிறப்பு. எதற்கும் உங்களோடு நானும் இணைந்து இறைவனை வேண்டுகிறேன், இந்த மழை கலைந்து போகட்டும், மிருகமே கலைந்து போ, இப்பொழுது வாராதே என்று பாடுவோம். நன்றி சரவணா, நலமாக நலம் பெற வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது நாங்கள் உரிமைக்குரல் திரைப்படத்தை எடுத்து வைத்திருந்தேன், கேட்போம் என்று அந்த பாடலை கேட்போமா? அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது, கேட்டு மகிழ்வோம்.

0: வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோடி நித்திரையில்
1: மாணிக்க வேண்டும். நீங்கள் கேட்க முடியாத நிலையில் இருக்கும் வேளையில் கூட என்னுடைய வலைத்தளத்தில் நான் செய்த விளையாலே அந்த ஒரு உடல்கூறு அறு அசௌகரியம் ஏற்பட்ட வேளையில் ஆளியை பதைத்து விட்டேன். ஒலிபெறும் ஆளி அதை உயர்த்தாமலே இதுவரை நீண்ட பேச்சை பேசிவிட்டேன். உங்களுக்கு கேட்கவில்லை என்னடா முற்றாக வலைத்தளத்திலிருந்து ஒரு வரியும் வரவில்லை என்று நீங்கள் எண்ணக்கூடியதாக இருந்தது. சந்தன்ராஜ் ஐயா அவர்கள் தந்த பாடல் கொம்பேறி மூக்கன் திரைப்படத்திலிருந்து அவருக்காக ஒலிபரப்பப்பட்ட பாடல் நீங்கள் கேட்டு மணந்திருப்பீர்கள். ஊஞ்சல் மனம் உலாவரும் என்ற பாடல். அந்த பாடலை பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களோடு இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவும் பிரபல பின்னணி பாடகர்களின் குரலிலே கேட்டு மகிழ்ந்தோம். வாலி ஐயாவின் வரியிலே எங்களுடைய இசைஞானியின் இசையிலே திரு தியாகராஜன் ஐயா அவர்களோடு சரிதா அம்மாவும் இணைந்து நடித்த அந்த திரைப்படம் நல்லதோர் திரைப்படமாக நாங்கள் பார்த்து மகிழ்ந்த வேளையிலே அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஒலி உங்களுக்கு முதலில் இதைத்தான் நான் கூறினேன். ஆளியை பதைத்து விட்டு அது உங்களுக்கு கேட்கவில்லை அல்லவா? இப்பொழுது அதை கேட்டிருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து நான் பேசியது வளமையாக எங்களுடைய காரிக்கிழமைகளிலே வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இவர்கள் விரும்பி தராது விட்டாலும் விரும்பாமல் தராது விட்டாலும் ஒரு பாடலை கொடுத்து விட்டால் அதில் வரும் வரிகளுக்கு விரைவாக ஒரு பாடலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த முதல் பதத்திலே அவர்களுக்கு அங்கே எண்ண கரு தட்டிவிடும் ஒரு பாடலை அந்த பாடலை உடனே தந்து விடுவார். அது எப்படி ஏது என்று அவர்களுக்கு தெரியாது. இது அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் அல்ல. ஆனாலும் அவர் தந்த பாடல்களை நான் ஒரு பாடல் நீண்ட நாள் காற்றலைக்கு வராத பாடலாகவும் ஒரு நல்ல பாடலாக எனக்கும் பட்டபடியால் அந்த பாடலை தெரிவு செய்து சந்தன்ராஜ் உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்து நீங்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் சோர்ந்து போகின்றதே நிகழ்ச்சி தூக்கிவிட வேண்டும் என்று பல இடையூறு நேரத்திலும் நீங்கள் ஓடி வந்து இணைந்ததை நான் அறிவேன், உணர்ந்து கொண்டேன். இருப்பினும் அதற்கு உங்களை நான் மகிழ்ச்சியோடு அதற்கு பாராட்டுக்களை தந்து அதில் ஒரு உறவு சுட்டி காட்டியிருந்தார் எனக்கு. அது உங்களுக்கு தெரியாதவர்கள், எங்கள் காற்றலையில் இந்த காற்றலையை திறமும் கேட்டு மகளும் தூர இடத்து உறவுகள். அதில் ஒருவர் சுட்டி காட்டியிருந்த அந்த சந்தன்ராஜ் என்பவர்கள் பல தொல்லையில் இருப்பது எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு எப்படி தெரிந்தது எனக்கு தெரியாது. அவர் அப்படி இருந்து தூக்கி விடுவதற்காக ஓடி வந்து கை கொடுக்க வந்தார். அவருடைய வலைத்தளமும் இல்லாமல் இருக்கின்றது என்று நகைச்சுவையோடு தந்திருந்தார். உண்மையும் அதுதான். ஆனால் எந்த நிலை வந்தாலும் நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை சோர்வடையக்கூடாது என்று ஓடி வந்து தோள் கொடுப்பீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்காக அந்த பாடலை ஒலிபரப்பினேன். அன்பு சந்தன்ராஜ். தொடரும் பாடல்களை நாங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே இன்று வந்து பங்கு பெற்ற மூன்று உறவினர்களும் 33 பாடல்களைத்தான் தந்தார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் அண்ணளவாக 200 பாடலை முன் பின்னாக கண்டுகொள்வோம். சில வேளை 200 பாடலுக்கு 2-3 பாடல் குறையும், அல்லது 4-5 பாடல் கூடும். 210-212 பாடல்கள் கூட தந்திருக்கின்றீர்கள். 7-8 உறவுகளும் வந்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்று வந்த மூன்று உறவுகளும் சிறப்பாக கொண்டு சென்றீர்கள், விறுவிறுப்பாக கொண்டு சென்றீர்கள். ஆனால் உங்களுடைய இணையதளம், உங்களுடைய வலைத்தளம், ஒலித்தளம், ஒரு தொலைபேசி, மகள் ஷியாமலா கூறியது போல தொல்லை பேசி ஆகிவிட்டது என்று எழுதியது கவலையாக இருந்தது. இருப்பினும் உங்கள் பாடல்களை நான் இங்கே எனக்கு அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் ஒரு மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார். பேசும் ஒலி கேட்கவில்லை, பாடல் மட்டுமே வருகின்றது என்று. அடுத்து கிருஷ்ணனும் தருவதற்கு அழைத்தார், நான் அதை தூக்கவில்லை. தொலைபேசியை புரிந்து கொண்டுதான் நான் மீண்டும் இதை உங்களுக்கு திரும்ப தருகிறேன். இதைத்தான் நான் முன்பு கூறினேன். நன்றி சரவணா உங்களுக்கு, நன்றி கிருஷ்ணா உங்களுக்கும். சரி, இப்பொழுது ஷியாமலா அவர்களும் வந்து 4 பாடல்களை தந்திருந்தார். அவர் வந்தது 3 தடவை தான். முதலில் 2 பாடலும் அதன் பின்பு 3 பாடலையும் கொடுத்திருக்கின்றார். அதிலேயும் நான் ஒரு பாடலை தெரிவு செய்து அவருக்காக ஒலிபரப்ப இருக்கின்றேன். அவர் வந்து பங்கு பெற்று எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருந்தார். மிகவும் ஆதங்கத்தோடு ஓடி வந்தார். அப்பா வந்துவிட்டேன் என்று பின்பு தந்தையிடம் மகள் முறைப்பாடு தருவது போல, அப்பா தொலைபேசி ஆகிவிட்டதப்பா என்று தந்திருந்தார். கவலை வேண்டாம், உங்களோட இணைப்பு எனக்கு கிடைத்து நீங்கள் தந்த பாடலே திருப்தி. நாங்கள் பாதி அளவு நிறுத்தினாலும் ஒரு முழுமையான நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு உங்கள் பாடல்களை ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றேன். உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றேன். நீங்கள் விரும்புவீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இது நீங்கள் வரிக்காக எடுத்து வந்த பாடல்தான். இருப்பினும் அந்த பாடலை ஒலிபரப்பலாம் என்று உங்களுக்காக இதை ஒலிபரப்பும் முறை எல்லோரும் கேட்பார்கள் என்ற எண்ணத்தோடு ஒலிபரப்புகிறேன். நீங்கள் தந்த அந்த பாடல் ராமு திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா? இதோ அந்த பாடல், மகளே ஷியாமலா.
2: Thank you.

சிறப்பான இந்த பாடலை ஷியாமளா தான் கேட்டேன் அப்பா என்று நன்றியோடு எழுதியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. பாடலை கேட்கக்கூடிய அளவுக்காவது வலைத்தளம் உங்களுக்கு உதவி செய்கின்றது. இந்த வழியில் இந்த பாடலுக்கான கருத்து ஒன்றினை எங்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே வருவார் என்னவள் என்ற ஒரு உறவு ஐரோப்பிய மண்ணில் அவர் கூறியிருக்கின்றார். சமுதாய வாழ்க்கை பயணத்தில் மனிதரின் மன ஓட்டத்தை கணக்கிட்டு எழுதக்கூடிய வல்லமை கொண்டவர் கவியரசர் கண்ணதாசன் என்று பார்ப்போம். அவர்தான் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். அதற்காக மெல்லிசை மன்னர் இசை கொடுத்திருக்கும் வேளையிலே இனிமையான குரலில் பாட கேட்டோம் அந்த பாடலை. இது ஸ்ரீனிவாச ஐயாவின் குரலே. அவர் எழுதியிருக்கின்றார் சமுதாய கண்ணோட்டம் உள்ளவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். அற்புதமான பாடல், அழியாத காவிய பாடல் தான் என்று கூறும் வேளையிலே இந்த பாடலை பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் அவர் நினைத்து தந்த பாடலாக அல்ல, போட்டிக்காக யார் கூடுதலான பாடலை தருகின்றோன்னு பெருபுரு என்று மலமளமென்று எண்ணிக்கொண்டு போகும் பொழுதே அந்த நிலவு என்ற பதத்தை கண்டவுடன் இந்த பாடலை அவர் தர வேண்டும் என்று எண்ணி தந்துவிட்டார். வாழ்த்துக்கள் அன்பு மகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

0: இனிமையான பாடல்தான் இந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது வந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே நாங்கள் தொடர்ந்து பாடலை கேட்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. பார்ப்போம், அடுத்த வாரம் சிறப்பாக நடக்கும் என்றுதான் எண்ணுகின்றேன். காலநிலைதான் எல்லாவற்றுக்கும் காரணம். அந்த வகையிலே பாடல்கள் தொடர்கின்றன கேட்டு மகிழும் வண்ணம். நாங்கள் இசைக்க விட்டு கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடல், ஒரு பாடலை தந்திருந்தார் அன்பு சரவணா. தன்னுடைய நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை, இருப்பினும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றும், தங்களால் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிக்கு வரும் அளவுக்கு வலைத்தளம் சிறப்பாக இதுவரை இருக்கவில்லை என்று இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது என்று கூறினார். நாங்கள் பாடல் முடிவடையும் வேளையிலே, அது மட்டுமல்லாமல் அவருடைய பிரபலமாக, அதாவது பிரதானமான பணி விவசாயம், அதிலே அவர்கள் உற்பத்தி செய்யும் உற்பத்திக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலே இந்த மேகம் கரத்து கொண்டு வருகின்றதே என்று எண்ணிக்கொண்டு ஒரு பாடலை தந்தார். அந்த பாடலை கேட்பதற்காக நான் இப்பொழுது முயற்சி செய்கிறேன். அந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம், சரவணனுடைய பாடலை. அது என்ன பாடலாக இருக்கும்? மேகம் கறக்குது என்று கூறியிருந்தார், மழை வர பார்க்குது என்றும் கூறியிருந்தார் அல்லவா? சரி, மேகம் கறக்குது மழை வர பார்க்குது என்ற பாடலை நான் தேடுகிறேன். இங்கே கறுத்து விட்டது எல்லாம். இதற்காக இந்த நிகழ்ச்சியை விரைவாக தர வேண்டும், சரியாக தர வேண்டும் என்ற எண்ணும் வேளையிலே மேகம் கறக்குது மழை வர பார்க்குது, அதுதானே அவர் சொன்ன பாடல். என்ன திரைப்படத்திலே அந்த பாடல்? சரி பார்ப்போம். மேகம் கறக்குது என்று கேட்டேன், தரவில்லை. மின்னல் சிறக்குது என்று சிரிக்குது என்று வருகிறது, அது ஆக இருக்காது. மேகம் கறக்குது மழை வர பார்க்குது அவருக்கு அங்கே என்று எங்கே பார்ப்போம் அந்த பாடல் எப்படி வருகின்றது என்று. மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்பதற்கு சலிப்பாகவும் தான் இருக்கும், என்ன செய்வது. இப்பொழுது அந்த பாடல் வந்து மேகம் கறக்குது மழை வர பார்க்குது. அந்த பாடல் ஆனந்தராகம் திரைப்படத்தில் என்று கூறினார். அதே போன்று ஆனந்தராகத்தில் உரையோடு வருகின்றது அந்த
1: படிக்கிறது. காத்து காத்து மேகம் கறக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது. காத்து காத்து மழை காத்து மேக

0: மேகம் கறுப்பது மட்டுமல்லாமல் வீசி அடித்திருக்கின்றது. காத்து எப்படியாகுமோ சரவணா, நன்மையாக வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இது முன்கள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. காரைக்கிழமைகளில் தோன்றும் மதுரமான பாடல்களை தேடி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து குவித்து விடுவார்கள் பல பாடல்களை. ஆனால் இன்று இணைந்த வரையிலும் குவித்திருக்கின்றார்கள் பாடல்களை. கொஞ்சம் சுவாரஸ்யம் பற்றாது என வலைத்தளம் எங்களுக்கு ஒவ்வாத நிலையில் இருக்கின்றது என்பதை அறிந்துதான் நாங்கள் நிறுத்தி பாடல்களை தர மகிழ்ந்தோம். அந்த வகையிலே பாடல்களை ஒவ்வொருவராக கேட்டு மகிழ்ந்தோண்டு ஒவ்வொருத்தருடைய பாடலை நான் கொடுத்த வழியிலே ஒரு குறை ஒன்று ஏற்படுகின்றது. அதற்கு முன்பு அன்பு மகள் எழுதியிருக்கின்ற ஷியாமலா, தான் வலைத்தளத்தில் வந்து போட்டிக்கு வரும்பொழுது இணையதளம் ஒளிவு சரியாக செய்யவில்லை, இப்பொழுது தன்னுடைய பாடல் ஒளிபரப்புகளை மட்டும் சரியாக வேலை செய்து விட்டதப்பா என்று எழுதியிருந்தார். இதை சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வேளையிலே ஒரு குறை வந்திருக்கின்றது எங்கள் அன்பு உறவுகளுக்குள். ஒரு உறவுக்கு என்னவென்றால், நான் பாடல் ஒன்றை மாற்றி தந்துவிட்டேன். உத்தரவன்றி உள்ளே வா தேன் கிண்ணம் திரைப்படுத்த பாடல் என்று கிருஷ்ணா கூறியிருந்ததாகவும், உண்மை அவர் அப்படித்தான் கூறினார். நான் உத்தரவன்றி உள்ளே வா என்று கேட்டவுடன் வலைத்தளம் ஒரு பாடலை தந்தது. அதுவும் உத்தரவின்றி உள்ளே வா என்று தான் பாடியது. நகைச்சுவையாக இருக்கும் என்று கூடியபோலே அங்கே நகைச்சுவையும் இருந்தது. அதுதான் என்று எண்ணினேன் என்று மீண்டும் எண்ணினேன் ஒளிபரப்பி விட்டேன். மீண்டும் அதை சுட்டி காட்டி எழுதியிருக்கின்றேன். பார்ப்போம் இப்பொழுது அவர் தந்தபடி தேன்கண்ணத்தில் உத்தரவின்றி உள்ளே வா எப்படி பாடுகிறது. கிருஷ்ணா ஆயத்தமாக இருங்கள், பாடல் வருகின்றது உங்கள் பாடல் இறுதி பாடலாக இன்றைய நிகழ்ச்சியிலே.
1: ஓன்னு கத்த மாட்டேன்.

0: பாட்டு சத்தம்ல கேக்குது.
1: அட, இந்த ரேடியோல தேங்குன நேரங்க, இப்ப அதனால சினிமா பாட்டா வைப்பாங்க.
2: என்னதான் சினிமா பாட்டா இருந்தாலும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம துண்டு துண்டா உள்ள வருது.
1: இப்ப போய் இதெல்லாம் யாருங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க வேற

0: எப்படி இங்க வந்த? ஐயோ, நீ இங்க வந்ததும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா?
1: சொல்லாதே மாமன் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டார். சொல்லாதே மாமன் கேட்டார் சொன்னாலே தாங்க மாட்டார்.
0: நான் ஏண்டா நீ நான் சொல்ல போறேன். அதோ அதோ மாமனார் இருக்கிறார், அங்க போ.

0: ஐயோ என்ன மாமான்றானே, அடே அடே, நான் யார் தெரியுமா?
1: அடன்ன புராண சத்தியமா நீ காவல்காரே, நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நீ காவல்காரே.
0: நானா காவல்காரன்? ஐயோ கையோ யானை, கையடா கையடா. இந்த ஜென்மத்தில் அவளை கட்டிக்க நான் விட மாட்டேன். ஆமா.

0: கெட்ட மண்டுகளா போட்டு போட்டு வந்திகளா, புத்தி கெட்ட மண்டுகளா போட்டி போட்டு வந்திகளா.
1: சிறப்பான இந்த பாடல் ஒலியோடு ஒளியோடு பார்த்தால் சிறப்பாக இருக்கும், அதாவது வந்து காட்சியோடு இந்த பாடலை கேட்டால் மேலும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கவலை தீர்ந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் கிருஷ்ணா. நாங்கள் முடிந்தவுடன் ஓடி வந்து ஒரு பாடலை தந்து நிறைய வைத்தீர்கள், எல்லோருடைய பாடலையும் கொடுத்திருக்கின்றேன். இங்கே சந்தன்ராஜ் அவர்களும் தன்னுடைய பாடலை நான் கேட்டேன் என்று நன்றி கூறி எழுதியிருக்கின்றார், அவருக்கு நன்றியை கூறும். இந்த வேளையிலும் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒருவருப்பாகிய பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி ஓரளவு முற்றுப்பெற்று 2-3 விடயத்தை கண்டுகொண்டோம். ஒன்று வந்து பாட்டுக்கு பதில் பாட்டை கேட்டோம் மகிழ்ந்தோம். இரண்டாவது நீங்கள் கேட்ட பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்து இணைய முடியாமல் இருந்துவிட்டு ஓடி வந்து கதைத்து பேசி பல கருத்துக்களை பரிமாறி சொந்தமாக ஒரு பாடலை கேட்ட சரவணனின் பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு கலந்த ஒரு நிகழ்ச்சியாக இன்று கதம்பம் நிகழ்ந்தது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வோடு. இறுதி வரை என்னோடு இணைந்திருந்த பல உறவுகள் இருக்கின்றார்கள், அதிலே குறிப்பாக எங்கள் தளத்துக்குள்ளே எங்கள் எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக ரமணி ராஜேஷ் அவர்களும் ஆரம்பத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் உலகளாவே இருந்து எனக்கெஞ்சே பதில்களையும் எழுதிக்கொண்டு என்னோடு பயணித்து எனக்கு ஊக்கம் தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இது மூன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கழகத்திலிருந்து காரிக்கிழமைகளில் ஒருபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவேறுகிறது என்று. இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை வல்லமையாக நாங்கள் புத்திசாலித்தனமாக அதை கொண்டு சென்று முடித்து நிறைவு காண்பதை வைத்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கூறும். இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை மறக்காமல் அன்பு தமிழை மறக்காமல் அவர்களுக்கும் தாழ்பணிந்து வணங்கி உலகளாக இருந்து இணைந்து இணையாத என் அன்பு நேயர்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் ஒரு நிகழ்வு நாளை பாடுவோர் பாடலாம் என்று எண்ணுகின்றேன். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நாங்கள் வருவதற்கு இறைவன் மீண்டும் வல்லமை தர வேண்டும் என்று கேட்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்து தாழ்பணிந்து வணங்கி உங்களோடு நான் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். இது மூன்றியல் தமிழ் வானொலி 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 16வது நாள் கதம்பம் பாட்டுக்கு பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவேறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் அன்பு உறவுகளே. என்றென்றும் உங்கள் அன்புக்குரிய சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்போடு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.

காசு பணத்துடைய அருமை தெரியும். தான் பட்ட கஷ்டம் மனசுலேயே நிலைச்சு நிற்கும். அதை மறக்கிற ஆளாக இருக்க மாட்டார். உண்மையே எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டார். சிறு வயதிலேயே நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தோம். நாங்கள் நல்ல அம்மா பாட்டு நல்ல சந்தோஷமாக நன்றாக கலகலாண்டு எல்லாம் கிடைக்க சரி அம்மா செய்வா அப்பா செய்வான்னு வாழ்ந்த ஒரு ஆண்மகன் அல்ல ஒரு பெண் குழந்தை ஊதாரியாக தான் இருக்கும். அதுல அந்த பணத்துல இருந்த மாதிரி தான் இன்னொரு வீட்டிலையும் போய் வாழ நிற்கும். தனது வீட்டில் எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறாரோ மற்ற வீட்டிலையும் அந்த கஷ்டம் வரக்கூடாது அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எனது மனைவிக்கும் என்று நினைச்சு அதுதான் என்னுடைய கொள்கை. அதனால உதவி செய்ய வேண்டும். எந்த ஒரு மருமகனுக்கோ ஒரு தொழிலை ஏற்படுத்தி சரிசமனா தங்களுடைய நிலைக்கு சரிசமனாக எங்களுடைய மருமகன் அல்லது மருமகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என்று சொல்லிக்கொண்டு, கிருஷ்ணா நீங்க அடிக்கடி இணைந்து கொண்டிருந்தீங்கள், அப்பா பேசிக் கொண்டிருக்கும் போது இணைந்து கொள்ளுங்கள், பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம். முத்துவேலோட பாடலோடு இருக்கிறது, எடுத்து வருவோம்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய மஜித். வாங்க மஜித், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேங்க. உங்களை உங்களை குரலை கேட்டாலே ஒரு இப்ப இன்றைக்கு நீங்க பேசுனா ஒரு கிழமைக்கு நீங்க பேசாட்டியே அந்த உற்சாகத்துல நான் பேசுறேன். அது தெரியுதா உங்களுக்கு என்ன
1: சிரிக்கிறீங்க? மாப்பிள்ளைய பத்தி
0: அப்படியே இருந்தவன் அங்கேயே போனாலும் அங்கேயே சொத்து இருக்கா கொண்டா நான் அழிச்சிட்டு போறேன்னு போவான். கஷ்டத்துல வளர்ந்தவன் எப்பவும் அந்த கஷ்டத்தோடயே அது மனசுல திரும்ப திரும்ப வரும். அப்ப எந்த மனைவி மக்களையும் நல்லா வச்சிருக்கணும். ஒரு ஒரு பணம் கொஞ்சம் கிடைச்சாலும் அதற்கு சேகரிச்சு வச்சு முன்னேறணும். அப்ப அந்த அப்படி முன்னேறும் என்று நினைக்கும் போது மாமா நீங்க போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இப்படி வாயான்டோன்னு உண்மையா பெரிய ஒரு ஆளா வந்து விடுவார். அதையும் செய்து கொடுக்காமல் தன்னுடைய பணத்தை பொத்தி வச்சிருக்கிற மாமா மாமா இல்ல. அதுதான் என்னுடைய கருத்து. உண்மைதானே நான் சொல்றேன் இல்லையா?
1: நிச்சயமா 100% உண்மை.
0: பணத்தை சில சில மாமாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? மறுபடியும் ரொம்ப கஷ்டமா கைய கட்டி கொண்டு இப்ப என்னப்பா இப்படி நிக்கிறேன்ட்டு தான் கார் கீய கிளிக்கி கொண்டு போய் கார்ல ஏறி கொண்டு போறதும் நீ பக்கத்துல இரு அங்க ஏதாவது சாமான் வாங்கின வரைக்கும் அதை தூக்கணும், அந்த கூடைய தூக்கணும், அதுக்கு அதுக்கு கூட்டிக்கொண்டு போவாங்க. அப்படி எல்லாம் மருமக்களை செய்யக்கூடாது. மருமக்களுக்கு நாங்க அன்பையும் பாசத்தையும் கொடுத்து மரியாதை மரியாதை என்றதை அன்போடு கொடுக்கணும் என்று தந்த மகளை வச்சு பார்க்க போறாருல்ல, அவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தா தானுங்க அவருடைய மனசுல விடும். அட மாமா இவ்வளவு மதிப்பு தராரு எனக்கு. அப்ப அவங்களுக்கு நான்
1: நிச்சயமா நாம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவு அவரும் மரியாதை கொடுப்பாரு,
0: மரியாதை கொடுப்பார். அப்ப முன்னேறக்கூடிய
1: நாம எந்த அளவுக்கு அவரோட அன்பால நடந்து கொடுக்கறோமோ அந்த அன்பு அவருக்கூட இருக்கிறோம்.
0: ஒரு உதாசீனமா நடத்தினா அந்த மருமகனுக்கே ஒரு சலிப்பு வரும். என்ன என்ன இப்படி வச்சு செய்யறாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா, எனக்கு இந்த பொண்ணே வேணான்னு சொல்ற அளவுக்கு வரும். அப்ப அதனால நாங்க மதிப்பு கொடுக்கணும், அன்ப கொடுக்கணும். நீ எந்த மகன் ஐயா, நீ என்ன என்ன விட நீ பெரிய ஒரு ஆளா வரணும் என்று சொல்லி அவருக்கு ஊக்கத்தை கொடுக்கணும். அப்பதான் அவருக்கு நினைப்பாட எந்த மாமா எப்படி நினைக்கிறார் பாருங்க என்று நினைப்பார். எனக்கு இவர் மாமா இல்ல அப்பா என்ற ஸ்தானத்துக்கு இருக்காருன்றதான். இப்ப பாருங்க இந்த காலத்துல மாமா மாமின்னு கூப்பிடுறது இல்ல யாரும், அப்பா அம்மா அப்படித்தான் கூப்பிடுறாங்க மாமா மாமியையும்.
1: ஐயோ நீங்க வேற என் வீட்டுல ஒரு மருமக வந்திருக்கா, அவ அப்பான்னு தான் கூப்பிடுற, அம்மான் தான் கூப்பிடுறா.
0: பாத்தீங்களா அப்படித்தான் கூப்பிடுறாங்க. அந்த பாசத்தை தான் எதிர்பார்க்கறாங்க அவங்க. அவங்க மாமா மாமி
1: அந்த வார்த்தை தான்.
0: இது உண்மை. இந்த காலத்துல அப்படிதான் கூப்பிடுறாங்க, அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. மாமா மாமி என்ற பிரிச்சு வைக்கல இவங்க. மாமா மாமி மாமி என்று கூப்பிட்டாலே மாமி மாமி மாமி தான் இருக்க நிக்கிறா. ஏய் எப்படி
1: இருக்கிறாங்க
0: அந்த தன்மைக்கே அப்படித்தான் வருது. அதனாலதான் அந்த காலத்துல அந்த சண்டை மாமா மாமி மருமகள் சண்டை எல்லாம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் அப்பா அம்மான்ற
1: என்னன்னே நானே என் வாயால கெட்டுட்டு
0: ஏன் நீங்க மாமியில கூப்பிட்டீங்களா அப்படி நீங்க
1: இல்ல எனக்கு ஒரு மருமக இருக்கான்னு
0: சொல்லிட்டு என்ன இவ்வளவு நாளா நீங்க ஒரு 16
1: நீங்க கனெக்ட் பண்ணுவீங்கல்ல?
0: இல்ல நாங்க கனெக்ட் பண்ண முடியாதுங்க. இந்த காலத்துல சின்ன வயசுலயே மருமகள் எல்லாம் வந்துருதுங்க, மருமகன் மருமகள். அதனால நாங்க வயசு அப்படி பாக்க முடியாது. இப்ப உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு ஒரு இப்ப ஒரு 25 வயசா இருக்கு. நீங்க ஒரு 16 வயதுல கட்டி இருந்தா உங்களுக்கு
1: 25 கூட இல்லை.
0: சரி சரி சரி இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்களுடைய அழகு என்ற பாடல் என்ன?
1: என்னுடைய பாடல் வந்து இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய பாடல் ஒளி விளக்கு. எம்ஜிஆர் எடுத்த 100வது படம். அந்த படத்துல டிஎம் சவுந்தரராஜன் தனித்து பாடின ஒரு பாட்டு.
0: என்னது ஒளி விளக்குல?
1: அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஒளி விளக்குல
1: டிஎம் சவுந்தரன் தனித்து பாடின ஒரே ஒரு பாட்டு தான் அதுல.
0: எங்க இடையில ஒரு வரி கொடுங்க பாக்கலாம்.
1: இடையில ஒரு வரி கொடுக்கவா?
0: இங்க கொடுங்க பாக்கலாம்.
1: மானை என்றாய்
0: என்னண்டு?
1: மானை போல் மானம் என்றாய், நீய என்றாய், வேங்கை போல் வீரம் என்றாய், அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய்.
0: அத ராகமா சொல்லுங்க பாக்கலாம். அது வருது
1: ராகமா சொன்னாதான் எல்லாரும் கண்டுபிடிக்கும்.
0: வருது வருது ஆனா மானை போல் என்றாய் நீங்க தைரியம் இல்லையா, நீங்க கொண்டு வந்து நான் அழகுலதான் பாட்டு கேட்கிறேன். அழகு
1: தைரியமா சொல்லுங்க.
0: அழகு என்ற சொல்லல கொண்டு வாங்க, நீங்க தைரியத்தை கொண்டு வந்துட்டீங்க. நான் கேட்டது அழகு என்ற சொல்லு வரணும் பாட்டுல.
1: அழகு அழகுன்னு கேக்குறீங்க நீங்க.
0: அழகு என்ற சொல்லு வரணும்.
1: அழகுன்ற அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு படகோட்டி படத்துல கண்ணெடுத்து பைங்கிலி சரோஜாதேவி பாடுற ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: அழகு ஒரு ராகம்,
0: நல்ல பாட்டு.
1: ஆசை ஒரு தாளம்,
0: சூப்பர்.
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு,
0: நல்ல பாடல் அது.
1: போறீங்களா?
0: நிச்சயமா நிச்சயமா எடுத்து வர்றேன் உங்களுக்காக. சரியா?
1: ஓகே ஓகே.
0: நன்றி நன்றி நன்றி மஜித். அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு உங்களுடைய பாட்டும்
1: பதமும்,
0: நாளைக்கு உங்களுடைய நாளைக்கு பாட்டும் பதமும் சரியா காலை 9 மணிக்கு வருகிறது, 9 to 10 வரையும்.
1: ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: காட்சி நிலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா நீங்க மீண்டும் காற்றலைக்கு வர வேண்டும். இணைப்புக்கு வந்தீங்க, நீங்க துண்டித்து போய்விட்டீங்க, மீண்டும் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். எங்கே பாடலை தொடரலாம்?

0: நாட்டிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போறேன். வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு இப்ப என்ன நேரம்? 11 மணி. என்ன இன்றைக்கு புது இன்றைக்கு மன வரப்போகுது பாருங்க. 11 மணி 11:30 நீங்க முழிச்சிருக்கிறீங்க அப்படியாப்பா?
1: இல்ல, நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தேன், கிடைக்கல. அப்பா சொன்னதெல்லாம் கேட்டாச்சு, நல்லது
0: நல்லது நல்லது.
1: அப்ப அழகுதான் பாட்டு,
0: அழகுதான்
1: அழகா இருக்காங்க பொண்ணுங்க, அழகா இருக்காங்க.
0: எங்க என்ன படத்துல
1: பாட்டு
0: எங்க இருக்காங்க?
1: பாட்டு கேட்டிருக்கா யாராவது?
0: கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம். என்ன படம் அது? எடுத்து வரையில அழகா இருக்காங்க. திருடா திருடி இல்ல அழகா அனுப்பி வச்சிருங்க.
1: திருடா திருடினு டைப் பண்ணாலே உடனடியா உங்க
0: முன்னாடி
1: அழகா இருக்கிறா.
0: பொண்ணுங்க அழகா இருக்காங்க. திருடா திருடி சரி, இப்ப நான் கேக்குறேன், பொண்ணுங்களை மட்டும்தான் அழகு சொல்றீங்க? எதுக்கு?
1: அடுத்த ஒரு பாட்டு வருது, ஆம்பளை பத்தி அழகா இருக்கிற ஒரு பாட்டு வருது.
0: எதுல வருது?
1: அதுல வந்து ஹீரோ நான் தான் நடிக்க
0: போறேன். அப்பதான் நீங்க முன்னுக்கு வரலாம். ஏதாவது கற்பனைகள் தான் உண்மையாக உருவாகிறது இல்லையா? ஆனா ஆண்களை அழகு என்று சொல்ற ஒரு பாட்டு, இப்ப அந்த நீ நடந்தான் நடை அழகு அது இருக்கு. வேற பாட்டு இருக்குதா ஆண்களை அழகுன்னு சொல்ற பாட்டு?
1: இல்ல, அதுல ஆண்கள்ல நீ நடந்த நடையாதுன்னு மட்டும்தான் வருது. ஆனா அந்த பேர் சொல்லி அத ஒரு ஆம்பளையோட பேர் சொல்லிட்டு அழகுன்னு சொல்லதில்ல. பொம்பளைங்களை வந்து இருக்குது கண்ணழகு அப்படி எல்லாம் இருக்கு.
0: அது கண்ணழகு அதுகளெல்லாம் இருக்கு. ஆனா ஆண்களை அழகுன்னு சொல்ற பாட்டு குறைவு அப்படித்தானே?
1: குறைவு. அது வந்து என்ன தெரியுமா, இந்த பாடலுகள் எல்லாம் எழுதுறது யாரு? ஆம்பளைங்களை தானே.
0: ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது ஆண்களை அந்த காலத்துல எழுதி இருக்கிறாங்க, ஆண்கள் அழகு சொல்ற பாட்டு.
1: அப்படியா? ஏதோ எழுதுன அன்னைக்கு எழுதுன ஆளு ஏதோ ஒரு பொம்பளையோட சண்டை பிடிச்சி எழுதிட்டு.
0: அப்படி சொல்லக்கூடாது, உண்மையா நல்லா வர்ணிச்சு அவர் சொல்லி இருக்கிறார் அதுல. நிச்சயம் சரி, அந்த பாடலை அது நான் என் விருப்பமா எடுத்துக்கொண்டு வரைக்கும் நீங்க கேளுங்க. நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் திருடா திருடியில. சரியா?
1: நன்றி
0: நன்றி ரதீஷ். ஆஹா கிருஷ்ணா, நீங்க மீண்டும் அழைப்புக்கு வந்தீங்க கிருஷ்ணா. அந்த நேரம் நீங்க வர்றது வாட்ஸ்அப்பா இருந்தா உங்களுக்கு தெரியும், நீங்க வைபர்ல வர்றீங்க. அதனால நீங்க மீண்டும் இணைஞ்சு கொடுங்க. இன்னும் நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய அழகன் வாராருங்க, திருப்பக்குழி அழகன். வாங்க அழகா வாங்க விஜயகுமார். எப்படி இருக்கிறீங்க?
2: எத்தனை நாட்கள் தான் உங்க தங்கள் வரவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தேன். பொங்கல் முதல் நானும் ஊருக்கு கோயில் ஸ்தலங்கள் அங்கங்க சென்று விட்டு நேற்று கூட இணைப்பை ஏற்படுத்தி பார்த்தேன். நிகழ்ச்சியில் வந்தீர்களா? இல்லை,
0: வந்தேன் வந்து நான் அழைப்பும் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு வாங்குவோண்டு. ஆனா நீங்க இப்ப இந்த ரெண்டு தரம் அழைச்சு பார்த்துட்டு போயிட்டீங்க. முதல் கண் உங்களுக்கு
2: அதே நான் அந்த மெசேஜ காலையில தான் பார்த்தேன்
0: நானு.
2: வந்து இந்த சோகத்திலேயே இருக்கீங்க போல இது. பாவம் அம்மா சரி, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அப்படியே இருந்துட்டேன் நானும். சோக நிகழ்வு நடந்தது
0: இல்லீங்களா?
2: அது மனதில் வச்சுதான் சரி போவோம், கொஞ்சம் சரி நாள் பயிற்சி போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்பதான் நானே எப்படி வச்சு கேட்டுட்டே இருந்தேன். அதுக்குள்ள கொள்ளிடம் காமராஜ் பேசிட்டே இருந்தாரு. இவ்வளவு நேரம் பேச கட் பண்ணாரு, பார்த்தா உடனே உங்க குரல் ஒழியுது. அந்த ஆப்ப ஆஃப் பண்ணவே நான் அவங்களே பேசிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஓ, இது என்ன பழைய ஏதாவது பழைய ப்ரோக்ராம் வருதா இல்லையான்ட்டு சரி போட்டு பாக்கலாம். அவை வாட்ஸ்அப்ல போட்ட உடனே எடுத்துட்டீங்க, உடனடியாக எடுத்து
0: விட்டீங்க. நாங்க எடுத்துட்டோம். முதல்கண் உங்களுக்கு, உங்க குடும்பத்தார எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு தாய் திருநாள் வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிச்சுக் கொள்றோம். சரி, இன்றைக்கு நீங்க அழகு என்று சொல்ற ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: என்னமா?
0: அழகு என்று வருகிற ஒரு பாட்டு, அழகு என்று சொல் வரவன்.
2: அழகு ரதம், அழகு ரதம் பிறக்கும் அது அசைந்து அசைந்து என்ன ஒரு பாடுறது சுபதினமா.
0: அழகு ரதம் பிறக்கும்
2: அது அசைந்து அசைந்து
0: நடக்கும்.
2: அப்புறம் அழகு மலராட
0: அது வந்துருச்சு. அழகு ரதத்தை கொண்டது
2: அழகா ஆயிரம் அப்படின்னு ஒரு உல்லாச பறவைகள் ஏதாச்சும் ஒரு பாடல் இருக்கு. அழகா ஆயிரம் அப்படின்றது
0: நிறைய
2: இருக்கும் அது ஞாபகத்துக்கு வரல. அதனால அழகுன்ற பாட்டுலயே கேட்கலாங்களா?
0: நிச்சயமா இந்த பாட்டு அழகு ரதம் பிறக்கும் அந்த பாடலே எடுத்து வரோம். யாரும் கேட்கல, அந்த பாடல் காற்றடிக்கு வருகிறது குறைவு. அழகு ரதம் பிறக்கும் அசைந்து அசைந்து நடக்கும் இல்லையா? அது எடுத்து வர
2: பாடலையே எங்களுக்கு.
0: நிச்சயமா எடுத்து
2: வர என்றால் அழகி உன்னை ஆராதிக்கிறேன் ஒரு சாங் வரும்.
0: உன்னை அது கேட்டுட்டாங்க. அது யாரு கேட்டாங்கன்னா அழகி உன்னை வந்து ராஜ்குமார் கேட்டார். ஆராதனை செய்கிறேன் அந்த பாட்டு அது கேட்டுட்டாங்க. நான் உங்களுக்கு அழகு ரதம் நான் உங்களுக்கு எடுத்து
2: அதே பாடலை கொடுத்துருமா? ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி.
2: உடனடியாக கால் எடுத்து முடுக்க பேசியதற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை என்னால.
0: நன்றி நன்றி.
2: பழைய மாதிரி தங்கள் குரலை கேட்டது மகிழ்ச்சி. அனைத்து அன்புறவங்களுக்காகவும் அந்த பாடலை கட்டளையில் தவிடுங்கள். அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
0: நாளைக்கு நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. மறக்காம வாங்க 9 மணிக்கு சரியா? இரவு நேரம்.
2: சரிமா.
0: நன்றி.
2: இந்திய நேரப்படி
0: 9 இரவு நேரம். ஆமா
2: எங்களுக்கு 9 மணி ஆகுமா? டைம் சரியா தெரியல.
0: இரவு 9 மணி
2: எங்களுக்கு டைம்.
0: இந்தியா இந்தியா நேரம் இரவு 9 மணி.
2: ஓகே ஓகே அப்ப கலந்து.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்க பாடலை கேட்கலாம். எங்களுடைய கிருஷ்ணா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க கிருஷ்ணா.

0: நாட்டில் இணைந்து கொள்ளும் உங்கள் அன்பு உறவு. வணக்கம் கிருஷ்ணா, லண்டன்ல இருந்து.
1: வணக்கம் மீரா. வணக்கம் மீரா, சோமா இருக்குங்களோ?
0: நல்ல சோமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அழைக்கும் போது இன்னொரு அன்பு உறவு இந்த வானிலையில அந்த இணைப்புல இருந்தா அவங்க மத்தப்பிள்ள தெரியும் எனக்கு, ஆனா எடுக்க முடியாது. எடுத்தால் அவங்க கட் பண்ணி போயிருவாங்க. அதுக்கு மேலே போய்
1: கேட்டு அப்பா வந்து நல்ல அறிவு எல்லாம் கேள்வி, சுத்த தமிழ் அறிவு. அதுதான் அறிவு தமிழ் இருக்குல்ல, சுத்தமான தமிழ். அந்த என்ன இலக்கணங்களோட சேர்ந்த தமிழ்ல நல்ல விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாளும் அதை பத்தி என்ன கதைக்கிற என்ன டொப்பி என்ன விஷயம்.
0: அது வந்து நாங்க இப்ப வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறது, வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறது, அதை பத்தி பேசியிருந்தோம். பெண் பார்க்கும் படத்துல இப்ப நீங்க பொண்ணை பார்க்க போற நேரம் பாடி காட்டு, நடந்து காட்டு, வீணை வாய்ச்சி காட்டு. சரி, நேர்ல நடக்குது அது உங்களோட காலத்துல இருக்கே இல்ல. நீங்க நேர போய் ஹாய்,
1: இல்ல
0: இலங்கையிலும் பெண் பாக்குற படம் இருந்தது இருக்கு. வீட்டுல வந்து பாப்பாருங்க,
1: அது நான் ஏற்றுக்கொள்றேன். அது அது இருக்குது. ஆனால் வந்து என்ன பாடிக்காடு ஆடை காட்டு என்ன பேசிக்காட்டு என்ன படிப்பாறை செல்ல காட்டுனா
0: இல்ல. அது ஆசைக்கு, இப்ப ஆசைக்கு தன்னுடைய வர்ற மருமகள் பாடுவாரான்னு கேக்குறது அது இயற்கை. பாட தெரியுமாமா பாடுங்க. இப்ப நீங்க கணக்க வேணாம், நீங்க காற்றலையில வந்தோம் நான் கேட்க இல்லையா, உங்களுக்கு பாட தெரியுமா பாடுங்க. அது
1: கேக்குறேன். இலங்கையில வந்து எங்க தமிழகத்துல வந்து அப்புறம் வடக்கு கிழக்குல வந்து நான் கேள்விப்படல பாடிக்காட்டு அப்படியோட நான் கேள்விப்படையில. அது வந்து
0: தலைமுடி நீளமா
1: இருக்காண்டு தலைமுடி முழங்கால்ன்றது இப்ப எல்லாம் களத்துக்கு வந்தது பெண் களத்துக்கு.
0: அது அவர் ஸ்டைலுக்கே வெட்டிடுவாங்க. நீங்க ஒரு பக்கத்தால இப்ப
1: இந்த மாதிரி வந்து இப்ப வந்து 43 வயசு கொஞ்சம் நிறைக்கிற நாடி இப்ப ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் வெட்டி கொண்டு போனாலும் டை அடிக்க போறது மேல காதை அடிக்க கொண்டு போனா சுகமா இருக்கும்.
0: டை அடிக்க சுகம் இல்ல.
1: ஓ அதுக்கா இப்ப காலத்துக்கு அந்த என்ன சொல்றது பின்னுக்கு அந்த டண்டு நெஞ்சுக்கு அந்த முதுகுக்கு பின்ன டண்டு அந்த அந்த டண்டு அந்த ஏரி இருக்குமல்ல அந்த ஏரி
0: அதோட நிக்குது. அதோட நிக்குது.
1: முதற்கல்யாதான் இல்ல இல்ல நான் பண்ண பார்த்த லவ்
0: மேரேஜ்லயே நீங்க முதல்ல ரோட்ல வச்சே மடக்கிட்டீங்க. இல்ல
1: மடக்கையில வந்து என்ன அப்படி எதுவும்
0: சரி யார் நீங்க சொன்னதா அவ சொன்னதா காதல முதல்ல
1: அவன் கண்ணு என் கண்ணு சொன்னது முதல்ல.
0: அப்படி போய் சொல்லக்கூடாது. முதல்ல யார் சொன்னது? இப்ப நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நேரத்துல டக்குனு காதல் வரா, நீங்க வந்து பேச்சு கொடுத்த அப்புறம்தான் அவங்க
1: காதல்.
0: போய் சொல்லிட்டீங்க எப்படி சைக்கிளை கிர்றந்து கொண்டு போய் முன்னாடி நிப்பாடிட்டு டக்குன்னு இப்படி இறங்கி ஏ நான் உன்ன காதலி அப்படி
1: சொன்னீங்க. மாமாவரால் சவுதி இரவு இல்லாத ரெண்டு பேர் அப்ப அந்த அந்த சாலி மோட்டர் சைக்கிள்
0: அதுல கொண்டு போயிருக்கேன்.
1: அவற்ற மோட்டர் சைக்கிள்ல போய் நான் நல்ல நல்ல இன்னொரு மாப்பிள்ளை கூட சாரமும் நல்ல சேட்டும் போட்டு அதுக்கு அவன் மயங்கிட்டா வேற கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிற கூட கொஞ்சம் வசதியா இருக்க கூட அவன் மயங்கிட்டா
0: மற்ற பைக்ல
1: அப்ப இப்படி திடீர் இங்க மாமா வந்து சைக்கிள் தெரியும் மாமா அவர் தெரியுதான் சைக்கிள் அவே கொஞ்சம் பெரிய தாலி சைக்கிள் அந்த இப்ப எல்லாம் அதுவும் இல்லாம ஊர்ல வந்து கொடைக்கு முன்னாடி
0: கட்டி வச்சிருக்கேன். இல்ல நீங்க அவரோட சைக்கிளை வாங்கி கொண்டு அவரோட பைக்க வாங்கி கொண்டு நீங்க போய் ஒரு ஒரு ஸ்டைல் காட்டி இருக்கிறீங்க. என்ன பயம் உங்களுக்கு?
1: அம்மாவோட தங்கச்சி தம்பியோட மகள்.
0: அப்ப என்ன பயம் உங்களுக்கு? அப்ப
1: பயம் என்ன, அவ வந்து அந்த இடம் வந்து ஒரு யூனிஃபார்மளவுக்கு ஒரு டல்ல இருந்த
0: பொம்பளை.
1: அப்ப இந்த நாலு பத்தாம் நிப்பாடு படிப்பு
0: படிப்புன்றது கிருஷ்ணாக்கு நான் நேற்று ஒன்று சொல்லி இருந்தேன் எல்லாருக்கும். படிப்புன்றது பாடசாலையில படிக்கிற படிப்பு இல்ல கிருஷ்ணா, படிப்பு ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை பாடம் தான் படிப்பு. அதுதான் நிரந்தரமா நிற்கும், அதுதான் உங்களை முன்னேற்றம். சரியா? சில பேர் வந்து சொல்லுவார்கள், நான் அஞ்சாம் வகுப்போட நீ படி, நான் ரெண்டாம் வகுப்போட நீங்கிட்ட, எனக்கு படிப்பறிவு இல்லை, என் மனைவி நல்லா படிச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் நான் உண்மையிலே ஆமாண்டு தலையாட்டவும் மாட்டேன், ஒத்துக்கொள்ளவும் மாட்டேன். மனைவி எவ்வளவு படித்திருந்தாலும் படிக்காத ஆண், வாழ்க்கை பாடம் படித்திருக்கிற ஒரு ஆண், தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய குடும்பத்தையும் கொண்டு நடத்தி செல்லும் தன்மைதான் படிப்பு.
1: இருந்தாலும் இப்ப நாங்கள் வந்து, நான் வந்து இங்கிலாந்துல இருக்கோம், நீங்கள் ஹேடா இருக்கோம், இருந்தாலும் வந்து எங்கட அறிவுகளுக்கு பொறுத்த எங்கட பிரச்சனை படிப்பு தான் முக்கியம் படுது. இப்ப நாங்கள் எங்கட நாட்டுல வந்து எங்களுக்கு சாதாரண தெரியும், இந்த நாடுகள்ல வந்து படிப்பு தான் முக்கியம் தெரியும்.
0: என்ன ஒன்று உங்கள்ட்ட கேக்குறேன், நாங்கள் அறியாத, இப்ப நீங்க பாருங்க பிரான்சுக்கு போறார்கள், அந்த பாஷையை தெரியாது, ஆனா எங்கட மக்கள் போனோம்னு அந்த பாஷையை எப்படியும் அதை கற்றுக்கொண்டு அதை பேசுறதுக்கு, அவர்களோட சேர்ந்து பேசுறதுக்கு எவ்வளவு ஒரு பிரில்லியண்டா, அதாவது எவ்வளவு ஒரு கெட்டிக்காரத்தனமா அவர்கள் அதை கண்டுபிடிச்சு இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய தன்மைக்கு படித்து அந்த பாஷையை படித்து நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்கள். நீங்க அப்படி எடுத்து கொடுக்கலாம், சின்ன வயதுலதான் படிக்கலாம் இல்ல, எந்த வயதுலயும் மனிதன் ஒரு
1: அது வந்து நீங்க சொல்ற சரி. இப்ப எந்த நண்பர் வந்து பிரான்ஸ்ல இப்ப அவருக்கு இப்ப வயசு வந்து இப்ப 50 வயசு என்னக்குன்னு, அவர் வந்து 21-25 வருஷத்துக்கு 21-25 வயசுக்கு முள்ள போனவர், அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்க வந்து ஒரு இண்டிபெண்டா இருக்க வந்து சொல்லுவோம் என்றால் அவரால் வந்து அந்த போற உதவி கேட்கிறார்களுக்கு ஒரு சொல்லி தவறுனாலே வந்து அந்த ஆபீசரையே வந்து அவர் தப்பா எழுதுகிறார். இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து வேற, இப்ப மொன்றியல்ல இருந்தே இப்ப ரெண்டு சினிமல நிறைய மாறி போனது, அதுக்கு வந்து என்ன பிரெஞ்சு பிடிக்கல, இங்கிலீஷ் தான் பிடிக்க முடியாது. அது உண்மையா பையோ? உண்மைதான
0: இல்ல இல்ல, அதாவது பிரெஞ்சு காலனியில பிரெஞ்சு தான் முக்கியத்துவம், பிள்ளைகள் வந்து ஆங்கில, அது வந்து அது அவர்களுடைய அறிந்து கொண்ட தன்மை குறைவு என்று தான் நான் சொல்லணும். தாய் தந்தை என்னண்டா பிரெஞ்சு இப்ப அவர்கள் வந்து முந்தி வந்து மொன்ட்ரியல்ல இருந்து ஒன்டாரியோவுக்கு கொஞ்ச நாள் வந்து ஒன் இயர் வந்து பிள்ளைகள படிக்க விட்டு கொண்டு போவார்கள் என்றால், அங்க வந்து மொன்ட்ரியல்ல வந்து பிரெஞ்சு அதாவது இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு, இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இவர் வந்து 1 இயர் இங்க ஒன்டாரியோல படிச்சிருக்க வேணும், இங்க அதனால இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க விடுவார்கள் அங்க, அல்லாட்டி அந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கும், அதுக்காகத்தான் வருவார்களே அன்றி மற்றது. ஆனா பொதுவாக ஒரு பிரெஞ்சு ஸ்கூல்ல இங்கிலீஷும் ஒரு பாடம், அத மாதிரி இங்க ஒன்டாரியோல இங்கிலீஷ் ஸ்கூல்ல பிரெஞ்சு ஒரு பாடம். ஆனா புள்ளிகள் இப்ப இரண்டு லாங்குவேஜையும் தரவா பேசுகிறார்கள், ரெண்டும் தெரியும்.
1: புள்ளிகளுக்கு இருந்தாலும் மொழி வந்து சிந்தனை உண்டா தானே, மொழி வந்து மொழிதான வேறு.
0: ஆமா, ஆனா அது வந்து
1: நீங்க லண்டன பாருங்க, லண்டனுக்கு வந்து மன்ச்சு இத்தாலி அங்க எல்லா கண்டிப்பா நாடு எல்லா யூரோப்ல இருந்து லண்டனுக்கு தினம் நிறைய தினம் வந்துருது. ஏன் நிறைய
0: இங்கிலீஷ் எங்களுடைய தாய் தந்தையரின் மடமைத்தனம், அவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாத்திக்கொண்டு பிள்ளைகளை ஒரு ஒரு காரணம் காட்டிக்கொண்டு போகிறார்கள் என்றதான் அர்த்தம்.
1: சில பிள்ளைகளுக்கு நீங்க சொன்னாலும் சில பிள்ளைகள் வந்து யூரோப்பா இருந்து மற்ற யூரோப்பா இருந்து நாட்டுல வந்த பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகள் வந்து மன அழுத்தங்கள் கூடிடுது. ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்து 15-16 வயசு மட்டும் அந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஜெர்மனியோ வேற லாங்குவேஜ்ல படிச்ச இளைஞ கொண்டு வந்தா அந்த பிள்ளைகள் திரும்ப ஒரு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் தெரியும் ஓரளவு.
0: நிச்சயம்
1: அந்த பிள்ளைகள் இங்க வந்து அந்த லோயரை பிடிச்சி இந்த லோயரை பிடிச்சி இங்க வந்து அதே மாதிரி புதுசா
0: படிப்பையும் கெடுத்துக் கொள்வார்கள். ஆனா பிள்ளைகள் வந்து
1: நாங்கள் ஊர்ல சொல்லணும் ரெண்டு காலையும்
0: இரண்டு தோணியில ரெண்டு காலை வச்சு கொண்டு போறோமா இரண்டு
1: அங்க வைக்கிற மாதிரி
0: அது வந்து பெற்றோருடைய மடமைத்தனம் என்றுதான் நான் சொல்லுவேன். அது வந்து இப்ப டொரண்டோ பக்கம் ஏன் மூவ் பண்றாருன்னா அவர்களுடைய வேலை வாய்ப்பு வசதி வாய்ப்பு அங்க வந்து நிறைய சனத்தொகை ஏனென்றால் எல்லாம் இங்க இப்ப நீங்க பாருங்க இப்ப நான் இருக்கிற சிட்டில சில பேருக்கு இருக்க விருப்பம் இல்லை இந்த கோன்வால்ல என்ற குறைஞ்ச
1: நீங்கள் வந்து கோன்வால் வந்து டொரண்டோலேக்கும் மொண்டியருக்கும் கீழே முக்காவாசி பாதி
0: டொரண்டோல இருந்து இங்க 3.5 மணித்தியாலம் மொண்டியால இருந்து 1 மணித்தியாலம் அது வந்து இந்த சிட்டில இருக்க விரும்ப மாட்டார்கள். என்னென்னா சில பேருக்கு ஆடம்பரம் பாட்டி வேணும், பெரிய கடதெருவுகள் வேணும், மற்றது கொஞ்சம் கலகலன்று இருக்க வேணும். இப்ப பெரிய சிட்டில இருந்தா பெரிய பெரிய இதுகளை பார்க்கலாம், லைட்ஸ் அது இது கடைகள் நெடுக துறந்திருக்கும், இது வந்து அமைதியாயிரும் ஒரு டைமோட எல்லாம் அப்படியே அமைதியாயிரும். அப்ப இதுல இங்க இருக்க சில பேருக்கு பிடிக்காது. இங்க வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிறவைக்கு மற்றது இங்க வந்து யாரெல்லாம் ஹெல்த்தி என்று சொல்லலாம், வாகனங்கள் கூட ஓடாது, மற்ற இடங்கள் எல்லாம் கிட்ட கிட்ட கடைகள் எல்லாம் கிட்ட கிட்ட டொரண்டோல ஒரு தடவை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு 1.5 மணித்தியாலம் செல்லும், ஒரு வீட்டை போறதுக்கு 1 மணித்தியாலம். இங்க அப்படி இல்லை, இப்படியே நினைச்ச உடனே கடைக்கு போலாம், மற்ற வீட்டை போலாம், ஹாய் என்று சொல்லலாம், அது கிட்ட கிட்டவே இருக்கு எல்லாம். அப்ப
1: அந்த
0: எங்கடையாக்கள் கூடுதலாக எத்தனையோ 150 குடும்பம் இருக்கும் இங்க.
1: இங்க வந்து
0: பங்களாதேஷ்காரர் மற்றது எல்லா இனத்தவர்களும் சரிக்கு சமனாக இருக்கிறார்கள் இங்க. படிக்கிறதுக்கு கூட இங்கதான் வந்து படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்ப இந்தியாவில இருந்து வர்றவர்கள் வேலையும் படிப்புமாக இங்க வந்திருக்கிறார்கள் நிறைய.
1: என்ன
0: அழகு பாட்டு கேட்க போறீங்க
1: நீங்க? ஒவ்வொரு நாளும் கேட்கவே இல்லை. அழகு அழகு எல்லாம் அழகு என்ன பாட்டை போடுங்க.
0: அழகு அழகு அழகு சின்ன பிள்ளை பாடின பாட்டு உன்னிகிருஷ்ண மகள் பாடு.
1: இல்ல இல்ல உன்னிகிருஷ்ண மகள் இவர் எங்கட கவிஞர் மறந்தவர் என்ன என்ன முத்து வருது முத்துக்குமார்
0: முத்துக்குமாருடைய கவிதை வரிகள்ல
1: எதிர்பார்க்காமல் திருமணம் செய்யணும்
0: நிச்சயம் உண்டு.
1: மற்றது வந்து என்ன நம்பிதான் ஒரு பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ளணும்
0: நிச்சயம் ரெண்டு.
1: மற்றது மாமியார் வீட்டுல வந்து மருமகன் குடியிருக்க
0: கூடாது,
1: குடியோட மகள் போய் வரலாம் கொள்ளல, எங்களுக்கு வந்து அந்த கௌரவ குறைவா இருக்கும். முடிஞ்சால ஒரு ஆம்பளை வந்து ஒரு மாமியார் பித்த புள்ளிய ஒரு மகளை கல்யாணம் செய்ய அம்மாளுக்கு என்ன மகள் இருந்தாலும் நீங்க மச்சால் இருந்தாலும் அவளுக்கு நான் ஜீதனம் கொடுத்து அந்த பொம்பளையும் நான் வாழ வைக்கிறேன். அந்த இந்த மனுஷி இந்த தங்கச்சி வந்து எனக்கு சௌகரியம் நினைக்கணும்.
0: ஓ மகளா, ஒரு நீங்க தான் அதை முன்னேற்றி விடணும். மருமகன் ரெண்டு காலடி எடுத்து வச்சுட்டு அந்த குடும்பத்தை நீங்க தான் பார்க்கணும்.
1: அந்த குடும்பத்துக்கு அவைக்கு நானும் மூத்த புள்ள மாதிரி ரெண்டாவது புள்ளைய கல்யாணம், நானும் அவருக்கு ஒரு அவன் குடும்பத்துல நானும் புள்ள.
0: சூப்பர்.
1: அந்த எந்த தங்கச்சி எந்த மனுஷி எந்த தங்கச்சி வந்து இந்த தங்கச்சி வந்து எனக்கும் தங்கச்சியா நினைக்கணும். அவளுக்கு வந்து என்ன நான் உண்மை நான்
0: நீங்க தான் சீதனம் கொடுத்து கட்டி
1: இந்த மனுஷி தங்கச்சிக்கு வந்து ஏழாம் ஆண்டு வீட்டுல வந்து இந்த காணியே எனக்கு தந்த வீடு இங்க இந்த மனுஷிக்கு ஆசை வீடு கட்டணும் இந்த காணிக்கு அது பெரிய அந்த வீட்டை கொடுத்து இந்த மனுஷிக்கு இந்த தங்கச்சி நீ சீரண்டு அவ வந்து இந்த தங்கச்சி இந்த மனுஷி வந்து தந்த தங்கச்சி காணி வந்து மாணிப்பேல வேண்டிய மாணிப்பா இல்ல அச்சுவேலி அச்சுவே அச்சுவேலி
0: அச்சுவேலி
1: வேண்டி அதுக்கு வச்சுக்கிட்டாங்க. சித்து மாதிரி எல்லாம் கட்டி நல்லா இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும் தென்ன அந்த பூ எல்லாம் எல்லாம் கட்டி வீடு காணத்தை அப்படி பிரிச்சு போட்டு எல்லாம் செய்து அப்ப நீயும் நான் செய்யறா இருந்தாலும் இந்த மச்சாவும் செய்யணும். மச்சாவும் சொல்றா மனித மனுஷன் தங்கச்சி எனக்கு ஒரு சௌகரி இருந்தாலும் மாமியார் வீட்டுல இருக்கிறது மருமகனுக்கு சிறப்பா இல்ல
0: இல்ல இல்ல அது உண்மை. நான் உங்களோட பக்கம் மருமகன் வீட்டுல மருமகள் போய்
1: மாமியார் வந்து இந்த வீட்டுல மருமகன் வீடு இருந்தா இந்த பிள்ளை இந்த வீட்டுல மகளோட வீடு மருமகனும் அவாக்குற பிள்ளையதான் இருக்கும்.
0: இதை எல்லா ஆண்களும் கருத்துல கொள்ளணும். ஆனா உண்டு, இப்ப மாமி வீட்டுல இருக்கலாம் அவர்கள் மருமகனை ஒரு மகனா மதிச்சு இப்ப சில நேரம் ஒரு மகளை பெற்றிருப்பாங்க. அது நான் அது அதுக்கு நான் ஒரு மகளை பெற்று மருமகனும் அங்க வந்திருந்தா அவர்கள் பாசத்தோடு தான் இருப்பார்கள், ஒரு புறம்பு காட்ட மாட்டார்கள். அது எனக்கு மகன் எனக்கு
1: பாசத்தை இருந்தாலும் போற மருமகன்
0: வேறாரு அது உண்மை. ஆனா இந்த காலத்துல
1: ஒரு மாளக வந்து மனுஷின் வீட்டுல போய் இருந்தாதான் அந்த பிரச்சனை என்ன மனுஷின் சொந்தக்காரர் வரவு நம்ம மாமியார் இருப்பா என்ன மருமகன் வேலைக்கு போறோம் இல்லையோ வேலை
0: வேலை அது அது அது நீங்க சொல்றது நல்லது. அவருடைய சொந்தக்காரர்களுக்கு
1: நான் இந்த சொந்த வாழ்க்கை நான் வீட்டுல இந்த வீட்டுல இருக்கிறேன் மாமி வாரா மாமியின் கௌரவம் இருந்தது எனக்கு ஒரு கௌரவத்தை நாங்க
0: காப்பாற்றலாம் அது உண்மை. அவரோட சொந்தக்காரருக்கு ஒழிக்க தேவையில்லை. இது என்னண்டா சொந்தக்காரர் வரையணும்னா மருமகன வெளியில அனுப்பிடுறது ஓடி ஓடி போய் ஒளி பேர்ந்து வேலைக்கு போயிட்டாரு போயிட்டலாம் வேலைக்கு போயிட்டார் அவர் என்ன வேலை எங்கேன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறாரு அதெல்லாம் போய் அப்படி இல்ல. சாதாரணமா ஒரு தொழில் செய்யற ஒரு ஒரு மருமகனை அவர் இந்த தொழில் செய்கிறார் என்று சொல்ல வைக்கப்படுகிற மாமா மாமிகள் இருக்கிறார்கள் அது பிழை அது பிழை அதெல்லாம் அதெல்லாம் தவறு.
1: மற்றது என்ன சொல்றேங்க அந்த சீதனம் பண்ற ஆம்பளை எல்லாம் உண்மை வேணும் தமிழ்ல சொல்றேன்னா அந்த நல்ல அந்த உதய வந்து அந்த கேவலமா சொல்ல விரும்புற உண்மைப்படி சீதனத்தை வேண்டி வாழ்ற ஆம்பளை எல்லாம் ஆம்பளையே கிடையாது. அதை விட வந்து அப்படி அப்படியே வந்து திருமணம் இல்லாம அப்படியே சும்மா பொது வாழ்க்கையை செய்து போட்டு மரணிக்கலாம் ஏமாட்டு ஒரு பொம்பளைய வந்து சீதனம் தான் ஏன் சொல்லுங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து சீதனத்தை எத்தனையோ லட்சம் மணி போட்டு திரும்ப மனுஷி புள்ளையே அடிச்சு கிடக்கு மனுஷியே புள்ள குறைந்தாவே அடிச்சு கிடக்குறது இன்னும் சீதனத்தை போய் மணிகிட்ட வாங்க உண்டு
0: அது இன்னும் அந்த இதுகள் வழக்கம். ஆனா இப்ப குறைஞ்சிட்டுது. ஆனா சீதனம் இப்ப வந்து சீதனம் வந்து யாருமே கேட்கறது இல்ல எங்கட ஊர்லயும் கேட்கறது தானா பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கறார்களே.
1: நீங்க சொல்லலாம் இப்ப நாங்க எத்தனையோ நேச படிக்கிறப்ப எங்க நாட்டுல வந்து அப்படி இல்லை அதுக்காண்டு தமிழ்நாட்டுக்காரன் அந்த எங்க அவையும் எங்கட இதை தொடர்றதுதான் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டுல கூட பெரு புள்ள பிறந்தா பிறகுமே தண்ட மனசி அடிச்சு அம்மாட பையன் சீதனங்களாக பண்ணிட்டு வாண்டு
0: நடக்கிறது நடக்கிறது உண்மையாக அப்படியா எல்லாம் நடக்கும். அது வந்து அது மாப்பிள்ளையின் அவருடைய செயல்பாடு இல்ல அவரை சார்ந்தவர்களுடைய செயல்பாடு.
1: மாமியார்
0: மற்ற பிள்ளைகள் கூட இருந்தாலும் அவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் என்ன செய்யறது இதை நாங்க பேசலாம் இதை திருத்துறதுக்கு எங்களால முடியாது அவர்களா தான் திருந்தோம்னு சொல்லி உங்களுடைய அழகு பாடலை எடுத்து வர்றேன் கிருஷ்ணா. ஆனா இப்படி ஒரு கதை இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு. மனைவி கேட்டாவாம் என்னங்க முந்தாஜ் செத்தோன்னு தாஜ்மஹாலை கட்டி வைச்சார் அவர் நீங்க என்னங்க எனக்கு கட்டி வச்சுக்க வைக்க போறீங்க உடனே கணவன் சொன்னாராம், நான் உண்டு தங்கச்சி கட்ட இதுக்கே நீ கவலை பண்ற, நான் உண்டு தங்கச்சி கட்ட.
1: நான் இப்ப கொஞ்ச காலமா கொஞ்சம் திருந்திருக்கிறோம், இருந்தாலும் திருந்த விட மாட்டீங்க கூடாது.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: வணக்கம்.
0: நேரம் சரியாக இப்பொழுது 1:31, இது கரண்டிய நேரம், இந்திய இறங்கி நேரம் சரியா 12:01. என் அன்பு உறவுகள், நீங்க நிறைய பாட்டு கேட்டிருக்கீங்க. இது அன்பு உறவுகள், நீங்கள் இணையக்கூடியவர்கள் இணைந்தால் இந்த பாடல்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு பதிவு செய்து எடுத்து வரலாமன் இருக்கிறேன். அது நாளைக்கு உங்களுடைய காலை நேரம் 11 குரல் முரசு வருகிற அந்த நேரத்தில் இந்த பாடல் அனைத்தையும் பதிவு செய்து எடுத்து வரலாமன் இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, ஆனால் எல்லாரும் விழிச்சிருந்து கேட்பீங்கன்ட்டு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நீங்கள் விழிச்சிருந்து கேட்குறீங்க? ஒரு கையை உயர்த்துங்க பார்க்கலாம், எங்க பார்க்கலாம். கையை உயர்த்துன்னு அவங்களுக்கு அந்த பாட்டை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் ரேவதியம்மா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. உங்களுடைய பாடல் இப்பொழுது காற்றிலைக்கு வருகிறது. முத்துவேலோட பாடல் கூட அரவாசியில் அப்படியே நின்றுடுச்சு. சரி, இருந்தாலும் அந்த உங்களுடைய பாடல் அனைத்தும் நாளை காலை 11 இந்த கதம்ப நிகழ்ச்சியில் வந்த பாடல் அனைத்தும் காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இணைந்து கொள்ளும் எங்களுடைய கணபதி அண்ணாவை சந்திக்கலாம். வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம்.
1: பேசி புத்தா கலந்தாத்திய புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் வாழ்த்துக்கள்,
0: இனிய
1: குடியரசு தின வாழ்த்துக்கள்.
0: எல்லா வாழ்த்துக்களும் என்னுடைய அன்பு அண்ணாக்கு மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்றேன். நலமா இருக்கிறீங்களா அண்ணா? நீங்க
1: எப்ப வர தெரியுமா? ஓசி ஓடி வந்த
0: ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். அழகு என்று சொல்லிதான் கொடுத்திருக்கேன், அதுல ஒரு பாட்டு சொல்லுங்க
1: பாப்பாங்க. கேட்டு பாத்தது இல்லையே, கமல் பாட்டு ஒண்ணு, கண் தெரியாத பாட்டு.
0: அப்பா கேட்டுட்டாரு, அப்பா கேட்டுட்டாரு.
1: நம்ம கேட்ட பாட்டு, அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிடும் ராமன் பரவை எண்ணி பார்வையில் அவள் காத்திருந்தால் பார்வையில் அவள் காத்திருந்தால் அன்னை
0: அன்னை படத்துல
1: பாடுது.
0: உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன்.
1: அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு சொல்லணும், அழகி அது பாட்டு வைக்கல. அழகிய தமிழ் மகள் இவள் சிறு விழகி மகள் படைப்பாரசிக்கும் கவி போல் இருக்கும் அந்த மஞ்சுளா எம்ஜிஆர் ரசகரன் மறக்க முடியாத படம் அதெல்லாம். அதெல்லாம் 1970 ஆச்சு படம் வந்து 69 இதுல 50 பொன்விழா படம் அதெல்லாம் அதெல்லாம் இந்த மாதிரி வராது. அருமையான கனவு காட்சி, எம்ஜிஆர் மஞ்சுளா சூப்பர் பாட்டு, ஞாபகம் இருக்கா?
0: நல்ல பாடல். ஆமா,
1: அருமையா பாடு பாட்டு, கனவு காட்சி.
0: இந்த பாட்டை பாருங்க பாக்கலாம், அழகு ரதம்.
1: அழகும் அது அசைந்து அசைந்து நடக்கும் தமிழை போல இனிக்கும் தகப்பன் போல சிரிக்கும் அழகு. தாராபுரம் சுந்தரன் ரொம்ப ரேர், அந்த அவர் பாட்டு ரொம்ப ரேர், ஒன்றிணைப்பட்டா பாடுவார், ரொம்ப பாட மாட்டார் தாராபுரம் சுந்தரன். அந்த அதே ரூபா பாடு பாடு தாராபுரம் சுந்தரன் சிவாஜி ஒரு பாட்டு பாடுவார் பாத்தீங்கன்னா, தாராபுரம் சுந்தரன் ஒரு சோகமான பாட்டு நினைக்கிறேன். தாராபுரம் சுந்தரன் யூ நல்ல பாடத்து உனக்காகவா அதே கார்ல ரேடியோ ஆதி ரேடியோ மாதிரி கார்ல சிவாஜி வாடி ஓட்டிக்கும் போது ரேடியோல பாடுறோம் யார பாடுற மாதிரி. ஆனா அந்த பாட்டு சிவாஜி செட்டவும் சிச்சுவேஷன்
0: அழகு ரதம் பிறக்கும். அது கற்பூரம் படமா?
1: கற்பூரமா நான் நெட்ல பார்த்து பதில் சொல்றேன்.
0: சரி,
1: நெட்ல பார்த்து உடனே ரிப்ளை பண்றேன்.
0: சரி சரி, அதை எழுதி விடுங்க, எழுதி விடுங்க. உங்களுடைய அழகிய மிதிலை, அது உங்களுக்காக எடுத்து வர்றேன். உளித்து இருக்கிறவர்களுக்கு மட்டும் இப்ப பாட்டு, அப்புறம் உளித்து இல்லாதவர்களுக்கு நாளை பாட்டு.
1: தூங்கிட்டே மாட்டேன், போனாலும் மத்த நேரம் முக்கியத்துவம் இதுதான். டைம் இல்ல, வை இல்ல நாளைக்கு.
0: நாளைக்கு இரவு 9 மணிக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, மறக்க வேணாம் அண்ணா, இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி, நன்றி நன்றி அண்ணா, நன்றி.
1: நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறேன், சூரியன் லைட் மியூசிக் போறேன், போயிட்டு ஒரு 10:30 வந்து
0: பாடுவேன்.
1: இதே நேரத்தில் 11:30 போடுவேன்.
0: சரி அண்ணா,
1: நன்றி, வாழ்க்கை, நன்றி, மிக்க நன்றி,
0: நன்றி. இங்கே வேற யார் நீங்க பாடலை கேட்க போறீங்கன்னு பாக்கலாம். இப்பொழுது திருப்புக்குடி விஜயகுமார் அழைச்சிருந்தார். அவர் சரி விழித்திருக்காங்க. இப்ப செல்வகுமார் நீங்க விழிச்சிருக்கீங்க. சரி, இப்பொழுது திருப்புக்குடி விஜயகுமாருடைய பாடல், கையை உயர்த்தினா உங்களுக்கு பாட்டு, சரியா? உங்களுடைய பாடல் வருகிறது, திருப்புக்குடி விஜயகுமார்.
2: மூணு மாசமா? அப்போ இன்னும் 7 மாசம் போனா
3: அழகிரதம் பிறக்கும்.

இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காட்டுவேன், தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காட்டுவேன். அழகு ரதம்.

பாடல் எங்களுடைய கணபதி அண்ணா உங்களுடைய பாடல் அழகிய மிதிலை நகரினிலே அந்த பாடல் காட்டளிக்க வருகிறது. இப்ப தமிழன் பாரதி நீங்க கேட்ட பாடல் இன்னொரு அன்பு உறவு கேட்டுக்கிறார். அவருடைய பாடலையும் நான் பட்டாபி அண்ணாவோடு அந்த பாடலை சேர்த்து உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். அழகுக்கு மறுபெயர் பெண்ணா. இந்த பாடல் கணபதி அண்ணா நீங்கள் கேட்ட பாடல்.

அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. தமிழன் பாரதி எங்களுடைய பட்டாபி அண்ணா கேட்ட பாடல். இருவருக்குமாக இந்த பாடல். இன்னும் பாடல் கேட்டவர்கள் யார் யார் விழித்திருந்தால் கையை உயர்த்தினா தான் பாடல் காட்டிலைக்கு வரும்.

நேரம் சரியாக 1:53 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:24. அடுத்த பாடல் லண்டனில் இருந்து கிருஷ்ணா, நீங்க கேட்ட பாடல் காட்சிக்கு வருகிறது.

Some misunderstanding.

0: போ விசேஷம்.
1: ஹேய் உஷா, உஷா தானே நீ?
2: ஆமா.
1: என்ன தெரியலையா, நான் விஜி.
2: ஹேய் எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் குமரன்,
0: என்னோட
1: யூஜி ஃப்ரெண்ட் விஜயலட்சுமி.
0: ஹாய்.
2: ஹலோ.
0: ஹலோ.
1: இவர் தான் என் ஹஸ்பண்ட் மூர்த்தி,
2: என்
1: கிளாஸ்மேட் உஷா.
0: ஹலோ
1: ஹஸ்பண்ட். இதான் என் பையன் சுரேஷ்.
2: ஓ ஹாய்.
1: ஆமா, உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு
3: அம்மா சீக்கிரம் வாங்க.
4: நீங்கள் கேட்ட பாடல் அழகே அழகே, அது கிருஷ்ணாவுடைய பாடல். அடுத்த பாடல் காற்றிலைக்கு வருகிறது. எங்களுடைய ராஜவேல் ஒரு பாட்டு கேட்டிருந்தார். ராஜவேல் நிறைவாக வரும் பாடல் எனக்கும் பிடித்த பாடல். அந்த பாடல் உங்களுக்கும் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். மற்றவர்கள் எல்லாம் தூங்கிட்டார்கள், அதனால நீங்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தும் நாளை காலை 11 மணிக்கு சரியாக உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த பாடல் அனைத்தும் காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு, இப்ப எங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. ராஜபாரல் படத்திலிருந்து.

இப்ப கேட்ட பாடல் எங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்களுடைய பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய செல்வகுமார், நீங்கள் தூங்கி இருக்க மாட்டீங்க செல்வகுமார், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல.

0: இந்த பாடலை கேட்டவர் எங்களுடைய செல்வகுமார். அதனால் அழகிய பாடல். சரி, அடுத்து எங்களுடைய சந்திரராஜ் மாமாவும் கேட்டுக்கொண்டிருப்பாரு நினைக்கிறேன். அவர் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. மாமா, இதோ உங்களுடைய பாடல். நேரம் சரியாக 12:39.
1: Buckley's Complete Plus Mucus provides
0: அவரும் ஏதோ எல்லாம் பேசுறாருங்க. சரி, கேட்கலாம்.

சந்திரராஜ் மாமா கேட்ட பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது வேற யார் விழித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. மஜித், நீங்கள் விழித்திருக்கிறீங்களா? அடுத்த பாடல் ராஜவேல், நீங்க விழித்திருக்கிறீங்கன்னு தெரிகிறது. உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். லவ் டுடே படத்திலிருந்து இது, என்ன அழகு எத்தனை அழகு, கேட்போமா? இது எங்களுடைய ராஜவேல் விமனர் ராஜவேலுக்காக இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

நல்லது. என் அன்பு உறவுகளே, இவ்வளவு நேரமும் நீங்கள் இணைந்து சிறப்பித்த என் அன்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நிறைய பேருடைய பாடல் என்ன கொடுக்கல, அது சரியா நாளைக்கு 11 மணிக்கு காற்றடிக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு, அது பதிவில் வந்தாலும் சரி, சில நேரம் நேரடியாகவே நான் இந்த பாடல்களை மீண்டும் உங்களுக்கு நாளைய தினம் எடுத்து வருவேன். சரியா 11 மணிக்கு உங்கள் காலை நேரம் 11 மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஆண்டாள் முத்துவேல், ரேவதி அம்மா மற்றும் ராஜ்குமார், பட்டாபி அண்ணா, செல்வகுமார், சிந்தனை செல்வன், மஜித், ரதீஷ், விஜயகுமார், திருப்புக்குழி விஜயகுமார், கிருஷ்ணா, எங்களுடைய கணபதி அண்ணா மற்றும் மணிகண்டன், தமிழன் பாரதி, ராஜவேல், சந்தனராஜ் மாமா, எல்லோரும் இணைந்து கொண்டீர்கள். எங்களுக்கு சந்திரசேகர் சுவனியா அவரும் இணைந்து கொண்டார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை. காற்றலையில் இப்ப நேரடியாகவே இல்லாவிட்டாலும் எழுதி கேட்டவர்கள் எல்லோருக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு ஒருவர்களுக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. அழகு என்று வருகிற பாடலில் எனக்கு பிடித்தமான பாடல் இரண்டு பாடல்களை எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அழகு, அதுல முதல் பாடல் என்னன்னு பார்ப்போம். எனக்கு பிடித்த பாடல்ல எடுத்து வச்ச பாட்டு ஓடிடுச்சு, அதனாலதான் இப்ப அழகை தேட வேண்டி இருக்குது. சரி, முதல் பாடல் இதை

இன்று இணைந்து சிறப்பித்த உறவுகளின் பெயரை நாங்கள் எடுத்து வந்துவிட்டோம். சரி, என் நண்பர்களே, நிறைவாக வரும் இந்த பாடல் என் விருப்ப பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்ப நிகழ்ச்சி. நாளைய தினம் உங்களை சந்திக்கலாம் என்று நாளை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நீங்கள் காற்றலைக்கு வந்து சிறப்பிக்க தயங்க வேண்டாம், தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லி நாளைக்கு சரியாக 9 மணிக்கு உங்களுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். உங்களுடைய அந்த கதம்ப நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் அனைத்தும் 11 மணிக்கு காலை உங்களுடைய காலை 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி இந்த பாடல் அனைத்தும் உங்களுக்கு காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு என் விருப்பமாக வரும் அழகு என்ற பாடலில் நிறைவான பாடல். ஆண்களை அழகு என்று சொல்வதில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆண்களையும் அழகு அழகு என்று எழுதிய கவிதை வரிகளோடு பொருந்திய இந்த பாடல் மிக அருமையான பாடல். பழைய பாடலாக இருந்தாலும் இந்த பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். உங்களிடமிருந்து அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இந்த பாடலோடு விடைபெற்றுக் கொள்ளலாம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டணியில் உங்களோடு மீரா. முதல்வர் கண்ணன் பாடலை கேட்கலாம். இன்றைக்கு புதையல் நிகழ்ச்சி கதம்பம், கதம்பத்தில் புதையல் நிகழ்ச்சி. நாங்கள் நேற்று ஒரு முடிவெடுத்திருந்தோம், கதம்ப நிகழ்ச்சியில் பாட்டு எழுதி அடுத்த நாள் கொடுப்பதில்லை என்று. ஆனால் அது ஏன் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு பாடலை கேட்கலாம். கண்ணன் பாடலை கேட்டுவிட்டு அதனுடைய விவரத்தை அறிந்து கொள்ளலாம். உங்களிடம் அதனுடைய ஒப்பீனியன், அது கருத்துக்களை இன்றைக்கு கேட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு வானொலியில் ஒரு நிகழ்ச்சி, நான் பாடலை எடுத்து வருகிறேன், கண்ணன் பாடலை.

0: சரியாக 9:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:53. இது கதம்பத்தில் இப்போது புதிய நிகழ்ச்சி. முதலாவது அந்த கதம்பத்தில் பாடல் கேட்க தர முடியாது என்று சொன்னது காரணம், நாங்கள் அந்த பாடலை எடுத்து அடுத்த நாள் எடுத்து வரும்போது, அதாவது 2 மணிக்கு உங்களுக்கு நேர் நேர பாடல்கள், அதாவது புலனத்தில் பதிவு செய்த நேர் நேர பாடல்கள் வரும். அதை தொடர்ந்து ஒரு இன்னும் ஒரு நிகழ்ச்சி, ஒரு சின்ன நிகழ்ச்சி அதில் வருகிறது. அதை தொடர்ந்து அதுக்கு பின்பாக கதம்ப நிகழ்ச்சியின் பாடல் வரும். ஆனால் யாரும் கேட்ட மாதிரி இல்லை அந்த பாடல்கள். கதம்பத்தில் நீங்கள் கேட்கும் பாடல் அடுத்த நாள் நீங்கள் கேட்டது போல இல்லை. அது ஒரு 2 மணித்தியாலம் அல்லாட்டி சில நேரம் 1.5 மணித்தியாலங்கள் வருகிறது. ஆனால் அதை நாங்கள் அவ்வளவு தூரம் அதை பதிவு செய்து உங்களுக்காக எடுத்து வரும்போது நீங்கள் கேட்காத பட்சத்தில் அதை ஏன் எடுத்து வருவான் என்பதுதான் எங்களுடைய அந்த கருத்து. அதை பார்க்கும்போது நீங்க கேட்ட மாதிரி எதுவுமே நீங்கள் கேட்டோம் என்று எழுதுவதும் இல்லை. ஒரு நாள் அந்த கதம்ப நிகழ்ச்சியில் நான் காட்டலைக்கு வந்திருந்தேன், யாரும் அதை கேட்டிருந்தால் அந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு வருகிறது என்று நீங்கள் வந்திருப்பீங்க. அதனால தான் அதை நிறுத்தலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் புதிய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்பொழுது வகுப்பறைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு பாப்போம். முதல்ல எங்களுடைய தேவாவை சந்திச்சு கொள்ளலாம். தேவா தான் முதல்ல எங்களை வானொலியை முழுமையாக இரவும் பகலும் கேட்டுக் கொண்டிருக்கிறவர் என்று தெரிகிறது. சில நாட்கள்ல அவரும் தவறி விடுகிறார். நாங்கள் எல்லாத்தையும்
1: கேட்க மாட்டோம். எனக்கு ஒரு கருத்து சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: நீங்க வர்றப்ப மட்டும் இந்த இசை பொண்ணு இப்ப இடையில எல்லாரும் போட்டுறாங்க, எல்லாம் அம்மா வராங்க அம்மா வராங்கட்டு எல்லாம் ஏமாந்துடுறோம்.
0: திறமைய போட மாட்டேன். யாரும்
1: ஐயா வந்தாங்கன்னா உங்களை போடுவாங்க, ஐயா வர்றாங்கட்டு எல்லாருக்கும் தெரியும்.
0: ஒரு ஒருத்தரும் போட மாட்டாங்கல்ல.
1: நீங்க இடையில இந்த இப்ப யாரும் எல்லாம் போட்டுறாங்க, எல்லாம் நிகழ்ச்சி கட்டிட்டு இருப்போம், அம்மா வர்றாங்கன்ட்டு டக்கு டக்குன்னு ஏமாந்துடுறோம். அது எப்படி ஏமாற்றமா இருக்கு? அதுதான் வேற ஒண்ணு இல்ல.
0: நாங்க போட
1: நீங்க வர்றப்ப இந்த இசையை போட்டோம்னா எல்லாரும் இது பண்ணி முந்தி முந்தி வச்சு வருவாங்க.
0: தெரியுது.
1: அதே மாதிரி ஐயா வர்றாங்கன்னா ஐயா மொழி போட்டோம்னா ஐயா நாங்க மொழி போட்டோன்னு அடிச்சிருவோம். அதுதான்மா இது வேற ஒன்றுமா. நீங்க நிகழ்ச்சி
0: எப்படி இருக்கா தேவா? உங்க அம்மா எப்படி இருக்கிறா தேவா? அம்மா எப்படி
1: இருக்காங்கம்மா? அம்மா அம்மா கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மா கட்டி வச்சுட்டு போட்டு கட்டி விட்டுருக்காங்க. அது இது பிடிவாதம் இதெல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. அம்மா உடம்புநிலை இது நல்லா இருக்காங்க.
0: நல்லா இருக்கணும். அது வயசானவங்களுக்கு பிடிவாதம் பிடிவாதம் என்று எதுக்கு இருக்குண்டா? மனசுல ரொம்ப கவலை இருக்கு. முன்பு போல அப்படித்தான் எல்லா இருக்கும். அதாவது ஓடி ஆடி திரிய முடியவில்லை என்னும் போது பிள்ளைகளைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அந்த பிள்ளைகள் சற்று அதனோடு இருக்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கு.
1: நான் ராமா ராமா சிவ சிவான்னு சொல்லிட்டு சொன்னேன், இரு சாப்பிடு, எப்படி சாப்பாடு வச்சாலும் நாக்கு டாக்டர் சொல்றாரு நாக்கு சுவையெல்லாம் இது இருக்கீங்க அது மாதிரிதான் பேசுவாங்கன்ட்டு மிளக அரைச்சிமா மிளக அரைச்சி அந்த குழம்புல ஊத்தி குடுக்கறேன். காரம் இல்ல காரம் இல்ல காரம் இல்ல சுவை இல்ல என்ன சமைக்கிறாளோ அது அப்படி இப்படின்னு இருக்கும்.
0: ரொம்ப நாளா இருக்கா அந்த சுவை இல்லாத அம்மாக்கு?
1: சுவை இல்லாமல் சுவை இல்லாமல் சுவை எல்லாமே பெரியவங்க பேச்சு வாய் மட்டும் ஓய
0: மட்டுதுமான்னு அதாவது அறிவிப்பு துறை கொடுக்க போறேன். அப்ப அம்மா பேசிட்டு இருப்பேன்.
1: அது அவங்களுக்கு புரியல. அது ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு அந்த டாக்டர் எல்லாம் அடிக்கடி காமிச்சான்.

0: அஞ்சிட்டு வந்து காமிச்சேன். அந்த இது அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க
1: சளித்தன்மை இருக்காதேவா? சளித்தன்மை இருக்கிறதா அந்த இது?
0: இல்லம்மா இல்லம்மா, சளித்தன்மை சளித்தன்மை எல்லாம் அப்படி இருக்கு. சளித்தன்மை அந்த இது இருக்கு, அது அப்பையில இருந்து இருக்கு.
1: என்ன செய்வோம் முடியாது? என்ன செய்யும்?
0: ஊசி விட போட முடியாதியா? அந்த மாத்திரையில சாப்பிட்டோம்
1: அப்படின்ட்டு
0: அதுதான்
1: சுவை தெரியவில்லைன்னு சொல்றா. உங்களுக்கு உறைப்பு தெரியல, ஒன்னும் தெரியலையான்னு சொல்றா. எவ்வளவு காலமா, எவ்வளவு காலம், எவ்வளவு நாட்களாக?
0: அது ஏன் கேக்குறீங்க? எங்க அப்பாவை படவை படுபட்டு அப்படியே படுத்தே கிடந்தாரு. 70 வருஷம் காப்பாத்தனும். இதுவும் இப்ப நடக்கல, நடக்க முடியாது, நடக்கல. உட்காந்துகிட்டே எல்லாமே அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த இதெல்லாம் கெட்ட விஷயம் எல்லாம் போறதெல்லாம் தெரிய
1: மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் தேவா, முதுமை என்பது வந்தா அது அப்படித்தான். அப்ப நாங்க பொறுத்து கொள்ளணும். இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க, எங்களுக்கும் இந்த காலம் வரத்தான் போகுது. அப்ப நாங்க
0: அதுதான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. நான் தான் போனா என்ன திட்டம்.
1: சரி பரவாயில்ல, நீங்க தேவா அதை பொறுத்து பழகுங்க தேவா. ஏனண்டா நானும் வயது போன அப்புறம் நடக்க முடியாது தேவாட்ட வர. நான் நானும் அப்படிதான் பேச போறேன். நீங்க என்ன பாக்கணும், அதனால பெற்ற தாய் மட்டுமல்ல எந்த ஒரு வயோது ஆக்களை நாங்க சினக்க கூடாது. என்ன இந்த நிலை எங்களுக்கு எப்பவும் வரும், வராம இருக்காது. அதனால என்ன செய்வது? அது
0: ஏழாவது ரெண்டு பேர் பண்ணுமா? அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க. அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. தங்கச்சிய கூப்பிட்டு வா வந்து குளிப்பாடி குளிப்பாடி. நான் ஒரு நாள் எல்லாத்தையும் அவுத்துட்டு நான் பொம்பளை பிள்ளை எங்க அம்மா குளிக்கிறதுக்கு கேளுங்க, குளிக்கிறதுக்கு நான் பொம்பளை பிள்ளையோட நீளம் வரக்கூட ஒரு கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் கட்டு, இந்த இது நைட்டிய நைட்டிய கட்டிக்க நைட்டிய போட்டு சொல்லி
1: போட்டு
0: வைக்கம். நான் பொம்பளை பிள்ளையோட வாழ் ஒண்ணு கத்துக்கல இல்லையா. அது இந்த வாடை நடந்துருக்குமா? வாடை கிட்ட அது அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் இது பண்ணிட்டு
1: நிக்கிறாங்க.
0: விபதி விபதியம் தொழில புதிச்சுக்கிட்டு திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கும். எல்லாம் சொன்னாங்க
1: அப்படின்னு தேவா
0: வரமாட்டுக்குவா.
1: தேவா நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆண் பிள்ளையோ பொன் பிள்ளையோ தாய்க்கு பிள்ளை பிள்ளைதான். அது நீங்க அம்மா அம்மாவை குளிப்பாட்டுறதுக்கு நீங்க வெக்கப்படுத்தவில்லை, அம்மாவும் வெக்கப்படுத்தவில்லை. இந்த பிள்ளைகள் என்னும் போது தாய் தாய்
0: என்று
1: பாருங்க. இந்த எங்கே வைத்தியசாலையில ஆண்கள் தாதியாக இருக்கிறார்கள் அல்லவா, ஆண்கள் அந்த மேல் நர்ஸ் ஆக இருக்கிறார்கள். இங்க எல்லாம் அவர்கள் தான் பார்ப்பார்கள், அவர்கள் தான் குளிப்பாட்டுவார்கள், எல்லாம் செய்வார்கள். தாங்கள் தாய்மை என்ற ஸ்தானத்தில் அந்த அந்த நோயாளிகளை கூட, இளம் நோயாளிகளை கூட அவர்கள் அவ்வளவு பக்குவமாக பார்ப்பார்கள். அப்ப அதனால அந்த மனசுல மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால உங்களுடைய தாய் நீங்கள் நல்லா குளிப்பாட்டலாம். அம்மாட்ட சொல்லுங்க, பிள்ளை தானே
0: குளிப்பாட்டுவார். நைட்டி விட்டு எடுத்து மாட்டி விட்டு நான் பொம்பளை பிள்ளை
1: போடுறேன்
0: தெரியுது.
1: எங்களுடைய
0: கலாச்சாரம்
1: கலாச்சாரம் அது எங்களுடைய கலாச்சாரம். அதனால அவ வைக்கப்படுறா. சரி, அதெல்லாம் பொறுத்து அம்மாக்கு செய்யற சேவை அது உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க புண்ணியத்தை பெறுகிறீர்கள். நீங்கள்
0: அம்மாக்கு
1: நல்ல எல்லாம் தெரியுது, நல்லா பேசுற அம்மா.
0: இன்னும் ஓடிபிடிங்க, பேச ஆரம்பிச்சாங்க. இது என்ன குழம்பு, அது என்ன குழம்பு?
1: சரி, இப்ப உங்களுடைய முதல் பாடல் என்ன உங்களுக்கு வேணும், அதை சொல்லுங்க முதல்ல.
0: மறந்து விட்டேன், வாராஜா வாழ இந்த சிறுவலி கோவிந்தராஜா. அந்த வாராஜா என்ன, வாராஜா வா
1: ராஜாவா.
0: இந்த கல்லு இந்த சிலைகளை பத்தி
1: சிலைதான் பல்லவ ராஜா.
0: அதே அதே
1: அந்த பாட
0: அந்த பாட்டு கொடுங்க.
1: சரி நாளைய பாடல் என்ன உங்களுக்கு? அந்த பாடல் தராட்டி எல்லாரும் வராம நிக்கிறாங்க போல இருக்குது. பாப்பா எழுதி வச்சுட்டு நாங்க எடுத்து வர முடிஞ்சால் எடுத்து வருகிறோம். நாளைக்கு என்ன பாட்டு என்ன நீங்க கேட்டது தானே? அந்த நேரத்துல யாருமே கேட்கறது இல்ல, அதனாலதான் நாங்க அந்த நிப்பாட்டலாமன் இருக்கிறோம். நாங்க என்ன
0: பாட்டு உத்தம் படத்துல இருந்துமாடகு பழகு
1: படகு படகு படகு
0: படகு படகு
1: உங்களுக்கு நான் ஒரு ஒரு சொல் தரப்போறேன், கண்டுபிடிங்க. நாலு எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல். இது இது வந்து உணவு சாப்பிடும் போது, உணவு சாப்பிடும் போது இப்படி சாப்பிடுவர். இப்படி நான் சரியான இலகுவா சொல்றேன். உணவு சாப்பிடும் போது நாலெழுத்து இப்படி சாப்பிடுவர். யாருக்கும் ஊட்டும் போது இப்படி ஊட்டுவர், இப்படி சாப்பிடுவர். எங்க கண்டுபிடிச்சிருவாங்க நாலெழுத்து சொல். நன்றி உங்களுடைய பாடல்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 9:36 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:04. புதையல் நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்திருக்கிறீங்க. காற்றிடையில வணக்கம் பௌனம்மா. பௌனம்மா வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: என்னம்மா நீங்க இன்றைக்கு நேர் நேரத்துக்கு வந்தீங்களா? நாங்க இனி யாரையும் கூப்பிட மாட்டோம். ஏன்னா நாங்க கூப்பிடுறபடியா தான் நீங்க எல்லாரும் சரி இவங்க என்ன நினைக்கிறீங்க. ஏன்டா நீங்க நேர் நேரத்துக்கு அப்பாட்ட பாட்டுங்களா? நீங்க ஒரு பாட்டு அதாவது எங்க இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து ஒருக்கா அதுல பேசிட்டு போறதுக்கு உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்காது. அது
2: ஏழு மணிக்கு வந்து போட்டோமா, 7 மணிக்கு போட்டோம். அப்ப வந்து அப்ப வந்து பாட்டு குடுத்துக்கிட்டுதான் இருந்தாங்க. நேயர்கள் யாருமே வரல, நேயர்கள் எடுக்கல, பாடல் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நான் சரி பாடல் குடுக்கல முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லைன் போடலம்மா. 7 மணிக்கெல்லாம் அப்பா வந்து பாடல்களை வந்து குடுத்துட்டு இருக்காங்க. நேயர்களுடைய பாடல் தான் உடையாந்த அவசரமா நான் போட்டேன் பாட்டு கேட்கலான்னு. அப்ப வந்து 7:05 ஆயிடுச்சு.
1: ஆனா முடியாது எப்படியும் அப்பா எடுத்திருப்பாரு. அப்படி என்றாலும் நீங்க அழைச்சாலும் அப்ப முடியல. இல்ல பிறகு 7 மணிக்கு பிறகு கூட மற்றவர்கள் வந்து கேட்டதை நான் கேட்டேன். நான் கேட்கும் போது
2: ஆமா அப்படிங்களா? அப்ப வந்து நானா வந்து அது முடிச்சுட்டாங்க போட்டுருக்கேன். இனிமே நேயர்களுக்கு பாட்டு தான் கொடுப்பாங்க போட்டுருக்கு சொல்லிட்டுதான் நான் வந்து விட்டுட்டேன். நேயர்கள் யாரும் ட்ரை பண்ற மாதிரி தெரியல. சரி பாடல் போட்டுக்கிட்டே இருந்தாங்களா, சரி அப்ப நம்ம வந்து ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு
1: விட்டுட்டோமா.
2: அவங்க யாரு யாரையா கேட்டாங்களா கூட மறந்துட்டு பாட்டுலாம் கணக்கு முடிச்சோம். சரி இதுக்கப்புறம்
1: 7 மணிக்கு போறோம். அக்ஷயா வந்திருந்தா, அதன் பிறகு பிரபு வந்திருந்தார், ரதீஷ் வந்திருந்தார்.
2: அப்ப
1: நீங்க அது
2: 7 மணிக்கு அப்பா அது பாடல்களை எழுப்பி வச்சுட்டுமா, அப்புறம் மேலுக்கு போட்டுட்டே இருப்பாங்க, பாட்டு தானே கொடுத்துட்டு இருப்பாங்க.
1: என்ன தெரியுமா பௌனம்மாக்கு, நீங்க டக்குன்னு போட்டு பாக்குறீங்க என்ன நடக்குது, பாட்டு போகுது, 2 பாட்டும் போகுது, அப்பா சொல்லி போடுறாரு, அப்ப சரி எடுக்க மாட்டாருன்னு நீங்க போறீங்க. அப்ப நிகழ்ச்சியை
2: கேட்கலாமா நினைச்சத பாட்டு குடுத்துட்டு. ஆமா ஆமா பாட்டு குடுத்துட்டே இருக்காங்களே, நேயர்களை கூப்பிட மாட்டாங்க போட்டு முடிச்சுட்டாங்க போட்டுருக்கு. 10 பாட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா முடிச்சிருவாங்கல்ல, அது மாதிரி நினைச்சிட்டேன்.
1: சரி
2: அவசர அவசரமா போட்ட 7:05 போட்டோமா, பாட்டு குடுத்துட்டு இருந்தாங்க அப்பா. அடுத்தடுத்து பாட்டு தான் குடுத்துட்டு இருந்தாங்க நேயர்களை கூப்பிடல.
1: வீட்டுல அப்பா நலமா இருக்கிறாரா பௌனம்மா?
2: எல்லாரும் அம்மா எல்லாரும் நலமா இருக்குமா?
1: நல்லா இருக்கு. ஒண்ணும்
2: நீங்க எப்படிமா
1: சதீஷ்
2: எல்லாம் நல்லா இருக்குமா? எல்லாம் நல்லா இருக்கும்.
1: நாளைக்கு என்ன பாட்டு வேணும் பௌனம்மாக்கு?
2: நாளைக்கு வேணுமா எனக்கு வந்து இது நீ கவனி காதலி அப்படிங்கிற படம். அதுல வந்து ஜில்லென்று காற்று வந்தது. நான் தான் விட்டுட்டு போட்டிருக்குமா. நான் வந்து அப்ப பாட்டு எல்லாம் எடுத்துட்டாங்களேன்ட்டு நினைச்சு போட்டேன். விட்டுட்டேன் ஏழு அஞ்சுக்கு
1: 7 மணிக்கு ஜெகவர் சாதிக்கனட முதல் பாட்டு அப்பா போட்டிருக்க.
2: கரெக்ட்.
1: அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் வந்து அப்ப நீங்க அதுல வந்து
2: இவரு அவர் யாரு விஜயராகவன் அவரு கூட வந்து பாட்டு அவரு பாட்டு கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. அவரு கூட பாட்டு கொடுத்தாங்க.
1: அவர் 8வது ஆளா வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு 2-4 6 பேர் வந்திருக்கிறார்கள். அப்ப நீங்க விஜயராகவன் நீங்க தான் பிள்ளை விட்டுட்டீங்க சரியா?
2: பாட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி போடாம
1: விட்டுட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்றால் எந்த ஒரு நாங்கள் வந்து இந்த சேவையில இருக்கிறோம். ஆனா உங்களுடைய அன்பும் இதுவும் உங்களை எல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். வருகிறார்கள் போகிறார்கள் என்று நாங்கள் அதாவது ஒரு வேண்டாத ஒரு சரி வந்தா என்ன விட்டா என்ன அப்படி ஒரு நிலைமையில நாங்க நிகழ்ச்சி நடத்தல. அதே மாதிரிதான் நேர்களும் இருக்கணும் என்று நாங்க யோசிக்கிறோம். அந்த அன்பும் பாசத்தோட வீட்டுல எப்படி வந்து போவீங்களோ வீட்டுக்கு நிச்சயமா இந்த டைமுக்குள்ள நாங்க போயிடணும் என்று நினைக்கிறீங்களோ அந்த தன்மையை நாங்க எதிர்பார்க்கிறோம். அது தவறா இருந்திருந்தா நாங்க பேசுறது நாங்க இப்ப கேட்கறது அதை நீங்க பொறுத்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு நேரிட்டையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த அன்பும் பாசமும் இது எங்கட வீடு இது எங்கட வானொலி என்று சொல்லி வந்து போவதை கேலஸ் நாங்க போனா விட்டேன்னு நாங்க அதுல போய் கேட்போம் இன்றைக்கு கேட்போம் விட்டுட்டு போவோம் என்ன நாங்க அதுவும் சொல்றோம் தானே. பாட்டை கேட்டுட்டு போயிருவார்கள். பாட்டை கேட்ட பாட்டை கேட்க மாட்டார்கள் முழுசாக. ஆனா நாங்கள் இதுல இருந்து நாங்கள் எடுத்து வர எங்களுக்கு தான் தெரியும். அது இப்ப எல்லாம் அப்பாதான் கூடுதலாக வாரார். அவருடைய வயசுக்கு அவ்வளவு நேரம் அப்பா நிகழ்ச்சி செய்கிறார் என்று சொன்னால் நேர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக நான் கூட ஸ்கிப் பண்ணி போவேன். அப்பா நேர்களை ஏமாத்தவே மாட்டார். நான் என்றாலும் சும்மா சரி என்றுட்டு ஒரு கதையோட ரெண்டு வரியோட உங்களை அனுப்பிடுவேன். ஆனா அப்பா அப்படி செய்யவே மாட்டார். அதனாலதான் நான் சொல்றேன் சரி. அதை இந்த பேச்சவடெல்லாம் இனி வருகிற காலத்துல அன்பிருந்தால் இணைஞ்சு கொண்டு எதிர்பார்ப்பு எங்கட எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுத்து வாங்கும். இல்லாட்டி அதை பற்றி நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. கடவுளிடம் ஒரு ஒப்பு கொடுத்து விடலாம். சரி இப்ப உங்களுடைய பாடல்
2: என்ன
1: பாடல் நீங்க சொன்ன பாடல் நீ கவனி
2: காதலி அப்படின்ற ஒரு படம்.
1: காதலியா
2: நீ காதலி காதலி நீ கவனி காதலி
1: அது என்ன அடுத்த அந்த படத்துக்கு சொல்லுங்க பாப்போம்.
2: அதுமா நெல் முதல்ல பச்சுமா அந்த காதலிக்கிறோம் பாருங்க. அதை எடுத்தோடனே வந்து தாதாடவர்னு ஒரு பெண்ணுடைய குணத்தை ஆண் பார்க்காம ஆணுடைய நடவடிக்கை என்னன்னா பெண் பார்க்காமலாம் அந்த கண்ணினுடைய அந்த காட்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பல காதலர்கள் அப்படியெல்லாம் இருந்து வீணா போயிருக்காங்க.
1: அப்ப நீங்க நீங்க எல்லாரும் கேட்டுக்குங்க பவுனம்மா சொல்றத நீங்க காதலிக்க முதல் நில் ஒரு விதமா நின்று கவனி முதல்ல காதலிக்க போற நீளமா நீங்க வந்து பாத்துக்கொண்டு நிக்கணும். அடி வாங்கினா அது உங்களோட கொடுப்போம் அப்படியே முறைச்சு பாத்துக்கணும். அதுக்கு அப்புறமா தான் நீங்க காதலிக்கணும். அது அப்ப இப்ப இப்ப புரிஞ்சுதான் கூட என்ன இருக்கு எடுத்தோன்னு டங்கு கண்டு
2: அவங்க அந்த டைட்டில் வச்சிருக்காங்க தலைப்பு குடுத்திருப்பாங்க அந்த கதை ஆரம்பிக்கிறவங்க ஏன்னா இப்படித்தான் குடுத்திருப்பாங்கன்னு
1: நினைக்கிறேன்.
2: நீ இன்னும் கொஞ்ச நேரம் போரு யோசி காதலிக்கும் போது
1: நடப்பாரா காதை எடுத்து வச்சு சரி கையா செய்ப்பாரா தலையில டோப்பா வாய் பேசுறாரா அதெல்லாம் நீங்க
2: கவனிக்கலாம். அது கூட பரவாயில்லம்மா அதெல்லாம் பத்தி இல்லம்மா. ஆனா சில ஆண்கள் வந்து பெண்களை காதலிக்கிறாங்க அந்த ஒரு இதுல, அதுல பாத்தீங்கன்னா அந்த இனக்கவரத்துல காதலிச்சுட்டு அப்புறம் அந்த பெண் வேணாம் நான் வேற பெண்ணா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெண்ணோட வாழ்க்கை வீணா போயிடுது.
1: அது வந்து உண்மையான காதல், அன்போடு காதலிக்கிறது இல்ல, அது ஒரு அஃபெக்ஷன், அதாவது ஒரு அழகிலையும் மற்றது உணர்ச்சிகளுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார்கள். அதுதான், அதனாலதான் உண்மையான காதல் என்பதும் அந்த காலத்து காதல். பார்க்கவும் மாட்டார்கள், சும்மா அந்த வேலி இந்த அந்த நீக்கலுக்கெல்லாம் பார்த்திருப்பார்கள், வருஷ கணக்கா காதலிப்பார்கள். அவற்றை தலை மட்டும்தான் தெரியும், அந்த தலை மட்டும்தான் இவர் போற ரெண்டா தலை, அந்த அந்த முடியிற நிறம் மட்டும்தான் தெரியும். இவர் இந்த நேரத்துல இதுல போவார், சைக்கிள்ல போறார், இவர் தான் போறார் ரெண்டு பாத்து பாத்து. அப்ப கொஞ்சம் அவட தலை தெரிஞ்சோன்னா இவ தான் நிக்கிறார் இதை பாத்துட்டு, அதுதான் காதல். அது கடைசியா அது
2: எத்தனை அந்த காலத்து காதலுக்கு அந்த ஜீவன் சொல்லுவோம், அந்த உயிர் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாமே இருக்கு, உயிர் ஜீவன் எல்லாமே இருப்பான். இந்த காலத்து காதலுக்கு அப்படி இல்ல
1: அண்ணா,
2: நாங்க கூட காதலிச்சு காதலிச்சோம், நாங்க திருமணம் பண்ணிட்டோம்.
1: ஞான சேரம் அண்ணா காதலை பிடிச்சு சொல்றதுக்கு வர உங்களுடைய பாடல் அதுல நீலகவனி காதலி என்ன பாட்டு, என்ன பாட்டு?
2: நீலகவனி காதலி அப்படின்ற படத்துல இருந்து ஜில்லென்று காற்று வந்ததோ நில்லென்று கேட்டு கொண்டதோ அந்த பாட்டு.
1: எங்க அதை பாடுங்க பாப்போம்.
2: ஜில்லென்று காற்று வந்ததோ நில்லென்று கேட்டு கொண்டதோ மலர் போல் மீறி மலர அப்படின்னு வரும் அந்த பாட்டு.
1: சரி, உங்களுக்கு அந்த சொல்ல தாரேன். இது வந்து நான்கு எழுத்து சொல். இது உணவு உண்ணும் போது, உணவு உண்ணும் போது, உணவு ஊட்டும் போது இப்படி ஊட்டுவார்கள், இப்படி சொல்லி ஊட்டுவார்கள். எங்கே பாக்கலாம் கட்டிக்காரி, கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ. நல்லதம்மா விடைபெற்று மீண்டும் வாங்கோ. எங்கே இது நாலெழுத்து சொல், உணவு ஊட்டும் போது இப்படி சொல்லுவார்கள், இப்படி சொல்லி ஊட்டுவார்கள். இதை மற்றது உண்ணும் போதும் இப்படி சொல்லுவார்கள். வணக்கம் பௌனம்மா. பௌனம்மா வணக்கம். என்னன்று
2: சோறு ஊட்டும் போது குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது சொல்றதாமா?
1: சோறு ஊட்டும் போது இப்படி சொல்லி இப்படி இப்படி இப்படித்தான் ஊட்டுவார்கள். நிலா நிலாண்டா? தவறு தவறு தவறு. மீண்டும்
2: அப்படி இல்ல
1: இல்ல இல்ல. எங்கே வணக்கம் ஞான சக்கரவண்ணா அண்ணா.
0: அண்ணா வணக்கம். சகோதரி தங்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம்.
1: இப்ப எங்களுக்கு நண்பகல், நீங்க சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் சொல்ல நண்பகல் என்னடா உங்களுடைய நேரத்தோடு இந்த பயணம் போகிறது என்றுதான் அறுத்தா, அதனால எனக்கு தெரியும்
0: எங்க நேரத்தை நீங்க சொல்றீங்க, உங்க நேரத்தை நான் சொல்லணும்ல.
1: அண்ணா நீங்க வேலையில நிக்கிறீங்களா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா?
0: இல்ல, இன்னைக்கு உறவினர் திருமணம், அதுக்காக நான் வந்து இன்னைக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு உறவினர் திருமணத்துக்கு சென்று விட்டு மாலையை தான் வந்தேன். வந்து உணவு முடியவில்லை, அதை உறங்கிவிட்டேன். அதனால் மாலை நேர நேரத்தில் பங்கு கொள்ளவில்லை, அதற்கும் மன்னிக்கவும்.
1: அது பரவாயில்லை அண்ணா, அது பரவாயில்லை. அப்படி அண்ணல்ல, நான் அது எல்லாரையும் நான் குறையா சொல்லவில்லை. அந்த சில நேரங்களில் சொல்ல முடியாம இருக்கு
0: சூழ்நிலை, இன்னைக்கு சூழ்நிலை எனக்கு என்னவோ அது எதிர்பாராதமா அமைஞ்சது. எப்போது நான் வந்துடுவேன், நான் ஒரு 10-15 நபருக்குள்ள வந்துருவேன். இன்னைக்கு வர முடியல எனக்கு, உடல் வசதி எனக்கு. அதாவது இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமா பயணிச்சது இன்னைக்கு தான், ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு.
1: உங்களுக்கு ஏனாமல் அதாவது இப்ப நீங்க கூடுதலாக கவனமா மாஸ்க் போடணுமா? இப்ப எல்லாருக்கும் அது வந்து கொண்டிருக்கிறது, கவனமாக இருக்கணும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா, கவனமாக.
1: அப்ப அண்ணா உங்களுடைய பாட்டை சொல்லுங்க.
0: எனக்கு இன்னைக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய தகவல் வந்து இன்னைக்கு சீர்காழி கோவிந்தராஜன் நினைவு வணக்கம், அதை சொல்லணும்னு நினைச்சேன், அது எனக்கு சூழ்நிலை முடியல. அதனால அவருடைய பக்தி பக்தி பாட்டுல பன்னிரு விழிவில்லை பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தால் போதும், அந்த பாட்டு எனக்கு வேணும்.
1: பன்னிரு விழிகளிலே
0: ஒரு விழியே நீ எனக்கு என்ன பார்த்தா போதும் அப்படின்னு பக்தி பாட்டு, தனி பாட்டுன்னு
1: நினைக்கிறேன். சரி சரி, நான் அடுத்து வர்றேன் அந்த பாட்டை. இப்ப நீங்க இந்த சொல்ல கண்டுபிடிங்க. 4 எழுத்து சொல். இது உணவை இப்படி கொடுப்பர். சில வேளை இப்ப எங்களுக்கு ஊட்டி விடும் போது அப்படி சொல்லி ஊட்டுவர், அல்ல ஒருத்தருக்கு கொடுப்பார். இதை நாலு எழுத்து சொல்.
0: அன்போடு,
1: அன்போடு இல்ல, நாலு எழுத்து சொல். உணவை, உணவு இப்ப ஊட்டும் போதோ அல்லது கொடுக்கும் போதோ இப்படி சொல்லுவ. நாலு எழுத்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சோண்டு வாங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: அடுத்த எங்களுடைய ஜார்ஜ், வாங்க ஜார்ஜ், எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கிறமா. நீங்க எப்படிமா இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் ஜார்ஜ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேம்மா. இது அதாவது என்னது, நானெல்லாம் கரெக்டா தான் கேட்டுங்களேன். எங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க. நம்மெல்லாம் 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் NTR கூட நாங்க போயிருக்கிறோம்.
1: இல்ல நான் சொல்றேனா, நான் சரியா நான் இல்ல, அதுல வந்து அவருக்கு அவருக்கு சொல்லும் போது அப்படி சொன்னேன். எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச முறையில ஜார்ஜ் நீங்க கேக்குறீங்க, ஃபாரூக் கேக்குறார், மற்றது ஞானசேகரமண்ணா கேக்குறார், முழுமையாக ஜேவர் சாதிக் அண்ணா கேக்குறார், எங்களுடைய சந்தோஷ்ராஜ் மாமா கேக்குறாரு, அவர் தான் முதல் அந்த நாள் தொட்டு விடாம கேக்குறார். மற்றது செல்வகுமார் கேக்குறாரு, இப்ப அவரும் சண்டைக்கு வந்தாலும் வருவார். கண்ணன் கேக்குறார், கண்ணன் சொல்ல முடியாது, கண்ணன் நிகழ்ச்சியை
3: முன்னாள் பாருங்க. நம்மளெல்லாம் ஒரு நேர் விருப்பத்தை கதம நேர் அலைக்கு நம்ம பாட்டை கொடுத்த அடுத்த செகண்ட்ல நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கும்.
1: நிச்சயம் நிச்சயம், அது உண்மை. தேவா கேக்குறார், தேவா கேக்குறார், மற்றது வேற பிரபு, இப்ப இணைஞ்சு கொண்ட பிரபு இப்ப ஆரம்பிச்சிருக்கிறார், அவரும் உண்மையாக நிகழ்ச்சியை கேட்டு தனக்கு வர முடியவில்லை என்று சொல்லுகிறார். மற்றது எங்களுடைய யாரு, ராஃபிக் இப்ப இணைஞ்சவர்கள், முகமது அலி,
3: நிறைய பேர், முகமது அலி. அதே மாதிரிமா இப்ப நானும் எப்படித்தான், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சா அதே அன்பு நமக்கும் கிடைக்கணும்னு நானும் அதே மாதிரி
1: எதிர்பார்க்கிறேன்.
3: எதிர்பார்க்கிறேன்.
1: அப்பா சொல்லுவார், சும்மா வேதனைப்படக்கூடாது, நீங்க எங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குதான், வேதனை அம்மா நடு ஒரு தடவை யோ அப்படி நேச்சு வரையல அப்படி இப்படி என்று வேதனை அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது என்று சொல்லுவார் அப்பா. அதான எனக்கு பழகி போச்சு, நான்
3: கேட்டுக்கொண்டிருக்கேன். எனக்கு வேலை இப்ப அதுவும் இல்லாத, ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெண்டு பேர் இருந்தாங்க, இப்ப நான் ஒருத்தர் தான். அந்த இது எழுத முடியாது, அப்படி இருந்து எப்படியாவது அந்த பாட்டு கேட்டதுக்கு பதில் நன்றி தெரிவிக்கிறது எப்படியாவது நானு ஸ்டோர் ரூமுக்காவது போய் வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லி அதை டைப் பண்ணிடுறது. அந்த அளவுக்கு வேலை டைட்டா இருக்கும் எனக்கு, அந்த அளவுக்கு வேலை நான் ஒருத்தன்ற வேலை.
1: நிச்சயம் நிச்சயம், எனக்கு தெரியும். ஒரு ஒரு ஆளா இருந்து சமைச்சு கொண்டு அந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே நீங்க அது உடனே எல்லாத்தையும் டக் டக்குன்னு டைப் பண்றீங்க. மற்றது இப்ப ஈவினிங் மாலையில மீன் சுட்டி ராஜா தொடங்கிடுவார், அவர் ஃபுல்லா அதை எழுதி கொண்டிருப்பார், கேட்டுக் கொண்டிருப்பார். அது அதுவும் எங்களுக்கு தெரிகிறது. அதையாவது நாங்க சொல்லாம விட்டுருந்தால் நீங்க கோவிக்க கூடாது. ஆனா சிலர் வந்து அந்த நேரம் மட்டும்தான் கேட்கிறார்கள், அந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும்தான் கேட்கிறார்கள். ஆனா நீங்க நிறைவாக முழுமையாக கேட்கிறீர்கள் என்றது தெரிகிறது.
3: நானும் நீங்க அதான் சொல்றேன், காலையில நான் தூங்கி சொன்ன நெட் ஆன் பண்ணி NTR தான் ஆன் பண்றது. கரெக்டா 6:30 அதாவது எங்க டைமுக்கு 6:30 எழுந்திருப்பேன். பொதிக தங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் அடுத்த புது ப்ரோக்ராம் போகும். அந்த இதுல அதுலதான் ஸ்டார்ட் பண்றது. அதுல ஸ்டார்ட் பண்ண மத்தியானம் 12 வரைக்கும் அது ஓடி நேர்.
1: பிபி பிரகாஷ் அவரும் கேக்குறாரு, இப்ப அதெல்லாம் சண்டை கண்டே, இப்ப இன்றைக்கு சண்டை கண்டே வருவாங்க. என்ன நாங்க கேக்குற பேரை சொல்லேன்னு, ராமன் ராமன் கேக்குறாரு, இப்ப கொஞ்ச நாள்ல ஆரம்பிச்சவர் அவரிடம் கேக்குறாரு, முழுமையாக அத கேட்டுக்கொண்டே வேலையில இருப்பார்கள் அவர்கள். இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ஜார்ஜ்? உங்களுக்கு
3: நாளைக்கு பாடல் மறந்து போயிடுச்சுமா, அப்புறம் நான் வந்து சொல்றேன்.
1: சரி, இப்ப இத கண்டுபிடிச்சீங்களா?
3: நல்ல சாப்பிடு கண்ணாவா எப்படி இது?
1: இல்ல இது வந்து நாலு எழுத்து சொல். இந்த ஒரு ஒரு ஒரு சாப்பாட இப்படித்தான் நாங்கள் ஒருதற்கு கொடுப்போம் ஊட்டுவோம், இப்படியாக நாங்கள் ஒருதற்கு கொடுப்போம் ஊட்டுவோம். இப்ப நான் உங்களுக்கு சாப்பாடு தரப்போறேன், உங்களுக்கு பசிக்குதுன்றீங்க. அப்ப இப்படித்தான்
3: நான் வயிறு நிறைய சாப்பிடுவேன்.
1: இல்ல இப்படித்தான் இது நாலு எழுத்து சொல்
3: போயிட்டு வரணும்.
1: போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நல்லா சொல்ற போயிட்டு வாங்க. சரி எங்க கண்டுபிடிங்க பாப்போம். யோசிங்க யோசிங்க யோசிங்க யோசிங்க. இப்ப சோறு சோறு இப்ப உங்களுடைய சாதத்தை எடுத்து நீங்கள் என்னன்னு தெளிவுபடுத்தினா நீங்க டக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. செல்வகுமார் வணக்கம். இந்த ஸ்கூலுக்கு வந்த ஆக்கள் ஒருக்கா பாத்துடலாம் யார் யார் வந்திருக்கிறீங்க. ஜார்ஜ் வணக்கம். பவுனம்மா வணக்கம். பால்ராஜ் தன்னுடைய பழத்தை போட்டிருக்கிறாரா என்ன போட்டிருக்கான்னு தெரியல, ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கிறார். உங்களுக்கும் வணக்கம். அது எனக்கு ஒன்றுமா புரியல பால்ராஜ், நீங்க போன் எடுத்துட்டீங்களா? கொஞ்ச காலம் நல்ல ஆர்வமா இருந்தீங்க எங்களோட வானொலியில் பால்ராஜ் பேருந்து உங்களை காணல. இப்ப ஒரு படம் போட்டிருக்கீங்க என்னன்னு தெரியவில்லை. சந்தனராஜ் மாமா வணக்கம். எங்களுடைய செல்வகுமார் புதுக்கோட்டை நீங்கள் வணக்கம். வருக வருக மீரா அம்மா வணக்கம் என்று போட்டார். ஆண்டாளம்மா வணக்கம். ஆண்டாளம்மா நீங்க காட்டலைக்கு அழைப்புக்கு வருவது குறைவு, என்றாலும் உங்களை ஒரு தடவை அழைத்து பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களோட பேசி பார்க்கலாம். வணக்கம் தேவா. கண்டுபிடிச்சீங்களா? இல்லை இல்லை இல்லை இல்லை. சாதத்தை குழைச்சா நீங்கள் இப்படி கொடுப்பீர்கள், அல்லாட்டி இப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு இப்படி நீங்கள் ஊட்டுவீர்கள். எங்கே கண்டுபிடிச்சுடுவாங்க பெரியவர்களுக்கு குழந்தைக்கு நீங்க இப்படி. வணக்கம் ஆண்டாளம்மா. வணக்கம் ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா வணக்கம். ஆண்டாளம்மா நில்லுங்கம்மா, அங்க பேசுங்க அம்மா, பேசுங்க அம்மா, பேசுங்க ஆண்டாளம்மா. என்ன நடந்தது? நீங்க காட்டலையில இருக்கிறீங்களா ஆண்டாளம்மா? அம்மா அம்மா வணக்கம். அம்மா இப்பதான் கேக்குது, பேசுங்க. ஐயோ எங்க ஆண்டாளம்மா, மீண்டும் இருக்க வாங்க பாப்போம். ஆண்டாளம்மாவே அவ அழைச்சு அவளுக்கு அது வர. அம்மா இப்ப பேசுங்கம்மா, இப்ப இப்ப நல்லா கேக்குது. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன் ஆண்டாளம்மா, நல்ல சோமா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க ஆண்டாளம்மா? அம்மா அம்மா
4: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். முதல்ல உங்க பாட்டை சொல்லுங்க.
4: நல்லா இருக்கம்மா.
1: நல்லா இருக்கணும் அப்போ. சரி உங்களோட பாட்டை சொல்லுங்க. பாட்டு
4: பாட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தானே?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு. நானும் இப்ப என் பாட்டெல்லாம் வித்தியாசமா இல்ல, இப்ப பிடிக்குது எனக்கு. ஆசை தோசை
4: பாட்டு வேணா போட்டுருங்க அவ்வளவுதான்.
1: அப்ப இந்த பாட்டு தான் எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு. ஆசை தோசை அப்பளம் பாட வெட்டத செய்தை இதை அத போட்டா அம்மா யோசிக்கிறா. நல்ல ஒரு பாட்டு எடுத்து வரணும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அம்மா அம்மா சரி அம்மா மீண்டும் பண்ண சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் பிரகாஷ் வணக்கம். வணக்கம் மஜித். வணக்கம் மஜித் பிரகாஷ். பிரகாஷ் வணக்கம்.
5: சிந்தாலயம் பிரகாஷ் பேசிட்டு இருக்கேன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க நீங்க?
5: சிம்மாவளையம் பிரகாசமா? ஜெயகுண்ட சிக்னல்ல நில் கவனி, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: அங்க யாரு நிக்கவனி காதலிக்கிறதுக்கு யாரும் நிக்கிறாங்களா?
5: அதான்மா கவனிச்சுட்டு இருக்கேன், அதனால சிக்னல்ல நிக்கிறேன். இப்ப வந்து ரெட் லைட் எரிஞ்சது, அடுத்தது எல்லோ வந்துருச்சு, கிரீன் லைட்டுக்காக வெயிட்டிங்.
1: நீங்களும் லைட் நிக்க சொல்லி நாங்க சொல்லல உங்களை. நீங்க நடுறதுல எங்க நீங்க காதலிக்கு போங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு போங்க. சரி பிரகாஷ், எப்படி இருக்கிறீங்க? நிலமா இருக்கிறீங்களா?
5: நிலமா இருக்கமா?
1: நல்ல சோமா இருக்கும் பிரகாஷ். முதல்ல நாளையான் பாடு
5: சாப்பாடு வந்து சாப்பாடு வந்து பிசைந்து ஊட்டுவாங்க. பிசைந்து ஊட்டுவாங்களா? பிசைந்து
1: பிசைந்து என்றது பிள்ளை இப்படி ஊட்டுவாரு. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து கொள்ளுங்க, உங்களால இருக்க முடியும். இவரை விட்டா பிடிக்கலாது. வணக்கம் என் மஜித்.
5: இருக்கமா
1: என் மஜித்.
6: நடக்கணுமா? வணக்கம், நடக்கம் நல்லா இருக்கீங்களா?
1: உங்களோட புண்ணியத்துல நாங்க நல்லா
6: இருக்கோம்.
1: நல்லா இருக்கு.
6: அது எப்படி அம்மா?
1: நீங்க செய்ய நீங்க செய்யற புண்ணியம் எல்லாரும் எங்களை நல்லா வச்சிருக்குது. நல்லா இருக்கிறீங்களா மஜித்?
6: நல்லா இருக்கிறேம்மா.
1: பாடல் சொல்லுங்க.
6: நாளை என்னுடைய பாடல், எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்லுவேன், மறைக்காமல் வர வேண்டும்.
1: இது இது இது இந்த பாட்டு நீங்க பாடலாம் பிரகாஷ். எடுத்து வச்சிருங்க, உதவும். நில் கவனி காலம். இந்த பாட்டை பாடுங்கன்னா சரி, அவர் சொல்லித்தார. என்ன மாஜி?
5: பாட்டு சொன்னீங்க பயன்படும் நீங்க சொன்னீங்க, ஆனா அண்ணன் சொல்லிட்டாரு எதிரிகளும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம் அது அப்படின்னு.
6: பல பேர் பாப்பாங்கல்லையா,
1: அதனால எதிர்க்க பாக்காம பாக்கணும். இவர் சரியான கல்ல. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் சொன்ன அந்த சொல்ல? ஒரு உணவை ஊட்டும் போது நாலெழுத்து சொல், நாலெழுத்து சொல். ஒரு உணவை பிசைந்து ஊட்டும் போது அல்லாட்டி கொடுக்கும் போது இப்படி கொடுப்பார்கள், நாலெழுத்து சொல். கெட்டிக்காரன் உங்களுக்கு, நீங்க கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். உங்களுக்கு ஒரு
6: புள்ளி.
1: சரி சரி, அது கவளம் என்பது சரி. இவர் உருண்ட உருண்டையா சாப்பிடும். கவளம் கவளமாக உருட்டிட்டு அதை கொடுக்கும்போது கவளமாக, கவளம் கவளமாக ஊட்டுவார்கள், கவளம் கவளமாக கையில கொடுப்பார்கள். அதுதான் கெட்டிக்காரன் உங்களுக்கு. நீங்க கெட்டிக்காரன் அப்படியே. உண்மையை பாராட்டு, நான் நினைக்கவில்லை இது சொல்லுவார்கள் என்று. சரி, ஆட்சியில் இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, அதாவது ஒரு நாட்டை ஆட்சி புரியும் போது இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, அதன் எழுத்துக்கள் வந்து ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து சொல். இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, ஐந்தெழுத்து சொல். ஆட்சியில் இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, ஐந்தெழுத்து சொல். யோசிச்சு கொண்டு வாங்க, யோசிச்சு கொண்டு வாங்க. எங்க பிரகாஷ் உங்களுடைய பாட்டை சொல்லுங்க.
5: எனக்கு என்னமா, நான் சிக்னல்ல நிக்கிறதுனால நீ வருவாய் என படத்துல இருந்து பார்த்து பார்த்து கண்கள் குத்திருப்பேன்.
1: நீ வருவாய் என பார்த்து பார்த்து.
5: ஆமாமா, நிக்கிற இடம் அப்படி சிக்னல் வருவாங்கன்னு பாத்துட்டு இருக்க.
1: அப்படியே நின்று கொள்ளுங்க, காரல ஏதாவது வந்து அடிச்சு கொண்டு போட்டு சொல்ல தீர்ந்தது.
5: நீ என்னமா தன்னாட்சியா? தன்னாட்சியா
1: இல்ல இல்ல இல்ல இல்ல எங்க இல்ல. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி. நிறைய பேர் அதை அழைக்கிறார்கள், எல்லாரையும் அழைச்சு கொள்ளலாம். சரி நன்றி நன்றி. எங்கே அழைப்புக்கு வாங்கும். எங்கே வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம்
7: வணக்கம். காரைக்கால் மேல ஒன்று சேப்பு விஜயராகவன்.
1: சேப்பு விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க விஜயராகவன்? நீங்க
7: நல்லா இருக்கலாமா?
1: நல்ல சோமா இருக்கிறேன்.
7: என்னால நிகழ்ச்சியில பங்கு ஏன்னா காலை டூட்டியா போறதுனால சீக்கிரம் தூங்கிடுவேன்.
1: அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, அது இல்ல. உங்களை எல்லாம் நாங்க கொஞ்சம் பேரை பௌனம்மாவும் இதோட இருந்த காணொலி என்றுதான் பிடிக்குது. சரி, நீங்க நீங்க அதாவது ஒரு நீங்க செய்யும் வேலையும் அப்படி, உங்களுடைய தொழில் அப்படி. அதனால நீங்க தூங்கவே போகணும். ஏன்னா நீங்க செய்யற தொழிலுக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து போகணும், மற்ற உயிர்களை காப்பாற்றலாம். அல்லாட்டி நீங்க தூங்க நேரத்தில் நீங்க எதுவும் செய்திருவீங்க. உங்களுக்கு பாட்டை சொல்லுங்க. பாடலை சொல்லுங்க. நாளைய
7: இரு துருவம், இரு துருவம் படம்.
1: இரு துருவத்துல
7: தேர் பார்க்க வந்திருக்கும் பிச்சரை பிள்ளை. நாளைக்கு திருவாரூர் தேர் ஓட்டம், திருவாரூர் மாவட்டம் தமிழகத்துல. அதுக்காக அந்த படம் தேர்வு பார்க்க வந்திருக்கும் சித்திரை
1: பெண்ணை. தேர்வு பார்க்க போனா பரவாயில்ல, சித்திரை பெண்ணை கூப்பிடுறீங்க.
7: ஆமா, அது பாடல் வரி அது, நான் எதுல
1: சித்திரப்பன் வீட்டே இருக்கல்ல உங்களோட சித்திரப்பன் பேசுங்க. தேர்வு
7: பார்க்க
1: ஐந்தெழுத்து சொல்லு. இப்படி ஒரு ஆட்சி இருக்கு, இப்படி ஆட்சி, அதாவது ஒரு நாட்டின் ஆட்சி புரியும் போது இப்படி ஒரு ஆட்சி என்று சொல்லுவார்கள். அது என்ன ஆட்சி? நான் ஐந்தெழுத்து சொல் கண்டுபிடிச்ச வணக்கம். எங்களுடைய மகாலிங்கம், மகாலிங்கம்
8: வணக்கம்மா.
1: எப்படி
8: இருக்கு? வணக்கம்.
1: எப்படி கோயில் குளத்துல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? ஜடபின்னவங்க, பூ வச்சவங்க
8: எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா
1: இருக்கு.
8: நாளைக்கு திருக்கல்யாணம், சிவனுக்கும் பார்வதிக்கு நடக்கிறது. எங்கேயுமே அதிகமா நடந்திருக்காது. நாளைக்கு சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம்.
1: திருக்கல்யாணம்
8: எங்க ஊர்ல, எங்க ஊர்ல.
1: சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. என்ன பாட்டு?
8: நினைவு நாளுங்கள் நாள அவருடைய பாடல்களா, உண்மையில ஆசை கொண்ட உத்தமிய அந்த பாடல்.
1: அது என்ன பாட்டு? உண்மை நானே கேட்கல. உண்மையிலே,
8: உண்மையில ஆசை கொண்ட உத்தமிய நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மே தாழ முடியாத கண்ணீர் தங்க ரத்தினம் தங்க ரத்தினம்.
1: முதல் ஆரம்பமே உண்மையில ஆசை கொண்ட,
8: உண்மையில ஆசை கொண்ட. ஆமா,
1: நன்றி நன்றி நன்றி. நீங்க மீண்டும்
8: உண்மையில ஆசை கொண்ட. ஆமா, நேர்மைமா, நேர்மையான.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, மீண்டும் நினைச்சு கொடுங்க. வணக்கம் வணக்கம் பவுனம்மா. வணக்கம்
9: அம்மா. அரசாட்சி,
1: அரசாட்சி கட்டிக்காரை புள்ளையா சொல்லிட்டீங்க. நன்றி. எங்க என் மஜீத், என் மஜீத்,
10: கவர்னர் ஆட்சி
1: கட்டிக்காரன் ஒன்று சரியா, மற்றது பிள்ளை. நன்றி. எங்க ஃபாரூக், வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வாங்க, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க ஃபாரூக். எங்க தேவா, உங்களுடைய பாடல்கள் எடுத்து வரவில்லை, ஆனா பாடல் ஆயத்தமாக இருக்கிறது. எடுத்து வந்தால் நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. எப்படி உங்களோட பாடல் எடுத்து வருகிறேன், நீங்க கோவிக்க மாட்டீங்களா எனக்கு தெரியும். முதல் பாடல் அழகு வாங்கோ. இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, இது ஐந்தெழுத்து சொல், இது ஐந்து எழுத்து சொல். இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறது, ஆட்சி ஆட்சி புரிதல். எங்க இது ஐந்தெழுத்து சொல், உடனே இணைஞ்சு கொள்ளுங்க ஃபாரூக், இணைஞ்சு கொள்ளுங்க ராபிக், இணைஞ்சு கொள்ளுங்க ஞானசேகரம் அண்ணா. மீண்டும் வந்தீங்க, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. என்ன எல்லா அனுமதி ஆயிட்டீங்க, இந்த ஆட்சியை கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆட்சி தான் இது. எங்க அதுக்காண்டி பக்கத்து வீட்டு ஆட்சியை கட்டி பார்க்க வேணா, இது ஆட்சி. ஓடி வாங்க பாக்கலாம், கட்டிக்காரண்டா இதை கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்க. எங்க வணக்கம் ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம். அன்பு வணக்கம் ஃபாரூக், முதல்ல உங்களோட பாட்டு சொல்லுங்க. பெண்ணின் மனதை தொட்டு கண்ணுக்குள் உன்னை வச்சேன்.
8: கண்ணு
1: நீங்க வச்சிருக்கீங்க,
8: இவன்
1: மூடாம வச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க அப்படி இமைய மூடாம வச்சிருந்தா டாக்டர் போறீங்க. கண்ணுலே பிரச்சனை,
8: கண்ணுக்குள்ள கண்ணம்மா இருக்கா?
1: கண்ணம்மா இருக்கு. அப்ப கண்ணுக்கு நோயே வராது இல்ல?
10: கண்ணை மூடுறா தெரியல, அதனால கண்ணை முடிச்சு
1: கண்ணை முடிச்சு கொண்டே இருக்கீங்க. அவருக்கு அப்படி மூடுனா அவருக்கு கஷ்டம் வந்துடும். கட்டிக்காரன் கட்டிக்காரன் உங்களோட மாதிரி ஒரு காணவே இல்லையப்பா. இப்படி வருது எல்லாரும் இப்படி இருந்துட்டு எல்லாத்தையும் கண்ணு நல்லா இருக்கு. நீங்க இந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்படி ஒரு ஆட்சி
10: இருக்கு,
1: கொடுங்கோல் ஆட்சி, கட்டிக்காரன் ஃபாரூக் நன்றி. வணக்கம் மகாலிங்கம், மகாலிங்கம் வணக்கம். வணக்கம் மகாலிங்கம்.
11: கோலாச்சிமா வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. கோலாச்சி,
1: கோலாச்சி, கொடுங்கோலாச்சி. அவர் சொல்லிட்டு போயிட்டார். கொடுங்கோலாச்சி, கொடுங்கோல் ஐந்தெழுத்து சொல். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ராஃபிக், ராஃபிக் வணக்கம்.
12: நல்லா இருக்கீங்களா? இரவு வணக்கம்மா.
1: இரவு வணக்கம் ராஃபிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க
12: நல்லா நல்லா இருக்கிறான். அன்னைக்கு வர முடியல, அன்னைக்கு உடம்பு சொல்லாம போச்சு, அதனால இது பேச முடியல, பாட்டு பாடு பேச முடியல, அதனால வர முடியல.
1: சரி அது பரவாயில்ல, அது நாங்க சொன்னோன்னு பாருங்க எத்தனை பேர் வந்து நாங்க வர முடியல, அது உங்களுக்கு உடல.
12: ஆமா ஆமா.
1: நாளைக்கு
12: வந்து, நாளைக்கு வந்து படம் வந்து காக்கி சட்டை,
1: காக்கி சட்டை.
12: பாடல் வந்து கண்மணியே பேசு மௌனமன கூறு அந்த பாடல் இல்லமா.
1: என்னால உங்களோட கண்மணி பேசாம விட்டுட்டாவா?
12: ஆமாமா. அது நல்ல பாட்டு, எஸ் பி பாலசுமணியும் ஜானகியும் பாடினது நல்ல பாடல் தான். அது பிடித்தமான பாட்டு தான்.
1: நீங்க எதுக்கு கண்மணியை பேச சொல்றீங்க? பேசுனா சொல்லுங்க, வாய்க்காரி நெடுக கத்தி கொண்டு இருக்காண்டு. பேசாம இருந்தா மௌனம் நல்லா இருக்கு. நீங்களே
12: இன்னும்
1: ஒரு சொல்லு. சரி, ஒரு உடையை ஆண்கள் அல்லாட்டி பெண்களும் இது அணிவார்கள், சரியா?
12: சரிமா சரிமா,
1: அது ஒரு உடை அணியும் விதத்தை இப்படி சொல்லுவார்கள். நான்கெழுத்து, ஒரு உடை அணியும் விதத்தை இப்படி சொல்லுவார்கள். இது நான்கெழுத்து, நான்கெழுத்து, சரியா? நன்றி. எங்கே மீண்டும் அன்பு உறவுகள் நீங்கள் இணைஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு உடை இப்படி அணிவார்கள், இது நான்கெழுத்து. ஒரு உடை, உடை அதாவது ஒரு உடை அணியும் போது இப்படி இருக்கும், அது நான்கெழுத்து. இப்படி கட்டுவார்கள், இப்படி கட்டுவார்கள். பாப்போம் யார் சொல்றேன்னு. இது நான்கெழுத்து. உடை கட்டுவதில் இப்படி ஒரு தன்மை இருக்கிறது, இது நான்கெழுத்து. எங்கே ஒரு உடை, என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க. உடை கட்டுறது இப்படி இருக்குமாண்டா? ஒரு உடையை கட்டினால், கட்டும் போது இப்படி அணிவதை சொல்லுவார்கள், இப்படி அணிவார்கள், இப்படி கட்டுவார்கள், அதை நான்கெழுத்து. கண்டுபிடிச்சு கொண்டு ஓடிவாங்க. எங்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எங்கே வணக்கம் ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம். புஷ்பம் இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. எங்க எங்க நான்கெழுத்து கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க. எங்க இவருடைய பாடலை எடுத்து வரலாம். எங்களுடைய கொஞ்சமா போடுறேன். எங்க பாப்போம். கல்லெல்லாம் சிலை செய்தான், எங்களுடைய தேவாவுடைய பாடல்.

0: நாட்களை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவுகளை சந்திக்கலாம். முதல்ல மகாலிங்கம் சொல்லுங்க, எப்படி ஒரு உடை அணிவார்கள், எப்படி என்று சொல்லுங்க. மடிப்பா மடிப்பா நாம் கட்டும் சேல மடிப்பில்ல, நீ கட்டும் சேல மடிப்பில்ல, நான் கிறங்கி போனேன் உடனே மடிப்பாண்டு வந்தீங்க. தவறு தவறு, நீங்க நடிகை அந்த மடிப்போடையதான்
1: மடிச்சு கட்டுவாங்க, ஆண்களும்
0: இல்ல இல்ல இல்ல. பெண்களும் இப்ப நான் சொல்ற விதம் வந்து பெண்களும் சில நேரங்கள்ல
1: ஜாக்கெட்
0: நீங்க போடுவீங்களா?
1: ஜாக்கெட் மேல போடுறது அங்கி போடுறது ஜாக்கெட்
0: ஜாக்கெட் வந்து தமிழா? ஜாக்கெட் தமிழா? அதான் எனக்கு தெரியல. வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் நீங்க சொல்லுங்க. ஜார்ஜ் என்ன நடந்தது? ஜார்ஜ் உங்களோட சத்தத்தை காணல, ஒன்றுமே நடக்கலையே. ஜார்ஜ் வணக்கம். ஜார்ஜ் ஜார்ஜ் நீங்க காட்டலையில இருக்கிறீங்க. ஜார்ஜ் நீங்க இணைப்புல இருக்கிறீங்க. இல்லை, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அங்க வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வணக்கம். மனிஷா இல்லை இல்லை இல்லை, யோசிச்சு கொண்டு வாங்க. அங்க வணக்கம் ஞானசேகரமண்ணா. ஞானசேகரமண்ணா வணக்கம். முண்டாசும் இல்ல இல்ல, இது வந்து நாலெழுத்து நாலெழுத்து. எங்க கண்டுபிடிச்ச நோடியாங்க. ஜார்ஜ் நீங்க வந்தீங்க. ஜார்ஜ் சிலவள நீங்க சரியா சொல்லக்கூடியதா இருக்கும். எங்க பாக்கலாம். எங்க ஓடி வந்து சொல்லணும். எங்க பவுனம்மா வணக்கம். பவுனம்மா அம்மா
2: அம்மா இறுக்கி கட்டுறது
0: என்னத்தை இறுக்கி கட்டுறது? அப்படியே செத்துப்போம்.
2: நன்றி.
0: எங்க ஓடியாங்க ஓடியாங்க. எங்க எங்க மகாலிங்க நீங்க சொல்லுங்க.
3: பனியர் அல்லது உள்ளாடை?
0: உள்ளாடை அதுலயே நில்லுங்க. நீங்க இது வழியில தெரியும். நன்றி. நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க என்ன? நன்றி
1: நன்றி நன்றி. பனியன் டி ஷர்ட் மாதிரி பனியன் போடுறது இல்லையா? வெளியில தெரியாதா?
0: வெளியில தெரியும், அது தெரியும். உள்ளாடை என்ன தெரியும். வணக்கங்க. ஜோஜ் கொண்டு வந்து பாப்போம்.
1: இழுத்து கட்டுறது?
0: இழுத்து கட்டு பாருங்க. இறுக்கி கட்டு, இழுத்து கட்டு, மடிச்சு கட்டு, வேற என்னங்க சொல்ல போறீங்க?
1: சரி பாட்டு எழுதிங்கம்மா. பாட்டு
0: சொல்லுங்க சொல்லுங்க. பாட்டு உங்களோட பாட்டு சொல்லுங்க.
1: படம் படத்தின் பெயர் உன்னாலே உன்னாலே.
0: உன்னாலே உன்னாலே.
1: பாட்டு ஜூன் போனால் ஜூலை காற்று.
0: ஜூன் போனால்
1: ஜூலை காற்று.
0: என்ன ஜூன் வேற இல்லையே? போனால் ஜூலை காட்டு.
1: ஜூன் ஜூலை காட்டு.
0: ஜூன் ஜூலை காட்டு
1: கட்டிக்க. வணக்கம் மாலிங்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட ஜாயின் பண்றது பெரிய புண்ணியமா இருக்கு.
0: பதினெட்டு
1: மணி நேரம் கேக்குற ஒரு புண்ணியம் பண்ணவர் தானே? உண்மையிலேங்க, நானும் நான் காலையில எழுந்திரிச்சா உண்மையிலே ஐயா. நான் காலையில எழுந்திரிச்சா ஆன் பண்ணதும் கிச்சன்ல கிச்சன்ல கிச்சன்ல வச்சுனா வச்சுட்டு வேலை பார்த்துன்னு இருப்பேன். அதாவது ரொம்ப
4: பதினெட்டு மணி நேரம் வேலை பாக்குறீங்களா? அப்போ
1: 12 மணி நேரம் வேலை பாக்குறேன். காலையில 6:30 எழுந்துச்சுனா இப்பதான் நான் வந்தேன் ரூம்ல. 6:30 கிச்சன்ல இருந்து திரும்ப இந்த படுக்கிற வரைக்கும் நான் மேக்சிமம் 10 மணி வரைக்கும் ஓடினா இருக்கு. வீட்டுல இதுக்கு இடையில வீட்டுல பேசுவேன், இதுக்கு இடையில நடத்துக்கிட்ட ஆர்டர்
4: வாங்குவேன். எதுக்கு ஆர்டர்?
1: அதாவது கிச்சன் ஆர்டர், அதாவது ஃபுட் ஆர்டர். நாளைக்கு நாளைக்கு செய்யறது சாப்பாடு, செய்யற சாப்பாடு. இவ்வளவு நேரம் நம்ம வந்து
0: அவ்வளவு நேரம் எங்க வானொலிய
1: கட்டணும்.
0: அவர் அதாவது உற்சாகமா இருக்கிறார், உற்சாகமா. சரி, இப்படி இப்படி உடைய அணிவர் ரெண்டு பேரும் போல ரெண்டு பேரும் விசாரிச்சிட்டீங்கல்ல, பத்து ரூபாய் பத்து ரூபாய் அந்த உண்டியல்ல போட்டு போங்க. இல்ல நீங்க இல்ல ஒரு ஆள் வெளிநாடு ஒரு ஆள் இங்கே இந்த வழிவா, நீங்க 25 ரூபாய் அந்த உண்டியல்ல போட்டுருங்க. ஓகே, ரெண்டு பேரும் விசாரிக்க விட்டு இப்படி ஒரு உடை, இப்படி உடையே இப்படி கட்டுவார். கூடுதலாக வேட்டியை, வேட்டியை இப்படி கட்டுவார். எங்க சண்டைக்கு போகும்போது இப்படி கட்டி கொண்டு போவாரு. என்ன இலகுவா இருக்கேன். விவசாயம் செய்யும் போதும் இப்படி கட்டி கொண்டு போவார்கள். ஓகே, எங்க இலகு படுத்தி இருக்கிறேன், கட்டிக்காரன்டா உடனே உடனே ஓடி வாங்க பாப்போம்.

0: வணக்கம் ஞானசேகர். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க.
1: மடிச்சு மடிச்சு மடிச்சு
0: இல்லையண்ணா, இல்லையண்ணா. இப்ப வேட்டியே வேட்டியே இப்படி கட்டி கொண்டு சண்டைக்கு போவார்கள். அதாடி வேட்டி எப்படி கட்டி கொண்டு இப்ப இதுல விவசாயத்துக்குல இறங்குவார்கள். எங்க கண்டுபிடிங்க எப்படி
1: கட்டிங்க.
0: என்ன இது தெரியாம இருக்கிறீங்க? சண்டைக்கு கூட சொல்லுவாரு இப்படி கட்டி கொண்டு போறான் சண்டைக்கு. அவர் பாருங்க இப்படி கட்டி கொண்டு போறாங்க சண்டைக்கு என்று சொல்லுவாங்க. சொல்லும் போது எங்க பாப்போம். வணக்கம் மாலிங்க. மாலிங்க இல்ல, கொஞ்சம் அரை கொஞ்சம் கொஞ்சம் விலகி நில்லுங்க, அரைக்கி அரைக்கி நில்லுங்க. மாலிங்கம் சொல்லுங்க. எங்களுடைய ஞானசேகர் அண்ணா,
1: அண்ணா
0: கட்டி கொண்டு அதுவும் பிள்ளை மீண்டும் வாங்க. வரிஞ்சும் இல்ல, வரிஞ்சும் இல்ல. இது வந்து நான்கெழுத்து சொல். எங்கே வணக்கம் எங்களுடைய மகாலிங்க மீண்டும்
1: வரிந்து
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. எங்கே பவுனம்மா, வணக்கம்
2: பவுனம்மா.
0: வரிஞ்சு கட்டியும் இல்ல, வரிஞ்சு கட்டியும் இல்ல. எங்கே வணக்கம் எங்கே தேவா, தேவா சொல்லுங்க தேவா.
1: என்ன பேரு
0: கோவணத்துக்கு கோவணம் தான். அதை விட என்ன இருக்குது? நீங்க என்ன
1: தமிழ் அந்த இதுக்கு தமிழ்ல நன்றி
0: நன்றி நன்றி. எங்க வணக்கம் எங்களுடைய செல்வகுமார்.
3: வணக்கம்மா வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
0: எப்படி இருக்கீங்க செல்வகுமார், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கமா, நலமா இருக்கும், சுகமா இருக்கும்.
0: நீங்க நீங்க எதை கண்டுபிடிச்சிருவீங்க? அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த கட்டு முறை சொல்லுங்க
3: அம்மா. அந்த வேட்டியை கட்டுறது சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
3: வரிஞ்சு கட்டிக்கிட்டது
0: இல்ல இல்ல இல்ல.
3: வரிஞ்சு கட்டிட்டு தான் போவாங்க.
0: வரிஞ்சு கட்டி இல்ல. எங்க பாட்டு சொல்லுங்க. நானே என் பாட்டு என்ன நானே உங்களுக்கு தெரியுமா? நீ அப்படித்தானே டக்குன்னு கட்டி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா என்ன ஆச்சுங்க சொல்லுங்க. நீங்க நீங்க அப்படி கட்டுனா எப்படி இருக்கோன்னு கற்பனை பண்ணி பாக்க. நீங்க வர்ற எல்லாரையும் நான் அப்படி கற்பனை பண்ணி பாத்துறேன். கட்டிக்கொண்டு

கட்டிய கட்டுற விதத்தை கேக்குறேன். வணக்கம் ஃபாரூக், நீங்க சொல்லுங்க. முடிச்சு போட்டு கட்டுறேன். இல்ல இல்ல இல்ல, இதுக்கு தெரியாம இருக்கு. எல்லாருக்கும் நான் அப்படி கட்டி பாத்துட்டேன் மனக்கண்ணுக்கு முன்னாட. பாப்போம் எங்க கண்டுபிடிச்ச நொடியாங்க.

0: ஒரு புல்லு வகை. இன்னொரு சொல்லு கொடுக்கறேன், இது ஒரு புல்லு வகை. இது சரிங்க பவுனம்மா, வணக்கம் பவுனம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படி?
1: கோமணம் கட்டிட்டு சொல்லுவாங்களா?
0: இல்ல கோமணம் கட்டுற அது ஒரு உடை தானே, கோமணம் கட்டுறது அது கோமணம், அது ஒரு உடை, அது ஒரு உடை. நீங்க இப்ப வேட்டியல் கட்டுறன்னு சொல்லுவார்கள், வேட்டிய
1: படிச்சு கட்டுறது
0: இல்ல, அது ஒரு உடைய. ஒரு இப்ப நாங்க கூட பெண்கள் கூட ஒரு புடவைய இல்லாட்டி ஒரு துண்டை கட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். நாடகங்கள்ல நாங்க அப்படியெல்லாம் கட்டி இருக்கிறோம். மீண்டும் நெஞ்சு கொள்ளுங்க. அடுத்த சொல்லுத்து கொடுக்கிறேன், இது ஒரு புல் வகை. இது ஐந்தெழுத்து சொல், இது ஒரு புல் வகை ஐந்தெழுத்து சொல். எங்க பாக்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். இது ஒரு புல் வகை ஐந்தெழுத்து சொல். ஓடி வாங்க பாக்கலாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் அம்மா. அம்மா
1: ஒரு புள்ளியாடு பாத்திர முடியலையே
0: இல்லையா அம்மா? எங்க மாளிகமாக சொல்லுங்க எனக்கு எப்படி வலித்து கட்டுறது?
2: வாரி வலித்து
0: கட்டுறது. என்னத்த வாரி வலித்து கட்டுறது? என்னத்த
2: வலித்துன்னா தூக்கி கட்டுறதுங்க.
0: தூக்கி மடிச்சு கட்டுறது. அது அது மடிச்சு தொட தெரிய மடிச்சு கட்டுறது.
2: தூக்கி கட்டுறது. தூக்கி கட்டுறது.
0: தூக்கி கட்டா தொடர்ந்து கட்டுறது. அதத்தானே சொல்றீங்க? நெப்போலியன்
2: கட்டுறது
0: நடிகர் நெப்போலியன். அது இல்ல. எங்க அப்ப இது கட்டுறது? இது யாருமே கட்டுறதுங்க?

0: வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் சொல்லுங்க. இல்ல இல்ல சரி, நான் அந்த சொல்ல ஒரு எழுத்த சொல்றேன் பாப்போம். எங்க ஞானசேகரம் அண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களாங்க, வாங்க. எங்க
1: வணக்கம் சார். கோரைப்புல்.
0: கோரைப்புல் இல்லையா அண்ணா? அந்த புல் வகை இல்ல, கோரைப்புல் இல்ல. இது வகை அதுதான் அண்ணா. நீங்க சைக்கிள்ல போயிருக்கல, இப்படி கட்டிக்கொண்டு போனா கட்டிட்டு சைக்கிள் ஓடுனா உங்களோட வேட்டி அந்த சக்கரத்துக்கு எல்லாம் மாட்டாது. யோசிக்கிறாரு அண்ணா, நான் அப்படி
1: ஒன்னும்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. எங்க பாப்போம், மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க அண்ணா. எங்க செல்வகுமார் வாங்க. எங்க அருகம்புல்ல? இல்ல இல்ல இல்ல, இது ஒரு புல் வகை. புல் வகை இந்த பேரு சரியா சொல்லணும். இல்ல, கோமணம் வந்து ஒரு உடை, அதை நீங்க அப்படி வரைஞ்சு கட்டினா அதை கோமணம் கட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லுவார்கள். இது நீங்க வேட்டிய இப்படி கட்டலாம், வேட்டியை கட்டலாம். நான் சில நேரம் புடவை கட்டினா சிலவல தண்ணீர் இருக்கிற இடம் இல்லாட்டி எங்கேயும் வயலுக்கு இறங்குறேன்டா, அப்படியே சில நேரம் கட்டலாம். சில நேரம் உங்களோட லுங்கியா
1: இருந்தா
0: இல்ல, லுங்கி எப்படி லுங்கியே அப்படி கட்டலாம். ஒரு துண்டு எடுத்து அப்படி ஒரு பெரிய துண்டு எடுத்து இப்படி கட்டலாம். அங்க
1: தூக்கி
0: கட்டுறது இல்ல. எங்க பாக்கலாம், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஜார்ஜ் வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம். அருகம்புல்லாமா?
0: இல்ல இல்ல, இது ஒரு புல். புல் இந்த புல்லிட பேரை சொல்லுங்க. அதாவது ஐந்தழுத்து புல், இந்த பேரை சொல்லணும் நீங்க.
2: அருகம்புல்லு. அருகம்புல் இல்லையா?
0: இல்ல, அருகம்புல் இல்ல.
2: அப்ப இது கொசுவம்மா? இது
0: கொசுவம் இல்ல, கொசுவம் அது பின்னால தொங்க விடுறது இல்ல. இதுவும் இதுவும் கட்டி பின்னுக்கு தொங்க விடலாம். ஒரு கொஞ்சம் சின்ன துணி, ஒரு கொஞ்சம்
1: பின்னாடி தொங்க விடுறதாமா?
0: என்னண்டு
1: தொங்க விடுறதா இல்ல புல்லு தனியாவா? சேர்ந்த கேள்வியான்னு
0: கேட்டேன். வேற ஒன்று
1: என்ன விளையிலமா? அதுல வந்துட்டு விட தெரியல எனக்கு
0: வந்துட்டு.
2: செல்லகுமார் ஐயா வணக்கம்.
0: புல்லுக்கும் அதுக்கும் முடிஞ்சு போட்டீங்க நீங்க, அவர் விட்டு ஓடிட்டு.
2: சரி போயிட்டு வரேன்.
0: எங்க பாரு, வணக்கம் பாரு.
3: வணக்கம். செல்லகுமார் வந்து மாதிரி எனக்கு ஆள வேணும்.
0: அவரு கேட்டாரு அந்த கட்டுறதுக்கு புல்ல தொங்க
3: தெரியல, கால வேலை வேற வேலை தெரியல.
0: அந்த கட்டுறது புள்ளையும் தொங்க
3: விடுறதுன்னு கேக்குறேன். தலைப்பாகும்
0: என்ன?
3: தலைப்பாகும்.
0: தலைப்பாகை இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
3: இல்ல இல்ல. மக்கள் புல் வந்து நெல் பயிராமா? நெல் பயிர்
0: இல்ல இல்ல இல்ல, இது ஒரு புல்.
3: என்ன
0: எங்க வணக்கம் போனம்மா?
4: அம்மா பசும் புல்.
0: பசும் புல் இல்ல, புள்ளை மீண்டும் வாங்குவோம். இல்ல இல்ல, இது ஒரு புல் வகை. இது ஒரு புல் வகை எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச புல். இந்த பேர் உங்களுக்கு தெரியும், நீங்க ஓடி வாங்க. கிட்ட கிட்ட நெருங்குறீங்க, அந்த புல்ல சரியா அந்த பேரை சொல்லணும். தெரிஞ்ச புல். எங்க எங்க ஓடி வாங்குவோம். செல்வகுமார் இந்த தமாஷா பேசி பேசி இப்படியே சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு கூட சிரிச்சதுனால எனக்கு தலையடி வரும் போல இருக்குது. வணக்கம் தேவா.
1: நானல்
0: புல் இல்ல இல்ல இல்ல இல்ல
1: புல்லா செய்வாங்களா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நானல்ல புல்லாங்குளம் செய்யலாது, மூங்கில தான் செய்யறது. அதுவும் ஒரு புல் வகைதான் அது. எங்கே மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஓடி வாங்க பாக்கலாம் கட்டிக்காரர் யாரண்டு. இது ஒரு புல் வகை. இப்ப ரெண்டு சொல்லு கொடுத்து நீங்க சொல்லாமல் இருக்கிறது. எங்க இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க ராஃபிக் வணக்கம். வணக்கம் ராஃபிக்.
1: வடிஞ்சு கட்டுமா? வடிஞ்சு கட்டு.
0: வடிஞ்சு கட்டு இல்ல இல்ல இல்ல. இப்படியோட கட்டணும். இது இது இது வந்து வரைஞ்சு கட்ட நீங்க இது வந்து செல்வாக்குமார் நீங்க சொல்லுங்க. தர்பை புல்லு இல்ல, தர்பை புல்லு இல்ல, தர்பை புல்லு இல்ல. இது தெரிஞ்சது உங்களுக்கு. கொண்டு வாங்க கொண்டு வாங்க. எங்க எங்க எங்களுடைய விஜய ராகவன் சொல்லுங்க. வணக்கம் ஃபாரூக் சொல்லுங்க. மகாலிங்கம் சொல்லுங்க. வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம்
5: இல்ல
0: இல்ல. இது எல்லாருக்கும் எல்லாரும் உபயோகிக்கிற உண்டு, முக்கியமான உண்டு. இதுக்கு பல பேர் இருக்குது. நான் வச்சுக்கிற பேரை சொல்லுங்க நீங்க எனக்கு. வேற பேரும் இருக்கிறது. அதுக்காக சாப்பிட்டு வந்து இப்படி என்ன வர விடக்கூடாது. நன்றி நன்றி. சாப்பிட்டு நல்ல கப்பம் போடுறாரு பாருங்க. சரி எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க. ஒரு பாடலை எடுத்து விடுவோம். எங்கே ஃப்ரெண்டு சொல்ல அப்ப நான் மற்ற சொல்லுக்குள் போகலாம். என்னடா சொற்களை கொடுத்து கொண்டு வந்தா எது நீங்க சொல்றீங்க சொல்லலையேன்னு பாக்கலாம். இரண்டு சொற்கள் அந்த முதல் அந்த கற்ற விதத்துக்கு ஒரு ஒரு உதவியொன்று செய்தா நீங்க கண்டுபிடிப்பீங்களா என்று பார்க்கலாம்.

நேரம் சரியாக 10:36. இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:00.

சரி, அந்த கட்டுற விதத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன். சரியா? நான் கழுத்து சொல், அதுக்கு அது நடு, அதாவது நான் கழுத்துல ரெண்டாவது எழுத்த நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. டூனா டூனா டூ, மாட்டுக்கு வார டூ, மாடு என்று வர்றது, அந்த டூனா வருகிறது ரெண்டாவது எழுத்தாக வருகிறது. எங்க கண்டுபிடிச்சோன்னு வாங்க. இதுக்கு மேலே உதவி செய்தா

0: அம்மா திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி சார்
1: மடு சார் மடு மடி சாரா மடு மடு சார் மடு சார் இல்லையா மேம்
0: எடுத்து
2: கட்டுவதாம் சார்.
3: ஓ, நான் பேசுறது கேட்க இல்லையோ உலக நேரமும். அடடா, மற்றவர்கள் வந்து பேசும்போது நான் பேசுறது கேட்கல. சரி, எங்கே ஓடி வாங்க.

0: சரிதாம்மா சரிதாம்மா. ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா. கோரை புள்ளி தானம்மா அதுக்கு அனுப்பி இல்லையா? சரிங்க நினைத்தது முடிப்பேன் படத்துல இருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய. நல்லா இருக்காம்மா நல்லா இருக்காம்மா. நினைத்ததே அன்னைக்கு வரலம்மா நாளைக்கு தருவாங்க. முடிப்பேன் முடிப்போம். ஒருவன் மீது ஒருவன் சாய், ஒருவர் மீது ஒருவன் சாய்.
1: ஐந்தழுத்து சொல் எங்க பாக்கலாம். நான்கு எழுத்து சொல் ஒன்று, மற்றது வந்து ஐந்தழுத்து சொல் ரெண்டு, நீங்க கண்டுபிடிக்கல.

அடுத்த சொல்லுக்குள் போறேன். மூன்றாவது சொல்லி ரெண்டு சொல்லி என்ன தரவில்லை. இது ஒரு வினை உயர்ந்தது. இது ஒரு மிருகத்திடம் இருந்து எடுக்கப்படுகிறது. இது ஒரு மிருகத்திடம் இருந்து எடுக்கப்படுகிற ஒரு விலை உயர்ந்த ஒன்று. இது அந்த மிருகத்தோடு சேர்ந்து சொன்னால் ஏழெழுத்து, அந்த மிருகத்தை விடுத்து, மிருகத்தின் பெயரை விடுத்து சொன்னால் நான்கெழுத்து. எங்கே கண்டுபிடிச்சு ஓடியாங்க பார்க்கலாம். கட்டிக்காரர் யாரண்டு?

0: இரண்டு எழுத்துக்கு இரண்டு சொற்கள் நீங்க சொல்லாம இருக்கிறது. இது வந்து ஒரு மிருகத்தில் இருந்து, மூன்றாவது சொல்லு, மிருகத்தில் இருந்து எடுக்கப்படும் ஒரு விலை உயர்ந்தது. அது மிருகத்தின் பெயரோடு சொன்னால் வணக்கம். எங்கே சரிதா? சரிதா வணக்கம். ராமு, ராமன், ராமன் சொல்லுங்க. ராமன்
1: சொல்றீங்களா?
0: அதாவது முதலாவது சொல்லு நான்கெழுத்து, நான்கெழுத்து. இது வந்து ஒரு உடையை கட்டும் விதம். இந்த உடையை இப்படி கட்டிக்கொண்டு போவார்கள், நான்கெழுத்து. இரண்டாவது, இது ஒரு புல், ஐந்தெழுத்து சொல்லு. இது ஒரு புல். இப்ப
1: நான்
0: இல்ல, இப்ப நான் கொடுத்தது இது ஒரு மிருகத்தில் இருந்து எடுக்கப்படுகிற விலை உயர்ந்த ஒரு ஒன்று. மிருகத்தோடு ஏழு எழுத்து, மிருகத்தை விடுத்து சொன்னால் நாலு எழுத்து.
1: இருங்கம்மா, இருங்கம்மா, இருங்கம்மா. அம்மா, அது வந்து யானை தம்பம்மா.
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன், யானை
1: தந்தம். ஆமா,
0: யானை தந்தம் என்பது.
1: அடுத்து வந்து இந்த கட்டுன்னு சொன்னீங்களா, உடும்பு கட்டாமா?
0: இல்ல இல்ல, ராமனுக்கு ஒரு புள்ளி. ராமன், உங்களோட பாட்டை சொல்லுங்க. நாளையான் பாட்டு மிருகத்தை விடுத்து என்று சொன்ன உடனே, மிருகத்தையும் சொன்ன உடனே எல்லாரும் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. யானை தந்தம் எங்கே? இன்னும் உண்டு. இது ஒரு அரிசி வகை, ஆறு எழுத்து சொல். இது ஒரு அரிசி வகை, ஆறு எழுத்து சொல். இது ஒரு அரிசி வகை, ஆறு எழுத்து சொல். இது ஒரு அரிசி வகை, ஆறு எழுத்து சொல். எங்கே கண்டுபிடிச்சோன்னு வாங்க. சுலபமானது கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு. வணக்கம் சீரகம். இல்ல இல்ல, தவறு தவறு தவறு. எங்கே? வணக்கம் ஞானசேகரம் அண்ணா.
2: வணக்கம் சகோதரி. சீரக சம்பா?
0: இல்ல அண்ணா, இல்ல இல்ல, இது ஒரு அரிசி வகை. நன்றி நன்றி
2: நன்றி.
0: எங்கே? வணக்கம் பாரு.
1: பொன்னி
0: அரிசி? இல்ல, இப்ப எல்லா அரிசியும் வரப்போறேன். இது இது வந்து ஆறு எழுத்து, ஆறு எழுத்து. எங்கே?

0: உள்ளத்தை கட்டிய.
1: வணக்கம் ராமன், வணக்கம் ராமன், வணக்கம்.
2: குருவை ஜம்பா
1: இல்லை இல்லை தவறு தவறு தவறு மீண்டும் அணிஞ்ச படம். வணக்கம் பவுனம்மா, பவுனம்மா
2: பச்சை அரிசி,
1: பச்சை அரிசி பவுனம்மா உண்டு எடுத்துட்டா இன்றைக்கு. ஆஹா, பவுனம்மாக்கு உண்டு. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் பச்சை அரிசி, பச்சை அரிசி. கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி ஒரு புள்ளி எடுத்துட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. எங்கே
0: அணை கட்டி வைத்த பங்கிலியே என்னை.
1: வணக்கம் ராமன்,
2: சீரகம் சீரகம்பா.
1: பதில் வந்து விட்டது, பச்சை அரிசி பச்சை அரிசி.
0: வணக்கம்
3: குண்டரசி அம்மா, குண்டரசி
1: குண்டரசி. வீட்டுல எல்லாரும் குண்டா இருப்பாங்களா?
3: ஆமா ரேசன் குண்டரசி இருப்பாங்கப்பா.
1: இல்ல இல்ல வணக்கம். எங்க நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நீங்க செல்வகுமார் என்ன கொண்டு வந்தீங்க? செல்வம் செல்வம் செல்வம். ஹலோ, என்ன செல்வம் அமைதி ஆயிட்டீங்க? ஒரு கூட நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையா? இப்ப சொல்லுங்க என்ன
4: பச்சை
1: பவுனமா சொல்லிட்டா ஒரு புள்ளி
4: எடுத்துட்டா.
1: பாடல் பாடல் பாடல் உங்களுடைய பாடல் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
4: அனுபவம் புதுமை
1: அனுபவம் புதுமை அனுபவம்
4: பாட்டுமாதா
1: அனுபவம் புதுமை புதுமை உங்களுக்கு எடுத்து வர. நன்றி நன்றி நன்றி நன்றி. அட அந்த இத நீங்க அந்த எழுத்த சொல்லியும் டூனா சொல்லியும் கண்டுபிடிக்கல, இதுதான் எனக்கு கவலை. சரி, அப்ப டூனாக்கு பக்கத்துல ஒரு இக்கண்ணா, என்ன ரெண்டு இடத்த கண்டுபிடிங்க. டூனாக்கு பக்கத்துல ஒரு இக்கண்ணா இருக்குது, எங்க எங்க பாக்கலாம் கட்டிக்காரன்?

0: கோல் போகலாம். வணக்கம் ஃபாரூக்,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அப்படி ஒன்று அது எங்க கட்டுறது இந்த கிடுக்கு? அடுத்த சொல்லுக்கு போலாம். அடுத்த சொல் எங்க? வணக்கம் ப்ராஃபிட், சொல்லுங்க.
2: இடுக்கு
0: இல்ல, இடுக்கு இல்ல எங்க? அது இடுக்கு இடுக்க இடுக்க இவன் எப்படி கட்டுறது? வேட்டிய வேட்டிய எப்படி கட்டலாம்?
2: எப்படி
0: கட்டுறது? கட்டுறது விதத்தை சொல்லுங்க. சொல்லு. நன்றி. எங்க பவுனம்மா சொல்லுங்க. பவுனம்மா
3: அம்மா உடுக்கையா?
0: என்னண்டு
3: உடுக்கை?
0: உடுக்கையா? இல்ல உடுக்கையா கட்டுமுறை இருக்கா? உடுக்கை
3: ஏதோ சொன்னீங்களே, ஏதோ ஒரு வாக்கியம் ஆற்றுமன்னு
0: சொன்ன. இல்ல அடுத்த கலந்து எழுத்தையும் சொல்றேன். டூனா இருக்கன்னா கூனா வந்துட்டு முதல் எழுத்த கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. கண்டுபிடிக்க எல்லாத்தையும் பாப்போம். நாலு எழுத்துல டூனா இருக்கன்னா கூனா வந்துருச்சு, டுக்கு வந்துருச்சு, அந்த முதல் எழுத்து என்ன? எங்க வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
1: அம்மா கொடுச்சு கொடுச்சு கட்டுறதுமா?
0: என்னண்டு கோனா?
1: கோனா கோனா
0: என்னண்டு கீனா வருது உங்களுக்கு?
1: கவனிக்கிறேன்.
0: எங்க வணக்கம் ஞானசேரம்
2: அண்ணன். அடுக்கு
0: அடுக்கு இல்ல, அடுக்கு கட்டி
2: இருக்கான்னு போட்டு போட்டு
0: எல்லாரும் ஒரு எழுத்து மாறி கொண்டு வாதிங்க. மூன்று எழுத்து கொடுத்த டூனா இருக்குன்னா கூனா, அந்த முதல் எழுத்தை கண்டுபிடிங்க. அடுக்கு அடுக்கு இல்ல, அவர் சொன்னார் கொடுக்கி என்றார். கொடுக்கி கலச்சிட்டம் போல இருக்கு. எங்க பாப்போம்? எங்க கட்டிக்காரர் யாரு கட்டிக்காரர் பாப்போம். அத இல்லாம மூன்று ஒரே ஒரு எழுத்த கண்டுபிடிக்கணும். நீங்க அத கண்டுபிடிக்காங்க. மாமா வர வாங்க. சந்திரபாஜ் மாமா சண்டைக்கு போய் இப்படி எடுத்து அப்படி கட்டி கொண்டு போவீங்க. இந்த குத்துச்சண்டைக்காரர் கூட அப்படி கட்டுவார்கள் மாமா. குத்துச்சண்டைக்காரர்கள் குண்டு
2: குண்டா
0: இல்ல, அது இல்ல. எங்க மாமா? எங்க மாமா? மாமா
2: சொல்லுங்க
0: முதல்ல.
2: நான்
0: நன்றி. என்னடா இந்த சொல்ல மாட்டேங்க, யாரும் சொல்றீங்க இல்ல. அட ஒரு சொல்ல கொடுத்து ஒரு எழுத்து தான் நீங்க அதுக்கு கண்டுபிடிக்கணும். இதுக்காக குத்துச்சண்டைக்காரர்கள் இப்படி கட்டுவார்கள். குத்துச்சண்டைக்காரர்கள் எங்க? வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
2: மடுக்கு மடுக்கு மடுக்கு
0: இல்ல இல்ல. எங்க பாப்போம்? வணக்கம் அம்மா. வணக்கம்
3: அம்மா. சொடுக்கு
0: சொடுக்கு எப்படி காட்டி காட்டுங்க எனக்கு. சொடுக்கு கட்ட சொடுக்கு கட்டு சொடுக்கு கையில
3: போடுறது சொடுக்கு சொல்லி கூணா கொடுத்தீங்களே, ஏதோ சொடுக்கா இருக்குமா அப்படி ஏதோ
0: சொல்லிட்டேன். எங்க பாப்போம்? எங்க அடடா ஃபாரூக் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்துட்டீங்க ஃபாரூக். ஆனா நீங்க அதை கண்டு சரியா சொல்லிடலாம். அந்த சொல்ல பாக்கலாம். எங்க கட்டித்தனமா ஃபாரூக் கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்தீங்க. நான் அடுத்த சொல்லு கொடுக்கறேன். இது ஐந்து எழுத்து சொல், இது ஐந்தெழுத்து சொல், இது வாசனையாக இருக்கும். வணக்கம் ஃபாரூக், எங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கொடுக்கு
0: கொடுக்கு கொடுக்கு. ஐய, இந்த கோனாவ கண்டுபிடிக்கொடுக்கு கட்டிக்கொண்டு சண்டைக்கு வந்துட்டான். இப்படி சொல்லுவாங்க, கொடுக்கு கட்டிக்கொண்டு சண்டைக்கு வந்துட்டான். அதாவது வேட்டி எப்படி எடுத்து அங்க வரிச்சு பின்னுக்கு செருகிறது, கொடுக்கு கட்டு. அது அப்ப குத்து சண்டைக்காரரும் அப்படி கட்டுவார்கள், கொடுக்கு கட்டு. எங்க பாப்போம் பாப்போம். வணக்கம் அண்ணா. அண்ணா, ஐந்தெழுத்து இல்ல இல்ல அண்ணா, இது வாசனையாக இருக்கும்.
2: சரி,
0: வீட்டில் இது வாசனையாக இருக்கும். வீட்டில் கோயில்களில் பாவிப்பார்கள், வீட்டில் எல்லா இடமும் பாவிப்பார், இன்ப துன்ப வைபவங்களுக்கு எல்லாம் பாவிப்பார்கள்.
2: சாம்பிராணே
0: இல்ல இல்ல இல்ல பாக்கணும்.
2: ஊதுபத்தி?
0: சாரி அப்பா, இப்படியே உண்டண்டா அண்ணா சொல்லி கட்டித்தனமா. அண்ணா உண்டா சொல்லி ஒரு மாதிரி ஊதுபத்திய கண்டுபிடிச்சிட்டா இருப்பாங்க. ஆஹா, சாரி. நேரம் சரியாக 10:58. இந்த கொடுக்கு கட்டுன்னு சொல்லுவார்கள். கொடுக்கு அதாவது வேட்டிய நீங்க பாருங்க, வரைஞ்சு வரிஞ்சு அப்படியே எடுத்து பின்னுக்கு அப்படியே சரியை கொள்வது. குத்துச்சண்டைக்காரர்கள் அப்படித்தான் கட்டுவார்கள். இப்ப தாறு பாட்சா சொல்லுவார்கள், அப்படி அது ஒரு விதமான கட்டு. இது கொடுக்கு, அப்படியே வேட்டிய ஒருமிக்க எடுத்து கால் இடைக்கலால் எடுத்து பின்னுக்கு கொண்டு செருகிறது கொடுக்கு. அதுல மிகுதியா இருக்கிற வேட்டிய கொஞ்சம் தொங்க விட்டாலும் விடுவார்கள் பின்னுக்கு. அது குத்துச்சண்டைக்காரர்கள் அது கட்டியிருப்பார்கள். நீங்களும் சின்ன வயல்ல இறங்கும் போது, அல்லாட்டி எங்கேயாவது தண்ணி இருக்கிற நிலப்பரப்புல இருக்கும் போது, அல்லாட்டி சகதி மற்ற சண்டைக்கு சில பேர் போயிருக்க, சில பேர் கொடுக்கு கட்டிக்கணும் அவண்டு விழாம இருக்கிறது கொடுக்கு கட்டிக்கணும் போவார்கள். எங்க சில வேட்டி அங்க இங்க விலகாம இருக்கிறதுக்கு, இந்த கொடுக்க கண்டுபிடிக்கிறதுக்கு உலக நேரம் ஆச்சு. அதுதான் பாருங்களேன், எங்க பாக்கலாம். டிராபிக் இல்ல, சொல்லிவிட்டார்கள். ஊதுபத்தி சொல்லிவிட்டார்கள். நன்றி நன்றி நன்றி.

ஒரு சொல்லு சொல்லாமல் இருக்கிறது, அது ஒரு புல் வகை, அதை நான் சொல்லியிருந்தேன். ஐந்தெழுத்து சொல், இதுவும் ஒரு ஐந்தெழுத்து சொல். யாரும் அற்றவர்களை இப்படி சொல்லுவார்கள், யாரும் அற்றவர்களை இப்படி சொல்வார்கள். ஐந்தெழுத்து சொல். யாரும் அற்ற பலரை இப்படி சொல்லுவார்கள். நான் சொல்லும் போது நீங்க உன்னிப்பா கேட்க வேண்டும். யாரும் அற்ற பலரை இப்படி சொல்வார்கள், இது ஐந்தெழுத்து சொல்.

0: பாரம் வணக்கம்.
1: அகதிகள்
0: அகதிகள் கட்டிக்காரன் ஐந்து அடுத்து சொல் கட்டிக்காரன் கட்டிக்காரன் உங்களோட பேசணும். இல்லை இல்லை அகதிகள் இல்லை அகதிகள் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் இல்லை சொல்லு பிள்ளை நானும் பிள்ளையாக எண்ணிட்டேன் ஃபாரூக் அந்த இது உங்களுக்கு அந்த ஒன்று கொடுக்கப்படாது அகதிகள் அல்ல பிள்ளையான சொல்லு யாரும் அற்றவர்களை யாரும் அற்ற பலரை இப்படி சொல்வார்கள் எங்கே யாரும் அற்ற பலரை இப்படி சொல்லுவார்கள் இது ஐந்து எழுத்து சொல் ஃபாரூக் நீங்க சொன்னது பின்ன வாங்க ஏதோ ஒரு நினைவுல சொல்லிட்டேன் எங்க ஃபாரூக் வணக்கம் ஃபாரூக் அனாதைகள் கெட்டிக்கார் கெட்டிக்கார்
1: கண்டுபிடிச்சு
0: வணக்கம் ஞானசேகரம் அண்ணா அண்ணா அனாதைகள் அவர் சொல்லிட்டாரு அண்ணா அவர் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு
1: நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா தேங்க்யூ

சொல்லு. இப்ப நான் ஒரு புல் வகையை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல, ஒரு புல் வகை. இப்ப அடுத்தது வந்து, இது ஒரு இடத்தை குறிக்கிறது. இது ஒரு தானியம் விளையும் இடத்தை குறிக்கிறது. இது ஆறெழுத்து சொல். இது ஆறெழுத்து சொல். தானியம் விளையும் இடத்தை குறிக்கிறது. ஆறெழுத்து சொல் எங்கே?

0: பாரக்
1: வணக்கம்.
0: என்னது
1: என்னது
0: இல்லை
1: இல்லை
0: எங்க

0: சொல்லுங்க அண்ணா. அண்ணா சொல்லுங்க. ஞானசேரம் அண்ணா.
1: பையம்
0: என்ன
1: பையம்?
0: இல்லை இல்லை அண்ணா, இது ஒரு தானியம் விளையும் இடத்தை குறிக்கிறது அண்ணா.
1: சரி,
0: எல்லா தானியத்தையும் யோசிங்க.
1: சரி,
0: நன்றி. எங்கே?

0: எங்கே? வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சார். கம்பங்காடு?
0: இல்லை அண்ணா, இல்லை அண்ணா, இல்லை.
1: நன்றி.
0: இங்கே

0: அடுத்த சொல்லுக்குள் போகிறேன். நட்பாக இருப்பவர்களை எப்படி சொல்வர்? இது ஆறு எழுத்து சொல். இது ஆறு எழுத்து சொல். வணக்கம். வணக்கம்
1: அம்மா. தோட்டம் பிள்ளைன்னு சொல்லுவோம்.
0: இல்லை இல்லை அம்மா, இதோட தானியம். அதோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம் இங்கே. அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது நட்பாக இருப்பவர்கள், நண்பர்களாக நட்பாக இருப்பவர்கள் இப்படி சொல்வர். நட்பாக இருப்பவர்களை இப்படி சொல்வர். ஆறெழுத்து சொல். ஆறெழுத்து சொல். நட்பாக இருப்பவர்களை இப்படி சொல்வர். வணக்கம் அம்மா. வணக்கம்.
1: வயல் வரப்பு வயசாடு.
0: இல்லை அம்மா இல்லை இல்லை. எங்க எங்க
1: பாப்பா?
0: எங்கே

0: என்னது கலகலக்குது நீங்க பேசுறீங்க, என்னது
1: காதலர்கள்?
0: காதலர்கள் இல்ல இல்ல இல்ல அதுலேயே இல்ல இல்ல இல்ல

0: வணக்கம். வணக்கம் ஜார்ஜ்.
1: வணக்கம். தோழர்கள்
0: நான் வச்சிருக்கிற சொல்ல சொன்னோம், நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க, மாத்தி சொன்னா ஒரு புள்ளி வந்துடும்.
1: சிநேகிதர்கள்
0: இல்லை, நீங்க தோழர்கள் மாத்தி
1: சொன்னா.
0: நீங்க நீங்க வந்து ஆண் பாலை சொல்லி இருக்கிறீங்க, பெண் பாலை சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்யலாம். பாவம் ஒரு
1: தோழிகள்,
0: தோழிகள், தோழியர்கள்,
1: கட்டி
0: கட்டிக்கா, உங்களுக்கு ஒரு புள்ளி, ஒரு புள்ளி. அப்படிதான் இருக்கணும், ஒரு ஆசையோட ஒரு ஒரு சொல்லு மட்டும். அந்த புல்லை மட்டும் நீங்க என்ன கண்டுபிடிச்ச சொல்லியில, புல் புல், அந்த புல் என்ன என்பது எத்தனை, அதாவது அதிகமா நீங்க பாவிக்கும் ஒரு புல், அதுல மறு பெயர், அது உங்களுக்கு தெரிஞ்ச பெயர் தான், தெரியாத பெயரே இல்ல, தெரிஞ்ச பெயர் எங்க பாக்கலாம். இது ஆறெழுத்து சொல், அடுத்த சொல்லுக்கு போகலாம். ஆறெழுத்து சொல், சிறு வயதில். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா நீங்க மீட் போட்டு பேசுறீங்க, அம்மா அம்மா மீட் போட்டு பேசுறீங்க, அம்மா மீன் போட்டுட்டு பேசுறீங்க, எனக்கு கேட்கல, மீண்டும் நினைஞ்சு சொல்லுங்க. இது ஆறு எழுத்து சொல், இது ஆறு எழுத்து சொல். சிறு வயதில் நாங்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு, விளையாட்டு என்று சொல்ல முடியாது, சிறு வயதில் கூடி நாங்கள் இதை செய்வோம், கூடி இதை நாங்கள் செய்வோம். வணக்கம் அம்மா. வணக்கம்.
2: நண்பர்களும் செய்வோம்
0: இல்ல, சொல்லியாட்டார், தோழியர்கள் சொல்லிட்டார், எங்களுடைய ஜார்ஜ் சொல்லி ஒரு ஒரு ஒரு புள்ளி வாங்கிட்டார் இன்றைக்கு.
2: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிமா, நன்றி.
0: இது இது ஆறு எழுத்து சொல், சிறு வயதில் கூடி இதை நாங்கள் செய்வோம், கூடி இதை நாங்கள் செய்வோம். ஆணோ பெண்ணோ இருந்தாலும் சிறு வயதுல நாங்க இது செய்யறதுல கட்டிக்காரன், கூடி இதை நாங்கள், இது விளையாட்டு என்று சொல்ல முடியாது, இது இதை நாங்கள் செய்வோம், இதில் நல்ல சுவை இருக்கிறது, எங்கே பார்ப்போம். கட்டிக்காரத்தனமா சொல்லுங்க பாப்போம், யார் இதுல கட்டிக்காரன்னு பார்க்க போறேன்னு நான் அனுப்ப, சரியா?

0: கூட்டாஞ்சோறு எப்படி அப்பா என்னன்னு
1: தெரியல
0: கண்டுபிடிச்சேன். கூட்டாஞ்சோறு கட்டிக்கான் எங்க வணக்கம் ஞானசேர்மண்ணா, நீங்களும் அதான் கொண்டு வந்திருக்கீங்க போல இருக்குது. ஞானசேர்மண்ணா
2: கூட்டாஞ்சோறு,
0: சரி சரி அவர் சொல்லிட்டார், நன்றி. கட்டிக்காரன் கட்டிக்காரன் நீங்களும் எங்க ராமன் வணக்கம். ராமன் ராமன் வணக்கம்.
3: கூட்டாஞ்சோறு
0: கட்டிக்காரன் நீங்களும் அதை சுவை என்று சொன்னோன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல கட்டிக்காரன். கட்டிக்காரன் நன்றி நன்றி நன்றி கட்டிக்காரன். சுவை என்று சொன்னோன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. சரி, இது ஒரு காய்கறி வகை, காய்கறி வகையில் ஒன்று, ஏழு எழுத்து சொல். இது இது இந்த காய்கறி இல்லாமல் யாரும் சமைக்க மாட்டார்கள். சமைப்பார்கள் சமைங்க, இது இப்ப நாங்கள் எல்லாம் இது பாவிக்கிறது இல்ல, குறைவு பார்ப்போம். இங்க வணக்கம் பாரும் இல்ல கரும்பு இல்ல கரும்பு இல்ல கரும்பு இல்ல இங்க வணக்கம். எங்களுடைய பவுனம்மா அம்மா அம்மா அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. அம்மா என்னமா நடந்தது உங்களோட கனெக்டிங்கு? எங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க பவுனம்மா. எங்கே நான் கொடுத்த சொல், இது ஒரு காய்கறி வகையில் உண்டு, காய்கறியில உண்டு, இது சமைப்பார்கள், இதை சமைப்பார்கள். இது ஏழு எழுத்து சொல், இது ஏழு எழுத்து சொல். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். சரியான இது சொல்லிவிட்டார்கள் அம்மா, கட்டிக்காரி அம்மா. சரி எங்கே ராஃபிக் வணக்கம். ராஃபிக் கூட்டாஞ்சோறு கட்டிக்காரன். கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா ராஃபிக் நீங்க சின்ன வயசுல? நீங்க சமைச்சு சாப்பிட்டுருப்பீங்களா?
2: சின்ன பிள்ளைகளுக்கு சமைச்சு சாப்பிடுவோம்.
0: சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க. என்ன வீட்டுல இருந்து பருப்பு எல்லாம் களவெடுத்து பருப்பு அரிசி எல்லாம் களவெடுத்து கொண்டு போறதா? நல்ல நல்ல சரி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்து இந்த சொல்லு, இது ஒரு காய்கறியில் உண்டு, சமைச்சு சாப்பிடுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல். எங்கே சமைச்சு சாப்பிடுவோம், ஏழு எழுத்து சொல். எங்கே என்ன புதுக்கோட்டை செல்வகுமார காணையில, பி பி பிரகாச காணையில, வந்தவர்கள் கொஞ்சம் பேரை காணையில, மகாலிங்கத்தை காணையில, என்ன நடந்தது? முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, சரியோ பிள்ளையோ முயற்சி செய்யுங்க. வணக்கம் ஃபாரூக் வணக்கம்.
1: கூட்டல்லங்காய்
0: பிள்ளை புடலங்காய் இல்லை. எங்க சொல்லுங்க பாப்பலாம், யாருன்னு பாப்போம். இது ஒரு காய்கறி ஏழு எடுத்து சொல். எங்க இது ஒரு காய்கறிகளில் ஒன்று, சமைச்சு சாப்பிடுவோம். இது ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல். அந்த புல் வகையை நீங்க கண்டுபிடிக்கல, கண்டுபிடிங்க பாப்போம். அந்த புல்லுக்கு அந்த அஞ்செழுத்துல நடுகெழுத்து இப்ப என்ன வருது? இப்ப என்ன வருது? எங்க அந்த புல்ல நீங்க எடுத்து அந்த இப்ப என்ன புல்லும் சரி, மூன்று எழுத்து வந்துருச்சு. ரெண்டு எழுத்த கண்டுபிடிக்க, முதல் ரெண்டு எழுத்த புல், புல்லும் வந்துருச்சு. அந்த ரெண்டு எழுத்த கண்டுபிடிங்க. கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். இங்கே கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா அம்மா வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா பீக்கங்காய் இல்லை இல்லை அம்மா இல்லை இல்லை இல்லை. மீண்டும் முடிஞ்சு கொள்ளுங்க. எங்கே பவுனம்மா?
4: முருங்கைக்காய்.
0: முருங்கைக்காய் பிள்ளை. நன்றி அம்மா நன்றி நன்றி. எங்கே காய்கறி வகையில் உண்டு, இது ஏழு எழுத்து, இது ஏழு எழுத்து, ஏழு எழுத்து. எங்கே கட்டிக்காரத்தை பார்ப்போம். வணக்கம் அண்ணா.
2: கத்தரிக்காய்.
0: கத்தரிக்காய் அண்ணா ஒரு நாளும் சாப்பிடுவீங்களா அண்ணா கத்தரிக்காய்? இது ஒவ்வொரு நாளும் பாவி பாருங்கள். சரி அதுவும் சொல்லி இருக்கு, ஒவ்வொரு நாளும் பாவி பாருங்கள்.
2: பச்சை மிளகாய்.
0: கட்டிக்காய் எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: ஒவ்வொரு நாளும் பாய் பாய் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது மிளகாய் சேர்த்தான காலையில டிஃபனுக்கு.
0: பச்சை மிளகாய் அண்ணா கண்டுபிடிச்சிட்ட, பச்சை மிளகாய் என்பது சரியான பதில், சரியா கண்டுபிடித்து விட்டார்கள். மீன் சுருட்டி ராஜா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, என்ன நடக்கிறது உங்களுக்கு என்று தெரியவில்லை. எங்க நீங்க இதுல எழுதி கொண்டிருக்கிறீங்களா? நாங்க இதுக்குள்ள பார்க்க மாட்டோம். சில நேரம் தான் கொடுங்கோளாட்சி எல்லாம் எழுதி இருக்கிறீங்க. கெட்டிக்காரன் இணைஞ்சு ஏன் சொல்ல முடியாமல் இருக்கிறேன் எங்களுக்கும் கவலை தான். என்றாலும் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. அடுத்த சொல்லுகள் அந்த அந்த புல் வகையில அந்த முதல் ரெண்டு எழுத்த கண்டுபிடிங்க. உப்பு இல் வந்துட்டது மூன்று எழுத்து, மற்ற இரண்டு எழுத்தையும் கண்டுபிடிங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச புல், ஒரு புல் என் மறுபெயர், இந்த பெயர்லையும் நீங்க சொல்லுவீங்க, நீங்க கண்டுபிடிங்க. ஏழெழுத்து சொல் உங்களுக்கு தேவையற்றவற்றை இதிலே கொண்டே போடுவீர்கள். ஏழெழுத்து சொல் உங்களுக்கு தேவையற்றை, உங்களுக்கு வேண்டாம் இனி என்று தேவையற்றவைகளை இதில் கொண்டு போய் போடுவீர்கள். ஏழெழுத்து சொல், ஏழெழுத்து சொல் தேவையற்றவைகளை இதில் கொண்டு போய் போட்டு விடுவீர்கள். இப்ப உங்களுக்கும் இல்ல யாருக்கும் இல்ல, அது எங்க போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அது பிரயோசனப்படுகிறது, எங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். அம்மா கெட்டி காரி என்று அம்மா இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு வந்த ஆண்டாளம்மாக்கு உண்டு ஒரு புள்ளி. கெட்டி காரி அம்மா நீங்க
1: உப்பை தொட்டி.
0: சரி, சரியான பதில், பதில் சரி. நன்றி நன்றி அம்மா நன்றி. கட்டி காரை இன்னைக்கு வந்து ஒரு புள்ளி எடுத்துட்டீங்க. நன்றி அம்மா நன்றி நன்றி. அட்டையப்பா ஆண்டாளம்மா வணக்கம். அங்க ராமன் கட்டிக்காரன், கட்டிக்காரன் ஆண்டாளம்மா வந்து சொல்லிட்டா கட்டி காரை அம்மா
3: கட்டிக்காரி.
0: அவருக்கு ஒரு புள்ளி. அடையப்பா நீங்க எல்லாரும் புள்ளி எடுக்கிறாங்க.
3: புள்ளி எடுத்துருவாங்க, சொல்லி கொடுத்துருவீங்க.
0: சொல்லிவிட்டார்கள் கட்டிக்காரன். எங்கே வணக்கம் அங்க பவுனம்மா. பவுனம்மா
1: குப்பை தொட்டி,
0: குப்பை தொட்டி இது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு ஆண்டாளம்மா ஓடி வந்து சொல்லிட்டா, அவ ஒரு புள்ளி எடுத்துட்டா.
1: அப்படி
0: நன்றி நன்றி. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் குப்பை தொட்டி மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. நல்லா ஆனா உங்களோட வீட்டுக்கெல்லாம் நான் வரையில கொண்டு போய் என்ன குப்பை தொட்டியில போட்டுறீங்க நீங்க எல்லாரும், தேவையில்லையாண்டு. குப்பை தொட்டி மட்டும் எல்லாருக்கும் தெரியுது பாருங்க கெட்டிக்காரன். சரி, இது ஒரு பானம், இது ஒரு பானம் குடிக்கலாம். எல்லாருக்கும் தேவையானது ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். இது ஒரு பானம் குடிக்கலாம், எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் விருப்பம், இது நிச்சயமா தேவை எல்லாருக்கும். பார்க்கலாம், இது ஒரு பானம் எல்லாருக்கும் தேவை. அந்த என்னோடு நீங்க சொல்லவில்லை அல்லவா, தானியம் விளையும் இடம் ஒன்று, அதை நீங்க என்ன சொல்லல, தானியம் விளையும் இடம் ஒன்று அதை சொல்லவில்லை. நீங்க என்ன ஆறு எழுத்து சொல், ஆறு எழுத்து சொல் அதையும் சொல்லல, ஒரு புல் வகை சொல்லல, மற்றது இது இப்ப நான் கொடுத்தது வந்து இது குடிக்கலாம், குடிக்கலாம். எங்கே பாப்பம் கெட்டிக்காரர் ஓடி வாங்க, எல்லாருக்கும் தேவை, இது குடிக்கலாம். எங்கே ஓடி வந்து சொல்லுங்க எல்லாருக்கும். இந்த ஒவ்வொரு நாளும் எல்லாரும் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாக்கலாம். வணக்கம் ஃபாரூக், என்ன நடந்தது ஃபாரூக், மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.

0: அவனம்மா இப்ப நில் கவனி காதலி என்று சொன்னாவோ அதுலேருந்து பாட்டெல்லாம் இப்படித்தான் போகுது இன்றைக்கு. சூப்பரா முதல் வந்து தொடங்கி விட்டா பாருங்க. இப்ப நாங்க கொடுத்த சொல்லல அந்த புல் வகை ஒன்று நீங்க சொல்லல, அது ஐந்தெழுத்து சொல், அதுவும் அங்கால மூன்று எழுத்து சொல்லிட்டேன், ரெண்டு எழுத்து கண்டுபிடிக்கல. அடுத்தது வந்து அந்த ஒரு தானியம் விளையும் இடத்தை இப்படி சொல்லுவோம், அதை நீங்க சொல்லல. வணக்கம் ராபிக். மோர் பந்தல் இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, மீண்டும் வாங்க. வீட்டுல வீட்டுல இதோட குடிக்கும் குடிக்கும் பானம் எங்கே எங்கே. வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம். ரதீஷ் ரதீஷ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ரதீஷ் நீங்க? நாளை என் பாட்டை சொல்லுங்க ரதீஷ்.
1: நாளை என் பாட்டு வந்து போர்க்களம் தெனாலி.
0: தென்னாலியில
1: தென்னாலி தென்ன போர்க்களம் அங்கே
0: தென்னாலி படத்துல.
1: தென்னாலி படத்துல இருந்து போர்க்களம் அங்கே.
0: போர்க்களம் அங்கே அங்கே. உங்களுக்கு சுலபமான சொல்ல எல்லாம் கொடுக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இல்ல.
1: அப்ப
0: எங்க பாப்போம் உங்களுக்கு உங்களுக்கு சுலபமான சொல்ல உங்களை சார்ந்து இது இது இது உங்களோட ஊர்ல செய்யப்படும் ஒரு உணவு வகை சரியா? உணவு வகை இது எல்லாருக்கும் விருப்பம், எல்லாருக்கும் மூண்டெழுத்து. மூண்டெழுத்து உங்களோட ஊர்ல கூடுதலாக கேரளாவில தான் இது நல்லா இருக்கும்னு சொல்லுவார்கள், செய்து சாப்பிடுவார்கள். மூண்டெழுத்து சொல். மூண்டெழுத்து சொல். அரிசியோடு அரிசியில் இருந்து செய்யப்படுவது ஒரு உணவு வகை. தோசை இட்லி அப்படி மாதிரி இது ஒரு உணவு வகை. ஆனா ஃபேமஸ் உங்களோட ஊர்ல ஃபேமஸ் இது கேரளா. என்னது என்னது?
1: மூண்டெழுத்து
0: இல்ல, அதெல்லாம் இல்ல.

0: சரி, அவர் அதீத்துக்கு ஒரு புள்ளி.
1: அது இப்ப உண்டா யாரோ கண்டுபிடிச்சிருக்கு, இப்படி இசை வேற மாதிரி ஆவியில் தனியா வந்து புட்டு
0: புட்டு என்ன செய்ய தனியா? நான் அங்க பாத்துருந்தேன் தானே, கொஞ்ச நேரம்
1: அவஞ்சோட
0: தள்ளி பாத்திரத்துல விழுகுதுல இல்லையா புட்டு? அது ரெண்டு அவமாதான். அத நான் பாத்துருக்கேன், அங்க ஆசையா பாத்து கொண்டிருந்தோம் அந்த புட்டு கடை, அதனால அந்த புட்டை கொண்டு வந்தேன். புட்டு கட்டிக்கா. நன்றி நன்றி நன்றி ரதீஷ், நன்றி. எங்கே ஞானசேகரம் அண்ணா, எது கண்டுபிடிச்சீங்க அண்ணா நீங்க?
2: குளிர் குளிர் நீர்.
0: இல்லையா அண்ணா? இல்லையா அண்ணா? இல்ல அண்ணா, அந்த புல்ல கண்டுபிடிக்கல அண்ணா நீங்க. அந்த புல்லு உங்களை சைவ சமயத்துக்கு தேவையான ஒரு புல்லு, அதுல ஜூஸ் கூட அடிச்சு குடிப்பார்கள். கிட்ட நெருங்க நீங்க சொல்லுங்க, நான் வச்சிருக்கிற சொல்ல சொல்லுங்க. சரி, மற்ற அந்த இது நீங்க சொல்லல, அந்த தானியம் விளையும் ஒரு இடத்தை, தானியம் விளையும் ஒரு இடம் என்று
2: சொன்னேன்.
0: சரி,
2: நல்லதான்.
0: நன்றி. என்ன மாமா சொன்னீங்க மாமா? ஒரு புல்லு, இது அருகம் புல்லு சொல்லுகிறார்கள் இதுக்கு. சரி, ஆனா சரி, மாட்டு பெயர் அருகம் புல்லின் மாட்டு பெயர் என்ன?
1: அருகம் புல்லோட மாட்டு பெயர்,
0: மாட்டு பெயர்
1: தரையில
0: எப்படி என்ன, எப்படி மாமா தரையில முளைக்கும் அந்த அருகம்புல்லு, எப்படி முளைச்சு கொண்டு போகும்?
1: பசுமையா தெரியும்,
0: பசுமையா தெரியும். அருகுக்கு, அருகுக்கு அடுத்த இன்னொரு பெயர், இந்த பெயர் அருகுக்கு, அருகுக்கு. மற்ற இன்னொரு இடம் இன்னொன்று சொன்ன மாமா, அதாவது தானியம் விளையும் ஒரு இடத்தை சொன்னேன். ஆறெழுத்து தானியம், இப்ப நெல் விளையிற நெல் வயல் என்று சொல்லுவீங்க நீங்க. இந்த இதுல வந்து தானியத்துல பேரும் வருது. இது ரெண்டு எழுத்து தானியம், ரெண்டு எழுத்து தானியம், ரெண்டு எழுத்து தானியம், ரெண்டு
1: எழுத்து தானியம்,
0: ரெண்டு எழுத்துல வர ஒரு தானியம், நெல் ஒரு ரெண்டு எழுத்து, அத மாதிரி இதுவும் ஒரு ரெண்டு எழுத்து
1: தானியம்,
0: ரெண்டு. குருவிகளுக்கு பிடிக்கும்,
1: குருவிகளுக்கு
0: குருவிகளுக்கு போடுவார், குருவிகளுக்கு நல்ல விருப்பம் இது.
1: குருவிகளுக்கு விருப்பம்
0: என்ன மாமா நீங்க டக்குன்னு சொல்றா வந்து இப்ப?
1: ஆமா, குப்பத்தொட்டி கட்ட சொல்லிட்டாங்க.
0: நன்றி மாமா, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: இங்க வணக்கம் ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா வணக்கம். அம்மா ஆண்டாளம்மா வணக்கம். சொல்லுங்க ஆண்டாளம்மா.
3: சாமை,
0: சாமை இல்ல, சாமை இல்ல,
3: சாமை அம்மா,
0: சாமை அல்ல, இது வேற வேற தானியம். எங்க கண்டுபிடிங்க
3: சாமை?
0: இல்லை, அது பிள்ளையான
3: சாமை, சாமை
0: பிள்ளை, பிள்ளை பிள்ளை பிள்ளை பிள்ளை பிள்ளை. இது அந்த இடத்தையும் சொல்ல வேணும் நீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா. எங்க அடுத்தது எங்களுடைய ஞானசேரமண்ணா, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க.
2: சோளக்கொள்ளை
0: இல்லை, குருவி,
2: திணைக்காடு, திணை திணைக்காடு,
0: அதுக்கு வேற பேர் அண்ணா என்னோண்டு, திணை சரி, திணை சரி, திணை சரி, அந்த

0: அந்த இதை கண்டுபிடிச்சிருங்க, திணையே சரி அந்த தானியத்தை கண்டுபிடிச்சிருங்க. திணை அந்த இடத்தை கண்டுபிடிங்க, அந்த இடத்தை எப்படி சொல்லுவேன்? விளையும்
1: இடத்தை.
0: இங்க வணக்கம் ஜோர்ஜ் அண்ணா, இந்த ஜோர்ஜ் மன்னிக்கோணும், ஜோர்ஜ் அருகம்புல்லுக்கு அடுத்த பெயர், அருகம்புல்லுக்கு அடுத்த பெயர் கண்டுபிடிங்க. அடுத்த பெயர் மற்றது நாங்க குடிக்கும் பானம் சொல்லியிருந்தேன், எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எல்லா வீடுகளிலையும் குடிப்பார்கள் நினைக்கிறேன், பாப்போம். அது குடிக்கும் பானம்,
1: குளிர் பானம்.
0: என்ன பானம்? ஐந்தெழுத்து.
1: குளிர்
0: இல்ல,
1: குளிர் பானம்.
0: குளிர் பானம் இல்ல. எங்க வணக்கம் ராமன், ராமன்
2: வணக்கம். திணைகளை இடம் இடம் சொன்னீங்களா, எத்தனை எழுத்துமா அது?
0: அது ஆறெழுத்து.
2: திணை கொள்ளையாமா? திணை கொள்ளை
0: இல்லை.
2: திணைக்களம்
0: இல்லை.
2: என்ன திருத்தி இல்லையாமா? திணை காடாமா?
0: இல்லை. கெட்டுறீங்க, திணையோட சம்பந்தப்பட்டது.
2: திணை வயலாமா?
0: திணை இப்ப வந்துட்டுது, அங்கால அந்த மூண்டெழுத்து சொல்ல என்ன?
2: திணை பண்ணை
0: இல்லை.
2: எத்தனை அடிக்கிட்டே போகிறது எனக்கு தெரியல. திணை பாகத்திலே பண்ணை வரும்.
0: மீண்டும் வாங்க, மீண்டும் வாங்க. அங்கே வணக்கம் பவுனம்மா.
3: அம்மா திணை கொள்ளை.
0: திணை
3: கொள்ளை
0: இல்லை.
3: இல்லை கொள்ளை
0: இல்லை.
3: நன்றி
0: நன்றி நன்றி. அந்த மூன்றெழுத்து சொல்லு. தீனா நையன்னா இப்பன்னா வந்துட்டுது, அங்கால மூன்றெழுத்து சொல்லு, அத கண்டுபிடிங்க. பட் அடுத்த சொல்லு, ஒவ்வொரு நாளும் குடிக்கிற ஒரு பானம் ஐந்தெழுத்து, அத கண்டுபிடிக்கல. அடுத்தது அந்த புல்லை கண்டுபிடிக்கல. அருகம்புல்லுக்கு மறு பெயர் சொல்லியிருந்த, அருகம்புல்லுக்கு மறு பெயர், இது எல்லாரும் சொல்லுவார்கள் இத அப்படித்தான். அருகம்புல்லுக்கு மறு பெயர் எங்கே பார்க்கலாம்?

0: கலைஞர் ராமன்.
1: அம்மா தாவ சொல்லிக்கலாமா, பதவசமாமா?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இன்றைக்கு காலமையும் குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. இப்பயும் சில நேரம் இப்பயும் ஏதாவது என்ன குடிச்சிருப்பீங்க. சில நேரம் உங்களை நேரம் ஒர்க் பண்ற நீங்க குடிக்காம இருக்க மாட்டீங்க.
1: ஆமா, எத்தனை எழுத்துமா சொன்னீங்க? ஆறு எழுத்தம்மா. அஞ்சு
0: எனக்கு மறந்து போச்சு.
1: அஞ்சலு அஞ்சலு
0: அஞ்சலு
1: வராத, குடி தண்ணி வராத.
0: அஞ்சலு எங்க எல்லாருக்கும்
1: தெரியல
0: மீண்டும் நெஞ்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. எங்க யோசிச்சு கொண்டே எங்கே ஞான சேர்வண்ணா
2: தேயிலை நீர்
0: இல்ல, தேநீர தேயிலை நீர் எப்ப வேணா அப்படி ஆயிட்டு அண்ணா அங்கிருந்து வாரதுங்க. நீங்க ஒரு நாளும் பாக்குறீங்க அண்ணா, நீங்க ஒரு நாளும் பாக்குறீங்க அண்ணா, நிறைய வச்சிருப்பார்கள் அங்க அங்க நீங்க எடுக்கிற இடத்துல ஒப்பாரு நாளும் பாக்குறீங்க.
2: சரி வருகிறேன் வருகிறேன்.

0: இப்ப நீங்க அந்த புல்லை கண்டுபிடிக்கல, அந்த புல்லு அருகம்புல்லுக்கு மறு பெயர் சொல்லிட்டேன், அதை கண்டுபிடிக்கல. அத அருகம் புல்லுக்கு மறு பெயர் அந்த அந்த ரெண்டு எழுத்துன்னு சொன்னேன்ல, அருகம்புல்லுக்கு மறு பெயர் வந்து புல் வந்துட்டு, இப்ப என்ன பூனா இல்லன்னா வந்துட்டுது. அந்த முதல் ரெண்டு எழுத்து நான் இன்று கொடுத்த சொல்லில் முதல் எழுத்தாக வந்தது. அந்த முதல் எழுத்து நான் இன்று கொடுத்த ரெண்டு சொற்களுக்கு முதல் எழுத்தாக வந்தது அந்த இதனுடைய முதல் எழுத்து. வணக்கம். வணக்கம் அம்மா.
1: அம்மா, நீங்க பானம் சொன்னீங்க பிடிக்கிறது, அது எத்தனை எழுத்துமா?
0: அந்த பானம் வந்து ஐந்து எழுத்து.
1: சரிம்மா, சரிம்மா, சரிம்மா, நன்றிமா.
0: எங்கே நான் கொடுத்த ரெண்டு சொற்கள் இருக்கிறது, அதன் முதல் எழுத்து இந்த சொல்லுக்கு முதல் எழுத்தாக வருகிறது. நான் ரெண்டு சொற்கள் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, அந்த சொல் எங்க பார்க்கலாம்? அங்கே இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த அருகம்புல்லோட மறு பெயர் என்ன நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ராமன் நீங்க பாட்டு சொல்லல, மாமா பாட்டு சொல்லல, நீங்க பாட்டு சொல்லல, இணைஞ்சு கொள்ளுங்க. எங்கே அடுத்த இன்னொரு சொல்லு கொடுத்திருந்தேன், திணை, திணை, திணை இது அந்த இடத்தை நீங்கள் அங்கால மூன்றெழுத்து சொல், அதையும் கண்டுபிடிங்க. சரி, அந்த திணைக்கு தீனா நையன்னா உப்பன்னா, சரியா? நாலாவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து புல்லுக்கு வார அந்த இல்லன்னா அந்த அந்த லானா, அந்த லானா வரும் பேந்து ஐந்தாவது பேந்து அப்புறம் மன்னிக்கோணும், அப்புறம் பாருங்க நான் பிழை விட்டுட்டேன் போல இருக்குது. இல்லை பிழை இல்லை, உங்களோட சேர்ந்து நானும் எல்லாத்தையும் மறந்து போச்சு எனக்கு. தீனா நையன்னா இப்பன்னா வந்து விட்டது. நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து லானா ல, அதாவது பாம்பு லா ல, கல்லுக்கு வர இல்லன்னாக்கு வர லா, அந்த இல்ல இல்ல அந்த லா லா, கடைசி எழுத்தை காணவில்லை. அப்ப இப்ப நாலு எழுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ரெண்டே ரெண்டு எழுத்தை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். எங்கே

0: சரி, அந்த புல்லுக்கு உடைய எழுத்துக்கள் மிச்ச பின்னுக்கு இருக்கிற அத்தனை இதையும் சொல்லிடுறேன். சரியா, டீனா இப்பன்னா பூனா இல்லன்னா எங்க, அது என்ன புல்லுன்னு கண்டுபிடிங்க. முதல் எழுத்த கண்டுபிடிங்க. வணக்கம் மாமா. வணக்கம்.
1: வணக்கம்மா. திணைக்கிழமை.
0: திணை தீனா நையன்னா இப்பன்னா சொல்லிட்டேன் மாமா. மற்றது அடுத்த எழுத்து இப்பன்னா சொல்லிட்டேன். அடுத்த எழுத்து இல்ல. அடுத்தது பாம்பு லா லா. அதுக்கு பிறகு அந்த அடுத்த எழுத்த காணவில்லை. லா வருது லா. திணை திணை அந்த லா வருது லா. அந்த ரெண்டு எழுத்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த ஒரு எழுத்தை கண்டுபிடிங்க. முருகன் வள்ளி வள்ளி இல்ல திணைக்களம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த அந்த ஒரு எழுத்து ஒரு எழுத்து
1: என்ன எழுத கணப்போம்.
0: அந்த ஒரு
1: களம் வந்துருச்சு.
0: களம் வந்துருச்சு. களம் களம் காணா இல்ல. காணாவ விட்டு அந்த காணா வர்ற இடத்துல ஒரு எழுத்து வரணும். திணை லம் அந்த என்ன எழுத்து அது. திணை திணை இப்பனா இப்பனா இப்பனா எந்த ஒரு எழுத்து அது.
1: திணை பாலம்
0: திணை
1: பாலம்னு வரலாம். திணைப்பாலம்
0: அந்த அந்த பான பாவன பீன பீனாக்கலாம் இருக்கு. அந்த அந்த வரியில வரதுண்டு ஒரு எழுத்து. பா பா
1: தெரியுமா. திணைப்பாலம்
0: திணை
1: திணைப்பாலமும் பாலமும் இல்ல.
0: அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த டி இப்பு அந்த அதுக்குள்ள அந்த எழுத்து இருக்கு. என்ன
1: என்ன
0: திணைப்புலம் திணைப்புலம். சரி மாமா கொண்டு போடலாம். ஒரு ஒரு சொல்லு
1: மதுபானமா.
0: இல்ல இல்ல இல்ல. ஒரு நாள் குடிப்பீங்களா மாமா? எல்லாரும் குடிப்பீங்களா? சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் மட்டும் எல்லாரும் ஒரு நாளும் குடிக்கிறது.
1: சின்ன பிள்ளைகள்
0: எல்லாரும் நீங்களும் குடிச்சிருப்பீங்க. கொண்டு தரேன் மாமா கொண்டு.
1: அப்ப குடி குடி தண்ணீர்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. சுவையாக
1: குழந்தை நீரா?
0: இல்ல சுவையாக இருக்கு மாமா. ஒரு நாள் இது தேவை. இது தேவை. இது இது தேவை. ஒரு நாளும் வீட்டுக்கு தேவை.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம்.
2: திணைப்புலம்
0: திணைப்புலம் அவ்வளவு கஷ்டப்பட்டு மாமாவுக்கு ஒரு மாதிரி ஒரு புள்ளி எடுத்து கொடுத்தாச்சு. திணைப்புலம்
2: நன்றி நன்றி. மாமாவுக்கு புள்ளி கிடைச்சா வச்சு நன்றி. அவர் நிம்மதியாக உறங்க போவார்.
0: அருகம்புல்லிட மறுபெயர் சொல்லுங்கண்ணா. என்ன நீங்க சொல்லாம இருக்கிறீங்க? அருகம்புல்லிட மறுபெயர் அதுல நான் இவ்வளவு சொற்க எழுத்துக்களையும் கொடுத்துட்டேன். அதாவது டீனா இப்பன்னா பூனா இல் இப்புல் கொடுத்துட்டேன். அந்த முன்னுக்கு இருக்கிற ஒரு சொல் ஒரு எழுத்த நீங்க கண்டுபிடிக்கணும். டிப்புல் டீனா இப்பன்னா பூனா இல்லன்னா அது சொல்லிட்டேன். அந்த அந்த ஒரு எழுத்து முதல் எழுத்து
2: அது அதாவது புலங்காத வார்த்தையா இருக்கும் நினைக்கிறேன் எங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு.
0: அது புலங்கல. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு அதுக்கு அடுத்த பெயர்.
2: சரி நான் வருகிறேன். மற்றொரு வாய்ப்பு கொடுத்து நான் வருகிறேன்.
0: சரி சரி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: அதையும் சொல்லிட்டா எல்லா அந்த பானத்தையும் சொல்லிட்டீங்கடா. இன்னைக்கு சொற்கள் சொன்ன மாதிரி இருக்கும். எங்க அடுத்த இன்னொரு இலவான சொற்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு. அந்த பானம் ஒவ்வொரு நாளும் நீங்க குடிக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் தேவை வீட்டுக்கு வீட்டுக்கு தேவை இது. எங்க வணக்கம் ஃபாரூக்.
3: என்னென்ன
0: இல்ல இல்ல இல்ல முதல் சொன்னீங்க. என்ன பொல் இல்ல முதல் சொன்னீங்க ஐயோ ஃபாரக் முதல் சொன்னார் அந்த சொல்ல பாப்போம் எனக்கு அப்படிதான் கேட்டது சொல்லாம போயிட்டீங்க ஃபாரக் அத நீங்க சொன்னீங்க என்ன புல்லண்டு

0: சொல், நாள் எழுத்து சொல், இது நல்ல வெளிச்சமா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். இல்ல இல்ல இல்ல, கிட்ட நெருங்குறீங்க, சொல்லுங்க. அது சேராவ கொடி புல் அண்ணா, கொடி புல் அண்ணா, அதுக்கு பெயர் கொடி புல் என்று
1: சொல்லுவார்கள். சொன்னாரு
0: பரவாயில்ல, உங்களுக்கும் ஒன்று
1: போட்டார். சொன்னாரு உடனே போயிட்டாரு, உங்களை விட்டு விலகிட்டாரு.
0: சொன்னா போயிட்டாரு, பயந்து
1: அவருக்கு தான் போடணும் முறையா. சொன்னாரு அவருக்கு போட்டுருங்க புள்ளி, எனக்கு வேணாம்.
0: ஒவ்வொரு நாளும் இது தேவை, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை, வீட்டுக்கு தேவை, எல்லாம்
1: தேவை.
0: சரி, இது இன்னொரு சொல்லு, நாள் எழுத்து சொல்லுன்னா இது வெளிச்சத்தை தரும்,
1: சொல்லுங்க.
0: எல்லாருக்கும் பிடிக்கும், அழகாக இருக்கும். சொல் எங்க கண்டுபிடிங்க.
1: இரவு பகல் எல்லா நேரத்திலையும் கிடைக்குமா?
0: இது இரவுல மட்டும் வரும் வெளிச்சம்,
1: இரவுல மட்டும்,
0: இரவுல மட்டும் வெளிச்சம் தரும், அழகாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நாலெழுத்து.
1: வெண்ணிலா
0: இல்ல
1: அம்புலி.
0: சரி, அதே கட்டி காரன் அம்புலி உங்களுக்கு கொண்டு
1: போட்டேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் பவுனம்மா. அம்மா இல்ல இல்ல இல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவைப்படுது, எல்லாருக்கும் தேவைப்படுது. இது இல்ல, இரவு தேவைப்படும், மாலை தேவைப்படும். இந்த ஒன்று என்ன, அந்த ஒரு சொல்லுத்தான் இருக்கிறது இன்னும் சொல்றதுக்கு, மற்ற எல்லாம் சொல்லிவிட்டார்கள். இங்கே ராமன் கண்டுபிடிச்சிருவார். ராமன்
2: குளிர்பால் வந்து பசுந்தாளம்மா.
0: அப்பாடா, இந்த ராசாக்கள் கெட்டிக்காரன். ஐயோ, இந்த பசும்பால கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பாருங்க எல்லாரும். இந்த பசும்பால விட்டுட்டீங்களே பாருங்க நீங்க.
2: எல்லாம் பாலமான எல்லாமே கூட்டிட்டு போயிட்டாங்க.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கூல் ட்ரிங்க்ஸ்
2: குடிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தேன், அங்க இருக்கு பசுமாலதான், எல்லாம் குழந்தைங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்களா அப்பா.
0: நன்றி ஐயா, நன்றி. எங்கே டிராபிக்
1: பௌர்ணமி,
0: பௌர்ணமி இல்ல அம்புலி, அவர் சொல்லிட்டார் அம்புலி, அம்புலி அம்புலி. நன்றி. வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா வணக்கம்.
3: வெண்மதி,
0: அது அம்புலி அம்மா சொல்லிட்டாங்க.
3: நன்றி
0: நன்றி. எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க இப்ப பசும்பால் எல்லாம் சொல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். கட்டிக்காரர் தான். இப்ப நேரம் சரியாக 11:49, அது இந்திய இலங்கை நேரம், கரண்டிய நேரம் சரியா 2:17. எங்களுடைய சந்தனராஜ் மாமா நீங்க பாட்டு சொல்ல, ராமன் நீங்க பாட்டு சொல்ல, சரியா பாட்டு சொல்ல. சரி, இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கலாம், இன்னொரு சொல்லு கொடுக்கலாம். மனிதர்கள் போக விரும்பாத இடம் இது, ஆனால் சில மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒருத ரெண்டாலும் அங்க போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். போக விரும்பாத இடம் ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். மனிதர்கள் யாருமே போக விரும்பாத இடம், ஆனா ஒவ்வொரு நாளும் ஒருதர் மட்டுமில்லை, எத்தனையோ பேர் உலகத்துல அந்த இடத்துக்கு போய் கொண்டுதான் இருக்கிறார்கள், அங்கிருந்து வந்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல் கண்டுபிடிங்க.

0: வணக்கம் பவுனம்மா. வணக்கம்
1: பவுனம்மா.
0: மதுக்கோட்டை மதுக்கோட்டை எல்லாரும் ஆனா எல்லா மனிதனும் ஒருத்தரும் போக விரும்ப யாரும் விரும்பலாமும். அதாவது 175 வீதம் வாங்க போறதுக்கு விரும்புறாங்கதான் இருக்கிறார்கள். விரும்பல என்று சொல்றீங்க, யாருக்கும் விருப்பம் இருக்காது. மீண்டும் உணர்ச்சிக்கொள்ளுங்க. எங்க ராஃபிக், நீங்க சொல்லுங்க. ராஃபிக்,
2: சபரிமலை.
0: சபரிமலைக்கு போக விருப்பம் இருக்காதா?
2: இல்ல,
0: இது போக விருப்பம் இல்ல, அந்த இடத்துக்கு போக விருப்பமே இல்ல. ஒரு மனிதனும் போக விரும்ப மாட்டார்கள், விரும்பவே மாட்டார்கள். ஆனா ஏதோ சூழ்நிலை காரணமாக அங்க போக வேண்டி வரும். இது ஐந்தலத்து. அங்க போனால் ரொம்ப எல்லாருக்கும் கவலையா, நீங்க போனா கூட கவலையா தான் இருப்பீங்க. யோசிச்சுக்கொண்டு வாங்க. எங்கே பாக்கலாம், கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எங்க ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். எங்கே கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எந்த இடத்துக்கு போக விருப்பமே இருக்காது. எங்கே வணக்கம் ஃபாரூக். வணக்கம். அங்க போக, அங்க போவதும் வருவதமா இருக்கிறாரு. போறவர்கள் போயிட்டு திரும்பி வர்ற சில நேரம் திரும்பி வர்றதாயும் இருக்கிறார்கள் என்று சொல்றேன். மயானத்துக்கு போன வரும் அப்படி வரதா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் ஐயா. எனக்கே எத்தனையோ கவலை இருக்கு. நீங்க என்ன, நீங்க அருடா போயிட்டு எங்க பாக்கறேன். யாரு கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். எங்கே ஐந்தழுத்து சொல், ஐந்தழுத்து சொல். ஐந்து அழுத்து சொல். நேரம் சரியாக 2:22 இந்திய கனடிய நேரம், இந்திய இறங்க நேரம் சரியா 11:53. அங்கே ஐந்து அழுத்து சொல்.

0: மாமா?
1: மாமா வைத்தியசாலையா?
0: மாமா அது சாலை சரி மாமா, மற்றத கண்டுபிடிங்க. சாலை சரி ரெண்டு எழுத்து, அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. மற்றது அங்க போக விருப்பம் இருக்காது.
1: அஞ்செழுத்து
0: சாலை சரி. இங்க மூன்று எழுத்த கண்டுபிடிங்க. ஏனண்டா இது வந்து யாருக்கும் போக விருப்பம் இருக்காது. அது ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அங்க போவார்கள், அங்கிருந்து திரும்பியும் வருவார்கள். ஆனா அங்க போனா சோகம்தான், சோகம்தான், விருப்பமே இருக்காது அங்க போனவர்களுக்கு எல்லாம். ஒரு
1: மனிதன்
0: எங்கே கண்டுபிடிங்க பாப்போம்.

0: வார்த்தைகள்.
1: உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல். ஊசி
2: சிறைச்சாலை,
3: சிறைச்சாலை கட்டிக்காரன் ஜார்ஜுக்கு ஒரு புள்ளி. அட்டே அப்பா, அடுத்த புள்ளியும் எடுத்துட்டீங்க, போங்க ஜார்ஜ். நன்றி. கட்டிக்காரன் மாமா ரெண்டு ரெண்டு ஒரு சொல்ல மட்டும் சொல்லிட்டு போறாரு. வணக்கம் பவுனம்மா.
4: அம்மா சிறைச்சாலை,
3: சிறைச்சாலை ஜார்ஜ் ஓடி வந்து சொல்லிட்டார் கட்டிக்காரன்.
1: காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் மறைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது

0: ஆரணத்தில் சொல், இதான் கடைசி சொல், ஆரணத்தில் சொல், இது ஒரு விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு, இருந்து கொண்டே விளையாடலாம், இருந்து கொண்டு அதாவது உட்கார்ந்து, அதாவது இருந்து கொண்டே விளையாடலாம், உட்கார்ந்து கொண்டு விளையாடலாம். ஆரணத்தில் சொல், வணக்கம் எங்கே ராமன், ராமன் ராமன் வணக்கம், வந்திருக்கிறீங்க ராமன், ஓ கனெக்ட் பண்ண இல்லையா, இங்கே வணக்கம். இது ஆரணத்து சொல், இது ஆரணத்து சொல், இது ஆரணத்து சொல், இது ஒரு விளையாட்டு, இது உட்கார்ந்து கொண்டு அதாவது இருந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு விளையாடலாம், ஆரணத்து சொல். வணக்கம் அங்க ஃபாரூக், பல்லாங்குழி கட்டிக்காரன், இது ஏதோ பேப்பர் ஏதோ அவுட் ஆயி நினைக்கிறேன், சிறைச்சாலை அது சொல்லிவிட்டார்கள், சிறைச்சாலை
1: கட்டிக்காரங்கே.
0: வணக்கம் எங்கே, வணக்கம் அண்ணா, ஃபாரூக் சொல்லிட்டார், ஃபாரூக் சொல்லிட்டார், நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஆஹா, கண்டுபிடிச்சிட்டார்கள். ராமன் வணக்கம், ராமன் வணக்கம், வணக்கம் ராமன்,
2: வணக்கம். இது பாட்டு கடல் மேல் பிறக்க வைத்த எங்களுக்கு கண்ணீர் மேல், அந்த பாட்டு போடுவோம்.
0: பாட்டு கேக்குறீங்க,
2: நல்லா இருக்கு, நம்ம கடற்கரை ஓரமாத்திரமா இருக்க.
0: அப்படியா, ஒரு நிமிஷம் இல்லைங்க. வணக்கம் மாமா, பல்லாங்குழி கட்டிக்காரன், லேட்டா வந்து சொன்ன மாமா கட்டிக்காரன். மாமா பாட்டை சொல்லுங்க, மாமா நீங்களும் பாட்டை சொல்லுங்க, என்ன பாட்டு,
1: பாட்டு அன்பேவாரிகளே போடுங்க பாடல், அன்பேவாரிகளே அந்த பாடல்
0: நல்ல பாட்டுண்ணா,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பாருங்க மாமா, பாருங்க அன்பேவா அருகிலே என்று சொல்றாரு பாருங்க. அப்ப பாருங்க நீங்க உங்க பாட்டு
2: நல்ல பாட்டு
0: என்ன, கடல் மேல் பிறக்க வைத்தேன்,
2: கடல் மேல் இறக்க வைத்தா எங்களை கண்ணீர் மேற்க வைத்தா, படவட்டி படம் தான் நினைக்கிறோமா, ஆயிரம் கையில் பஸ்ல ஆரம்பிக்கணும்,
0: பிறக்க வைத்தாய் உங்களை, நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ராஃபிக், ராஃபிக் வணக்கம்,
1: பல்லாங்குழி
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன் நன்றி நன்றி. எங்கே வணக்கம், வணக்கம் அம்மா, பல்லாங்குழி கட்டிக்காரி, அது முதல்ல சொல்லி போட்டார்கள் இல்ல, இருந்து கொண்டு விளையாடுற வேற விளையாட்டு சொல்லுங்கம்மா பாப்போம், இருந்து கொண்டு விளையாடுற விளையாட்டு, இருந்து இருந்து கொண்டு விளையாடுற விளையாட்டு சொல்லுங்க பாப்போம் கட்டிக்காரி. ஏண்டா
3: தெரியலம்மா,
0: உட்கார்ந்து கொண்டு விளையாடலாம், பல்லாங்குழி விளையாடலாம், வேற என்ன அம்மா,
3: யோசிச்சுட்டு வரமா
0: பாப்போம், மற்ற கேட்டு பாப்போம், இந்த இருந்து கொண்டு விளையாடுற விளையாட்டுகள் சொல்லுங்க பாப்போம், அங்க பாப்போம், பல்லாங்குழி விளையாடலாம் இருந்து கொண்டு, அது நிறைய வேற விளையாட்டுகளும் இருக்கிறது இல்ல, பெண்கள் விளையாடுவார்கள், ஆண்களும் விளையாடுவார்கள், அப்பா அங்க பாப்போம், இருந்து கொண்டு விளையாடுற விளையாட்டுகள் கொஞ்சம் வந்து சொல்ல பாப்போம், இருந்து ஓடி ஆடி விளையாடாம. எங்க வணக்கம் ஞானசேகரம்
1: அண்ணா,
0: தாயம் விளையாடலாம், வேற என்ன,
1: சதுரங்கம்,
0: சதுரங்கம் வேற,
1: ஆடு விளையாட்டம்,
0: ஆடு விளையாட்டம் வேற,
1: வேற உடனே ஞாபகம் அவ்வளவுதான்
0: பாருங்க பாப்போம். எங்க ஃபாரூக் வந்தீங்க, வாங்க பாக்கலாம்,

0: என்ன
1: விளையாட்டு?
0: என்னது விளையாட்டா?
1: அஞ்சு தள்ளு வயல வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி கையில குரங்குல
0: போயிருவாங்க. முதல்ல ஒண்டு ஒண்டா எடுக்கிறோம், இறஞ்சி இறஞ்சி பெண் ரெண்டு ரெண்டா பெண் மூணு மூண்டா
1: மூணு.
0: அது என்னன்னு
1: சொல்றீங்க?
0: பத்தலங்கா.
1: பத்தலங்கா
0: பத்தலங்கா பத்தலங்கா. நாங்கள் கொக்கான் சொல்லுவோம் அது.
1: அது
0: வந்து பாம்பு அணி, அது தாயம். தாயம்
1: ஏணி
0: பாம்பு விளையாட்டு. அது வந்து தாயம் என்று சொல்றதா இல்லாட்டி சதுரங்கமா என்னோட தெரியல.
1: விளையாட்டுகள்
0: இருக்கு தெரியுமா? எங்க அண்ணா இதை கொண்டு வர. எங்க என்ன என்னண்ணா?
2: அது பரவாயில்ல.
0: கட்டிக்கா அடே அப்பா, எவ்வளவு விளையாட்டுகள் இருக்கு தெரியுமா? எங்க அண்ணா இதை கொண்டு வர. எங்க என்ன என்னண்ணா?
2: அது பரமபுரம் பாரதிய மார்க் கொடுத்துருங்க.
0: என்ன யாருக்கு?
2: ஏணி பாம்பு. பரமபதம்.
0: பரமபதம். பரமபதம். உங்களுக்கு எனக்கே தெரியாது பேர். என்னன்னு சொல்றது அது? பரமபதம்.
2: பரம பரமபதம். அதனால பாரதிக்கு ஒரு புள்ளி கொடுத்துருங்க.
0: சரியா? அது பரமபதம்.
2: சரி, அது சரி, அது சரி. அதான் ஏணி பாம்பு.
0: ஏணி பாம்பு. சரி சரி.
2: நன்றி நன்றி நன்றி.
0: எங்க அம்மா சொல்லுங்க.
3: புதைக்காய்.
0: மண்ணுக்குள்ள புதைக்கிறது.
3: அது மாதிரி
0: கீச்சு மாச்சு தம்பளமா. அது மண்ணுக்குள்ள புதைக்கிறது. கீச்சு மாச்சு தம்பளம், கீயா மாயா தம்பளம், மாச்சு மாச்சு தம்பளம், மாயா மாயா தம்பளம். என்னட்டு இப்படி ஓடிக்கிறது? என்ன அம்மா கட்டு கட் பண்ணி கொண்டு ஓடிட்டா? கீச்சு மாச்சு தம்பளம்.

0: அது ஒரு நல்ல விளையாட்டு தான் அதுக்கு. ஏணி பாம்புன்றது அது ஸ்னேக் அண்ட் லெடர் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள், அது ஏணி பாம்பு தான். அதுக்கு உங்களுக்கு நீங்க ஒரு வேற பெயர் வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. மற்ற இன்னொன்று அது, ஆனா அது ஆனா சுத்தி சுத்தி ஓடணும். அந்த திராட்சையும் நரி நிறைய நிறைய சுத்திவா என்று சொல்ற அந்த இதுக்கு எல்லாரும்
1: உட்கார்ந்து
0: விளையாடுனா குற்றம் ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாரும் துண்டை விழிச்சிட்டு எந்த விளையாடுவாங்க ஓடி வந்து காவல் கரையாது காவல்துறையை கண்ணனும் ஓடுவாங்களா எல்லாத்தையும் சுருட்டி கட்டி பாப்போம். நன்றி நன்றி பாருங்க. அது அது வந்து என்னன்னு பாப்போம், யாரு கண்டுபிடிச்சுன்னு. இதுவரை நேரமும் நீங்க எல்லாரும் இணைஞ்சு சிறப்பிச்சீங்க உண்மையிலேயே. அண்ணா சொல்லுங்க அண்ணா, அது என்ன விளையாட்டுண்ணா?
2: குற்றமுள்ள விளையாட்டு சீட்டாட்டம்.
0: யாருமே சொல்ல, நான் தான் சொல்லி கொடுத்தது கெட்ட
2: குற்றம் சொல்லிட்டீங்களா? சொல்ல குடிக்க விட்டு வச்சிருக்கீங்களா?
0: அம்மா சொல்லுங்க. அம்மா சோழி சோழி போடுறதா? சோழி
3: ஒரு பாட்டு கூட
0: இருக்கு, அது வந்து அந்த தாய விளையாடுறோம் இல்லையா அம்மா, அந்த தாய கட்டையிலயும் விளையாடுவாங்க சோழிலையும் போடுவாங்க. சோழி கொஞ்சம்
3: போட்டு விளையாடுவோம், பரமபதம் பரமபதம் இதெல்லாம் உட்கார்ந்து
0: விளையாடுறதுதான். நல்லதம்மா, நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் இருக்கிறேன்.
3: சரிம்மா, நன்றிமா, நன்றிமா, நன்றி, நன்றி.
4: சபாஷ்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

0: நேரம் சரியாக 12 மணி 10 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. எங்கே இன்று வெற்றி பெற்றவர்களுடைய புள்ளிகளை பார்க்கலாம். எங்களுடைய சந்திரராஜ் மாமா, ரதீஷ், ஆண்டாளம்மா, பவுனம்மா, மஜித் இவர்கள் ஒரு புள்ளியை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு புள்ளி எடுத்திருக்கிறார்கள். அடுத்து 2 புள்ளிகளை ஜார்ஜ் ராமன் எடுத்திருக்கிறீங்க. ஞானசேகரம் அண்ணா 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க. ஃபாருக் வந்து 6 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க. சரி, இப்ப நீங்க இந்த புள்ளிகள் பிரகாரம் இல்லாமல் யாருக்கு பாடல் வேணுமோ நீங்கள் ஓடி வந்து பாடல் தேவையானவர்கள் கேட்கலாம். கொடுக்க முடிந்தால் உடனே இப்ப கொடுக்கிறேன். எங்க பார்க்கலாம், அழைத்து உடனே கேட்டால் உடனே உங்களுடைய பாடல், நீங்கள் அந்த பாடலை நீங்கள் கேட்டு முடிய மற்றவர் வந்து அழைச்சு அந்த பாடலை கேட்கிறேன். பாட்டை சொல்லிட்டு ஓடிடலாம், ஏன்னா சொல்லிட்டு நீங்க ஓடி போய் தூங்கிடுவீங்க. எங்க பாடல் தேவையானவர்கள் ஓடி வந்து நீங்க பாடலை சொல்லுங்க. இவ்வளவு நேரம் விழித்திருந்திருக்கிறீர்கள், எங்கே தேவையான உடனே அழைத்து உங்களுக்கு உரிய பாடலை கேட்டால் உடனே பாடல் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் ஃபாரூக். வணக்கம். உங்களோட பாட்டை சொல்லுங்க.
1: அவர்களும் இவர்களும்,
0: அவர்களும் இவர்களுமா, அப்படி ஒரு படமே இல்லைங்கன்னா கேள்விப்படுறேன்.
1: ஓரவள்ளி.
0: சரி, நான் அதை தேடி எடுக்கிறேன். ஒரு பாடலை கேட்டவன தேடி எடுத்து கொண்டு வரேன். அப்படி எடுக்க முடியாட்டி நீங்க வரணும். அவர்களும் இவர்களும். நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா. அண்ணா
2: சகோதரி, வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருந்த அன்புறவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு கர்ணன் படத்துல இருந்து என்னுயிர் தோழி கேளுரி செய்து அந்த பாடல் வேண்டும்.
0: கர்ணன் படத்துல என்னுயிர் தோழி
2: கேளுரி செய்து.
0: எல்லாரும் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்கணும்.
2: ஆமா ஆமா, நான் அதுக்காக தான் இவ்வளவு விழித்திருக்கேன். உடம்பு முடியாது, படுத்திருப்பேன். நிகழ்ச்சி நிறைய சிந்தி எடுத்தாலும் படுக்கல, அதுக்காக பாத்துருக்கேன்.
0: உங்களுக்கு உங்களோட பாட்டை நான் எடுத்து வருகிறேன். கேட்டுட்டு தூங்க, எல்லாரும் பாட்டை கேட்டுட்டு தான் தூங்கணும். அப்படி தூங்க, முதலே தூங்கினா கடவுள் உங்களை தண்டிக்கும்.
2: பாட்டு கேட்டுறேன், பதிவில் அட்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன்.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. மீண்டும் இணைப்போம்.
0: எங்க வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் உங்களோட பாட்டை சொல்லுங்க.
3: வணக்கம். எனக்கு இருவர் படத்தில் இருந்து கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டவே எல்லாம் நம்பாதே, தோழா அந்த பாடல்.
0: கண்ணை கட்டி கொள்ளாதே, சரி,
3: கண்டதை எல்லாம்
0: நம்பாதே.
3: நன்றி
0: நன்றி நன்றி.
3: காக்கை குயிலாக.
0: பவுன மாலைப்பு வந்தீங்க, வாங்க. என்னுடைய ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு எங்கே. வணக்கம் பவுனம்மா. அம்மாக்கு என்ன?
4: அம்மா எனக்கு எனக்கு வந்து குலமா குணமா படத்துல இருக்கு உலகில் 2 கிளிகள்.
0: உலகில் 2 கிளிகள்.
4: ஆமாமா,
0: கேட்டுட்டு தான் படுக்கணும். மல்லாடி நான் கால் பண்ணுவேன், பாட்டு போட்டு முடிய கால் பண்ணுவேன். முதலே தூங்குனா
4: நான் கேட்டப்ப படுக்க மாட்டேமா, நிகழ்ச்சி தூங்குவேன்.
0: நன்றி அம்மா, நன்றி.
4: உங்களுக்கு நன்றி நன்றி சொல்லிட்டு நன்றி போட்டுட்டு செய்தி போட்டு தான் நான் தூங்குவேன்.
0: சரி நன்றி நன்றி நன்றி. முதல்ல எங்களுடைய ஞானசேகரம் அண்ணாட பாடல் எடுத்து வரலாம். ஞானசேகரம் அண்ணாவின் பாடல் என்னுயிர் தோழி, கர்ணன் திரைப்பட பாடல். கேட்டிருக்கிறார். கர்ணன் திரைப்பட பாடலை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு இதோ அந்த பாடல் காட்சிக்கு வருகிறதா உங்களுடைய பாடல். நேரம் சரியாக இப்பொழுது 2:44 நிமிடம்.

0: பாபு நீ நிகழ்ச்சியில பங்கு வரையில பாட்டணும்னு ஓடி வராங்க. என்ன நடந்தது இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நிகழ்ச்சியில வரையில பாட்டணும் ஓடி வராங்க. மற்றவரையும் காணையில வணக்கம் கண்ணன், நாளைய பாட்ட சொல்லுங்க.
1: வணக்கம்
0: கண்ணன், முதல்ல
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். முதல்ல நாளைய பாட்ட சொல்லுங்க.
1: நாளைக்கு பாட்டுங்களா மேடம்? இது செல்வங்கிற படத்துல வந்து மேடம், என்ன பதில்?
0: என் கேள்விக்கு என்ன பதில்? செல்வத்திலயா இருக்குது?
1: ஆமா, என்ன படகு?
0: என் கேள்விக்கு என்ன பதில்? அது உயர்ந்த மனிதன் போல இருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில் அந்த பாடம் உங்களுக்கு இப்ப என்ன வேணும்?
1: இப்ப ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காம வாழ்க்கை இல்லை. ஆமா,
0: என்ன
1: யாராவது சொல்றாங்கன்னா கேள்வி கேட்கலாம்.
0: ஏன் என்ற கேள்வி
1: இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை.
0: கேட்காமல் வார்த்தை இல்லை. சரி, நான் உங்களுக்கு எடுத்து வர்றேன். என்ன இன்னைக்கு பிஸியா இருந்துட்டீங்க போல, ஆனா தூங்குற மாதிரியும் தெரியல.
1: டெய்லியுமே பிஸியா தான் இருக்கேன் நானு.
0: என்ன அந்த எலெக்ஷனுக்காக வாக்க?
1: இல்ல இல்ல, அதுக்கு நாங்க சம்மந்தம் இல்ல. அதாவது நம்ம ரிலேஷன் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் ஒன்னா
0: உண்டாயிருக்கு,
1: பேசிக்கிட்டே இருக்கு. டெய்லி ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அதனால
0: நல்ல நல்ல நல்ல. சரி, நான் அந்த பாட்டை எடுத்து வர்றேன். கூட இருந்து கேளுங்க, ஒளிச்சு கேளுங்க. நான் சேரமன்னா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வர்றது.

0: கேட்ட பாடல் எங்களுடைய ஞானசேரமன் தான் நீங்க கேட்ட பாடல். அடுத்த பாடல் ஃபாரூக் நீங்கள் கேட்ட பாடல் காட்சி அளிக்க வருகிறது.
1: யாரவள்ளி

0: சரியாக 12:28 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல், இந்த பாடல் ஃபாரூக் உடைய பாடல். ஃபாரூக் நீங்க கேட்டிருப்பீங்க, எங்களுடைய ஞானசேர்மன்னாம் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களோட பாட்டு. அடுத்த பாட்டு எங்களுடைய ஜார்ஜ் உங்களுடைய பாடல் வருகிறது இருவர் திரைப்படத்தில் இருந்து.
1: It's not just movement, it's painting the town together. Volterra, the joy of movement.

இந்த பாடலை கேட்டவர் ஜார்ஜ், குவைட்ல இருந்து ஜார்ஜ் நீங்க கேட்டீங்க. அடுத்த பாடல் பவுனம்மா உங்களுடைய பாடல் வருகிறது, இனிமையான பாடல் கேட்கலாம்.

இதுவரை நேரமும் நேர்கள் அன்பு உறவுகள் கேட்ட பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நல்லது என் அன்பு உறவுகளே, என் விருப்பமாக ஒரு பாடல் காட்டலைக்கு இணைகிறது, அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய புதையல் கதம்ப நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த இணைந்து சிறப்பித்த அன்பவர்களுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பவர்களுக்கு நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல ஒரு பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளை. அடுத்த நிகழ்வாக நீங்கள் இந்த பாடலுக்கு பின்பாக நீங்கள் நேர் நேரம் பாடல்களை கேட்கலாம். அதன் பின்பு வரும் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

மதுர தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியா.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுதிருந்து காற்றலையில் ஒரு மணி நேரத்துக்கு திரைகான நிகழ்ச்சி கேட்கலாம். திரைகான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க குவைத்திலிருந்து உங்கள் இதய தோழன் பிஜின் ஜோய்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இன்று திரைகான நிகழ்ச்சியில் இரண்டு திரைப்பட பாடல்களை எடுத்து வரப் போகிறோம். முதலாக தித்திக்குதே என்ற படத்தில் வரும் பாடல்களை கேட்கலாம். இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. தித்திக்குதே என்ற படத்தில் இனிமையான ஐந்து பாடல்கள் வருகிறது. இதிலிருந்தும் முதலாக தாயாரும் அறியாமல் என்ற பாடலை கேட்கலாம்.

திரைகான நிகழ்ச்சியில் முதலாக தித்திக்குதே என்ற படத்திலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் வரும் அடுத்த பாடல் மைனாவே மைனாவே என்ற பாடலை கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. தித்திக்குதே என்ற படத்திலே 5 பாடல்களும், மியூசிக் வித்யாசாகர். இதில் வரும் அடுத்த பாடல் சில்லென்று தீப்பறி ஒன்று என்ற பாடலே கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. பிருந்தா சாரதி டைரக்ஷனில் பிறந்த இந்த படத்தில் வரும் அடுத்த பாடல் ஒரு நிமிடமா, இந்த பாடலே கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். ஜீவா, ஸ்ரீதேவி, விஜயகுமார் இவங்க நடிப்பிலே பிறந்த தித்திக்குதே என்ற படத்தில் வரும் அடுத்த பாடல் ஈராக்கு யுத்தம் என்ற பாடலே கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். திரைகான நிகழ்ச்சியில் தித்திக்குதே என்ற பட பாடல்கள் நிறைவுக்கு வந்தது. அடுத்ததாக வசீகரா என்ற படத்தில் வரும் பாடல்களை கேட்கலாம். இந்த படத்தில் வரும் முதல் பாடல் நெஞ்சமொரு முறை நீ என்றது. இந்த பாடலை கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. வசீகரா என்ற படத்தில் இனிமையான 6 பாடல்கள் வருகிறது. இந்த படத்தில் வரும் அடுத்த பாடல், பூ போல தேன் போல மண் போல மழை போல வந்தாய். இந்த பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம்மின் திரைகான நிகழ்ச்சி. இதில் வரும் அடுத்த பாடல் ஒரு தடவை சொல்வாயா. இந்த பாடலை கேட்கலாம்.

0: இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஓடு. விஜய் சார் சினேகா நடித்த இந்த படத்தில் வரும் அடுத்த பாடல்
1: பேரழகின்றேதான்.
0: இந்த பாடலை கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகான நிகழ்ச்சி. இதில் வரும் அடுத்த பாடல், மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு இல்லை என்ற பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். வசீகரா என்ற படத்தில் வரும் அடுத்த பாடல் வேணா வேணா விழுந்திட வேணா. இந்த பாடலை கேட்கலாம்.

நல்லது என் அன்பு உறவுகளுக்கு, இதுவரை நேரவும் திரைகான நிகழ்ச்சியை கேட்டீர்கள். அத்தனை பாடல்களும் உங்கள் எல்லோர் மனதை வருடி சென்றிருக்கும். இன்னும் ஒரு திரைகான நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணையும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குவைட்டில் இருந்து உங்கள் இதய தோழன் பிஜின் ஜோய்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு, இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
1: வருமா?
2: ரிக்ஷா தானா வராது, நானும் சேர்ந்து வந்தா தான் வரும்.
1: ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இவ்வளவு கொழுப்பா?
2: நீ மட்டும் என்ன ஏரோப்ளைனுக்கு டிக்கெட் எடுத்துட்டா இங்க வந்த? தேமானி அதுக்கு வக்கீல் இல்லாம தானே இங்க வர்றீங்க? சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, செகண்ட் கிளாஸ் வேணுமா, தேர்ட் கிளாஸ் வேணுமா?
1: என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸா?
2: நம்ம வண்டியில மூணு குவாலிட்டி இருக்கு. டாப் கழிட்டா தேர்ட் கிளாஸ், டாப் போட்டா செகண்ட் கிளாஸ். இந்த சீட்டை அப்படியே திருப்பி போட்டு பேன போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
1: எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும்.
2: உட்கார்.
1: அப்பா
2: அம்மா எங்க போன?
1: சேலத்துக்கு போ.
2: என்னது சேலத்துக்கு ரிக்ஷாலயா போற?
1: போகும்போதே எங்க போடுன்னு எல்லாருமே அப்படித்தானே கேக்குறீங்க?
2: ஆமா, நீ பெரிய கப்பல் வியாபாரத்துக்கு போற, நான் எங்க போறேன்னு கேட்டோம். வியாபாரத்துக்கு எடுத்துட்ட அங்க இறக்கி விட்டா சுண்டல் வாங்கி திம்ப சொல்ற.
1: பீச்சுக்கு போ.
2: ரிக்ஷா எடுத்து முடிக்காது, விடுப்பா. எங்க அப்பா, ஒரு சின்ன மலையை உட்கார வச்சு கால் கூட எடுக்க முடியலடா சாமி. டேய், ரிக்ஷா வராது, இறங்கி போ.
1: என்னது இறங்கி போறதா? முத முத சவாரி ஆயிரி இருக்கிற நான் இறங்கணும்னா நீ கேட்டல 20 ரூபா, அதுக்கு மேல 5 ரூபா கொடுத்தாதான் இறங்குவேன்.
2: அதுக்கு மேல நான் 10 ரூபா தர்றேன். நீ இறங்கி போயிடுற சாமி. உனக்கு செலவு பண்றது வேஸ்ட், இதுக்கு செலவு பண்றது நியாயம்.
1: அதான் என்ன லாரி பஸ்ல ஏத்துறதுக்கே யோசிக்கிறானுங்க.
2: போய் யோசிக்கிறானுங்க. உன்ன லாரி பஸ்ல எல்லாம் ஈஸியா ஏத்தலாமேம்மா.
1: எப்படி?
2: நீ கீழே படுத்துட்டு உன் மேல லாரியும் பஸ் ஏத்தி இறங்கடா. பாடு போடா போடா.
1: ஏய் ரிச்சா, ரிச்சா நில்லு.
2: ஏய் அவன ஏத்தாத, ஏத்தாத. டேய் போடா போடா, கல்ல எடுத்து போடா போடா. ஏய் சண்டை போடுற காலம் காத்தால இந்த யானைக்கு போறது என்ன ஏமாத்தி 30 ரூபா வாங்கிட்டான்ப்பா. சும்மா சத்தம் போடாதியா, இப்படி சத்தம் போடுறது குடி இருக்கிற வீட்டுல துரத்தி விட்டு தெருவில் வந்து நின்றுட்டு இருக்கான். ஆனா நீ கவலைப்படாதப்பா, புதுசா நான் ஒரு வீடு புடிச்சிட்டேன்.
3: அப்படியா?
2: ஆனா கல்யாணம் ஆன உங்களுக்கு தான் வீடு கொடுப்பான்.
3: அப்படின்னா நமக்கு அந்த வீடு கிடைக்காதுன்னு சொல்றேன்.
2: ஏன் கிடைக்காது? நீ ஒத்துழைச்சா தாராளமா கிடைக்கும்.
3: யோ, வீடு கிடைக்கிற அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்யறது தயார். ஆனா நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு.
2: பொறுத்திருந்து பார் மகனே.
4: வணக்கம்.
2: உனக்கா வாடகைக்கு வீடு? ரிக்ஷா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க.
4: தொழில் எதுவா இருந்தா என்ன சார், வாடகை கரெக்டா கொடுப்பேன்.
2: இந்த ரோஷம் ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி இருக்கணும். இத பாருப்பா, என் பேரு சச்சிதானந்தம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு பொண்ணு. வாடகைக்கு விட போறது ஒரே ஒரு போர்ஷன். ஆனா ஒரே ஒரு ஆளு கொடுத்தனும் வரப்படாது. குடும்பம் இருக்கணும், சம்சாரம் இருக்குதா?
4: வண்டி இருக்கு சார். பாஜா வீட்டுக்கார கூப்பிடுறா.
2: இரியா ரெண்டு வழி வலிச்சுட்டு
4: வர்றேன். அப்புறம் வலிக்கலாம்.
2: வீட்டுக்கார என்ன சொல்றான்?
4: வீட்டுக்காரருக்கு ஒரு பாப்பா இருக்குதான்.
2: பாப்பாவா? ஐயா கிடைச்சு இல்லையா?
5: என்ன யாரும் ஏமாத்த முடியாது, நானும் யாருக்கிட்டையும் ஏமாறவும்
2: என்ன. ஓ நெத்தியில பட்ட இது முகத்துல படுதா?
4: கிளம்புத்துருமா, இது பூமா, நான் ராஜா.
5: நீ உண்மையை சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: ஆமா, இவங்க முகத்துல எப்போதுமே படுதா தொங்குமா?
4: முகத்தை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க, அசத்துருவாங்க. அப்புறம் அழகு
2: என் பொண்ணு கூட ரொம்ப அழகா இருப்பா.
6: ஏன்
2: அம்மா ஊதுறாங்க?
4: அது அவளுக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லையா, அதனால இப்படி யாராச்சும் பார்த்தா ஒரு பாசம்.
2: அப்படியா? என் பொண்ணு கூட அக்கா இல்லையேன்னு ஒரு அங்கவாய். நானே என் பொண்ணு அனுப்பி வைக்கிறேன். நல்லா சரளமா நெருக்கமா பழகட்டும். இவங்க தான் நம்ம
4: வீட்டு
2: வந்திருக்கிறவங்க. இந்த அக்காவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. என்னங்க இது?
4: அது புது கல்யாணம் பாருங்க, எனக்கு பொண்ணடினா ஒரு பெரிய
2: பாத்தியா, அக்காவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம். பள்ளியே சொல்லிடுச்சு, நீங்க சந்திச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். நீங்க ரெண்டு பேரும் பிரியவே கூட.
6: என்ன
2: பண்றோம்? நல்லா இருங்க.
4: அப்புறமா குளிச்சுட்டு அக்காவை பாருங்க. குளிச்சுட்டு
5: புதுசா கல்யாணம் ஆனவங்க உன் கச்சேரிய நாளைக்கு வச்சுக்க.
7: ஒரு டிக்கெட் இருக்கா? இல்ல, எக்ஸ்ட்ரா டிக்கெட்
8: இல்லம்மா. இது யாருகிட்ட கொண்டு போய் நான்
7: விப்பேன்? டிக்கெட் இருக்காங்க.
8: அல்மா
9: அக்கா, மாமே ஒரு நாள் மல்லிகப்ப கொடுத்த.
7: அக்கா படம் பார்க்க வந்தீங்களா?
9: இல்ல, இந்த தியேட்டர் விலை கூக்குற சொன்னாங்க, வாங்கி ஒரு கையில தூக்கிட்டு போலான்னு வந்தேன். அடி போடி, படம் பார்க்கத்தான் வந்தேன். நீ வெயிட் பண்ற பார்த்தா உனக்கு டிக்கெட் இல்லன்னு நினைக்கிறேன்.
7: ஆமாக்கா,
9: எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு.
7: ஐயோ, ஆமா, நீங்க தனியா வந்திருக்கீங்க?
9: ஆமா.
7: அவர் வரலையா?
9: எவரு?
7: உங்க வீட்டுக்காரரு.
9: அவங்க நடக்கிற துப்பாக்காரரு. அவங்க கூட இருந்தா ஒரு படம் கூட நான் பார்க்க முடியும்.
7: என்னக்கா வீட்டுக்காரர் அவன் என்ன சொல்றீங்க?
9: அடி போடி பைத்தியம், அடி வாடி. பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே, என்ன பாடா பாடுத்து வெடி மயிலே மயிலே, என்னதான் பாக்குற பொண்ண பாத்துலயாக்கு நீங்க. ஐயோ அக்கா, படத்துக்கா வந்தீங்க? பாரு புருக்குற புறாங்க

0: எங்க போயிட்டு வர்ற?
1: சினிமாக்கு போகணும்ப்பா.
0: சினிமாவுக்கா? என்ன தைரியம் இருந்தா நீ தனியா போயிட்டு வருவ?
1: தனியா இல்லப்பா, பக்கத்துல இருக்க அக்கா கூட போனோம்.
0: பக்கத்து விட்டு அக்காவா?
1: ஆமாப்பா, அந்த அக்கா என் பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இல்ல.
0: கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லையா? என்ன சொல்ற?
1: காமெடி சீன் வந்தா தொடைய தட்டுறாங்க, காதல் சீன் வந்தா கண்ண தக்குறாங்க. அவங்க கை பொம்பளை கை மாதிரியே இல்லப்பா, ஆம்பளை கை மாதிரி மொரட்டு தனமா இருந்தது. படம் ஃபுல்லா ஒரே சேஷ்டைதான்.
0: எனக்கு என்னமோ ரெண்டு பேர் பேர்லயும் சந்தேகமாவே இருக்கு. இது வரைக்கும் கொல்லப்புறத்துல புடவையோ பாவாடியோ ஜாக்கெட்டோ காஞ்சது இல்ல, வெறும் லுங்கியும் ஜட்டியும் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த பொண்ணு ஒரே படுதாவ மாட்டிக்கிட்டு வெளியே போக மாட்டா. அதுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குது.
2: என்னது அமாவாசை அப்துல் காதர் ஆயிடுச்சு.

0: பாக்கல.
1: ஐயா வீட்டு வாடகை விட்டு புடிச்ச முன்னாடி கட்டி பிடிக்கிறத எட்டி நின்று பாக்குற, நீ எல்லாம் ஒரு மனுஷனா?
0: என்ன மன்னிச்சிருங்க, நீ உண்மையிலேயே புருஷ முஞ்சாதி
2: தானான்னு
0: சந்தேகமே இல்ல. நீங்க புருஷ பொண்டாட்டியே தான், என்ன விட்டுருங்க.
1: அந்த பொண்ணோட சினிமாக்கு போனா சரி, கைய காலை வச்சு சும்மா இருக்கலாம்.
3: எப்படியா கையும் காலையும் வச்சு சும்மா இருக்கிறது? 50 பொண்ணு கிழங்கு மாதிரி தவறான உட்கார்ந்து இருந்தாங்க, பின்னால பூவை வேற வச்சிருந்தாங்க, பாசன மூக்கு தொலைச்சது, அப்படி லேசா கிள்ள அளவன் சொல்லிட்ட பண்ணா
1: மாசிலான்னு வாத்தியார் பாட்டு பாடி தப்பிச்சோம், இல்லாட்டி மானமே போயிருக்கு.
4: நான் இல்லாத நேரத்துல என் கடைக்கு வந்து என் பையன் கிட்ட பொம்பளை வேஷம் போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கானே, அவன் மாமனா மச்சானா மானம் கெட்டவனே.
3: எது வாடகை துணியா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், டூப்ளிகேட் பாத்தியா இருக்குமோன்னு. டூயட் பாதியே டவுட்ட கிளியர் பண்ணிட்டானுவ.